ஆன்மீகத்தை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டு ஆன்மீகத்தை உலகெல்லாம் பரப்பும் வண்ணம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து அப்பப்போ ஆன்மீக கருத்துக்களை அழகாக பக்தியோடு எடுத்துரைக்கும் அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் இங்கிலாந்து நாடு லண்டனில் இருந்து வந்து இணைவார். இணைந்ததோடு அல்லாமல் இன்றும் தெய்வீக நம்பிக்கை முன்வைத்துக் கொண்டு போட்டியிலே கலந்து புள்ளிகளையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இன்று தன்னுடைய தந்தையாரின் இன்றும் தெய்வீக நம்பிக்கை முன்வைத்துக் கொண்டு போட்டியிலே கலந்து புள்ளிகளையும் பெற்று வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இன்று தன்னுடைய தந்தையாரின் அந்த பட்டியலே 20 எண் வந்தவுடன் தந்தையாரின் பிறந்த நாள் என்று எண்ணிக்கொண்டு அன்புள்ள அப்பா என்ற திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று பதிவிட்டிருந்தார் என்று பொக்கிஷம் மேயர் விருப்பத்திற்காக. அந்த வகையிலே கஸ்தூரி மகளே உங்களுக்காக அன்புள்ள அப்பா உங்கள் காதல் கதையை என்று ஆரம்பிக்கும் வரியை மகள் போடு தருகின்றது. இனிமையாக கற்போமே.

கிருஷ்ணதன் இறுதி நேரத்தில் இருந்தாலும் ஒடிவந்து இணைந்து ஒரு பெட்டி கிடைத்த வேளை அந்த பெட்டியை வெற்றிகரமாக திறந்து 12 புள்ளிகளை பெற்ற தர்மபுரி திருமதி சரண்யா ராஜராஜன் அவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடியதோடு இன்று தன்னுடைய அன்பு கணவர் ராஜராஜன் அவர்களுக்கு பிறந்த நாள் என்றும் கூறி அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை முன்னிலை தமிழ் வானொலியிலிருந்து பெற்று அவருக்கு கொடுத்த வேளையில் அவர் பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலும் இப்பொழுது காட்டலையில் ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமே.

திருப்தியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று இரண்டாவது நேயராக வந்து இணைந்த அன்பு நாகப்பன் அவர்கள் மீண்டும் வர முடியாத ஒரு சூழல், அதனால் அவர் பாடல் பதிவிடாமல் சென்றுவிட்டார். இருப்பினும் அவர் இங்கே பதிவிலேயிட்ட பாடல்களில் ஒரு பாடல் லெனின் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அவருக்காக அந்த பாடலை கொடுக்க இருக்கின்றேன். அந்த பாடல் டோரதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அவர் விழித்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டு எதிர்பார்த்தோம். அவர் வரவில்லை. இருப்பினும் அவர் எங்களோடு இணைந்து சிறப்பித்த வேளையில் அவருக்கான ஒரு பாடல் உன்ன தொட்டு என்னை தொட்டு என்ற பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய பக்ஷம் நேயர் விருப்பத்திலே. இறுதியாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த திருப்தியோடு இருக்கும் உங்களோடு நானும் திருப்தியும் மகிழ்ச்சியும் கொண்டு மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று காட்டலை என்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நிறைவு பெறுகிறது பொக்கிஷம் நேயர் விருப்பம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு இசையோடும்.

அன்போடுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையிலே கலந்து வந்து எங்களை மகிழ்வித்த நீங்கள் விரும்பி கேட்ட பொக்கிஷம் பங்காளிகள் கேட்டீர்கள் அல்லவா பாடல்கள். அது உங்கள் விருப்பமாக, பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலித்து சென்றன. தினமும் வரும் நிகழ்ச்சிகளில் அவர் நேயர் விருப்பங்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கும் வளர்ச்சியான இந்த வேளையிலே மீண்டும் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, பொக்கிஷமான இந்த தமிழ் உணர்வோடு அன்போடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். தமிழகத்தின் திருவேணி என போற்றப்படும் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடக்கும். மக்கள் கூடுதுறை ஆற்றில் நீராடிவிட்டு சங்கமேஸ்வரரை வழிபடுவர். தேங்காய், பழம், பூ, காதோலை கருகமணி படைத்து நதிக்கு பூஜை செய்வர். பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் காப்பாக அணிந்து கொள்வர். இதனால் ஆண்டு முழுவதும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தடையின்றி நடக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டுமல்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்தில் இருந்து ஒரு செம்பு தண்ணீர் கொண்டு வந்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டிற்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். திருவிளக்கு ஏற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். கற்பூர ஹாரதி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள், அகத்தியர் ஆகியோரை மனதில் மந்தார நினைத்து வணங்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செம்பிலுள்ள நீரை கால் மிதிபடாத இடத்திலோ அல்லது செடி கொடிகளிலோ ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆடி பூரத்தன்று பார்வதி பூப்படைந்ததாக ஐதீகம். இந்நாளில் சிவன் கோவில்களில் உள்ள அம்மனுக்கு பூரச்சடங்கு என்னும் பெயரில் பூப்புனித நீராட்டு விழா நடத்துவர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இதற்காக கருவறை முன் மண்டபத்தில் சிறு பந்தலிட்டு உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்வர். மூலவர் மீனாட்சிக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் சீக்காளித்தல் என்ற சடங்கினை செய்வர். ஒரு படி ஆழாக்கில் அரிசி அல்லது சோறு நிரப்பி அதை அம்மனின் தலை முதல் பாதம் வரை மூன்று முறை ஏற்றி இறக்குவதற்கு சீக்காளித்தல் என்று பெயர். அதன் பின் உற்சவர் அம்மனின் முன் சுமங்கலி பெண்கள் நலங்கு செய்வர். இந்த நிகழ்ச்சி நடப்பது வெளியில் சரிவரத் தெரியாது. இந்த சடங்கு வைபவத்தை சில அம்மன் கோயில்களில் ஐப்பசி பூரத்திலும் நடத்துவது உண்டு. ஒரு அம்மனின் பெயரே ஆடிப்பூரம் என்பது உமக்கு தெரியுமா? கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவஸ்தலம் திருப்பரந்தாள். பனங்காடாக விளங்கிய இங்கு சிவன் மேற்கு நோக்கி தாளவனேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். கிழக்கு நோக்கி நிலையில் அம்மன் தாளவனேஸ்வரி என்ற பெயரில் வீற்றிருக்கிறாள். தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. சுயம்பு மூர்த்தியான சிவனை பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அகத்தியர், நாகக்கன்னியர் வழிபட்டு நற்கதி பெற்றனர். தாளவனேஸ்வரர் சந்நிதியில் உள்ள ஆடிப்பூர அம்மன் என்ற பெயரில் ஒரு அம்பாள் காட்சியளிக்கிறாள். ஆடிப்பூர நாளில் இவளை வழிபட விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். தல விருட்சமான பனைமரத்தின் அருகில் கிணறாக உள்ள நாகக்கன்னிகை தீர்த்தத்தில் நீராடினால் நாகதோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பர். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். இறப்பு தாங்க முடியாத ஒன்றுதான், ஆனால் அது நிச்சயமான ஒன்று என்பதால் அதை பற்றி கவலைப்பட்டு ஏதும் ஆகப் போவது இல்லை. ஒரு சமயம் பிரிட்டிஷ் படைகள் இங்கர்மன் என்ற இடத்தில் எதிரி படைகளுடன் போராடி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு வீரன் மீது குண்டு தாக்கி கால்கள் சிதைந்து விட்டன. இரத்தம் ஆறாக ஓடியது. அவன் தன் கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு முழு பலத்தையும் ஒன்று கூட்டி வீரர்கள் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அவசர அவசரமாக பெட்டியை திறந்தான். அதற்குள் அவன் மிகவும் விரும்பி வாசித்த பைபிள் இருந்தது. கண்கள் இருண்ட அந்த நிலையிலும் அவன் புத்தகத்தை திருப்பினான். தான் அடிக்கடி விரும்பி வாசிக்கும் வசனத்தை இரண்டு முறை வாசித்தான். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்றவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதே அந்த வசனம். கடவுளை விசுவாசித்த அவனது உள்ளம் நிம்மதி அடைந்தது. இரத்தம் தோய்ந்த கரங்களால் பைபிளை அணைத்தபடியே அவனது உயிர் பிரிந்தது. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நினைவு கூறத்தக்கது, ஆண்டவருடன் ஐக்கியமாகும் அனைவரும் மீண்டும் வருவார்கள் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே இறப்பு பற்றி கவலைப்படக்கூடாது. பாடலை கேட்கலாம்.

ஒரு ஆஸ்திகரிடம், நாத்திக நண்பர், கடவுள் இருக்கிறார் என்கிறீர்களே, அவரை நேரில் பார்த்ததுண்டா என்று கேட்டார். அதற்கு ஆத்திகர், நீங்கள் உங்களுடைய இருதய துடிப்பை எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர், நான் பார்த்ததில்லை என்றார். மீண்டும் ஆத்திகர் அவரிடம், இருதய துடிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், என் நெஞ்சிலே கை வைக்கும் போதெல்லாம் என் இருதயம் துடிப்பதை உணர்கிறேன் என்கிறார். உடனே ஆத்திகர், இதுபோலத்தான் ஆண்டவரும், அவரை நாம் கண்டது இல்லை, ஆனால் அவரை உணர்கிறோம், அவரை ருசிக்கிறோம். அவர் காணப்படாதவராக இருந்தாலும் மெய்யானவராய் உணரப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவரே செயல்களை செய்ய தூண்டுகிறார், நம்மை அருமையாக வழி நடத்துகிறார், கஷ்டம் வரும்பொழுது தேற்றி ஆற்றுகிறார் என்றார். கடவுள் நமக்குள்ளேயே இருப்பதை நாம் உணர வேண்டும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்களே. பணத்தை துச்சமாக மதித்த ஞானி ஒருவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். அவரது பெயர் ஜுனைதுல் பக்தாதி. இவரது சீடர் ஒருவர் ஞானிக்கு ஒரு முறை 500 பொற்காசுகளை காணிக்கையாக அளிக்க முன்வந்தார். ஞானி கேட்டார், அன்பு சீடரே, தங்களிடம் இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று. நிறைய இருக்கிறது, ஏன் கேட்கிறீர்கள் அவர்களே என்ற சீடரிடம், அது இருக்கட்டும், உங்களுக்கு அந்த செல்வம் போதுமா, இன்னும் தேவை இருக்கிறதா என்றார் ஞானி. ஆம், நான் இன்னும் பொருள் சேர்க்க ஆசைப்படுகிறேன் என்றார் சீடர். அப்படியானால் என்னை விட உங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கிறது, எனவே இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் இப்போது பணம் இல்லை, இனி வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்றார் ஞானி. இறை தொண்டு செய்பவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போட்டு நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது பிரதிநிதியாகிய ஆதாம் அவர்களை நியமித்தார். இவருக்கு துணையாக ஹவ்வா அவர்கள் நியமிக்கப்பட்டார். இவர்களுக்கு சகல வசதியும் செய்து கொடுத்த இறைவன் ஒரே ஒரு மரத்தின் பழங்களை மட்டும் உண்ண தடை விதித்தார். இறைவன் அஜாஜிலையும் படைத்தான். ஸ்வர்க்கத்திலும் வானத்திலும் இருந்து பூமி வரை கவனித்துக் கொள்ளும் பெரிய பொறுப்பு அஜாஜிலுக்கு தரப்பட்டது. ஆனால் இறைவனின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட மரத்தின் பழங்களை சாப்பிட ஆதாம் அவர்களையும் ஹவ்வாவையும் தூண்டிய காரணத்தால், அஜாஜில் தூண்டியதால் கண்ணியத்திற்குரிய அந்த பெயர் மாற்றப்பட்டு இப்லீஸ் என்றும் ஷைத்தான் என்றும் வைக்கப்பட்டது. அவன் பாவங்களுக்குரிய காரணகர்த்தாவாக மாற்றப்பட்டான். பாவ மன்னிப்புக்குரிய கதவு அவனுக்கு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது. அவனது பதவி பொறுப்பு அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. இறைவனின் கட்டளையை மதிக்காதவர்களுக்கு இக்கதிதான் ஏற்படும். இறைவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் மூலம் விளக்கியுள்ளான். அந்த கடமைகளை மதித்து அவனது அன்பிற்கு பாத்திரமாவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு. தெளிந்த அறிவு தூய சிந்தனை கொண்டவன் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம். உலகிற்கு நன்மை செய்வதே நமது நோக்கம். புகழை எதிர்பார்த்து பணியில் ஈடுபடக்கூடாது. கீழ்ப்படிதலை அறிபவனே கட்டளையிடவும் அறிவான். அதனால் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமையும் சோம்பேறித்தனமும் அடிமையின் இயல்புகள். எப்பாடுபட்டாவது அவற்றை உதறி தள்ளிவிடுங்கள். சுவாமி விவேகானந்தர். உலகம் அழியலாம், ஆனால் பொறுமை மிக்கவரின் புகழ் ஒரு நாளும் அழியாது. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். விதியை வென்றவர்கள் யாரும் இல்லை. விதி வழியே செல்ல மதி தூண்டப்படுகிறது. நல்ல நூல்களை படிப்பதால் மனம் நலம் பெறுகிறது. உலகிலுள்ள ஒரே உண்மை பொருள் கடவுள் மட்டுமே. மற்றதெல்லாம் அர்த்தமற்ற சங்கதிகள். கிருபானந்த வாரியார். பக்தி என்றால் என்ன சொல்கிறார் ஸ்ரீ அன்னை? பக்தி என்பது எதையும் தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொது நலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபோதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். கோபம் எப்பொழுதுமே முட்டாள்தனமானவற்றை மட்டுமே சிந்திக்கும், பேசவும் வைக்கும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அதை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. கடவுளை அறிவது எப்படி? வழிகாட்டுகிறார் ஜக்கி வாசுதேவ். இதயத்தில் தேடல் தீவிரமாகும் போதும் அறியாமையால் செய்த தவறுகள் தரும் வலிமையால் மனம் துடிக்கும் போதும் கடவுளை அறியும் வாய்ப்பு கிடைக்கும். உண்மை என்பது என்றோ ஒரு நாள் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. வாழ்வில் பெரிதாக மதித்த விஷயம் கூட அற்பமானதாக மதிக்கப்படும் போதுதான் ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். மனதில் எல்லைகளை கடந்த மனிதனே எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். தைரியமே சிறந்த துணை. தைரியம் ஒன்றே சிறந்த துணையாகும். உலகில் எதையும் சாதிக்கும் வலிமை இதற்கு மட்டுமே உண்டு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை மனிதனுக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்லவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஒருபொழுதும் அவர்களின் உள்ளம் நோகும் விதத்தில் நடப்பது கூடாது. கோபத்தை அறவே கைவிட்டவர்களின் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லை. சுயநலத்தால் பொய் பேசுவது பாபம் ஆகும். கால வெள்ளத்தில் வரும் புதிய மாறுதல்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். நல்லறிவு, குறைவில்லாத செல்வம், மன துணிவு மூன்றும் இருந்தால் எல்லா துன்பமும் இன்பமும் உண்டாகும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை விட்டும் வாழாகிவிடும். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகிற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது என்ன, வாந்திக்கு 50 லட்சங்களா? இங்கிலாந்தில் லான்காஷியர் என்னும் நகரை சேர்ந்த தம்பதியர் கேரி ஏஞ்சலா வில்லியம்ஸ். வழக்கமாக அங்குள்ள கடற்கரையில் பொழுதை செலவழிக்கும் இவர்களது முக்கிய பணி, திமிங்கிலம் வாந்தி எடுத்த பிறகு கரையில் ஒதுங்கும் கழிவில் ஏதாவது அதிசயமான பொருட்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதுதான். அதாவது, நடுக்கடலில் உள்ள திமிலங்கள் அரிதான மீன்களை உண்டபின் சில மீன்கள் சரியாக செறிக்காமல் திமிங்கிலத்தின் குடல் பகுதியிலேயே தங்கிவிடும். அவை ஒரு பெரிய பந்து போல உருவாகி நீண்ட நாட்களுக்கு பிறகு வாந்தியாக வெளியே வந்துவிடும். இதை அம்பர் கிரீஸ் என்று அழைக்கிறார்கள். வாசனை திரவியங்கள் தயாரிக்க இது முக்கியமாக தேவைப்படுவதால் இதன் மதிப்பும் சந்தையில் மிக அதிகமாக உள்ளது. இந்நிலையில் இத்தம்பதியர் இத்தகைய மெழுகு பந்துகளை சேகரிக்க பழகினர். 157 கிலோ எடை உள்ள இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். 3 ஆண்டுகளுக்கு முன் இதைவிட பெரிதான திமிங்கிலம் வாந்தி எடுத்த இதைவிட சற்று பெரிதான பொருளை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று இத்தம்பதியர் கோடீஸ்வரர் ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிகரம் தொடுவோம். மென் திறன் வளர்ப்போம். இன்றைய சூழலில் மாணவர்களும் சரி, வேலை தேடும் இளைஞர்களும் சரி, தங்களுக்கு என ஒரு பட்டப்படிப்பு போதும் என்று நினைக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வேலைக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தட்டச்சில் அல்லது சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகி வருகின்றனவோ அந்த அளவிற்கு போட்டிகளும் அதிகரித்திருக்கின்றன. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது இந்த சூழலுக்குத்தான் கச்சிதமாய் பொருந்தும். நிலைமை இப்படி இருக்க பெரும் திரளில் தம்மை தனித்தன்மையுடன் காட்டிக் கொள்வது அவசியம். இதற்கு மென்திறன் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். நாம் கற்கும் பட்ட படிப்போ விருப்ப பாடமோ அல்லது தொழில்நுட்ப கலையோ, இவை அனைத்துமே கடினத்திறன் எனப்படும். இதில் போட்டியாளர்கள் எல்லோருமே சமநிலையில் தகுதி பெற்றிருப்பர். இதற்கும் மேல் ஒரு நிறுவன சூழ்நிலைக்கு ஏற்ற தனித்திறனையே மென்திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கிறோம். மென்திறனே ஒருவரின் தன்னம்பிக்கை அளவை காட்டுகிறது. இன்றைய சூழலில் அனைத்து நிறுவனங்களுமே விண்ணப்பதாரர்களிடமிருந்து மென்திறனையும் அதிகம் எதிர்பார்க்கின்றன. பொதுவாக தகவல் தொடர்பு திறன், உடல் அசைவு மொழி, தலைமை பண்பு, நேர மேலாண்மை, செயல் ஈடுபாடு, கூட்டு முயற்சி, முடிவெடுக்கும் திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், உடை நாகரீகம், மேஜை நாகரீகம், பொது இட பேச்சு நாகரீகம் ஆகியவை மென்திறனில் அடங்கும். இதில் தகவல் தொடர்பு திறன் தான் அதிமுக்கியம். இதில் பேச்சு திறனும் எழுத்து திறனும் அடங்கும். இந்த மென்திறனுக்கெல்லாம் அடிப்படை மூலக்கூறு தன்னம்பிக்கைதான். எவரும் பிறக்கும் போதே மென்திறனோடு பிறப்பது இல்லை. தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டாலே மென்திறன் தானாகவே வளர்ந்துவிடும். இன்றைய வியாபார உலகில் பல நிறுவனங்கள் மென்திறன் கற்றுத்தர போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றன. ஆனாலும் மென்திறன் என்பது நமக்கு நாமே பழகிக் கொள்வது என்பது நாம் உணர வேண்டும். ஆகவே மென்திறனை வளர்த்துக் கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலை கேட்கலாம்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

இது ஆரோக்கியம் அறியும் நேரம். கால் பாதங்களில் தசை சுருக்கமா? கால் தசைகளில் சுருக்கம் என கவலை வேண்டாம். சிறிதளவு சர்க்கரையை எடுத்து எலுமிச்சை சாற்றுடன் கலந்து காலில் தேயுங்கள். இயற்கையான ஸ்க்ரப் அது. இதன் மூலம் இறந்த செல்கள் உதிர்ந்துவிடும். பிறகு கிளிசரின் தடவி வாருங்கள். கால் தசைகள் சுருக்கமின்றி பொலிவாகும். இன்னொரு வழியும் கூட இருக்கிறது. இரண்டு பக்கெட்டுகளில் ஒன்றில் மிதமான வெந்நீரும் இன்னொன்றில் குளிர்ந்த நீரும் எடுத்துக் கொள்ளுங்கள். வெந்நீரில் 2 நிமிடங்கள் காலை வைத்துவிட்டு பின் குளிர்ந்த நீரில் 2 நிமிடங்கள் வைத்திருங்கள். மாற்றி மாற்றி பலமுறை இப்படி செய்யலாம். அந்த நீரில் கல் உப்பு சிறிதும் சேர்த்தால் கால்களுக்கு மிகவும் நல்லது. இப்பொழுது ஒரு ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். வேப்பம்பூ கட்லட். என்னென்ன தேவை? வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 10 கிராம், பிரெட் கிரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 2 அல்லது 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 5 கிராம், பிரெட் கிரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு. இதை எப்படி செய்வது? வேப்பம்பூவை 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றவும். அதில் வேப்பம்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவையை நன்கு கலந்து உருண்டைகளாக செய்து பிரெட் கிரம்ஸில் உருட்டி கொள்ளவும். நான்ஸ்டிக்குகள் தபாவில் தட்டி இருபுறமும் சிவக்க பொறித்தெடுக்கவும். கொத்தமல்லி இலையை தூவி தக்காளி சாஸுடன் பரிமாறவும். இணைந்திருங்கள். இது NTR FM.

இனி எம்டிஆர் நேரம் பகுதியில் நாம் இணைய இருப்பது நீதி நூல்களில் நிர்வாகம். என்றும் துன்பமில்லை யாருக்கு? அறிவதறிந்தடங்கி அஞ்சுவதுக்கு அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி அறியும் பொழுது அறிந்து கொள்ளுவதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கமுடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழிப்பாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியனவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான் துன்பமில்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி, அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இந்த வர்த்தகத் துறையினர் பின்பற்றினால் இது அந்த துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களை திரட்டி வைப்பதும் அவற்றை பயன்படுத்துவதும், அடடா இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகத்திற்கு உவப்பச் செய்வது. காலாடலும் நாளாடலும். காலாடு போழ்திற் களிக்கிழஞர் வானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்றானாட தொடர்புடையோம் என்பார் சிலர். பிறரார் கண்டுகொள்ளப்படாதபடி பொது இடங்களில் சிலரை பார்க்கும் பொழுது அடடா அவரா இப்படி என்று ஆச்சரியப்பட்டு போவோம். அவர் ஒரு காலத்தில் மந்திரியாக இருந்திருப்பார், தொழிலதிபராக இருந்திருப்பார் என்று யாராலும் கவனிக்கப்படாமல் வந்து போவார். மந்திரியாக இருந்ததினால் அவர் பதவியின் காரணமாக எப்பொழுதுமே அவரை சுற்றி கூட்டம் இருந்திருக்கும். பதவி போய் அரசியல் செல்வாக்கும் போய் மாலை மரியாதைகள் எல்லாம் போய் அதே மனிதர் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நுழைந்தார் அவரா இவர் என்று நினைக்க தோன்றும். அதிகாரிகள் விஷயமும் அப்படித்தான். பதவியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க வருபவர்கள் எத்தனை பேர், தயவு நாடுபவர்கள் எத்தனை பேர், எது கேட்டாலும் தர முன் வந்தவர்கள் எத்தனை பேர். ஓய்வு பெற்றதும் எல்லாம் போய்விடுகிறது. இதையே ஒரு திரைப்படத்தில் பொசிஷன் போனவுடன் பொசஷன் எல்லாம் போயிடுச்சு என்ற வசனம் உணர்த்துகிறது. நொடித்து போன தொழிலதிபர்களின் எதிர்காலமும் அப்படித்தான். ஆனால் முதல் இருவகைக்கும் மூன்றாம் வகைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசியலில் தேர்தல்களில் வெற்றி தோல்வி, கூட்டணி அமைப்புகளை ஒட்டி ஒரு அரசியல்வாதிக்கு பரிதாப நிலை வரும். அதிகாரிக்கு ஓய்வு பெற வயது உண்டு. தொழிலதிபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நொடித்து போனதற்கு அவர்களே காரணமாக இருந்திருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வசதியாக இருக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் துன்பம் வந்துவிட்டால் அவருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லிக்கொள்ள ஒரு சிலர் கூட இருக்க மாட்டார்கள். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது திருத்தலம் உலாவரும் நேரம். மயிலாடுதுறை செல்ல மறக்காதீங்க. ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி மயிலாடுதுறை மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் சேரும். பார்வதியை மகளாக பெற்ற தட்சன் யாகம் நடத்தினான். அதற்கு மருமகன் சிவனை அழைக்கவில்லை. மேலும் யாகத்திற்கு சென்ற மகளையும் அவமானப்படுத்தினான். வீரபத்ர வடிவெடுத்த சிவன் யாகத்தை அழித்தார். தன் சொல்லை மீறி பார்வதியை மயிலாக பிறக்கும்படி தண்டித்தார். அந்த மயில் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவமிருந்தது. சிவனும் மயில் வடிவில் வந்து கௌரி நடனம் ஆடி தேவியை ஆட்கொண்டார். சிவன் மயிலாக வந்த தலம் என்பதால் சுவாமிக்கு மயூரநாத சுவாமி என்ற பெயர் உண்டாயிற்று. மயூரம் என்றார் மயில். காலப்போக்கில் இது மயூரநாதர் ஆயிற்று. ஊரின் பெயர் மயூரம், மாயவரம் என்று இருந்து மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. இங்கு சிவனை அப்பர் சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளனர். துலாஸ்தானம். ஐப்பசியில் காவிரியில் நீராடி மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும். ஐப்பசியை துலா மாதம் என்பர். இதனால் ஐப்பசி நீராடல் துலா ஸ்நானம் எனப்படுகிறது. இந்த தலத்தில் சிவன் நந்தியின் கர்வத்தை போக்கினார்.

காவிரியின் நடுவில் நந்தி சிலை உள்ளது. நந்தியின் பெயரால் இடப தீர்த்தம் என்கின்றனர். ஐப்பசி 30 நாட்களும் கார்த்திகை முதல் நாளிலும் இங்கு நீராடுவது சிறப்பு. தினமும் சுவாமி தீர்த்தங்கரைக்கு எழுந்தெழுகிறார். கங்கை நதி ஐப்பசி அமாவாசை என்று காவிரி நீராடின பாவத்தை போக்கிக் கொண்டதாக கருதப்படுகிறது. நாத சர்மா என்ற சிவபக்தர் தன் மனைவியுடன் இங்கு வந்து நீராடி சிவனுடன் ஐக்கியம் அடைந்தார். அவர் ஐக்கியமான லிங்கம் மேற்கு பார்த்தபடி அவரது பெயரிலேயே உள்ளது. அவர் மனைவி ஐக்கியமான லிங்கம் அம்மன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அனவித்யாம்பிகை என்ற பெயரில் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு சிவப்பு சேலை அணிவிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் ஆதி மயூரநாதர் சன்னதி உள்ளது. இந்த சுவாமி அருகில் அம்பாள் மயில் வடிவில் இருக்கிறாள். சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ள முருகன் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். கந்தர் சஷ்டியின் போது முருகன் பராசக்தியிடம் வேல் வாங்குவது வழக்கம். ஆனால் இங்கு தந்தையான சிவனிடம் வேல் வாங்குவது மாறுபட்டது. தாண்டவம் ஆடிய நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். தினமும் மாலையில் இவருக்கு முதல் பூஜை நடக்கிறது. ஐப்பசி விழாவில் சிவபெருமான் அம்மனுக்கு நடன காட்சி தந்ததாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தட்சனின் யாகத்திற்கு வந்த ஒரு மயிலை அம்பிகை ஏற்று அருள் புரிந்தாள். மயிலுக்கு அபயம் அளித்ததால் அபயாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. அஞ்சல் நாயகி என்ற பெயரும் உண்டு. இவள் வலது கையில் கிளியுடன் இருக்கிறாள். இவளைத் தவிர ஆடிப்பூர அம்மன் என்னும் பெயரில் வீர சக்தியின் வடிவமாக ஒரு அம்பிகை தனி சன்னதியில் இருக்கிறாள். ஆடிப்பூரம் ஆடி வெள்ளியில் இவள் காவிரிக்கரைக்கு எழுந்து அருளுவாள். பிரகாரத்தில் சந்தன விநாயகர் சன்னதி உள்ளது. சந்தன மரத்தால் ஆன இவரை அகத்தியர் வழிபட்டதால் அகத்திய சந்தன விநாயகர் என்கின்றனர். நவகிரக சன்னதியில் உள்ள சனி தலையில் தீப்பிழம்புடன் ஜுவாலி சனியாக இருக்கிறார். இவர் அருகில் தனியாக சனீஸ்வரர் காகத்தின் மீது அமர்ந்து சிவலிங்க பூஜை செய்கிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் நற்பலன் உண்டாகும். சிவ சண்டிகேஸ்வரர், தேஜஸ் சண்டிகேஸ்வரர் என இருவர் ஒரே சன்னதியில் உள்ளனர். அஷ்டலட்சுமி, சட்டைநாதர், சிவபூஜை செய்யும் விஷ்ணு, குதம்பை சித்தர் ஆகியோருக்கும் இந்த சன்னதிகள் உள்ளன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணைவோம்.

இனி குட்டி கதை ஒன்று பார்ப்போமா? பத்ரமதி என்றும் அந்தனர் சில காரணங்களால் வறுமைக்கு ஆளானார். குடும்பத்தை காப்பாற்ற வழியில்லாமல் சுகோஷன் என்ற செல்வந்தரின் உதவியை நாடினார். அவரும் பத்ரமதிக்கு ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலையில் பத்ரமதியின் மனைவி தன் கணவரிடம் திருப்பதி வேங்கடமலையில் உள்ள பாபவிநாசம், ஆகாச கங்கை ஆகிய தீர்த்தம் ஆகியவற்றில் புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீராடி நிலதானம் அளித்தால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று தான் கேள்விப்பட்ட தகவலை சொன்னாள். பத்ரமதியும் தனக்கு தானமாக கிடைத்த இருந்த சொற்ப நிலத்தையும் பெருமாளுக்கு தானம் அளிக்க திருப்பதிக்கு புறப்பட்டார். ஏழுமலையான் அவர் முன் தோன்றி, என் மீது கொண்ட பக்தியால் உன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் சிறு நிலத்தையும் காணிக்கையளிக்க விரும்பினாய், இனி நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய் என்று அருள் புரிந்தார். இது கண்டு பத்ரமதி மகிழ்ந்தார். பெருமாள் சொன்னது போலவே இழந்த செல்வத்தை அடைந்தார். இணைந்திருங்கள், இது MTR FM.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இனிமையான இந்த பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி பி சீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். படம் பவானி.

இன்று வந்த சொந்தமா, இடையில் வந்த பந்தமா என்று கேட்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, படம் சித்ராங்கி.

0: இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை என்கிறார் டி எம் சுந்தரராஜன். படம் விவசாயி.
1: இப்படித்தான் இருக்க வேணும்.

0: உடல் அழகை ஊரும் மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊரும் மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. ஊதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாட்டக்கூடாது.
1: நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மா

பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, கழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்த்து

அந்த உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், ஒரே நாள் உனை நான் நீலாவில் பார்த்தது. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பி. சுசிலா பாடியது. படம் இருவல்லவர்கள்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

எப்போதும் நான் சொன்ன சேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா, ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாள வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனும் சம்பு, நான் மூணு மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போ.

நமக்கு நானும் சொந்தம் பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் தந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

பொதிகை ஜெனரல் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் படம் இதய வீணை.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசிலா. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ என்கிறார்கள். படம் இதய கமலம்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலக வகுப்பு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிதமிழ் எம்டிஆர் வானரங்கில் காற்றோடு இசை மீட்டும் இந்நேரத்தில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. இன்றும் இசைவானில் கவி மீட்ட காத்திருக்கும் இசைத்தென்றல் இன்னிசையில் துள்ளிசை இசையோடு மனம் இச காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் இசை கேட்டு ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையோடு.

நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கவிருக்கின்றோம் ஒரு வசந்த கீதம் திரைப்பட பாடலை. இசை டி ராஜேந்தர், பாடலுக்கு குரல்கள் எஸ் வி பாலசுப்ரமணியன், எஸ் வி சைலேஜா.

0: தேவி கட கண்ண திறந்து கண்ணத்து பண்ண வா வா.
1: இசை கொண்டு இனிய சுவை படைத்துக் கொண்டிருப்பது வந்தியத்தமிழ் MTR வானொலி. இனி சின்ன வீடு படப்பாடல். இசை இசைஞானியின் இசையில் SV பாலசுப்ரமணியன், S. ஜானகி குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

நேர்களே, இனிய தேர் கொண்டு காற்றலையில் பவனி வருகிறது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில். இனி மீண்டும் எஸ் வி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி குரல்களில், டி ராஜேந்தர் இசையில் மைதிலி என்னை காதலி படப்பாடல். காற்றலையில் கவிப்பாடி செல்லும் நேரம் இது. இசையோடு இன்பம் மீட்ட வருகிறது பாடல்.

இசைத்திடும் இனிய கானங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களே, இனி கரிச காட்டு பூவே பழப்பாடல். இசைஞானியின் இன்னிசையில் மனோ சுரநலதா குரல்களில் பாடல்.

0: காணாதா?
1: இசை ராகங்கள் இன்னிசை மலையை தூவிக் கொண்டிருக்கும் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி எஸ் பி பாலசுப்ரமணியன் உமா ரமணன் குரல்களில் டி ராஜேந்தர் இசை அமைப்பில் ஒரு தாயின் சபதம் படப்பாடல் அளிக்கவிருக்கிறது.

மனதோடு இசையால் வண்ண கோலங்கள் மீட்டுக் கொண்டிருப்பது வந்தியத்தேவன் எம்டிஆர் வானொலி நிகழ்ச்சியில் இனி தாய் வீடி பட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இசை பாபி லஹரி. பாடல் இதோ

தேனிசை தெண்டல் திகட்டாத இசை தெருமே காற்றலையில் மொழிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இனி நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கிறது நானும் ஒரு தொழிலாளி பழப்பாடல். குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை இசை ஞானி.

இனிய கவி கொண்டு இசை ஊறும் ராகங்கள் கவிப்பிணைந்து கொண்டிருக்கிறது. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி படிக்காதவன் படப்பாடல். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் இசை இசைஞானியின் இனிசையில் பாடல்.

இனிமைக்கு மேலும் இந்த இனிய வேலைதனில் இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மதிய தமிழ் MTR வானொலி. நிகழ்ச்சியில் அடுத்து வாழ்க்கை படப்பாடல், சீதாராம் பி சுசீலா குரல்களில் இசை இசைஞானியின் இசையில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

நதி ஓரம் இசை பாடிய காற்று, அது மெல்ல மெல்ல இசை ராகங்கள் இசைத்து சென்றது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில். இனி விக்ரம் படப்பாடல் இசைஞானியின் இன்னிசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் சைலஜா, சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

பாட்டு பாடி இசை கோடி விட்டு செல்வது இசை தென்றலாய் இனிய ராகங்கள். இனி கேட்கவிருக்கின்றோம் நான் பாடும் பாடல் படப்பாடலை. பாடலுக்கு குரல்கள் கங்கை அமரன், எஸ்பி சைலஜா. பாடல் இதோ காற்றலையில் கலந்து இசை இலையாக இசைஞானியின் இன்னிசையில் ஒலிக்கவிருக்கிறது.

பாட்டோடு இசைவாசம் வீசிக்கொண்டிருப்பது மதிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியின் நிறைவிலே சின்னவர் பட பாடலை கேட்கவிருக்கின்றோம். மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசையில் பாடல் இதோ.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளை, இன்றும் இசைவானில் இன்னிசை ராகங்களை நீட்டிச் சென்றது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சி. இசை கேட்டு இதுவரை இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் மன்றிதமிழ் MTR வானொலியில் சந்திக்கும் வரை தற்போது விடைபெற்றுச் செல்லும் உங்களின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத். குவைத்திலிருந்து மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்பு உறவுகளை.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல். ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் என்ன என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கியிருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக அன்பு என்ற படத்திலிருந்து என்ன என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி ஏ எம் ராஜா,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொழிலாளி என்ற படத்திலிருந்து என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய், அன்பை கொடுப்பேன் நான் அன்பை கொடுப்பேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்திலிருந்து என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.
1: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ.

குருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற படத்திலிருந்து என்ன தவம் செய்தேன் உன்னை மனம் கொள்ள என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: குருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனாதை ஆனந்தன் என்ற படத்தில் இருந்து என்ன இது என்ன இது சும்மா இருங்களேன் கொஞ்சம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.
1: என்ன இது என்ன இது

0: என்னடா சும்மா இருக்குமா சொந்தம்
1: இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலர் தினம் என்ற படத்திலிருந்து என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் உன்னிமேனன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டத்து யானை என்ற படத்திலிருந்து என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கார்த்திக்.

0: பயப்பில்ல.
1: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வள்ளி என்ற படத்திலிருந்து என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ் டுடே என்ற படத்திலிருந்து என்ன அழகு, எத்தனை அழகு, கோழி மலர் கொட்டிய அழகு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோரிப்பாளையம் என்ற படத்திலிருந்து என்ன இந்த மாற்றமோ என் மனசு வலிக்குதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கார்த்திக், மதுமிதா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக சொக்க தங்கம் என்ற படத்திலிருந்து என்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து தச்சப்போது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் என்ன என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வாழொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காத்தலையில் வளமை போல ஒலிபரப்ப இருக்கின்றேன் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

ஹவுஸ்மேட் என்ற திரைப்படத்திலிருந்து அடியே அடியே என்ற வரிதாங்கிய பாடலை கேட்போம். அந்த பாடலை இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிந்தூரப்பூவே என்று பாடி வர இருக்கின்றது. 16 வயது நிலை திரைப்படத்தில் இருந்தே இந்த பாடலை இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் டிகான் சி.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்வில் சௌபாக்கியம் என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

மேலும் ஒரு பாடல் காதலை சொன்னால் என்ற பட்டிப்புலம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது மொன்றியல் கனடா தனுஷன் உங்கள் பாடலாக.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்தின் சாந்தினி அனுப்பி வைத்த பாடல். சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் என்ற வரிதாங்கிய உல்லாசம் திரைப்படத்து பாடலை.

மீண்டும் உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை சர்வதேசம் எங்கும் கேட்டு மகளும் வண்ணம் ஒளிபரப்புகின்றது.

தொடரும் பாடல்களுள் அரசு என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி நீங்கள் அனுப்பிய பாடல் மல்லிகை மல்லிகை என்று முதல்வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

அன்புடையே வன்புவரிலிருந்து வசந்தியும் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். காதல் கடிதம் தீட்டவே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை கேட்போம் விடுமுறை விருப்பத்திலே.

நீண்ட நாட்களுக்கு பின் காஞ்சனா அவர்களும் வந்து இணைந்து விட்டார். வன்கூவரிலிருந்து அவருடைய விடுமுறை காலம் முடிந்து தன்னுடைய கடமைகளெல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்தவுடன் எங்களுடன் இணைந்து பாடல்களை தர வரும் வேளையிலே பூவரசம் பூ பூத்தாச்சு என்ற பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து காஞ்சனா வருக வருக என்று வரவேற்று உங்கள் பாடலையும் ஒளிபரப்புகின்றோம்.

0: காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேட்ட பாடல். ஜீன்ஸ் என்ற திரைப்படுத்து பாடலை அன்பே அன்பே என்று பாட வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல் அவர்களுக்காக.

மேலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேவிஎஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீ பொட்டு வைத்த தங்கக்குடம் என்று பாடுகின்றது உங்களுக்காக.

அடுத்த மணிக்கு இருக்கும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து சுடிதார் அணிந்து வந்த அந்த வரியை முதல் வரியாக கொண்டு இனிமையாக பாடுகின்றது.

ஒன்றியல் தமிழ் வானொலி தித்திக்கும் தீனான பாடல் திசை எங்கும் பரப்பி விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கின்றன. அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அற்புதமான ஒரு மரபாக எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு காவிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது மகாலிங்கம் உங்களுக்காக.

நாடு யாருடையதாக இருக்கும்? ஐரோப்பிய மண்டலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகரில் இருக்கும் நிரேஷனின் பாடல். செந்த சூளக்காரா என்ற ஒரு பாடல் வாகை சூழவா திரைப்படத்திலிருந்து என்று தெரிவித்தது அனுப்பியிருக்கின்றீர்கள். நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்த்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற ஒரு பழைய பாடல், இனிமையான காவிய பாடல். என்று கேட்டாலும் ஒழிக்க வைக்க எங்களுக்கு அவலாக இருக்கும். கேட்டு மகள அந்த பாடலை தந்திருக்கிறார். ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீலமணி தாட்டுக்கு சென்றாலும் எங்களை மறவாமல் என்னவள் அவர்கள் அனுப்பிய பாடல் இத்தனை.

பாடல்களோடு நின்று பாடலையும் தாரங்களையும் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறுவது போன்று பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து தோகை இளமையில் என்ற வரி எடுக்கும் பாடலை அன்புடன் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்பு உறவுகளோடு தித்திக்கும் தீனான பாடலை எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் எல்லோருடைய இதயத்தை நிரப்பி சென்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறுகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

ஒலிக்கி இருக்கும் விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போற என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தம், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள் அனைவரும் கேட்டு மகள வேண்டும் என்று பிரிவோம் சந்திப்போம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். கண்டேன் கண்டேன் காதலை என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றனர்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை வளமை போல இன்றைய வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி உங்கடை சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு என்ற பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

இவர்கள் கேட்ட வேளையில்தான் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை தருகின்றார். அவரும் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் என்ற 2004 ஆண்டு திரைக்கு வந்த மதுர திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்கின்றாா்.

பாடல்களோடு பாடலாக எனது பாடலையும் தாருங்கள், ஒலிக்க வையுங்கள் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழரை இணைத்து கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பாடல் வைக நதியோரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது என்ற பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் இருந்தது.

நாங்கள் கேட்டு மகளும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று பாவை விளக்கு திரைப்படத்து பாடல் ஒன்று நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு அம்மையப்பன், சிவரஞ்சினி, சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களையும் இணைத்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பாடல்களோடு பாடல்களாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் தந்த பாடலையும் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோமா? ஆயிரம் கண் போதாது என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.
1: தம்பி, நீங்கள் இதற்கு முன் குற்றாலத்திற்கு வந்திருக்கிறீர்களா?
2: இல்லையேதான் முதல் தடவை.
1: இங்கிருக்கும் இயற்கை காட்சி நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் கண்டால் உங்கள் எழுத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு அற்புத சக்தி பிறந்துவிடும்.
2: எல்லாம் உங்களுடைய ஆசை.

பிரபல பின்னணி பாடகர்கள் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை வாணி வாணி ஜெயராம் அம்மாவும் குரல் கொடுத்த ஒரு பாடல் தங்கத்தின் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்ற வரியோடு பாடுகின்றது. இந்த பாடல் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தில் என்றும் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உடன் இருக்கின்றார்கள் நண்பர்களோடு கேட்டு மகளை இருக்கின்றோம் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனப்படங்கள் இவர்கள் கேட்டவர்களை மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பமனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை தருகின்றார். தான் நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்புகிறேன் என்று சங்கே முழங்கு என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் ஆரம்ப வரியாக உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை என்று ஆரம்பிக்கின்றது. இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே.

இந்த வழியிலேதான் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் மயக்கம் எனது தாயகம் என்று வரி எடுத்து குங்குமம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாளர் காலத்தினிய கீதங்களை நாங்கள் கேட்கும் வழியில் அடுத்து வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது. திரைப்படத்து பாடல் பாட இருக்கின்றது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற வரிதான் அவர் தந்த பாடலில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தந்தவர் நாகூர் நீண்டகால உறவு முகமது ராஃபிக் அவர்கள், ரிஸ்வான் நாசர், நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இவர்களோடு இணைந்து கொள்கின்றார்கள்.

திருமணம் சேர்ந்த என்ற எங்கே எனது கவிதை திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

படைகுடாமன், குவைத், ஜோர்ஜ் மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் காதுடன் ஒலிக்கும் பாடல் பாய் மரக்கப்பல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு பாட்டு கட்டும் என்று இனிமையாக பாடுகின்றது.

0: மனிதன்.
1: பாடல்களோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகி சிறுவை சொன்னராஜ் அவர்கள். ஜப்பான் என்ற திரைப்பட பாடல்தான் அவர் தந்த பாடல். இன்பா இன்பா என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உனக்காக நான் நேயர் விருப்பம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னர் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள்.

கனடா கலைஞர் தொடர்ந்து தினமும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுள் வியாழக்கிழமை தோறும் உனக்காக நான் நிகழ்வு அரங்கேறுவது வழக்கம். அந்த வேளையிலே வந்து இணைந்து சிறப்பித்து பங்களித்த உறவினர்கள் வந்த விடயத்தை அழகாக பேசி தங்கள் நேரத்தை ஆரோக்கியமாக கழித்துக் கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்து தந்த வேளையிலே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு பாடல்களை நாங்கள் கொடுப்பது வழக்கம். அந்த வகையிலே அவர்களுடைய விருப்ப பாடலாக இப்பொழுது முதல் ஒலிபரப்பாக இருக்கின்றது உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்ற பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் இங்கிலாந்து நாடு கஸ்தூரி ஜெயந்தன் அவர்கள் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியிலே அவரது விருப்ப பாடலாக ஒலிக்கின்றது இப்பொழுது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் பொத்துக்கிட்டு ஊத்துதடா வானம் என்ற பாயும் புலி திரைப்படத்து பாடல் தான் ஒலிக்கே இருக்கின்றது. இந்த பாடலை நெய்வேலி அறதடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் விரும்பி இருக்கின்றீர்கள், உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல், நான் ஏன் பிறந்தேன் என்ற வினாவை தருத்து பாட வருகின்றது. நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடனே இணைந்து சிறப்பித்த ஆர். தேவா அவர்கள் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்து இணைந்து தந்திருந்தார்.

0: நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு என்ன
0: செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலன் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படும்.

மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன் தான் விளைந்தது. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிறேன் தோழா, நினைத்து செயல்படு என்றோ.

0: என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: அங்கு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முந்தைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் உனக்காக நான் நிகழ்ச்சியில் பங்களித்த நேயர்களின் விருப்ப பாடல்களாக உனக்காக நான் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. கேட்டு மகிழும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் தெரியலே என்ற ஒரு தத்துவமான பாடல் பாடல் ஆண்டுகள் பல கடந்து இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றதே என்ற எண்ணம் ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த பாடலை தருகின்ற இரும்பு திரை என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள்.

விதவிதமா துளிகள் இருக்கு, விலையை கேட்டான் நடுக்கம் வருது. வகை வகையாய் நகைகள் இருக்கு, மடியை பார்த்தா மயக்கம் வருது. எதை எதையோ வாங்கணும்னு அண்ணே, எதை எதை

கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சா, பொண்ணுக்கு துணையா ஆண படைச்சா, பொண்ணுக்கு பட்டா செல்வத்தை படைச்சா, உலகம் நிறைய இன்பத்தை படைச்சா, என்ன போல பலரையும் படைச்சி அண்ணே என்ன போல பல

மேலும் ஒரு பாடல், ஆறு மனமே ஆறு என்று ஆண்டவன் கட்டளை திரைப்படுத்து பாடல். எத்தனை காரியங்களை, எத்தனை விடயங்களை அழகாக எடுத்துரைத்து விட்டு ஆற வேண்டும் என்பதற்காக புத்திமதி கூறுவது போன்று மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து இந்த பாடலை விரும்பிய வேளையில் ஒலிக்கின்றது அவருக்காக அந்த பாடல்.

பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்காக ஒலிக்கின்றது. காவிய பாடல் என்று கூறக்கூடிய ஆலயமணி திரைப்பாடத்தில் தான் வந்து அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற கருத்தமைந்த பாடல். இனியான அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா?

அந்த பாடலை தொடர்ந்து வளமையாக கணவனோடு இணைந்து வரும் மனைவி என்று அவருடைய மகன் வீட்டில் வந்தபடியால் மகன் பாசம் இழுத்துக் கொண்டதால் அவர் தனக்கு விருப்பமான பாடலை கணவன் மூலம் கேட்கின்றார். அந்த பாடல் வேட்டுக்கொடி உருமி மூலம் என்று பட்டிக்காடா பட்டணமா என்று வரியெடுத்து பாடுகிறது அன்பு மகளே அனுஷியா உங்களுக்காக.

கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா.

கொண்டு பண்பாடு முழங்கால் தெரியும் ஆடையை மாத்தி தமிழ் மகள் நடைபோடு அம்மா தமிழ் மகள் நடைபோடு கண்ணை போலே எண்ணியிருந்து காதல் பேசம்மா எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா கேட்டு கோடி புருமி மேளம் போட்டு கோடி கோகோ தாளம் பார்த்து

மேலும் ஒரு பாடல், அந்த பாடல் கே கே நகர் சென்னையில் இருந்து வந்த ரேவதி, நீங்கள் தந்த பாடல் அழகாக சிறப்பாக பல விடயங்களை பகிர்ந்திருந்து உனக்காக நான் இந்த நேயர் நேரத்தில் வரும் பாடலாக தாருங்கள், என்னுடைய விருப்பமாக என்று, நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்று எங்களை நாங்கள் கேட்டு சீர்திருத்தக்கூடிய ஒரு பாடல், படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்து பாடல்.

வேண்டும், தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும்.

நாட்களிலே எல்லோருக்கும் இளையவனாக தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து அன்பு பேத்தி சிவரஞ்சனி வந்து பல விடயங்களை அழகாக பேசி சிறுவயதிலிருந்து தான் பெற்ற அனுபவங்களையும் படித்த அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்துவிட்டு ஒரு பாடல் தந்தார். புனர் ஜென்மம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் பாடுகின்றது. என்றும் துன்பம் இல்லை என்ற வரி கொண்டு

மீண்டும் ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இணைத்து இணைய முடியாமல் இருந்தாலும் அப்படி இணைய வேண்டும் என்று முயற்சியோடு ஓடி வந்து அற்புதமாக பேசி மகிழ்ந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்தவர். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற பாடலை காவல்காரன் திரைப்படுத்திருந்து ஒலிக்க வைக்கின்றார் இன்றைய நேயர் விருப்பத்திலேயே.

அளிக்கின்ற பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த வேளையிலே படமையாக முதல் வந்தாலும் இறுதியாக வந்தாலும் அன்பு உறவு ஏ ஆர் நாகப்பன் என்று இறுதியாக வந்து இணைந்து நிகழ்ச்சிக்கு அலங்காரமாக பல விடயங்களை பேசி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் வேளையிலே தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தருகின்றார். மனசுக்கேத்த மகாராஜன் திரைப்படத்து பாடல். படமை போல பாடல்கள் வரிசையிலே இறுதி பாடலை கேட்பதில் அவர் அலாதி ஆனந்தம் உள்ளவர். என்றும் இறுதியாக பாடலை தந்து அந்த பாடலை இறுதி பாடலாக ஒலிக்க வைத்து கேட்டு மகள வைத்து மகளுகின்றார். ஆத்து மேட்டு தோப்புலே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

இன்று நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்குவதற்கு என்னோடு ஒத்துழைத்து இந்த இத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு நன்றியை கூறிக்கொண்டு உறவுகளை உங்களை மேலும் நாங்கள் சந்திக்கலாம் என்று மீண்டும் தொடர்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கங்களும் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இசை சரம். இப்பொழுது முதல் காற்றலைகள். மாதத்தில் முதலாம் நாள் முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் இசை சரம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கலையகம் கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

முதலில் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மாதத்தில் ஒரு நாள் மலரும் இசை சரம் நீண்ட நேர பாடல்கள் என்ற வகையிலே அநேகருடைய விருப்பத்துக்கு அமைய இந்த பாடல்களை நாங்கள் மாதம் ஒரு நாள் கேட்டு மகளும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒலிக்க இருப்பது இசை சரம் 2. கடந்த மாதம் 5 பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். 5 பாடலையில் தான் ஒளிபரப்ப முடிந்தது இசைச்சரம் 1. அதே போன்று இந்த மாதம் முதலாம் நாள் 2வது இசைச்சரமும் கேட்டு மகிழ இருக்கின்றோம். ஏழு நிமிடங்களுக்கு மேற்பட்ட பாடல்களை நாங்கள் காற்றலையில் நேரலையில் விருப்ப பாடலாக வந்தாலும் ஒளிபரப்ப முடியாத நிலை எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியின் நியதிக்கு உட்பட்டு அந்த வகையிலே அவை ஒன்றாக சேர்ந்து பல வருட கனவாக இருந்த அந்த நிகழ்வை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. 7 நிமிடத்துக்கு மேல் வருகின்ற பாடல்களை இன்று நாங்கள் மீண்டும் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதலாவதாக நான் தரும் பாடல் கவிஞர்கள் திலகம் ஆனா மருதகாசி அவர்களினாலே வரிகூத்து திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டு பிரபல பின்னணி பாடகர்கள் திருச்சி லோகநாதன் சி.எஸ். ஜெயராமன் ஆகியோர் இணைந்து பாடும் 1958வது ஆண்டு வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்திலிருந்து வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.

0: நிறுத்து. அமைச்சரே, ஆவரோடு என்னை போற்றி பாட ஆதத்தோடு பண்ணி சித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன், ஆனால் வீணை மீட்டியில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன் அரசர் பெருமானே, சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது, மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகரே, பயம் வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மைஸ்தானம் பெற்று விளங்கும் இந்நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போற்றி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவதில் மட்டும் ஏன் அவசரம் திணிக்க வேண்டும், அதுவும் என் சபையில்? ஆகவே அதை சீதிருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன். வேந்தேன், பிழையின்றி வாசிக்க, விரைவில் பழகிக் கொள்கிறேன்.
1: மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம்.
0: என்ன மகோதரா?
1: தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணமிட்டு சொல்லுகிறாயா?
2: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை.
0: குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
3: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. பெருமனம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தபயனே தீர்ந்துவிடும்.
0: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
4: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே, ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
0: மாநிலம் அனைத்தும் ஆடப்பிறந்தையின் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
3: தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம்.
0: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே.
5: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
0: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
6: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசை கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
0: மனைவி கேட்டதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
1: பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
0: என்ன பாட?
1: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
7: உச்சி வேளை ராகம்
1: மாலையில் பாடும் ராகம்
3: குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இறக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
7: பாதனி பமகம பதனி தரப மகரி கமகரி பமகனி தமரி.
3: மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகும் சப்பா.

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாடி தாழிசைக்கு
1: மாணிதானி மாத பாமகரி
2: கல்யாணி. சுவாமி, கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

காம்போடி காம்போடி பரரி தனி தப

ஒலித்துச் சென்ற அற்புதமான பாடல், பல உறவினர்களின் தாகத்தை தீர்த்திருக்கும். நாங்களும் முழுமையான இந்த பாடல் இப்படியா வந்தது என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலி எந்த பாடலையும் தருவதற்கு விருப்பம், ஆனால் நியதிகளின் அமைய எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எல்லோருடைய நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதனால் இப்படியான நீண்ட நேர பாடல்களை தந்து எல்லோருடைய நேரத்தையும் முன்னடிக்கவும் முடியாததானே. அதே நேரம் பாடல்களை நாங்கள் தளங்களிலிருந்து விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறும்பொழுது அவர்கள் தரும் பாடலை நாங்கள் அப்படியே ஒளிபரப்ப வேண்டும். அதை நாங்கள் சுருக்கி நீட்டி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்வது ஊடகத்துக்கு எங்களுக்கு அது பாதகமாக ஏற்படும் என்பதற்காகவும், கேட்கும் எல்லா உறவினர்களுக்கும் ஒரு நிகழ்விலே வந்து நீண்ட பாடலை கொடுக்கும் வேளையிலே அப்படி 4-5 பாடல்கள் வந்துவிட்டால் நேரம் ஓடிவிடும். அதனால் தான் கொடுக்க மறுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதற்கென்று ஒரு நேரத்தை கேட்டு, முக்கியமாக KS கிருஷ்ணன் அவர்களுடைய உந்துதல் நன்றாக எங்களை தொலைப்பட வைத்து எங்கள் குழுவினர்களால் தீர்மானிக்கப்பட்டு முன்னியல் தமிழ் வானொலி அதிபரிடம் பெற்று இந்த பாடல்களை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் வகையில் இரண்டாவதாக என்ன பாடல் வரப்போகின்றது என்று கேட்போம். அண்மையிலே பல வகையிலும் இந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அது ஒரு சில வலைதளங்களிலே சுருக்கமாக வந்திருக்கும், சிறப்பாக வராது, ஏதோ ஒரு குறைபாட்டோடு வருகின்ற பாடலாகத்தான் இருக்கும். அது எந்த பாடல் என்று பார்ப்போம். 1991 ஆண்டு வெளிவந்து வாலிப கவிஞர் வாலி அவர்களினால் SP பாலசுப்புனியம் ஐயாவும் இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும், இசைஞானி இளையராஜாவினால் இசையமைக்கப்பட்ட அந்த அருமையான பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து இசை முழு இசையோடும் ஒலிக்க இருக்கின்றது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கேட்போமா?

7 நிமிடத்துக்கு மேற்பட்ட 2 பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அங்கே சுந்தரி என்னை கண்ணால் என்ற அந்த பாடலே இசை அதிகமாக இடைவெளியிலே இருக்கின்ற அந்த இசையை நாங்கள் சுருக்க முடியாததானே, நாங்களாக செய்ய முடியாது. வேறு வலைத்தளத்தில் உள்ளவர்கள் தருகின்றார்கள். அதில் மீதி பாடல்கள் சிலது குறைபாடுகளாக இருக்கும். வரிகள் ஒரு சில வரிகளை சுருக்கி எங்களுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், கடைசி வரை இல்லாமல் இருக்கும். அப்படியான இடையூறுகள் இருக்கின்றன. இது முழுமையாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளை மூன்றியல் தமிழ் வானொலியின் இசை சரம் 2 தருகின்ற 3வது பாடலை கேட்போம். 3வது பாடலும் ஒரு இனிமையான பாடல். ராக மாளிகாவில் அமைந்த ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வெண்கல குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவும் இணைந்து பாடுகின்றார். இந்த பாடலை குந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குன்னுக்குடி வைத்தியநாதன் ஐயா இசையமைத்திருக்கின்றார்கள். என்ன பாடல் என்று தெரிகின்றதா? 1972 ஆண்டு திரையிடப்பட்ட அகத்தியர் என்ற திரைப்படத்தில் 7 நிமிடங்கள் 52 வினாடிகள் கொண்ட இந்த பாடல் கேட்போம். வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் என்று பாடுகின்றது இந்த நீண்ட பாடல். அது மட்டுமல்லாமல் எத்தனை ராகங்கள் வந்திருக்கின்றது என்று நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது எண்ணி பாருங்கள். 13-14 ராகங்கள் இதிலே அமைந்திருக்கின்றன.

அகந்தனினால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே அகந்தனினால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே அரபி மானம் கொள்வார் வெற்றி எட்டு திசை முட்டவே பெற்ற வெறியினால் வந்த விளைவிதுவா தனித்து நினைத்து மனத்தை மறைத்து கொடுத்த வரத்தை கணத்தில் மறந்த

0: சனிதமா பதனி சனிதனிமா பரிகாசம்மா சாகசம்மா
1: சகசகதனி பபனிதா
0: பகரி சனிதமா பதனி சரி
1: நிசதி ச

சிறப்பு ஆவல் தீர்ந்தோம் முழுமையான பாடலை கேட்டு. இந்த பாடலை ஒரு இரு தடவை நான் அது சுருக்கப்பட்டு கிடைத்த வலைத்தளத்திலிருந்து உங்களுக்கு ஒலிபரப்பி இருக்கின்றேன் என்ற ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அதில் சுருக்கப்பட்டு எங்களுக்கு இசை மறக்கப்பட்டு இருந்ததனால் சுருக்கமாக பாடல் வரிகளை கேட்டோம், சுவை முழுமையாக கிடைக்கவில்லை. இப்பொழுது முழு சுவையையும் இந்த பாடல் மூலம் அறிந்து கொண்டோம். இனிமையான ஒரு பாடல், காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் 7:52 கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இசை சரம் 2. பைரவி, தோடி, ஆரபி, ஷண்முகப்பிரியா, தர்பார், ஹம்சத்வனி, மோகனம், பாகேஸ்வரி, சாரங்கா, காம்போதி, கௌரி மனோகரி, கல்யாணி, சரஸ்வதி போன்ற ராகங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. இனிமை இனிமை இனிமை இந்த பாடலிலிருந்து நாங்கள் ராகங்களை கூட அறிந்து கொண்டோம். அந்த வகையிலே எங்களுக்கு இசைச்சரம் 2 தரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் சிறந்த பாடல். இந்த பாடல் வந்து 1967 10 நிமிட பாடலாக வந்த பாடல். அந்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, ஏ எல் ராகவன் அவரோடு இணைந்து, TMS ஐயா அவர்களும் இணைந்து பாடி, இசை அரசரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். கவிஞர்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே இசை வரி கோர்க்கப்பட்டு திரை இசை திலகம் KV மகாதேவன் ஐயா அவர்களினாலே இசை கோர்க்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை AP நாகராஜன் ஐயா அவர்கள் பக்தியோடு எங்களுக்கு தந்த ஒரு திரைப்படம் திருவருட் செல்வர். 10 நிமிடங்கள் 1 வினாடி கொண்ட இந்த பாடல் பாட வருகின்றது. ஆவல் தீர்க்கின்றது ஆத்து வெள்ளம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு.

இந்த நீண்ட பாடல்களை அன்று திரைப்படத்திலே ஒலிக்க வைத்து இதை இசைத்தட்டுகளில் தரும் பொழுது ஒரு இசைத்தட்டின் ஒரு பக்கம் போதாது என்று மறுபக்கமும் இரண்டு பக்க இசைத்தட்டின் இரண்டு பக்கமும் உள்ள பாடல்கள் தான் இந்த பாடல்கள். இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்டபடி நாடாக்களிலே தந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாடாக்கள் முன்பு ஒலி அலைகளை சேர்த்து அங்கே ஒரு விதமாக தந்து கொண்டிருக்கிறார் விஞ்ஞான ரீதியிலே. அந்த வகையில் இந்த பாடலை தேடி எடுத்து அதை ஒலிபரப்பாக்குவது எவ்வளவு கடினமான விடயம், நீண்ட நேரத்தை பொறுமையோடு செய்ய வேண்டும் தானே. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டதற்காக எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நேரம் மோடிக்கொண்டிருக்கின்றது 10 நிமிடம், 8 நிமிடம், 7 நிமிடம் என்று வரும் பொழுது 5 பாடல்களை தருவேன். அந்த 5வது பாடலாக என்ன பாடல் வருது என்று பார்ப்போம். அந்த பாடல் 1953வது ஆண்டு திரைக்கு வந்த வேளையில் 7 நிமிடங்கள் 19 வினாடிகள் பாடிய பாடல். இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர்கள் மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு நடிகை, அன்று மிகவும் உச்சத்திலே இருந்த நடிகை T.R. ராஜகுமாரி அம்மா அவர்கள், ராஜகுமாரி அம்மா அவர்களுடைய முதல் படமாக அவரே தயாரித்த படம். அந்த தயாரிப்பை அவருடைய சகோதரன் T.R. ராமண்ணா அவர்கள் இயக்கி இருக்கின்றார்கள். அந்த வேளையில் அவரோடு இணைந்து T.K. ராஜகுமாரி அம்மாவும் இணைந்து தொழிற்பட்டிருக்கின்றார். அந்த திரைப்படம் அந்த வரும் பாடலை ராஜகுமாரி அம்மா அவர்களோடு T.A. மூர்த்தி அவர்களும் பாடியிருக்கின்றார். கவி காமு ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்கின்றார் வரிகளை. அந்த வரிகளுக்கு இசை கொடுத்து பிரபல இசையமைப்பாளர் திலகம் G. ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். அந்த 7 நிமிடம் 19 வினாடிகள் வரும் பாடல் 1953வது வந்த வாழ பிறந்தவள் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ பிறந்தவள் நான் என்று பாடி இந்த நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க இருக்கின்றது. கேட்போமா பாடலை?

இரண்டு பாடலோடு இன்றைய இரண்டாவது கவிச்சரம் நிறைவுக்கு வருகின்றது. மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து திருப்தி அடைந்து கொள்ளுகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்டு திருப்தி கொள்வீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் இசைச்சரம் மூன்றில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு இசையும் கொண்டு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

0: உள்டு தமிழன் என்றொரு இன உள்டு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

பழமை போல என்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் உங்கள் பாடல் கேட்க இருக்கின்றோம். பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று ஆரம்பிக்கும் இனிமையான அந்த பாடல். இன்று அந்த பாடலை நீங்கள் தந்தவேளை உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று.

அன்பு கூர்ந்து நீங்கள் அனுப்பி வைக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் இனிமையான பாடலை தர இருக்கின்றார். இன்றைய நாள் வணக்கத்தை கூறி தினமும் போல கேட்டு அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்து பாடல் ஒன்றை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, உங்களோடு இன்றும் உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, கண்ணன் சங்கரி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் முத்துக்குளிக்க வாரிகளா என்ற வரியெடுத்து.

இனிமையாக ஒழிக்கும் இந்த பாடல்களை மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும் என்று தருகின்றார்கள். அன்புடனே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீரபாண்டியன் கௌதமன், லட்சசாரா மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி நறுமுகிகள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து ஒரு பாடல், சோலை புஷ்பங்களே என்ற பாடலை, இங்கேயும் ஒரு கங்கை என்ற திரைப்படத்திலிருந்து

0: என்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர். ஜெகவர் சாதிக்கு ஒரு பாடல் தருகின்றார், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலை. இந்த பாடலை நாகூர் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் நீங்கள் கேட்கும் வேளை வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது ஏற்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உம்மை புரிந்து கொண்டாள் உண்மை தெரிந்து கொண்டாள் இந்த பூவையர் குலமா.

0: உன்னை புரிந்து கொண்டான், உண்மை தெரிந்து கொண்டான் இந்த புலவர் பெருமானே. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே.
1: உண்மை புரிந்து கொண்டாள், உண்மை

அடுத்து வரும் பாடல்களோடு இன்னமோர் பாடல், மாடிவிட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டுப்பார் கேட்டுப்பார் என்று வரி எடுத்து பாடுகின்றது. தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

உலகையும் இணைப்பதற்கென்று.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேயர் நேயர்களுக்கான பாடல்கள். தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புமனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களும் தரும் பாடல்களாக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், அரைச்ச சந்தனம் மணக்கும் குமுங்கம் அழகு நெத்தியிலே என்ற பல்லவியை கொண்ட பாடும் நிலா, டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றோம்.

இவர் கேட்டுவிட்டால் மீண்டும் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக உறவுகளோடு கேட்டு மகள விரும்புவார். அந்த வகையில் அவர் விரும்பும் பாடலாக இன்று வருகின்றது இசை அரசரின் குரலில் 10 மாதம் சுமந்து பெற்றாள் என்ற வரியை தன்னையின் ஆணை திரைப்படுத்தி பாடல் கேட்போமா?

பாடல்களோடு பாடல்களாக எனது பாடலையும் தாருங்கள் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் சந்திப்போமா என்ற பாடலை எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போம்.

உனக்கு இருக்கும் இன்னும் ஒரு பாடல், என்னோடு வா என்ற பரணி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை எங்களுடைய நீண்டகால உறவு, எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து தன் உறவை பலப்படுத்திக் கொள்ளும் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா அம்மன் குவைத்திலிருந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது.

0: இறுதியாக வந்தது கழிச்சியை நிறைவு கொண்டு வரும் பாடலாக ஒன்ன தொட்டு என்ன தொட்டு என்ற டோரதி திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நிகழ்ச்சியிலே எப்பொழுது வந்தாலும் இறுதி பாடலாக கேட்க வேண்டும். எல்லோருடைய பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். அதனால் இறுதி பாடலை தருங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளும் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து வந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோர் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இறுதி நிகழ்வாக, இறுதி பாடலாக.
1: தமிழன் என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கேட்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் அடி தேவலோகரதியே என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ரகளபுரம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இங்கிலாந்து நாடு அருள் மோகன்.

இருப்பதை மறைத்து வைத்தாய் என்ற தர்மசீலம் திரைப்படத்து பாடல் ஒன்று இரண்டாவதாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல என்றும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. விஜயராணி நீங்கள் தந்த பாடல். குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து சிறந்த ஒரு பாடல் கன்னி ராசி என் ராசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: விட்டால் சன்னியாசி, பொருந்தா விட்டால் சன்னியாசி.
1: இந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன். துளி துளியாய் என்ற வரி டோரதி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சாந்தினி அவர்களும் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க வரும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடல் நினைவு ஒரு பறவை என்ற வரி கொண்ட சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைக்கின்றார். நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்துவிட்ட பாடல். அந்த பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து காற்றில் எந்த கீதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் வருகின்றார் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். வாராது வந்த நாயகன் என்ற பாடல் தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இதோ ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடலை கேட்பவர் அவர் கேட்கும் பாடல் அத்தனையும் வித்தியாசமாக இருக்கும். ஏய் ஓடு ஓடு தடையின் எல்லாமே நீங்கி ஓடு என்று ஆர்கே நகர் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஏய் ஓடு ஓடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் எங்கள் எல்லோருக்கும் பழக்கமான பரிட்சயமானவர் அத்தினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்ற பாவ மன்னிப்பு திரைப்படத்தை இன்று ஜோடியாக கேட்டு மகளில் பாட வைக்கின்றார்கள்.

இப்பொழுது தொடர இருக்கும் பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர் மகலிங்கம் தந்த பாடல். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது கேட்டிருக்கின்றார் கேட்டுக்கொடி உரிமை மிகளம் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

பாவம் பார்த்துக்கோ.

கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா. கேட்டு கோடி பொருணி மேளம், ஒட்டு கோடி கோகோ தாளம், பார்த்து கோடி உன் மாம்

அமைவர்கள் நாடை போடு. கண்ணை போல எண்ணியிருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா. கேட்டு கோடி புருமி மேளம், போட்டு கோடி கோகோ தாளம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு.

0: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நெஞ்சில் என்ன என்ற பை டூ என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல என்றும் நிவேஷன் ஐரோப்பிய மண்ணிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: கனவுகள்,
2: இதயங்கள்,
1: மனசுகள்,
2: உணர்ச்சிகள்,
1: வாழ்க்கை,
2: காதல்,
1: நட்பு,
2: எல்லாமே பை டூ தாங்க.
1: எஸ், ஒன் பை டூ இல்லாத வாழ்க்கையே இல்லை.

மட்டும் என்னென்றால் என்னவள் ஞாபகம் வருமல்லவா? அவர் ஒரு பாடலை இன்று இனிமையான பாடலை தந்திருக்கின்றார். ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அவர் ராஜ ரிஷி திரைப்படுத்த பாடல் என்றேன். பாடல் மாதவம் ஏன் என்று பாடுகின்றது என்னவள், நீங்கள் தந்த பாடலாக.

அவர்களுடைய பாடலை கேட்டு இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் எண்ணத்துடன் சங்கரா என்ற பாடலை சங்கராபரணம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வை. சீனா ஆசான் அவர்கள்.

சல சல சலவென மழையால் விழுவது சங்கர சலங்கைகள் மனிதாவோ. மின்னலும் வெற்றி கண்ணன் குந்ததையோ. சல சல சலவென மழையால் விழுவது சங்கர

அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்கள், திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றோம் என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருங்கள். மீண்டும் ஒளிபரப்புவேன் இன்னும் ஒரு முறை என்று இந்த மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது முதல் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்புடன் என்றென்றும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் நண்பர்களுக்கு. நேரம் சரியாக 9:48, அது இந்திய இலங்கை நேரம். கண்ணி நேரம் சரியாக 12:17. வணக்கம். என்ன பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனை கண்ணீடு நினைவு கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இது கதந்த நிகழ்ச்சி. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு சில புதைந்து வைத்திருக்கும் சொல்லை தேடுதல், அது புதிய நிகழ்ச்சியாக தேடுதல். நகைச்சுவை, அதோடு சில விடுகதைகள் இவற்றையெல்லாம் கலந்தே கொண்டு வரலாம். கதம்பம் போல எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு காற்றலையில் நான் எல்லோரும் காற்றலைக்கு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். கலைமிகு நன்றி சொல்லியாச்சு. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காட்டலிக்கு வரலாம். இது கதம்பம் போல எல்லாவற்றையும் கலந்தே கொண்டு வரலாம். சரியா? எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே? கொரோனா காலத்துல அந்த சொல்லை உச்சரிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஒரு சொல்லை 3 தடவைக்கு மேல உச்சரித்தால் அது எங்களோடு ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது அதே மாதிரிதான் நடக்கும் என்று சொல்லுவார். ஆனா இந்த கொரோனா என்ற சொல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை நீங்க உச்சரிச்சிட்டீங்க? போற வாரம் எல்லார்ட்டையும் எப்படி இருக்கிறீங்க, கொரோனா எப்படி இருக்கிறது, உங்களுடைய வட்டாரத்தில் எப்படி, எத்தனை பேர் இருந்தார்கள், இதுதான் கேள்வி. எங்களை எது எங்களை வதைக்குதோ, எது எங்களை தாக்குதோ, எது எங்களுக்கு ஒவ்வாததோ அதை மறந்தது போல தள்ளியே வைத்து விட வேண்டும். இதுதான் நான் நினைச்சு கொண்டது. அதுதான், அது மனிதனாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதோ மிருகமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எங்களை வதைக்கிற நிம்மதியை, எங்கள் நிம்மதியை கெடுக்கிற, எங்களை வாழ விடாமல் தவிக்க வைக்கிற எதுவாக இருந்தாலும் மறந்தது, கண்டும் காணாதது போல மறந்தது போல தள்ளி வைக்க வேண்டும். அது எங்க இப்ப இந்த கொரோனாவும் நீங்க அப்படி பாருங்க. நானே இப்ப வந்ததுல இருந்து 3வது கொரோனா சொல்றேன், 4வது கொரோனா, 5வது எண்ணிக்கொண்டே போலாம் பாருங்க. அப்ப அது ஒரு விடயத்தை எங்களுக்கு பிடிக்காத உண்டை கடற்கடன்னு நாங்கள் அடுத்தடுத்து சொல்லுறோம். அதேபோல நீங்க பிடிக்கிற நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே நினைப்போம், அதை தள்ளி வைத்து போட்டு நல்லதையும் நினைப்போம் என்பதுதான் எனது கருத்து. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரப்போறேன். வருபவர்கள் பேசலாம், நன்றாக நீங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் தான் கேட்க வேண்டும் என்று ஓடி வரக்கூடாது. பாடல் கேட்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கிறது. பாடல் நிகழ்ச்சி, பாடல் நிகழ்ச்சியா தான் வானொலியே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். நாங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு, கருத்து சொல்லி முடிஞ்சா ஒரு பாடல் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எல்லா அறிவு பாடலும் அதான் எடுத்து வருகிறாங்க. ஏன்னா இந்த இசை எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா உறவினர்கள் இப்படி அந்த அன்பு எப்படி எங்களை பெண்ணி பிணைந்து கட்டி வச்சிருக்கிறோம், அதே போல இந்த இசை எல்லா சத்தங்களையும் தான் உங்களை இயக்குகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சத்தங்கள் இயங்காமல் இருக்கிற மனிதன் ஜடம், அசையாமல் இப்படி இருப்பார். அது நினைக்கும் கூட கீழ்பாக்கமோ மேல்பாக்கமோ கீழ்பாக்கமோ தெரியல எங்கேருந்து அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் போல அவர்கள் கூட துடியாட்டமா இருக்கிறார்கள் போல. எல்லா சத்தத்துக்கும் சத்தம் இல்லாமலேயே அவர்கள் குஷியாக இருக்கிறார். சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருப்பவன், எதுவுமே அசைவின்றி இருப்பவன் அவனு ஜாடம். அதுக்காக அசைவின்றி இருக்கிற மனிதன் எல்லாம் நல்லா அப்படியே சும்மா அப்படியேதான் இருப்பார் நினைக்காங்க. இருந்தா போல பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிருவார்கள். அப்படி வருத்தம் இருக்கிற அதனால உண்மையிலேயே இசை எங்களை நடக்கும் போது ஒரு இசை பெண்கள் காலில் கொலுசை கட்டி விடுறார்கள், யானைக்கு சங்கிலி கட்டின மாதிரி. எல்லாம் காரணத்தோடு அந்த காலத்தில் கட்டி விட்டுருக்காங்க.
ஆண்கள், ஏனென்றால் தாங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது, தாங்கள் ஏதாவது அவர்களுக்கு தெரியாம செய்கிற செயல்கள் செய்யும் போது, மனைவி வரும்போது சத்தம் கட்டுண்ட டகங்கி பாட்டிடுறாள், அம்மா நீ யானெல்லாம் வந்து விட்டாயா, நீ வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வார். வர முதல் இந்த கடவுளே இந்த டேஷ் அது நீங்க என்னத்தையும் போட்டுக்கொள்ளலாம், அது வரா அது வர வருதா இல்லையாண்டு கேட்டுக்கொண்டுதான் நான் இதை செய்யணும் என்று யோசிச்சுக்கொண்டு கடவுளே வரக்கூடாதுன்றவர். கிளிங் கிளிங் கிளிங் சத்தம் கிட்ட கிட்ட வந்து, அம்மா உன்னுடைய கொலுசு சத்தமே சத்தமும்மா, இது போட்டிருக்கிறாலதான் நானும் நிம்மதியை அதை கேட்டு இந்த சத்தத்திலேயே இந்த இதய துடிக்குதுன்றவர். இதுவே நடக்குதுங்க, நான் சொல்றது பொய் இல்லை, எத்தனையோ ஆண்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், அதில் ஆண்களே பிழை இல்லை, பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், ஆண்கள் ரெண்டு பக்கம் கதைக்கிறாய் அம்மான்னு யோசிக்க கூடாது, பெண்கள் ஆண்கள் அவ்வளவு சித்திரவதை, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, சொந்த தாயை பார்க்க விடாமல் தடை போடுவது, தாய் சோதரோடு அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாது என்று ஒரு தடை போடுவார்கள் பாருங்கள் அந்த பெண்கள், பெண்கள் அல்ல அதே நிலை அவர்களுக்கும் வரப்போகிறது மறந்துதான் செய்வார்கள், அதனால்தான் இந்த ஆண்கள் வருகிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை, அவர்களும் அந்த ஏதோ ஒரு குணங்கள் சரியில்லாமல் இருக்கும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் பெண்கள், அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், கால் கட்டு இல்லாமல் கட்டுக்கடங்காத காளையாக திரியும் இவனுக்கு ஒரு கட்டு போட்டு மனைவி திருத்தி விடுவாள் என்று சொல்வார்கள். மனைவி வந்து நாலஞ்சு கத்து கத்துனா திருந்தி விடுவார் இல்லையா, கடை கடை கடை கடந்து பேசுற பேச்சு சும்மா இல்ல, நான் ஸ்டாப்பா பேசுவார்கள், என்ன இதழும் நாக்கும் அழகிய இதழ்கள் என்று வர்ணிச்ச அந்த இதழ்களும், உன்னுடைய நாக்கும் இதழ்களும் உன்னுடைய வாயை பார்த்தா எப்படி இருக்கு, கொவ்வை படம் என்று சொன்னதெல்லாம், ஐயோ இத கூட கடவுள் படைச்சிருக்கிறானே பாரு, நான் ஸ்டாப்பா பேசுறாளே இவள் என்று சொல்லுவார்கள். அப்படி வெறுக்க பண்ணி விடுகிறார்கள், ஆசையோடு பார்த்த அந்த முகத்தை கூட எனக்கு ஐயோ இந்த முகத்தை பார்த்தாலும் எப்படி கேளுன்னு சொல்லுவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு பெண்களும் அட்டகாசம் தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்து பெண்கள் கணவனை கண்டால் எப்ப வருவீர்கள் என்று காவல் இருந்தேன், உங்களுக்கு சமைத்து வைத்திருக்கிறேன், கைகால் கழுவி வாங்கோ, உணவு பரிமாறி அழகாக உணவு பரிமாறி சாப்பிடும் வரை காத்திருந்து அவர் சாப்பிட்ட தட்டிலேயே தானும் சாப்பிட்டு எல்லா பணிவிடையும் செய்து அதில் ஒரு சந்தோஷம், சமைத்து வைத்து விட்டு சாப்பிடாமல் காவல் இருந்து மகளன் வரும் வரை அதே நினைப்போடு இருக்கிற மனைவி, அந்த காலம் சமைத்து விட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா இருந்து சாப்பிட்டு அப்படியே டேபிள்ல வச்சு போட்டு அது எந்த நேரம் வருதோ தெரியாது வந்த அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள், அது இது என்று தான் பேசுகிறார்கள், அவரது நிலையில ஆடு மாடு போல, அது எந்த நேரத்தில் வருதோ தெரியாது, வர்றது இருக்கிற சாப்பாடை கொட்டி சாப்பிட்டு போட்டோம், சாப்பிடட்டும் அல்லாட்டி என்ன வெளியில இருக்கிற நாய்க்கு போடட்டேன் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிடுவான். வந்த கணவர் பாவம் அன்போட வந்து, அட எனக்கு சமைச்சு வச்சு விட்டா அசதியா தூங்கி விட்டாளா, தூங்குமா தூங்குமா என்றுட்டு இருக்கிறத ஏதோ சாப்பிட்டு விட்டு இது என்றாலும் செய்து வைத்தாலே பாவம் என்று விட்டு சாப்பிடுற நண்பரும் இருக்கிறார்கள், அடி இதெல்லாம் நாய்க்கு வச்சு வாங்கி வச்சிருக்கிறேன், இதையா எனக்கு செய்து வச்ச, நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்க என்று கேட்கிற கணவனும் இருக்கிற எல்லாம் மனம்தான், நாங்கள் நினைப்பதைத்தான் இந்த மனசில் இருந்து வலிக்கிற வழிபாடுதான் வாய்களினால் சொற்களால் உதர்கிறது, நாங்கள் நினைக்கிறது தான் ஒன்றை பார்த்து அழகா இருக்குன்னு நினைக்கிற மனசு இந்த அசிங்கம் என்று அந்த மனசு நினைச்சிட்டு அசிங்கம் தான், அது எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் உங்களோட மனம்தான் எல்லாம் காரணம், உங்களோட மனம்தான் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களோட நினைப்பு தான், உங்களோட ஆசை, அதுல முக்கியமா ஆசைதான் மனிதனை கெடுக்கிறது, நான் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் அழகு இப்படித்தான், அழகான மனைவி வேணும், எந்த திருமணம் இப்ப நடக்க போறது என்றாலும் எனக்கு வெள்ளையாங்க பெண் வேணும், நல்ல நீட்டு முடி வேண்டும், அவளுடைய விழிகள் நல்லா இருக்க வேண்டும், இது என்னங்க கதை,
எத்தனை மனிதரிடம் எத்தனையோ, அதாவது அழகா இருக்கிற பெண்ணுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அறியாமல்தான் ஆண்கள் ஆசைப்படுவது. நல்லா இதுவா நடந்து வரும், அழகா தலையை குறிஞ்சி கொண்டு வரும், அழகா இருக்கும், பார்க்க இனி இனி என்று இருக்கும், வாயத்திருந்தா கிட்டே இருக்க இயலாது. என்னடா அவ்வளவு பேச்சு, டேய் வரிஞ்சி கட்டிக்கொண்டு நீங்க ஓடிக்கிறீங்க. அதனால அழகு என்பது மனதில் இருக்குது. கணக்கு நிறைய உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பட்டு தூரி இப்ப எல்லாரும் சாம்பார் மாதிரி இருக்கிறீங்க, கலந்து எல்லாம் அம்மா இதெல்லாம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நான் உங்களை அறிஞ்சு முடிஞ்சம்மான்னு சொல்றீங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், எல்லாம் அறிஞ்சு முடிஞ்சு அம்மா இப்பதான் சொல்றான் என்று சொல்றதுக்குள்ள எத்தனையோ பேர் சரி சரி டீய ஊத்தமா குடிப்பா அம்மா பட்டு பேர்றதுதான் சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான்ட்டு. ஆனா திரும்ப திரும்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்லுகிறோம் அறிவுரையாக. அறிவுரை சொல்ல கேட்க கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவுரையின் படி நடப்பதுதான் கஷ்டம். என்னையும் தான் சொல்றேன், என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த உணவை தின்னாதே, இந்த உணவை உண்டால் உனக்கு கேடு என்று இருந்தாலும் கூட இந்த மனம் கேட்காது. அதுல கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கு சாப்பிட்டா என்ன செய்ய நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த விஷமங்கள் வருகிறது. மனக்கட்டுப்பாடு இல்லை, அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம். ஆனா இப்ப வந்து இந்த கொடூரமான அந்த பேரை சொல்றேன், இந்த நோய் என்ன செய்து விட்டுதண்டா, எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்குன்னு சொல்லலாம். உணவுல உலாவுவதில், அதாவது எடுத்த உடனே பைக்கு எடுத்தாச்சு அப்படியே சுத்தி கொண்டு வந்தா தான் அப்படி நிம்மதி. காரில் ஏறியாச்சு அப்படியே எண்ணல திறந்துட்டு ஆயின்னு அப்படி போய் வந்தா தான் நிம்மதி. வெளியில வந்து இருந்து அப்படியே ஹாய் ஹாய் ஹாய் ஆண்டு வேட்டியும் அல்லாட்டி உங்களுடைய லுங்கியோ மடிச்சு கடிக்கணும், மச்சான் எப்படி மாமா எப்படி இருக்கிற என்று சொல்லிட்டு அப்படியே குவார்டர் போட்டிலையும் எடுத்து ஒரு நாலு பேர் கும்மி இருந்து தண்ணி குடிச்சா தான் அது நிம்மதி என்றிருந்த மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் திருத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு பயம் இருந்தாலும் இன்னும் திறந்தவில்லை மக்கள். சொல்லுகிறாரு மூன்றாவது அலை வருது, மூன்றாவது அலை வருது என்று சொல்லி சொல்லியே வருகிறது. அதையும் லிசன் பண்ணாம, அதையும் எங்களுடைய மனசுல ஏற்றுக்கொள்ளாம, காதுல கேட்காத போல தான் நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன, ஏமாட்டில மழை பெஞ்சேன்னு சொல்லுவாரு. இது எங்க எனக்கு வந்த வந்து பின்பு அனுபவிச்சு அழிஞ்ச பின்புதான் புத்தி வரும். ஆனா அவர்கள் போன பிறகு இருக்கிறவர்களுக்கு தான் பாடு. ஐயோ ஒரு குடும்பத்தின் போயிருப்பார்கள், அதை நினைச்சு கூட கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாதவர்கள் இருக்க நான் இப்ப கண்ணோட பார்க்கிறேன். அது ஏன் அந்த மக்களுக்கு அதை உணர்ந்து கொண்டு நடக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்போ நான் சொல் நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். பயம், அந்த நோய்க்கு பயம், பல விடயங்களுக்கு பயம் எனக்கு. அந்த நோயால எல்லாத்தையும் சிந்திச்சு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த நேர்களை நினைச்சும் பயம். ஒவ்வொரு யாராவது ஒருவருடைய குரல் காட்டிலையில் கேட்கவில்லைன்னு ஒரு பயம். அதே நினைச்சு கொண்டு அவர்களோட பேசி அறிஞ்ச பின்புதான் கொஞ்சம் என்றாலும் எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். அல்லாவிட்டால் அதே போட்டு மனசை போட்டு ஏதோ உண்டு பயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்லது, என் உறவுகளே ஒரு பாடல் கண்ணன் பாடல கேட்கலாம். நிறைய சொல்ல இருந்தது. எல்லோரும் உங்கள் மனதில் நல்லது நினைச்சு, நல்லது எது எது நல்லது மற்றவர் சொல்லுங்கள், நல்லதை கேட்டு சொல்வழி கேளாதவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை தரம் சொன்னாலும் சொல்வழி கேளாத மனிதர் எத்தனையோ பேர் சொல்லி பாருங்க. சூடு வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல கொஞ்சம் சூட்டு, நான் உனக்கு சூடு வைக்க போறேன்னு கொஞ்சம் பிள்ளைகளும் யாரோ பெரியவர்களும் பயந்துருவாங்க. இத இப்ப சூட்டுக்கும் பயம் இல்லை, வை இந்த உண்ட சூடு எனக்கு என்ன செய்ய போகுது தான் நடந்து கொள்கிறார். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். கதம்பத்துல ஒரு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா மனசுல இருந்த கொஞ்சத்தை உளறி தள்ளிவிட்டேன். கேப்போமா ஒரு கண்ணன் பாடல்?

ஒரு கேள்வி ஒன்று உங்களோட, உங்களை பார்த்து நான் இல்ல யாராவது உங்களை பார்த்து நீர் யானை குட்டி என்று சொன்னால் உங்கள் மனசு என்னத்தை நினைக்கும்? நீங்க என்னத்தை நினைப்பீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு வாங்க. நீர் யானை குட்டி, நீங்க வரும்போது உங்களை கண்ட உடனே நீர் யானை குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களோட மனசுல என்ன நினைப்பீங்க? அவர் என்னத்தை சொல்றார் என்பதை நினைப்பீங்க என்றதை பாக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் யானை குட்டி.

ராசுவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாப்போம். விஜயராகவன் வணக்கம் சொல்லி இருக்கிறீங்கள். இனி பார்க்கலாம் கதம்ப நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மணி நேர துளிகளில் உண்டா வருகிறது. என்ன போட்டிருக்கீங்க உங்களுக்கு? சாரி, ஆரம்ப வைக்க முதலே போட்டுட்டேன். அடுத்தது செல்வகுமார், சாரி, அவரும் வணக்கம் போட்டுட்டார். புதுக்கோட்டை செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அம்மா வருகை வருகை வந்து வடலூர் ஆனந்தன் வணக்கம் ஈராமான்னு போட்டுட்டீங்க. சரி, இவ்வளவு பேர் தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய ஆகலாம் எங்க போயிட்டீங்க பாக்கலாம்.

0: எல்லாருக்கும் அழைக்கிற தொலைபேசி இலக்கம் ஞாபகம் இருக்குதானே? ரெண்டு தொலைபேசி இலக்கமும் ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தா நல்லது. ஏனண்டா அந்த சத்ததைய காணையில யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுறன் இருக்கிறீங்களா? பரவாயில்லை. சரி, ஒரு ஒரு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சொல் உங்களுக்கு ஒரு தரவு கொடுக்கிறேன். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. எங்க பார்க்கலாம்? இது எல்லாருக்கும் தேவை, விருப்பம் கூட, அதிகமா எல்லா மக்களுக்கும் விருப்பம் கூட. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைப்புல பாப்போம் எத்தனை பேர் வர போறீங்கன்னு. வராது பரவாயில்லை, நான் நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இது ஒரு நேர் நேரமா இருந்தா அது முந்தி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்து எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டலாமன்னு இருக்கிறோம். நேர் நேரத்தை எல்லாரும் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு ஓடி வந்து பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டு நீங்க கேட்கறீங்களா இல்லையாண்டாதான் ஒரு நாளைக்கு நான் இதை கண்டுபிடிப்பேன். ஒவ்வொருவரிடமும் என்ன செய்வன் என்றால் அப்பாட்டு சொல்லுவன், அப்படியே வரிசை கிரமமா அந்த நம்பரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்டுட்டு போன பாட்டு எப்ப வருது என்றத, எத்தனாவது பாட்டா வந்தது என்றதை நீங்க சொல்லணும். மாறித்தான் போடப்படும். ஒரு நாளைக்கு பாக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? நல்ல சுகமா இருக்கு. அம்மாக்கு தான் பயம் இல்ல. எனக்கு சில பேருக்கு என்னட்ட வர பயம், என்னட்ட வர பயம் என்னட்டு தெரியாம.
1: நீர் யானை சொன்னா என்ன நினைக்கணும்னு கேட்டீங்க.
0: உங்களை பார்த்து
1: நீர் யானை தான், நீர் யானையை தான் சொல்றாங்க, நம்மள இல்ல அப்படின்னு நினைப்பேன். நீர் யானைன்னு ஒரு இருக்குல்ல,
0: நீர் யானை குட்டி என்று சொல்லுவார்.
1: அப்படின்னு இருக்குல்ல, நீர் யானை, நீர் யானை குட்டிய சொல்றாங்க, கண்டிப்பா நம்மள சொல்லல அப்படின்னு
0: நினைப்பேன்.
1: அப்படியே இருந்தாலும் நிச்சயமா இது நம்மள இல்ல, நீர் யானை தண்ணில இருக்குமே அந்த நீர் யானை குட்டியதான் சொல்றாங்க.
0: நீர் யானை குட்டிய பார்த்து சொல்றாங்க, அதத்தான் சொல்றாங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து
1: இருந்தா ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி
1: நம்மள கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க. இது வந்து நீர் யானையதான் சொல்லி இருக்காங்க. நீர் யானை குட்டிய
0: இது சும்மா தமாஷுக்கு தான் கேட்டிருந்தேன். நீர் யானை குட்டி. சரி அம்மா, நலமா இருக்கிறீங்க தானே அம்மா? நீங்க
1: நலமா இருக்க மீரா?
0: அந்த கால் நோ, அந்த மூட்டு நோ எல்லாம் நீந்திருக்கீங்க?
1: அது கொஞ்சம் நடந்த வாக்கிங் போனா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. ரெண்டு நாள் போனா மறுபடியும் போகவே இல்ல. நடைப்பயிற்சி முன்னாடி எல்லாம் பண்ணுவேன், அது மாதிரி பண்ணா கொஞ்சம் அந்த வலி தெரியாம இருக்கு அந்த கால்ல.
0: அம்மா இந்த
1: நான் போறது.
0: அம்மா இந்த வயதுல ஓடுவீங்களா? அம்மா
1: ஓடலாம் மாட்டேன், நடக்கதான் நடப்பேன். ஓடுனா அவ்வளவுதான், அதுக்கு யார் மேல வேணும்னு ஆயிடுவாங்க.
0: ஆனா சின்ன வயதுல எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பீங்க?
1: நான் ஓடுவேன் மீரா. அம்மா அப்ப என்ன யாரும் கண்டுபிடிக்கலையே, ஒழுங்கா கண்டுபிடிச்சு கோச்சிங் கொடுத்துருந்தா ஒரு பிடி உஷா தமிழ்நாட்டுல வந்துருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பராசக்தியில வர மாதிரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்ற மாதிரி
0: ஆயிடுச்சு. அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ஓட வண்டி வந்துருச்சு, காலால ஓடினது. இல்ல உண்மையிலேயே அம்மா, சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஓட்டம் எல்லாம்
1: நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம் எல்லாம் நான் நல்லா ஓடுவேன் மேடம்மா. அப்புறம் நான் நடந்தேன்னா என் பின்னாடி யாரு, எங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி வேகமா நடக்கிற, நீ நடந்தா நாங்க ஓடி வரோம்.
0: சில பேர் நடக்கும்போது, சில பேர் நடக்கும்போது நாங்க அவங்களோட நடக்க முடியாது. ஓடி நாங்கள் ஓடி ஓடித்தான் நடக்கணும். என்ன ஸ்பீடா
1: அதான் சொல்லுவாங்க எங்க பசங்க, அம்மா அப்படி நடந்தா அம்மாவா நீ? நாங்க நினைப்போம் ஏன் இப்படி அம்மா ஓடுறான்னு. நீ சொல்ற நான் நடக்கதானடா நடக்கிறேன், நாங்கெல்லாம் உங்க கூட ஓடி வருவோம். என்னம்மா நீ ஸ்லோவா பின்னாடி வர,
0: அதுதான் பாருங்க, காலத்தின் ஓட்டம்,
1: கோலம்
0: வயசின் அந்த நாள் நாங்க ஓடுன ஓட்டம் இப்ப ஓட முடியாம மெதுவா அமைதியா கால் வைக்க வேண்டியிருக்குல்ல.
1: நிதானமா கொஞ்சம் பயம் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்.
0: நிச்சயம் நிச்சயம் வாஷம் மிக கவனமா நீங்க வைக்கணும்.
1: மீராமா புதிய சொல்லுங்க. மீராமா
0: மூன்றெழுத்து, இது ஒரு உணவு. மனிதர்கள் எல்லோருக்கும்
1: பறவை,
0: மனிதர்கள் எல்லோருக்கும் விருப்பமான உண்டு
1: உண்டு.
0: இது ஒரு உணவு,
1: உணவு எல்லாருக்கும் விருப்பம்,
0: எல்லாருக்கும் விருப்பம், அநேகமா எல்லாருக்கும் விருப்பம்.
1: சரிங்க, இது தெய்வமா அசைவமா?
0: இது ரெண்டு பேருக்கும் சாப்பிடுறார்கள். அசைவக்காரரும் சாப்பிடுகிறார்கள், சைவக்காரரும்
1: சாப்பிடுகிறார்கள்.
0: தவறு செல்லாது அப்பா சொல்றா
1: சொல்லாதியா தக்குனி அனைவரும் சாப்பிடுறதுமே இட்லி சட்னி சாம்பார்.
0: அது இல்ல, அதை
1: ஞாபகப்படுத்திக்கிட்டேன்.
0: என்ன
2: சொல்றேன்னு பாப்போமா ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சகோதரே, வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா? பிடி உஷா ரேஞ்சுக்கு வந்துக்க வேண்டிய ஆளு இப்ப நின்றுக்கிறீங்க.
1: ராஜ்குமார், இப்ப பீட்டா உஷா பின்தங்கிய உஷா ஆயிட்ட.
2: அது ஓட வேண்டியது திரு நின்ற ஊரில் நின்றுட்டுக்கிறீங்க.
0: திரு நின்ற ஊரில் நின்று வந்திருக்காங்க. மொண்டியல் வாங்க எம்டிஆருக்கு வந்து எல்லாரும் நல்லா பேச பழகிட்டீங்க.
2: ஆசானே குருவ நீங்க தான்.
0: என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க? அப்பாவை சொல்லுங்க, அப்பாவை சொல்லுங்க.
2: அப்பா கிட்ட பேச பயமா இருக்கு. ஒரு வாரத்தை
1: சொன்னா
0: அப்பா இப்ப நல்லா தமாஷு நல்லா.
1: இப்போ ராஜ்குமாரே அப்பா கிட்ட நல்லா அழகா எல்லாத்துக்கும் விடை சொல்றாரு, பதில் சொல்றாரு. அப்புறம் என்ன, ரொம்ப நல்லா
2: இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கா அவர்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டம் ஆயிடுது. அவரே சொல்லுவாரு, பதட்டப்படாது ராஜ்குமார், பதட்டப்படாது மகனே.
0: இல்ல இவ்வளவு உணவு இடத்துல எல்லாம் யாருக்கும் பயம் இல்லாம பேசிக்கணும் வாரம் என்ன அன்றைக்கு வானொலியிலே என்ன ஒரு தயக்கம் தயங்க வச்சுட்ட ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய் நீங்கிட்டேன்னா அப்பாட்ட என்னோ
2: கேட்ட.
0: நான் ஒரு பாட்டு கேட்டேன், சங்கர் சலீம் சைமன் அந்த படத்துல. உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மூன்று பேர்ல யாரு வேணும் டக்குன்னு? எனக்கு உடனே அது
1: சிந்தி நதி பூவே.
0: சிந்தி நதி பூவே அந்த பாட்டுக்கு தான்
1: கேட்டேன்.
0: கேட்ட உடனே இவர் அப்படி கேட்ட உடனே என்ன அறியாம என்ன அப்படி டக்கு டக்குன்னு இல்ல விடாம கதை எல்லாருக்கும் பேசுற எனக்கு டக்குன்னு அட அப்பா இப்படி கேட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோமான்னு சொல்லி அதெல்லாம் பிள்ளையா போயிரு வந்துட்டு வச்ச அப்புறம் யோசிச்சு அப்பாட்ட சொல்லி இருக்கானா மூன்றும் வேணும் அப்பா மும்மதமும் சண்டை பிடிக்காம வீட்டுல இருக்கு சொல்லி இருக்கலாம் விட்டுட்டு
2: என்னையே
1: பயப்படுத்திக்கு யானைக்கும் அடிசருக்கும் சொல்லாம.
0: அதே சொல்ல என்ன பார்த்து
1: யானைக்கும் அடிசருக்கும்
0: அது என்னண்டா அம்மா முனியில ஓடி ஆடி தெரியும் போது நல்லா எல்லா இடமும் எடுக்கிறதுக்கு கார் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடி எல்லாம் திரியும் போது கூட கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் இது வீட்டுல சொல்லுவார்களே, வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தா உடம்பு வேறு, அது போய் அது போய் அம்மா என்ன பொறுத்த மட்டும் போய். நானும் சாப்பிட்டுதான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உற்சாகமும் அந்த உடம்பு வருதில்ல எங்களுக்கு. நாங்களே எல்லாத்தையும் தான் என்னென்ன என்ன விஷயம் சாப்பிட முடியாமன்றது. அப்ப எல்லாரோடையும் கூடி ஆடி அப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம்ன்றது மனதில இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உருக்கு
2: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. பொம்பளைங்களுக்கு பொதுவா வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. உண்மைதான் இல்ல, அவங்க சாப்பாடும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
0: அப்ப அத நீங்க சொல்ற ஆண்கள் செய்து கொடுக்கலாம் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லலாங்க, பாவம் தானே. அப்ப நீங்க ஒரு நாள்
2: வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி நெஸ்ல வாங்கி கொடுத்துருவேன். எப்பயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் அமைதியா அவங்க குடும்பம் கேட்டா கைத்தாவது போட்டாங்க.
0: பாருங்க எப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்காங்க,
1: எப்படியோ ஒரு விதத்துல பூர்த்தி செஞ்சிடறாரு இல்லீங்களா,
0: பூர்த்தி
2: செய்யறோம்.
0: வாங்கி என்னாலும் கொடுத்துடலாம் பாருங்க, பூர்த்தி உடனே
1: செஞ்சு அத சாப்பிட முடியாதுங்க.
0: தெரியும் இல்ல என்ன என்னெல்லாம் நாங்க போட்டு செய்யற மட்டும் தெரியும் இல்ல, கணவனுக்கு தெரியாது இல்ல.
2: தேர்மானம்
0: அதுல என்ன போட்டிருக்காங்க குடுத்துட்டு பாக்குறோம்.
2: அதுல ஒண்ணு இருக்காது, ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் என்னன்னாக்கிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ரசம், செவ்வாய்க்கிழமை குழம்பு, நான் கூட சொல்லுவேன் நீர்மட்டம் குறைஞ்சாலும் இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசத்தோட நீர்மட்டம்
0: குறையுங்களா? இல்ல இல்ல உண்மையா குறையாது, ரசத்துல ரசம் வந்து பழகாது, ரசம் நல்லா
2: இருக்கு. வெளிநாட்டோட கல்ச்சர் இங்க வந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது.
0: எவ்வளவு நீங்க சாப்பிடலாம் ரசம் பாருங்க, இப்பவும் பயத்துல வெளியில நின்று தான் பேசுற, உங்களுக்கு இருந்தா தெரியும் ரசச்சாட்டி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. மழை அதனால ஒரு ஓரமா வீட்டு ஓரமா வீடு உட்காந்து பேசிக்கிறேன். மழை பெய்ய
0: இங்கேயும் மழைதான், அதே மழை, இரவு முழுக்க மின்னல் இடி முழக்கம். நேற்று தான் நான் வீட்டுல இருந்த லைட் எல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி, எங்கட ஆக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இந்த கணனி மட்டும் அந்த ரூமுக்குள்ள போகவே இல்லை. இந்த ரூமுக்குள்ள நாங்க வரையில எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்கல, அந்த இருட்டு பயம் இல்லாம நேரு தான் இருந்தது. மின்னல் கண்ணை அப்படியே பறைக்குது, இடி முழக்கம் மின்னல்
1: ஒரு வாரம் முன்னாடியே
0: கேட்டேன் 1,70,000 கண்ண பறிக்குது. நீங்க கண்ண மூடி கொண்டு வந்தாலும் அந்த மின்னல் எங்களுக்கு தெரியறது போல, அது கொஞ்சம் பயமா இருந்தது. போன தொடவே இல்ல, ஆசையா இருந்தது எல்லாருடைய. நான் அதிகம் இரவுல பேசுறது வழக்கம் தானே, அப்பாக்கு ஒரு சுதிப்பு. அட போன இவ்வளவு தூரம் தள்ளி இன்றைக்கு தான் இவள் வச்சிருக்கிறாள், தள்ளியே வச்சுட்டேன் எல்லாம் அந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டேன். நல்ல அட மழை உண்டு பேந்து வந்தது, பேந்து கொஞ்சம் குறைஞ்சது, பேந்து தொடங்கிச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்தது அந்த மின்னல் அடிக்கும் போது.
1: கொஞ்சம் வெப்ப அளவு குறைஞ்சுதான் மீரம்மா, வெப்ப அளவு
0: குறையல. இந்த இப்ப நல்ல அட மழை உண்டு பெய்ந்து முடிந்தது. இப்ப எங்கட அப்பா நிகழ்ச்சி செய்து இது கொண்டு முடியும் போது இப்ப திரும்பி வெயில், நல்ல வெயில் அடிக்கிறது. இப்ப வெப்பமா இருக்கு இந்த ரூமுக்குள்ள, என்ன வெப்பம் அது என்ன மாறி மாறி வருது. இது வந்து எங்களுக்கு சில நேரம் ஒவ்வாது உண்டா வரும் உடம்புக்கு. இப்ப ராஜ்குமார் இப்ப இன்னொன்று நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன். ராஜ்குமார் ரசத்தை பற்றி சொன்னார்ல, அது வந்து இப்ப இவர் காதல கேட்காம சொன்னதால பல பழையபடி அப்படி ஒரு அளவோட தான் இருக்கு. சோத்துலதான் ரசம் விடுவா சரியா. இவர் சொன்னது கேட்டிருந்தா ரசத்துலதான் சோறு இவருக்கு. அதே ரசத்துல சோறு மட்டும்தான் ஒரு நாள் இவருக்கு. கொஞ்சம் போறோம் அள்ளி அப்படியே தேடி பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான். இந்த ரசத்தை அப்புறம் சொன்னீங்க எங்க ராஜ்குமார் நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த மூன்றெழுத்து சொல்லு? இது ஒரு உணவு.
2: உணவுங்களா? அது வந்து உணவா எடுத்துக்கிறதா இல்ல குறைவா பயன்படுத்துறதா?

0: அக்கிரமம் இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இட்லியும் இல்ல,
1: இட்லியும் இல்ல, இட்லியும் இல்ல,
0: இல்ல இருக்கும்.
1: சரி, யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி ராஜ்குமார். சரி, அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம், அழைப்புக்கு வாருங்கள். இங்கே பாப்போம், இங்கே ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். உடனே நீங்கள் ஓடி வந்து சொல்லுவீர்கள் என்று நினைக்கிறோம். அங்க பாக்கலாம், நேரம் சரியாக 10:25, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:54. இது பகல் நேரம், உங்களுக்கு இரவு நேரம் 10:25. இங்க பாக்கலாம், நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். ஓடி வந்து நீங்கள் இணைப்புக்கு வந்து சொல்ல வேண்டும். வடலூர் ஆனந்தன் நினைக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம், ஆனந்தன் பேசுறேன்.
1: நீங்க கேக்குறீங்க சரியா, ஒரு மனிதரும் என்ன சொல்லுவார்கள் பாப்போம். நான் இவ்வளவுதான் நோயோடு இருந்தாலும் நலமா இருக்கிறேன் ஐயா, நல்லா இருக்கிறேன் ஐயா என்று சொன்ன நல்ல முடியுமா நலமா இருக்கும்னு சொன்னீங்க. சரி, ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் உண்மையே சொல்றோம் நாங்க, இல்ல உண்மையா நடக்குறேன். ஏழை இல்லை வடலூர் ஆனந்தன், உண்மையா நான் நலக்குறைவாயிருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: அது முதல்ல வார்த்தையில வந்து நலம் வந்து சொல்லிடணும்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில முதல்ல நலத்தை சொல்றது நல்ல விஷயம், உடல்ல எப்படி இருந்தாலும் அந்த சொல்லி தானே நம்ம மனசுக்கு.
1: இப்ப நான் சொல்றது சொல்லல, அது வந்து பண்பாடு. நாங்க இவ்வளவுதான், இப்ப பாருங்க படுக்கல பாங்க பாருங்க, அந்த கைய பிடிச்சு இன்னுங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த நிமிஷம் தாங்க போறார். அது வந்து தமிழர் பண்பாடு, மனிதனுடைய குணாதிசயம். இப்ப நான் உண்மையிலேயே நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு நல்ல குறைவு, உண்மையா நல்ல குறைவு, ஐயோ என்ன செய்யறது, உங்களுக்கு அதான் வந்து இதுல இருந்து பேசுறேன், சொல்லுங்க உடலூர் ஆனந்த சொல்லுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நோய் விட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க?
2: உடம்பு பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் குறைவா சொன்னாங்கன்னா உடம்ப பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியது.
1: நான் அப்படி உண்மையா நல்லா கேட்டா இருந்து நீங்க அழுதுனால திருப்பி சொல்லுவான், எப்படி ஐயா பாக்குறது, விளிம்பு எல்லாம் கண்ணாடியும் இல்ல, எப்படி ஐயா உடம்ப பாக்குறா என்ன செய்ய போறீங்க? தெரியாம
2: வந்துட்டீங்க
1: சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
2: ஒன்பது மணிக்கு மேலே சாப்பிட்டு நானு, சரியா இருக்கும், ஒன்பது மணிக்கா சாப்பிட்டுலாம்.
1: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது இன்னொரு இது ஒரு உணவு
2: இட்லி
1: அம்மா சொல்லி
2: இட்லியா இருக்குங்களா?
1: இட்லி அம்மா
2: சொல்லிட்டாங்க
1: சொல்லி. நான் கேக்குறேன், இந்த வட்டமா இருக்குங்கல்ல, பூ போல இருக்கு, மல்லிகை அதுதான் சொல்றீங்க, வட்டமா வெள்ளையா இருக்கு. சில நேரம் சில பேர் எரிஞ்சா தலை உடையும் இல்ல?
2: ஆமா
1: உடையும் நானும் அப்படிதான் இட்லி சொல்லுவேன். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு எரிஞ்சா உங்களோட தலை உடைஞ்சிரும், ரத்தம் வரும்
2: இட்லியால. ஒரு பக்குவம் இருக்கு.

0: இல்ல, விசேஷத்துக்கு போகும்போது சாப்பிட்டதான். தூய்மையான வெள்ளையில இருக்கும், நல்லா சுத்த வெள்ளையாவே இருக்கும். ஒரு அதுல எதுவும் சுவை இருக்காது. அதான் அது பிறப்பு, அதுதான் எந்த சுவைக்கும் இருக்காது. அதான் அது பிறப்பு.
1: மனிதர்களுக்கு உங்களோட எண்ணம் அப்படிதான், குஷ்பு இட்லி என்றா தூய்மையா இருக்கு அது, ஆனா சுவை இருக்காது. வேற என்னமா இருக்கு? அவ்வளவுதான் என்ன குஷ்பு இட்லி என்றா?
0: அவ்வளவுதான், சிம்பிளா தான். நீங்க கேட்டதுல அவ்வளவுதான் இருக்கிறதா எல்லாம் சொல்ல
1: முடியும். கண்டுபிடிச்சிருங்க, தூய்மையா சுவையெல்லாம் இருந்தாலும் குஷ்பு இட்லி. அப்ப மற்ற இட்லி எல்லாம் எப்படி இருக்கு? தூய்மை இல்லாம சுவையாக இருக்க
0: கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும். மற்ற நம்ம சாதாரண செய்யக்கூடிய நிறம் குறைவாக தான் இருக்கும்.
1: இதுக்கான சுவையாக
0: சேர்க்கிறோம்,
1: சுவையாக இருக்கும்,
0: சுவையாக இருக்கும். அந்த உப்பு அது சரியான விகிதத்துல நம்ம உப்பு சேர்க்கிறோம் இல்லீங்களா?
1: உப்பு
0: சேர்க்கணும், அப்புறம்
1: மாவு
0: இட்லி இல்ல இல்ல, அது உடனே தயார் பண்ணி கொடுக்கறதா நானு
1: கேள்விப்பட்டேன். கேக்குறேன் இப்ப, இட்லி என்ன இட்லி இல்ல அது குஷ்பு இட்லி இல்ல சுவை இல்ல, அப்ப எதுக்கு என்ன குஷ்பு இட்லி குஷ்பு இட்லி என்று கேக்குறாங்க?
0: அதே புதுமை, அதே புதுமை.
1: இப்படி ஒரு எண்ணம் உங்கள்ட்ட இருந்திருக்கு பாருங்க. வெள்ளையா இருக்கு, சுவை இருக்காது, அது குஷ்பு இட்லி. பாக்கலாம், வர்றவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா நான் வர்றவங்கிட்ட கேப்பேன். எப்படி உங்களோட இட்லி எப்படி குஷ்பு இட்லி எனக்கு? சரி, இப்ப ஆனந்த நீங்க அந்த உணவு பொருள் நீங்க கண்டுபிடிக்கல மூன்று எழுத்து இல்ல?
0: ஆமா, இட்லி நினைச்சு நான் வந்து மறுபடியும் யோசிச்சு சொல்றேன்.
1: சரி, இன்னும் ஒன்று, மனிதர்கள் ரெண்டு எழுத்து சொல். மனிதர்கள் எது? அந்த மனிதர்கள் அதான் உயிருள்ள ஒன்றில் தான் இது இருந்தால் இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல், எல்லாரிடமும் எல்லாரிடமும் மனிதர்களுடைய உடல்ல இருக்கும் இது, இப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் உயிருள்ள, இப்ப நீ மிருகங்களுக்கும் இருக்கும், மிருகங்கள்ல இருந்தாலும் அப்படி சொல்லுவார். மனிதர்களிடையும் இருக்கும், ரெண்டு எழுத்து சொல், உடல்ல இருக்கும், உடல்ல எந்த பாகத்திலையும் இருக்கும்.
0: உடல்ல
1: கண்ணிலையும் இருக்கும், கண்ணிலையும் இது இருக்கும், இது இருந்தால் அப்படி சொல்லுவார்கள். உடல்ல எப்பாக திரும்ப இமை வந்து காலில் இருக்கா உங்களுக்கு? உடல்ல எப்பாக திரும்ப, அது மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும், இருந்தா நாங்க அப்படி சொல்லுவோம். இது இதை கண்டா சொல்லுவோம் இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். ரெண்டு எழுத்து சொல், மற்றது ஒண்ணும் யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா, வந்து பேசுங்க, மற்ற எல்லாரும் வந்து பேசுங்க. நான் இதை கேப்பனியோடய உங்களுக்கு தெரியாட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கான இதுக்கா இது தெரிஞ்சாத்தான் போகணும் இல்ல, வந்து பேசுங்க. இப்ப இந்த குஷ்பு இட்லிய பத்தி சொல்ல வாங்க பாக்கலாம். யாரும் கட்டிக்கார அன்றைக்கெல்லாம் முந்தி நாங்க பேசியிருந்தோம் ஆனந்தன், ஆனா வேற வேற இதுகளை தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இத நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, அதாவது வெள்ளையா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். பாடலை கேட்ட வண்ணம் காட்டலைக்கு வாங்குவோம்.

0: அம்மா பாத்தீங்களா?
1: அம்மா சரிதா
0: அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மாலேயே எனக்கு விளங்கிருச்சு சரிதா. எப்படி இருக்கீங்க? உடல் நலம் நல்லா இருக்கா சரிதா உங்களுக்கு?
0: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
1: கவனமா
0: அதிகமா
1: அது பரவாயில்ல, கவனமா இருக்கு.
0: உடல் நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காமா?
1: அதை எப்படி சொல்லுவது? அதாவது கடவுளால படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய யாரும் நாங்கள் நலமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல உண்மையிலேயே. உண்மையிலேயே என்னடா, இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ராஜ்குமார். நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும், அடுத்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க பதில் சொல்ல வர்றீங்க. 5145119739 என்ற என்னுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும் ராஜ்குமார். சரிதா அம்மா, இப்ப என்ன பாருங்க, மனித அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனித உடம்பு, இந்த உடல் அவராலே உயிர் ஊட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்களா செய்தது இல்ல, ஆனா அது எப்ப எது என்ன செய்யணும் தெரியும். அப்ப நேற்றுனா கலவா தேனை தொட்டு இப்படி நக்குனா, அப்படி நாக்குல வச்சு நக்கு செய்தனா என்னுடைய பல்லே கலந்து எனக்கு இந்த கைய
0: அவருக்காரு அவ்வளவு கூர்மையானு கேட்காங்க. ஏதோ சின்ன ஒரு வெட்டு மாதிரி அப்படியே வெட்டிடுது. உடனே
1: வெட்டோம்
0: தெரியலையம்மா.
1: இல்ல இல்ல பல்லு இப்படியே கையால அப்படியே தேனை தொட்டு
0: அப்படியே வைக்கிற நேரத்துல எதுல இடிச்சு அப்ப கை இடிச்சுச்சோ
1: இல்ல இல்ல விரல் ஆட்காட்டி விரல் அப்படியே தேன்ல தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சு அப்படியே எடுத்தேன். அப்படியே அப்படி பல்லும் கொஞ்சம் படக்கூடியதா அப்படியே சூப்பி எடுத்தேன்.
0: வச்சிட்டீங்க வச்சிட்டீங்க.
1: ஆனா பல்லுல ஏதோ ஒரு கீரல் இருந்து கீரிச்சல்
0: ஏதோ ஞாபகத்துல நீங்க கடிச்சிட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன்மா. உண்மையான சொல்றேன், அடுத்த நிமிஷம் எங்களாலேயே எங்களுடைய உடலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல
0: இல்லையா? நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுதுனே தெரியலமா எனக்கெல்லாம்.
1: உண்மை உண்மையா
0: இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு உள்ள எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு,
1: நடக்கிற மாதிரி இருக்கிறது.
0: உடல்நிலை அப்படி இருக்குது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு அதுல இருந்து எனக்கு இந்த கால் வலிதான், இது பேருந்து கால் வலி சரியான வழியா இருக்குது. பெயின் அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. வேற எதுவும் இல்ல.
1: நீங்க விட்டமின் டி, விட்டமின் டி எடுக்கிறீங்களா நீங்க?
0: இன்னும்மா அதெல்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. பால் தோசை சரியா
1: கேட்டு பாருங்க. அது விட்டமின் டி கடையில எலும்போடு சம்மந்தப்பட்டபடியா? மற்றது இஞ்சி அப்பா சொன்னது போல அந்த தேங்காயில போட்டு காய்ச்சி அதை கொஞ்சம் அந்த நோ வர்ற இடத்துல இருந்து அப்படியே யாராவது ஒரு ஆள் உருவி அப்படி அதை மசாஜ் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படி செய்து பார்க்கணும். அதாவது உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற நோவோ வியாதியோ ஒரு வீக்கம் வருது அல்லது நோ வருது ஏதாம இருக்குன்ற அது உங்களால முடியாட்டி இன்னொரு வேற கொண்டுச்சு நீங்க அதுக்கு மசாஜ் அதுக்குதான் இந்த திரப்பி கொடுக்கறாங்க இல்லையா? ஒவ்வொரு அப்படி யாராவது பிசியோதெரபி அதாவது அது எப்படியோ ஒரு இன்னொருவருடைய அந்த பாங்கிலே அதை மசாஜ் கொடுத்து அதனுடைய ரத்த ஓட்டத்தை ஓட பண்ணி அப்படி செய்தால் சில வேளைகளில் சில நோய் மாறும்.
0: சரிமா, இப்ப அதுதான் மேற்கொள்ளலாம் இருந்தோம், போகலாம் இருந்தோம்.
1: நிச்சயமா மாறும், அதனால அத நீங்க செய்து பாருங்க, அது தேவைப்படும்.
0: இரண்டா
1: அந்த ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சு சில நேரம் சரியான பாங்குல நீங்க இப்ப சில நேரம் ஒரே அடியா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே வலிக்கிறது போல இருக்கு நிறைய நேரம். விபத்து நடந்து
0: சொல்றேன்,
1: அப்ப அதை நீங்க உங்களோட உடம்ப நீங்களே தான் பாக்கணும். உங்களால முடியாவிட்டா மற்ற உங்களுடைய பிள்ளைகள் அல்லாட்டி கணவனை சொல்லுங்க, அப்படி ஏதாவது செய்து பாருங்க, அல்லாட்டி பிசியோதெரபி இதுக்கு போங்க நீங்க. காசு குறைவாக அது பணம் கணக்கு பிடிக்கும். வீட்டிலேயே இவர்கள் அக்கறையோடு பிள்ளைங்களும் யாரோ செய்தா சரிதான் அது சரியா வரும். அது நான் பார்த்ததுல உண்டு. ஒரு ஒரு நோயாளியினுடைய நோயை குணப்படுத்துவது இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய அரவணைப்பு, இன்னொருடைய அந்த வருடல், இன்னொருடைய கவனிப்பு தானம்மா டக்குன்னு எழுப்புறது ஒரு தடவை.
0: கண்டிப்பாம்மா,
1: அதனால அது தேவை. தனிமையா இருந்து கொண்டு இப்ப எனக்கு நோய் வந்துட்டா தனிமையா இருந்து ஐயோ நோய் கூடிக்கொண்டுதான் இருக்கு.
0: ஆமாமா ஆமாமா.
1: அப்ப அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு நோய் வந்த உடனே என்னுடைய அன்பு உறவுகளுக்கு 8-9 பேருக்கு ஒரு குரூப்ப
0: போட்டுறேன்.
1: போட்டுட்டு பேசணும்னு அவங்க எல்லாம் பேசுறது நோய்
0: பறந்து
1: ஒரு ஒரு அரை மணிக்கான காணும், ஒரு 15 நிமிஷம்
0: காணும்
1: அவருடைய பேச்சிலேயே போய். அப்படி அதான் தனிமை, மனசின் தாக்கம், அமைதி,
0: ரொம்ப பாரம், தனிமை ரொம்ப கஷ்டம்,
1: அழுத்தம், அழுத்தம்
0: மன அழுத்தத்தை உருவாக்கிறான். அதிகமா மன அழுத்தம்னா உருவாகும், நோய் போகிற மாதிரி இருக்காது,
1: இருக்காது. திரும்ப திரும்ப உங்களுக்கு இருக்கிற நோய் இல்லாத நோய் எல்லாம்
0: கஷ்டமா. ஆமாமா,
1: இல்லாத நோய் எல்லாம் இருக்கிறது போல இருக்கு. உங்களே எங்கட குரூப்ல சேர்த்துறோம் நாங்க இனி அடிக்கடி.
0: சரி, ஆனா என்ன கொஞ்ச நாள் நீங்க முடியெல்லாம் பிச்சுக்கோங்க.
1: அப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா. இல்ல இப்ப குரூப்ல சேர்ந்தவங்கன்னா அங்க செய்யறாங்க, சேராமலும் இருக்க முடியுதுல்ல. ஏன்னா நாளைக்கு எல்லாம் என்னமா பேசலன்னு கேக்குறாங்க. பேசி முடிஞ்ச அப்புறம் சொன்னாங்க, அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல நின்று இப்படி தலையில சொல்லி கொண்டிருக்கோம் தெரியும். அதனால பேசணும் அம்மா, கல கலந்து பேசணும்.
0: சரி,
1: சந்தோஷமா எல்லாரோடையும் ஒரு ஒரு ஜோக், ஒரு மனசு, மனசுல இருக்கிற அழுத்தத்தை அதுல இருந்து மீண்டு ஒரு கொஞ்ச நேரம், அப்பதான் உடம்புக்கு ஒரு உற்சாகமும் உணர்ச்சியும் வரும். அதுலயே யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. குஷ்பு இட்லி என்று ஏன் வந்தது? அந்த அவர் சொல்லிட்டு போன, அவர் சொல்லிட்டு போனாரு. இப்ப உங்கள்ட்ட கேக்கலாம், அதுல போய்
0: அது
1: அவங்களோட கருத்து.
0: நம்ம சுரைக்கு நல்லாதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லமா.
1: இல்ல குஷ்பு இட்லி என்றது, குஷ்பு இட்லி அவர் சொல்ற சுவை இருக்காது, வெள்ளையா இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பிடுமா. அது என்னது,
0: அது என்னன்னு தெரியல. நம்மளா வச்சிருக்கிற தரமா குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு தனியா இட்லி எப்படி சுருத்து காமிச்சாங்களா?
1: குஷ்பு இட்லி அது எப்படி சொன்னா,
0: குஷ்பு குண்டா இருக்கிறாங்களா, அதனால குண்டா நல்லா சாப்பிட்டா பெருசா உப்புற மாதிரி இருந்துச்சு குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க போல.
1: ஆனா ஆனந்த் வித்தியாசமா சொல்றாரு, ஆனந்த் சொல்ற இருக்காது வெள்ளையா இருந்தாலும்
0: வெள்ளையா இருக்கும், சிலது நல்லா சப்பு தானே மறக்கும், அதை வீட்டுல செய்ய சொல்றது உண்மைதாமா.
1: அப்படிங்க, அந்த களவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், அது என்ன அந்த போடுற அரிசியில வித்தியாசம் இல்ல,
0: அரிசி கலர் தானம்மா
1: வெள்ளையா. ஆனா இட்லிக்கு தஞ்சாவூர்
0: அரிசி நல்லா இருக்கும். ஆமா, அந்த பொன்னி இதெல்லாம் போட்டோம்னா நல்ல வெள்ளையா தெரியும்.
1: தெரியும்,
0: ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கலர் மங்களா தான் தெரியும்,
1: சாஃப்டா இருக்கும். ஆனா இல்ல ரேஷன் அரிசி
0: சாஃப்டா இருக்கும், உளுந்து நிறைய சேர்த்து நல்லா சாஃப்டா. இப்போதும் அந்த குஷ்பு இட்லின்னு சொல்லுங்களா,
1: அப்படி மாய் வரும். உளுந்து, உளுந்து கூட
0: நல்லா இருக்கும், உளுந்து கூட போடணுமா,
1: உளுந்து கூட போட்டா களி மாதிரி வராதா? கொஞ்சம்
0: வராதுமா, வராதுமா, வராதுமா, நல்லா சாஃப்டா இருக்கும். அது அந்த மீட்டரிசி தான் நல்லா இருக்காது, இந்த குண்டரிசி
1: குண்டு குண்டு அரிசி எல்லாம் நல்லா இருக்கு.
0: ஆமா, குண்டரிசி நல்லா சாஃப்டா இருக்கும்,
1: வரும் போட்டு
0: உண்மையிலே நல்லதாமா இருக்கும்.
1: இட்லி வந்து உடம்புக்கு நல்லது என்று சொல்லுறாரு, இட்லி தான் நல்ல மண்ட.
0: ஆமா
1: உண்மையிலேயே.
0: ஆமா ஆமா,
1: நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சமீபாடு அதுக்கு இருக்கிறது, நல்ல உடனே சமைக்கிறது. அது நானும் இப்ப கண்டுபண்றேன். ஆனா எந்த வீட்டுல குஷ்பு இட்லியா வரையல, நான் சொன்னேன் தானே, மற்றவருடைய மற்றவருடைய தலை தலையில காயம் வரும் ஒரு வகை.
0: இங்க நம்ம வீட்டுல சுற்ற இட்லி சாப்பிட்டா பண்ணாம இருக்கும். நான் சொல்றதோட வீட்டுக்கார தான் சொல்லணும், அவரு சொல்லிடுவாரு. ஐயோ இங்க வீட்டுல புத்த வச்சு சல்லு மாதிரி இருக்கும் சொல்லிட போறாரு,
1: சல்லிட போறாரு.
0: ஆமா, சொல்ல மாட்டாரு.
1: இரண்டு சொல்லிகள் கொடுத்தேன் சரிதா அம்மா. ஒன்று வந்து
0: அது வந்து முடியாமா
1: மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது
0: முடியாமல்
1: இது இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது மூன்று எழுத்து. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு சரியா?
0: அந்த மூன்று எழுத்து சொல்லி சொல்லுங்கம்மா.
1: மூன்று எழுத்து, இது ஒரு உணவு, எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சாப்பிடக்கூடிய, எல்லோரும் விருப்பமாக இருக்கும். இத மூன்று எழுத்து சொல்லு. இது தெரியாதவர்கள் இல்லை. இத சரி,
0: இனிப்பு வந்தாலும் நாலு எழுத்து வருது.
1: சரிங்க மேடம், மீண்டு வரேன். நன்றி நன்றி சரிதா, நினைஞ்சு கொள்ளுங்க.
0: கலகலன்றிருங்க.
1: சரிங்க
0: சரிங்க,
1: நன்றி நன்றி நன்றி. எங்கேயே காட்டலுக்கு ராஜ்குமார் நீங்க இணைப்புக்கு வந்தீங்கன்னா அடுத்த இணைப்புக்கு வர சொன்னேன். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா ராஜ்குமார்? அடடா, இணைஞ்சு நீங்க ஏதோ ஒரு பதில கொண்டு வர இருந்தீங்க. இணைங்க ராஜ்குமார். ரெண்டு இணைப்புகள் இருக்கிறது, 5145119237 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கங்களும் இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க.

இணைப்பிலே வந்து நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். யோசி அது பதில்தான் சொல்லணும் அண்டி இல்ல, நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இதுல நீங்க இரண்டையும் மிக இலகுவான இரண்டு சொற்கள் இங்கே பார்க்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன், இதுவும் மனித உடல், மிருகங்கள், பறவைகள் இவற்றில் இருக்கிறது. நான் கழுத்து சொல் இங்கே பார்க்கலாம். மூன்று சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கோ, இணைந்து சிறப்பிக்கலாம் நீங்கள். எங்கே நாலு பேர் தான் இப்ப வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் இந்த யோசிச்சு கொண்டிருக்கணும் இணைங்க. இந்த மற்றதை பற்றி பேசலாம், குஷ்பு டெலி என்னன்னு பேசலாம், இதில் பற்றி ஆராய்ச்சிகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் நாங்க. சரியா, சில விடயங்களை

0: மனிதர்களிலே பல ரகம் இருக்கிறது, பல ரகம் இருக்கிறது. இப்ப பேச்சில் வந்து பழக்க வழக்கம், பேச்சில் பல ரகங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு ரகம் எல்லா மனிதனையும் வாழ வைக்கும், அது என்ன தெரியுமா? கலகல வந்து பேசுவது, நினைவது, பேசுவது, மற்றவர்கள் நுகடிக்காமல் பேசுவது, அது அந்த ஒரு ரகம் மட்டும் எல்லாரையும் வாழ வைக்கும். வாழ வைக்கிறவர் ஒருவர் வாழ வரட்டும். வாங்க போறங்க, வாங்க வாங்க. வணக்கம் ரதேஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரதேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்போ நலமாக இருக்கின்றது.
0: அன்றைக்கு உங்களுடைய குரல்ல அந்த பாட்டை போட்டோன்னு பாலமுரளி கிருஷ்ணா, கே ஜி யேசுதாஸ் அவர்களை சொன்னார்கள், ஜெயச்சந்திரனை சொன்னார்கள், எல்லாரும். உண்மையிலேயே அருமையான குரல் உங்களுடைய அந்த பாடல் கேட்க அப்படித்தான் இருந்தது. அது அது அது என்றால் அந்த மலையாள மண்ணுக்கு இருக்கிற அந்த தன்மை, அங்க இருப்பவர்கள் அநேகமாக நான் பார்த்திருக்கேன். பாடகர்களோ யாருக்கு இருந்தாலும் பாட சொன்னால் அவர்களுடைய குரல் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அது ஒரு அந்த தன்மை அந்த மலையாளத்தில் இருக்கிறது என்பது நான் ஊகித்துக் கொண்டேன். எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுதான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க தமிழ் பையன் ஆகிட்டீங்க, இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல? அது யாருக்கும் கிடைக்காது. உங்களை வீட்டுல அப்படி இட்லி செய்யறது இல்லையா? குஷ்பு இட்லி இல்ல, குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி. அவ இட்லி அவச்சு அவிக்கிறா, விக்கிறது இல்ல, அவ வீட்டுல அவச்சு அவ சாப்பிட்டுருவான். குஷ்பு இட்லி என்ன சொல்றாங்க,
1: குசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லி, குசுப்பு இட்லியில
0: எப்படி குசுப்பு மாதிரி எப்படி இருக்கும்?
1: இட்லிக்கு இல்ல, இப்ப குசுப்பு இட்லின்னு பேர் வந்திருக்கு. அது எப்படி வந்தது அந்த பேரு?
0: அதைத்தான் நான் கேக்குறேன். அதுக்குத்தான் இப்ப அவர் சொல்லிருக்காண்டா வெள்ளையா
1: இல்ல. எனக்கு இந்த குசுப்பூன்றது ஏதாவது பூ இருக்கு, பூ பூ பூ
0: பூவா குஷ்பு இல்லையா?
1: அந்த பூ
0: பூவன் பூவன்னா மலர்,
1: கேரள
0: பூவன்னா எல்லாமே மலர்.
1: இல்ல, இங்க கேரளாவில வந்து சில இட்லிகள் நல்ல இட்லி இருந்தா இப்படிதான் சொல்ற, எப்படி தெரியுமா? ஐயோ, அந்த கடையில, அந்த கடையில இட்லி பூ மாதிரி இருக்கு, சாஃப்டா. அப்ப அதே மாதிரி இந்த குசுப்பூ என்றது ஒரு பூவா திரைப்பட நடிகை பூவா, எதை பத்தி சொல்லுது?
0: இல்ல, இப்ப நாங்களும் சொல்லுவோம் எப்படி இருந்தா பூ மாதிரி இட்லி என்று சொல்லுவோம். பூ போல பூ போல
1: அப்ப இந்த குசுப்பு என்ற திரைப்பட நடிகையோட பெயர் போட்டுருக்கு இட்லிக்கு.
0: அது அவளுடைய பெயர் குஷ்பு, அவளுக்கு பெயர் குஷ்பு. பாருங்க ராஜ்குமார் வந்துங்க. ராஜ்குமார் வணக்கம் வாங்க. இது
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம்மா, வணக்கம் கசீர், வணக்கங்க.
1: வணக்கம், வணக்கம்,
0: இந்த குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு இட்லி தனக்கு கிடைக்கலையா? ரதீஷுக்கு
1: சாப்பிடுறது அதிகம் சாம்பார் தரத்துல தேவையில்ல.
0: கேளுங்க.
2: வேணும் வேணுங்க, அதெல்லாம் வேணும்.
0: வேணாமா? அதிகமா வேணாமா? சும்மாவே சாப்பிட்டுருவாரு அப்படித்தானே?
2: இதுல என்னன்னா, பிஸ்கட்ல வந்து கெட்டு போகாது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நல்லா சுட்டுருவாங்க, எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
0: அப்படியா?
1: என்றது பெயர் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இட்லிக்கு பேர் இருக்குதா இந்த
2: மாதிரி? இட்லிக்கு இது இந்த பேர் தான். இப்ப வந்து எஸ்எம்எஸ் படத்துல வந்து கதாநாயகி பேரு, அவங்க பேர் வைக்கலாம் எல்லாரையும் தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன மோத்துவாணி? என்ன மோத்துவாணி? அஞ்சிகா மோத்துவாணி. அஞ்சிகா மோத்துவாணி பேர் வைக்கிறாங்க. ஆமா, இளைய தலைவர்களா தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த
0: வர போதா?
2: ஆமா, வரப்போகுது. அடுத்த தலைமுறை வந்து அதை வந்து கேட்டிருக்காங்க. ஆமா, குஷ்புக்கு மாத்ரா அன்சிகா மோத்தவாணி இட்லி கொடுங்க.
0: அவருக்கு
2: குசும்பு அதிக
0: கேள்வி கேக்குறாரு பாருங்க. தமிழ்ல பேச பழகி விட எங்கள்கிட்டயே கேள்வி கேக்குறாரு. குஷ்பா, குஷ்பட்லிய பத்தி தெரிஞ்சவர் வந்திருக்காரு. இன்னொருத்தர் பாருங்க, இவர் தான் ஆரம்பிச்சே ஆரம்பிச்சிருந்த. வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜகுமார் ஐயா. ரதீஷ் ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: பாருங்க, நித்திரையா இருந்தவர்
2: நினைவுல வந்திருக்க.
3: இல்லம்மா, இருட்டு நேரத்துல இவ்வளவு இருட்டு, இங்க இட்லிய பத்தி பேசினதும் சரி, சூடா ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாமேட்டுதான்
0: வந்தேன்.
2: கறிக்குழம்பு, கறிக்குழம்பு நல்லா இருக்கும். காமெடி
3: அருமையா இருக்கும். அருமையா இருக்கும்.
2: ஆமா,
3: அது குஷ்பு இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் நல்லா.
0: பாருங்க, ஆனந்தன் சொன்ன வெள்ளையா சுவை இல்லாம இருந்தாலும் குஷ்பு இட்லி. நீங்க என்ன சொல்றீங்க செல்வகுமார்?
3: அது அல்லம்மா, அப்படி இல்லம்மா. வெள்ளையா நல்ல சுவையோட இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது வந்து சுவை வந்து நம்ம வைக்கிற சட்னி சாம்பார்லதான் சுவை ஏறது. இட்லி இட்லி எப்பயும் சப்புனு தான் இருக்கும். இட்லிக்குன்னு என்ன சுவை இருக்கு? லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த மெதுவா இருக்கும் இட்லி. புது மாவுல ஊத்துனீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும்.
0: நல்ல பழக்கம்.
3: நாளைக்கு ரெண்டு மூணு நாள் புளிச்சுன்னா அது புளிச்சு ஓவரா புளிச்சு போய் அந்த டேஸ்ட் போயிடும். அந்த கரெக்டான பக்குவத்துல சேரும்.
0: இப்ப குஷ்பு இட்லி என்ன
3: கேக்குறீங்க? ஒரு ராஜகுமார் ஐயா சொன்ன மாதிரி கறி குழம்பு ஊத்தி இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியோட இது நீங்க சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்.
2: பத்து
0: என்ன
1: இட்லி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஊத்துற தட்டினி சாம்பார் தான் நல்லா
0: இருக்கும்.
1: இட்லி நல்லா இருக்கும். இட்லி நல்லா இருக்கும்.
0: இட்லியும் நல்லா இருக்கணும். இட்லியும் நல்லா இருந்தால்தான்
2: செல்லுக்குமாரி சொல்றது பார்த்தா வேற கவுண்ட் பண்ணி சொல்ற டைலாக்
3: குழம்பு ருசியா
2: கோழிக்குள்ள குழம்பு ருசி தான்
3: போச்சு.
0: அப்ப இட்லி நல்லா இருக்கணும் உண்மையிலே. அது ஆனா ஆனந்தம் சொன்னதும் ஜீரணிக்க முடியும் எனக்கு. எந்த சுவை இருக்காதம்மா?
3: அது அது தப்பு. ஆனந்த ஆனந்த அனுபவம்
0: ஆனந்த இன்னும் குஷ்பு இட்லி சாப்பிடல ஆனந்தன் சரியா இல்ல
2: சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்
0: சரியா சாப்பிடுவேன்
2: அவர் ஈரோடு அவரை ஈரோடு முடிச்சு ஈரோடு பேர் வந்துச்சு அப்படின்னா குஷ்பு இட்லி ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஊத்துனது புஷ்ஷுன்னு நந்தி மாதிரி குஷ்பு காரம் மாதிரியும் சொல்லுங்க வேற சுத்தி வச்சு பேசாதீங்க அந்த இஜிய பார்த்து குஷ்பு
0: சொன்னார் இல்ல பூ மாதிரி இருக்கின்ற அந்த பூவையும் இந்த புஷ்கண்ட் இருக்கிற அந்த புஷ்கையும் குஷ்பு கண்டு வச்சுட்டாங்க இல்ல சரியா அப்ப சரி இப்ப சரி இப்ப சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இல்ல உண்மையா கேள்வால இருக்கும்போது பாரத் ஹோட்டல் உங்களுடைய பஞ்சு இட்லி அந்த அது பெருசா இல்ல சின்னது சின்னதுதான் அப்ப அந்த இட்லியில சுவை அது பெருசா இல்ல மொத்தமா இல்ல
2: சரியான
0: மல்லிகைப்பூ இட்லி சொல்றாங்க அப்படி ஒரு பேர் இருக்குல்ல அந்த இட்லி இட்லி இட்லி இட்லி
1: புட்டு
0: தெரியாதா புட்டு அது அந்த அந்த புட்டு நீளமா இருக்கு இட்லி
2: வட்டமா
0: எப்படி மாத்துறீங்க நீங்க என்ன நீங்க என்னன்னா அதே அந்த கடையில்தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சாப்பிடற இல்லையா ரதீஷ் காலையில ஆறு மணிக்கு முதல்ல கியூ நிக்கும் அங்க திறக்கிற முதல்ல எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கட் பூ பூவை டக் டக்
1: சின்ன வச்சுட்டு
0: அது சரியா அவருடைய சாப்பாடுகள் எல்லாம் உணவு வகை அத்தனையும் டேஸ்ட் நல்ல கிளீன் நல்ல டேஸ்ட் நல்ல நல்ல அந்த அந்த கடைகள் ஏறினோடனே சாப்பிடணும் போலன்றது இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல நானும் ஊச்சி வச்சேன் காலையில எழும்புறோடனே அதே ஞாபகமா காலையிலேயே குளிச்சு நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு அந்த சாப்பிட அங்க போறது
2: கேரளா எந்த இடத்துல எந்த கேரளால
0: திருச்சூர்
2: திருச்சூர் திருச்சூர் ஒரு பாட்டு வருங்களா நம்ம ரிசித்தான் இந்த பிறவி வந்தோம் அந்த மாதிரி ஆமா அம்மா வந்து அவ்வளவு ரசனையோடு சாப்பிடுறாங்க
0: இல்ல உண்மை அந்த இன்னொரு தோசை வந்து என்ன தோசை ரதீஷ் அது மேலுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தோசையோடு அதுவும் அதுவும் இன்னொரு அந்த சம்மந்தி என்னது சம்பல் அதுவும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பர் அதுவும் அது ஒரு தோசை காணும் ஒரு தோசையும் மிச்சம் ஒரு அரை அரை தோசை காணும்
2: உட்காந்து பேசுறேன் பழையபடி பசி வராது எனக்கு அப்படி போகணும் இன்னைக்கு பேசுறதுக்கு வீட்டுல சண்டை ஏங்க இப்பதான் சாப்பிடுவோம்
0: இல்ல உண்மையிலே உண்மையத்தான்
2: சொல்லிருக்காரு உண்மையத்தான் சொல்றதெல்லாம்
0: உண்மையத்தான் சொல்ற சிறப்பு அந்த உண்மையா அந்த சாப்பாடு ஒரு எங்கேயிருந்தாலும்
1: நல்லா இருக்கும்
0: டீ நல்லா இருக்கும் டீ நல்லா இருக்கும் அந்த டீ
1: அதாவது திருச்சூர்
2: உலகத்திலேயே உலகத்திலேயே இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இது ஒண்ணுதான் நிரந்தரமானது இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா நிம்மதியா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது
3: இதுதான் உண்மையானது. எத்தனையோ சொத்துகள் பணங்கள் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் வயிறுக்குள்ள சாப்பிட்டமா அதே உண்டு. மிகப்பெரிய ஒரு
0: இன்னொரு இதண்டா இன்னொரு அந்த அதிசயம்டா நான் சொல்றேன். அந்த அந்த அதனுடைய டேஸ்ட் அந்த அளவு எல்லாம் ஒரே ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் இருக்கு. ஒரு சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி இருக்கு.
3: ஒரே மாதிரி ஆள் செய்யறாங்கல்லமா, ஒரே அளவு ரேசியோ, ஒரே மாதிரி செய்யும்போது ஒரே டேஸ்ட் தான் வரும்.
1: அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கிற அந்த ஓனர், ஹோட்டலோட ஓனர் முதலாளி, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அது புது புது சொல்லி கொடுக்குது மாதிரி செய்வாங்க. அதனால இப்ப ஒரே மாதிரி இருக்குதாங்க,
0: ஒரே மாதிரி தான் இருக்குது.
1: முதலாளி
3: சாம்பார் சட்னி
0: அதுவும் ஒரே டேஸ்ட் தான். அங்க அதுல ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட நீங்க
1: இதுக்கெல்லாம். அதாவது சில ஹோட்டல் வந்து முதலாளிமார் வந்து கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யாது, ஆனா இங்க இருக்கிற அதுல வந்து புதுசா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் கிச்சன்ல. அது கரெக்டா அப்படிதான் செய்யணும், அப்படி அந்த டேஸ்ட் வரும். அப்படி
0: சொல்லுங்க,
2: இந்த கொப்பைக்குள்ள பார்முலா மாதிரி அப்படியே ரகசியமா
0: மெயின்டைன் பண்றாங்க. மற்றது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அங்கேயேதான் தூங்கி எழும்புறாங்க. சரி, அந்த டைமுக்கு எழும்புறதுக்காங்க.
1: அப்படும் இல்ல, இதுல கெமிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல. கஷ்டம் வந்து அங்க கிச்சன்ல மத்தியத்துல எல்லாத்துலயும் கேமரா
0: வச்சிருக்கு, மற்றது நல்ல கிளீன், நல்ல
2: கிளீன். அம்மிலாய் வந்து பாத்தீங்கன்னா
0: என்ன செய்கிறார்கள் பாக்கலாம் நீங்க அங்க. அதுக்குள்ள அது உண்மையா ஒரு அந்த நல்லதை
1: நாங்க வந்து சாப்பிடுவோம்.
0: எல்லாரும் எல்லாரும் வாங்க, ஒரு மாதம் அங்க தங்கலாம். ரதீஷ் தான் ஒவ்வொரு நாளும்
2: ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா எங்க இருக்கு பண்றேன்.
1: ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான், ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரலாம். அவ்வளவு
2: பேர், கடை பேரு
0: கனடாலே தெரியுதுங்க. கனடால ஒட்டவால கொக்கனட் லகூம் அண்ட் ஒரு மலையாள பெரிய கடை, அதுவும் எல்லாரும் விரும்பி போறாங்க. அங்க அங்க நாங்களும் போயிருக்கிறோம். இல்ல, அதாவது எல்லா இனத்தவர்களும் அங்க சாப்பிடுறாங்க. அங்கேயும் ஃபுல் தான். அங்க போய் சொன்னா நல்லா இருக்குது பாரத் ஹோட்டல்ல சாப்பிட, ஐயோ அவங்களோட ஒப்பிடாங்க எங்களை என்று சொல்றாங்க அவங்க. அவங்க பாரத் ஹோட்டல்ல அது என்ன,
1: அது மட்டும் இல்ல மீராமா, அந்த பாரத் ஹோட்டல்ல ஒரு இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் அவரு பெரிய பெருசா ஹோட்டல் கட்டவில்லை. இப்போ
0: அதே அளவுல தாங்க இருக்குது, பெருப்பிக்கல. அதுதான் அந்த ஹோட்டல்ட சைஸ் அவ்வளவுதான். இவ்வளவு சனம் வருது, கியூல நிக்குது, என்ன பெருப்பிப்பா அவருக்கு இடமெல்லாம் இருக்கு, பெருப்பிக்கல. அது இருக்கு தெரியல, அந்த அளவுலயே வச்சிருக்கிற அவர். அதாவது எங்கட ஊர்லயோ அல்லாட்டி இந்த கனடா நாட்டிலேயோ இந்த கியூல நின்று நான் சாப்பிட்டது இல்லை இங்கேயும். சரியா, இந்த கோயில் திருவிழாவுக்கு போனா கூட எல்லாரும் கியூல நின்று போய் சாப்பிடுவாங்க. நின்று அதுல வாங்கணும் பண்றதுக்கான முதலே வாங்க, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லா ஒருவரும் இல்லையாண்டா போய் அந்த தட்டுல அதுல எடுத்து தாங்கன்னு கேட்டு வருவேன் கியூல. ஆனா கியூல நின்று சாப்பிடுறது அந்த பாரத் ஹோட்டல் தான். காலையில குளிச்சு மொழி எல்லா மொழியும் ஆயத்தமா
1: இருப்பேன். திருப்பதி பகவான கும்பிடுறதுக்காக நீங்க போன அந்த டைம்லயும் கியூல
0: நின்றதில்லை. உண்மை இல்லையா, பாரத் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் குளிச்சு முழுங்கி நல்லா அதெல்லாம் ஒளி போக்கு, அவ்வளவுதான் அந்த சாப்பாட்டுங்க. உடனே ஓடி போய் அதுல நின்று கியூல முதலே நின்று போறோம். காலையில 6 மணிக்கு முதலே நாங்க அதுல போய் நின்றா தான் உள்ளுக்குள்ள எங்களுக்கு முதல்ல சொல்லிச்சுட.
2: அப்ப அங்க பொங்கல் எல்லாம் இருக்குமாமா? பொங்கல்
0: எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன அங்க
2: மாமிசம்
0: ஒன்றும் அங்க இல்ல, நான்வெஜ் ஒன்றும்
2: இல்ல.
0: இல்ல இல்ல அங்க வெஜிடேரியன் ஹோட்டல் அது உண்மையா அந்த பாரத் ஹோட்டல பத்தி காய்ச்சல ஒரு கொஞ்சம் பெருமைப்படுறேன். அப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பாட கிடைச்சதுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு
3: நீங்க பெருமைப்படுறீங்க, எங்களுக்கு சாப்பாடு பசிக்கும்.
2: அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்ப
0: பக்கத்துலயே அந்த ஹோட்டல் இருந்திருந்தா ஒரு கரைச்சலும் இல்லை. இங்க சூப்பர்.
1: நான் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு அஞ்சு இட்லி பார்சல் வாங்கி போய் சாப்பிட்டேன். ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது. இப்போ
0: வீட்டுக்குள்ள
1: சாப்பிடுவோம். சாம்பார் இந்த இடலிக்கு கொடுக்கற சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதை எப்படி செய்யறோம்னு தெரியாது.
2: வெள்ளம் போடுவாங்க, வெள்ளம் கர்நாடகா வெள்ளம் சேர்த்துவாங்க
1: பூசணிக்காய்.
3: பூசணிக்காய் போட்டா இனிப்பு வரும். அந்த வெள்ளம் போட வேண்டாம். பூசணிக்காய் மட்டும் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு வந்து
1: பூசணிக்காய்
3: கலர்ல இருக்கும். மஞ்சள்
0: பூசணிக்காய்
1: போட்டா இனிப்பு
3: இனிச்சிடும். நல்ல டேஸ்ட்
0: வந்துடும்.
3: சாம்பாரும் ருசிக்கு.
0: ஆனா சிறப்பு என்ன என்ன உண்மையிலேயே இந்தியாவில உங்களோட நாட்டுல என்ன அந்த பிடிச்சதுண்டா? எந்த நேரமும் நாங்க சாப்பிடலாம். எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருக்கேன் ஒரு டீ கடை திறந்தான் இருக்கும். சுட சுட டீ ஏதாவது
3: திண்டுக்கல்ல ஒரு கடை பிரியாணி எப்ப போனாலும் சரி சுட சுட பிரியாணி. அதே மாதிரி ஆமா அதே மாதிரி ஒரே டேஸ்ட்மா. நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டேஸ்ட் வந்துச்சோ அதே ருசிதான். கொஞ்சம் கூட மாறவே
1: மாட்டேன்.
3: அதே ஃபார்முலா அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க.
2: எங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறாங்க கடையில
3: அப்படியே மாறமா மாறாம இருக்குமே. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா டேஸ்ட் மாறிடுமே.
2: அது ஒரு பெரிய கதைக்கு ஃப்ரிட்ஜு கதை பெருங்கது.
0: வீட்டுல என்ன ஃப்ரிட்ஜ் எடுக்கிற மணியா தான் அந்த சுவை மாறாம ஒரு நாளும் சாப்பிடுங்க. அப்படித்தானே ராஜ்குமார்?
2: ஆமா ஆமா, சேர்மான சேர்ந்து நடக்கும்.
3: ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா டேஸ்ட் மாறத்தான் செய்யும். ருசி மாறி
0: அது ஒரு நாளும் சாப்பிட்டா ருசி அதே ருசி தான் தெரியும் இல்லையா?
1: சாப்பாடு இருந்தாலும் நம்ம வீட்டுல சுட சுட வச்சு சாப்பிடறதா அது சூப்பர் டேஸ்ட்.
0: சூப்பர் டேஸ்ட்ங்க. சரி, இப்ப நாங்க குஷ்புவோட இருந்துட்டு இப்ப நான் ஒரு மூன்று சொல்லி சொன்னேன் ராதேஷுக்கு கண்டுபிடிக்க எல்லாமே அவருக்கு இருந்தாலும் அதாவது இது ஒரு உணவு மூன்று அழுத்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். உணவு மூன்றடத்து சொல். அடுத்தது இது மனிதர்கள் மிருகம் பறவை எல்லாத்திடமும் இருக்கும். இதை கண்டா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். ரெண்டு எழுத்து சொல் அந்த அதுல இருக்கிறத நான் கண்டா இப்படித்தான் சொல்லுவோம். அது ரெண்டு எழுத்து சொல். மற்றது மனிதர்களிடம் மிருகம் பறவை இடம் இருக்கும். நாலு எழுத்து சொல்லும் இருக்கிறது. இதை கண்டா அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். நாலு எழுத்து சொல்
3: மூணு ஏமா மூணு எழுத்து சொல்லும், ரெண்டு எழுத்து சொல்லும், நாலு எழுத்து சொல்லு. எல்லாமே ஒரு ஒரு ஒரு ஒண்ணு சார்ந்தது ஒண்ணு சார்ந்ததா வருதா?
0: இல்ல
3: இல்ல, அது வேற இது வேற
0: எல்லாம் வேற எல்லாம் வேற. நான் உணவு என்று சொல்லி இருக்கிறேன். முதலாவது வந்து உணவு மூன்று எழுத்து சொல்லு.
3: இட்லி இட்லி மூணு எழுத்து. இட்லி
0: இட்லி தான் நீங்க சொல்லுங்க. இட்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இட்லி இல்ல.
3: இட்லி இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. அது சுவை வந்து அதை எந்த சுவையில நீங்க செய்யலாம் அந்த உணவு? எந்த காரமா செய்யலாம் நீங்க? மற்றது வெள்ள உப்பு போடலாம்
3: செய்யலாமா?
0: இனிப்பாவும் செய்யலாம். முடியும்.
3: லட்டு
0: உங்களுக்கு விருப்பமா இருந்தா லட்டு காரம் போட்டு செய்வாங்களா? அப்ப மூன்று பேரும் விட பாருங்க. மற்ற யார் வர்றேன்னு பாப்போம். நன்றி.
1: நன்றி.
0: சரியாக 11:15 பாருங்க, சரியா 11:00 ஆயிருச்சு. வந்திருக்கிறவர்கள் வந்து 6 பேர். யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்புக்கு வருபவர்களை நீங்க அழைச்ச உடனே எனக்கு தெரியும், அதனால நான் உங்களோட பேரை சொல்லி இருப்பேன். யாரும் அழைக்கல, எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது என்ன செய்றீங்கன்னு தெரியல, பரவாயில்ல. வரவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் 24 வருடங்கள் இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 24 வருடங்கள் நான் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். அதனால உறவுகளுடைய நிலைமை, உறவுகளுடைய தன்மை, உறவுகளுடைய மனம் என்ன சொல்லுகிறது, ஏன் வரவில்லை என்பது எந்த மனமே ஊகிக்கும், அது உண்மையாத்தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி கவலை கொள்றது இல்ல. முடிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தா வாங்குவோம். இந்த பதிலுக்குத்தான் வரவணும், தெரிஞ்சாத்தான் வரவணும் இல்ல. வந்து பேசணும், பேசிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கணும், அல்லாட்டி கடைசி வரை இந்த மூன்றோடைய தான் போகும், யாருமே கண்டுபிடிக்கணும். பாடலை தொடருவோமா? ஆனந்தன் குஷ்பு இட்லியோட போன நீங்க தமாஷா தான் நாங்க பேசினேன், அதை நினைச்சிட்டு வராம இருந்தாங்க, சும்மா நாங்க தமாஷா தான் பேசினேன். உங்களோட கருத்து சரியா இருக்கலாம், ஒல்லையா இருக்கும், சுவை இருக்காம இருக்கலாம். அண்ட் நீங்க நினைச்சிருக்கீங்க, அதை எந்த உப்பு போடாம வச்சிருப்பாரு அவர்கள்.

0: அடுத்தவர் வர்றார் பாருங்க.
1: துணைப்பு
0: வந்துடுச்சு, எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அந்த ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களோட துணி, உங்களுடைய குரல் வளம் எல்லாம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. ஒருவேளை நீங்க கேட்டு வாரீங்களா தெரியல, நல்லா
1: இருக்கிறீங்களா?
0: குஷ்பு சோறு கொடுத்தாங்கல்ல, ஒரு குண்டாலமான கரண்டி எடுங்க, குண்டாலமா அந்த அந்த கரண்டிக்குள்ள, அந்த அந்த ஆப்பையான கரண்டிக்குள்ள இந்த குஷ்பு சோரை போட்டு நல்லா நல்லா கையால வச்சு அமத்துங்க. நல்லா அமத்தன அமத்தி போட்டு அப்படியே டக்குன்னு கோப்பையில அப்படி ஒரு இதை அடிச்சு விட்டீங்கன்னா அது இட்லி வட்டமா இருக்குங்கல்ல.
1: குஷ்பு சோறு இட்லி
0: செல்லகுமார்
1: ஐயா சொன்ன
0: வடையும் சொல்லுவாங்க இல்ல, மெது வடை. அந்த மெது
1: வடை
0: சில வடை வந்து நமக்கு
1: அதனால மிருதுவா இருக்கும், அதனால மெது வடை.
0: மீது வடை அண்டு
1: வச்சிருப்பாங்க, பருப்பு வடை.
0: அது வந்து ஆமா வடை,
1: ஆமா வடை. அது ஆமா வடை, அந்த ஆமா வடை ஓடு மாதிரி கல் மாதிரி இருக்கா,
0: கல்லு தெரியாது, ஆமைய கவுண்டு போட்டா இருக்கு. உண்மையா எனக்கும் தெரியாது, அப்படி சொல்லுவாங்களா ஆமா வடை
1: என்று?
0: இல்ல இறால் வடை கேள்விப்பட்டிருக்கேன். இறால்ன்றது அந்த இறால் வடை, இறால் வடை மேலுக்கு அந்த வடையில அந்த பருப்பு வடைக்கு மேல அந்த இறாலை பொறிச்சு அப்படியே வச்சிருப்பாருங்கல்ல, வந்து நினைக்க அப்படியே அதுல அதுல அப்படியே பொறிக்கும் போதே அப்படியே வச்சு பொறிச்சிருப்பாருங்க, அது இறால் வடை என்பார்கள். இது ஆம வடையை நான் காணேன், உண்மையான கேள்விப்படையில ஆம வடை. செல்வகுமார விட்டுட்டான், செல்வகுமார விட்டுட்டான். ஆம வடைய
1: கட்டுறீங்க,
0: கண்டுபிடிச்சீங்களா? இது எங்க மூன்று
1: கண்டுபிடிச்சேன், இட்லி வந்தேன். அந்த ரெண்டாயிரத்தி சொல்லு எனக்கு தெரியல, நாலாயிரத்தி சொல்லு வந்து அதுவும் தெரியல.
0: மனிதர்கள் இதை கண்டா இப்படி சொல்லுவோம், அந்த ரெண்டு மாதிரிதான். இத பார்த்த உடனே டக்குன்னு சொல்லுவோம்,
1: மனிதர்கள்ட்ட கண்டாலும்
0: எல்லாத்துலயும் இது இருந்தா இருக்கும், ஆனா இருந்தா இத கண்டோம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து மற்றது வந்து உணவு, மூன்று எழுத்து சொல் உணவு. உடல்ல எப்பாகத்திலும் இருக்கும் அந்த நாலெழுத்தும் ரெண்டு எழுத்தும், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எப்பாகத்திலும் இருக்கும்.
1: அதை கண்டால், அதை கண்டா நம்ம சொல்றது வந்து அந்த
0: சில நேரத்துல, சரி சில நேரத்துல அந்த ரெண்டு எழுத்து சொல் சில பாத்திரங்கள்ல சில நகைகள்ல கண்டாலும் சொல்லுவோம் நாங்க. சில நேரம் சில பேர் அப்படி பேசுவார்கள், அதை கண்டோன்னு என்ன இது இருக்கு என்று சொல்லுவார்கள், என்ன இதுல இருக்கு அப்படி ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், அதுலயும் சொல்லுவார்கள். அப்படியே அதுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா கூடுதலாக மனித உயிரினங்களுக்கு இருந்தா டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம்.
1: சவணம், சவணம்
0: இல்ல,
1: ராசி
0: இல்ல, பன்னெண்டு மணியோட ஜாம் ஜாம் மூன்று மூன்று சொல்லோடய போக போறோம் பாருங்க.
1: அப்பா விட மாட்டேன், விட மாட்டேன்.
0: கெட்டிக்காலம் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்,
1: இன்னொரு தடவை கொடுங்க வந்து அது செய்யலா செய்யலா
0: இல்ல
1: உறுப்பு உறுப்பும் இல்ல
0: உறுப்பு எல்லா உறுப்புகள்லயும் இருக்கலாம் இது சிறுநீரத்துல உடல்ல எங்கேயும் இருக்கலாம் உடல்ல
1: இருக்கலாம் ஆனா அது ஒரு உறுப்பு தானே
0: இல்ல அது உறுப்புன்னு சொல்ல முடியாது இருக்கலாம்
1: வந்து வேற
0: என்ன
1: கொரோனா அது கூட இருக்கும்
0: அது கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும்
1: கண்ணுக்கு தெரியும் உடலோட சேர்ந்தது இயற்கையாவே இருக்காது
0: இருக்கு ஏழு பேர் வந்திருக்கீங்க இதத்தான் சொல்லணும் வண்டியில நீங்க வந்து பேசிவிட்டு போகலாம் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் தெரியாதால சரி நாங்க வர என்ன சொல்லக்கூடாது தெரிஞ்ச தெரியனையும் அங்க வந்து இணைஞ்சு பாடலை கேட்க பாடல் இல்லை பாடல்ன்றது இனி கேட்கறது என் வாயாலேயே சொல்ல மாட்டேன் நான் இந்த பாட்டு நிறைய கேட்க

பாட நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நீ சத்தத்தை காணல. சரி ஒரு பாட்டு கேட்கலாமா? எங்க பாக்கலாம், இணைப்புக்கு வாங்க. எல்லாரும் சத்தம் போடாம, நீ தூங்குற நேரம் தான், இல்லாம இல்ல. எங்க இணைப்புக்கு நீங்களா வந்து இத என்னன்னு சொல்ல பாருங்க. முடிஞ்சா அந்த சாப்பாட்டு வகையை பற்றி ஏதாவது சொல்லலாம். இங்க பாக்கலாம்.

0: 29 நிமிடம், யாருமே வரல. சரி, என்னோட அரமணத்தையெல்லாம் நல்ல பாடல்கள் எடுத்து வந்துட்டு போனா, இது இது இது இது சரி, ரெண்டு சொல்லு. கூடுதலாக காவல் நிலையத்தில், காவல் நிலையத்தில் இதை பார்க்கலாம். வணக்கம் வாரம், வணக்கம்
1: அம்மா. மூன்று வணக்கம்மா. மூன்று எடுத்து உணவுப் பொருள் வந்து கஞ்சியாமா.

0: கிட்டிக்காரன் பிள்ளையா சொல்லிட்டான். கஞ்சி கஞ்சி கஞ்சி கஞ்சி இல்ல கஞ்சி இல்ல
1: கஞ்சி இல்ல. அது ஒரே வேற எது சேர்ந்து செய்யணுமோ ஒரே பொருள் சேர்ந்து செய்யறதா
0: ஒரே பொருள் சேர்த்தா அது வேற வேற டேஸ்ட்ல வரும்.
1: அந்த நாலுச்சல் வந்து அதுவும் அந்த ரெண்டு லட்சமும் நாலு லட்சமும் ஒரே தரவு தான்
0: இல்ல
1: ஒரே தரவு
0: இல்ல இல்ல ஒரே தரவுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே தரவா ஒரே தரவாகவும் அடுத்து கொள்ளலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காவல் நிலையத்துல ரெண்டு ரெண்டு எடுத்து சொல்லு. இந்த காவல் நிலையங்கள்ல இத நிச்சயமா உபயோகிப்பார்கள். இத நிச்சயமா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஓடி போயிட்டு வாங்க. பிள்ளையா சொன்னாலும் கெட்டிக்காரன் நீங்க ஓடி போய் கேட்டுக்கொண்டு ஓடியாங்க. எங்க பாக்கலாம் அது காவல். நான் அந்த ரெண்டு எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். காவல் நிலையத்திலையும் இது அநேகமா இதை உபயோகிப்பார்கள். ரெண்டு எடுத்து சொல்லு எங்கே பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சரியா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. இது தெரியாதவர்கள் இல்லை. இப்ப உங்களோட பேசி பேசி நான் பாட்டு தேடுறேன். அது தெரியுமா உங்களுக்கு ஏதாவது என்னடா ஒரு உச்சமான பாட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது காமித்தான் இப்படி பாடல்கள். ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதுக்காக இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச உண்டு. உங்கள நீங்க சிலவன உங்களும் எல்லா மனிதர்களும் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு நாலு எழுத்து சொல்லும் இல்லாமல் இருக்காது. கெட்டித்தனமா வாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன 11:32 மணிக்கு சரியா நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நீங்கள் வராத பட்சத்துல சரியா எல்லாரும் 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. மறுநாள்ல நிறைய பேர் வருவீங்க. கடை கடை கடை 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலாம்

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டிலி தடவெட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: எங்களை எவ்வளவு யோசனை யோசிக்கிறீங்க? அடையப்பா, உண்மையிலேயே எல்லாருக்கும் இது இருக்கும். மற்றது இந்த உணவு வந்து எல்லோரும் உண்ணக்கூடிய உணவு, இதை இருந்துட்டீங்க, இதை கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கு. இது மூன்றெழுத்து சொல் உணவு, மூன்றெழுத்து சொல். ஒரு நாளைக்கு ஒரு கண்டலும் சாப்பிடாட்டி இது பத்தியப்படாது, இது யாருக்குமே பத்தியப்படாது. இதுதான் நாடி ஓடுகிறோம் நாங்கள். எங்கே காற்றிலேக்கு எங்களுடைய இப்பதான் நித்திர கொண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வாரர் சரியான பதில சொல்ல போற. வாங்க ஞானத்துக்கிறோம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம். சொல்லாதே தங்களுக்கு இனிய நண்பக வணக்கம். உங்களுக்கு ஒரு புள்ளி நான் தர்றேன், கரெக்டா சொல்லிட்டேன். என்ன பத்தி சரியா தூங்கி ஏஞ்சி வந்துட்டேன். யாருமே வரணும்னு சொல்லி சத்தம் போட்டுருந்தீங்களா? அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுனா
0: உடனே போக முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு?
1: எங்க போக முடியாது, அது உண்மை, அது உண்மை. யாருமே எங்கேயுமே போக முடியாது. நேரம் அது மாதிரி நேரம்
0: எங்களை நீங்க இங்க வந்து நீங்க இந்த இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாதான் என்னட்ட நீங்க அப்பாட்டையும் வரலாம், அல்லாட்டி வர முடியாது. அது சில பேருக்கு விளங்க என்ன, நீங்களே யோசிக்கிறீங்க. இப்ப என்னட்ட வந்து இந்த தடுப்பூசி எடுத்தாத்தான் இனி அடுத்த அடுத்த நீங்க சில அப்பாட்டையும் வரலாம். நீங்க
1: நான்
0: பெரிய கல்லியா கேக்குறேன், குஷ்பு இட்லி எப்படி என்ன கேக்குறேன். ஆமா வழி ஏண்டா என்ன, அதே முதல் சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: மசால்
0: வடை என்றது என்ன? பருப்பு
1: கடலை
0: பருப்பு அந்த வடை நொறுக்கு நொறுக்கன்று இருக்கு இல்ல, அதுதான் ஆம வடை என்று.
1: மேல அந்த முப்பது முருகன் இதா இருக்குல்ல, அதனால ஆம ஓட மாதிரி இருக்கு, அர்த்தமா இருக்கு நினைச்சிட்டு அது மாதிரி ஆமாடுங்கிறாங்களா என்னமோ. அவங்க வீட்டுல அது மாதிரி செஞ்சாங்களா என்னமோ.
0: ஆமா மாடு அப்படித்தான் செய்தாங்க, ஆம மாடு வச்சாங்களா தெரியல. நாளைக்கு வீட்டுல அப்படியே ரெண்டு கையாலையும் பத்தி ஆம மாடு வச்சுட்டு பொறிச்சிட்டாங்க என்ன
1: உங்கள்டே தெரிவு கேட்டு உங்கள்டே பதில் சொல்றது தப்பு, அது நம்ம கண்டுபிடிச்சது வரணும். கேட்கறது தெரியும் சொல்லிட்டு ஒதுக்கணும்.
0: ஆட்டுவடை தெரியுமா? ஆட்டுவடை அவர் ஆம வடை சொன்ன, அவர் ஆம வடை சொன்ன. நான் ஆட்டுவடை ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு ஆடு இருக்கு இல்ல, ஆடு நாலு கால் இருக்கும் ஆடு. கத்தன் ஆட்டு வடை தெரியுமா உங்களுக்கு?
1: என்னண்டு
0: அதாவது கடலை பருப்பு கடலை வடைய சாப்பிட்டு முடிய உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும் ஸ்மரம், அது வந்தாலும் சுகமாகும். அது எப்படி வரும்?
1: பல்லு வலிக்கும், மெதுவா மென்று சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனாலதான் ஆமோட அப்படின்னு பாரு.
0: ஒன்று சொல்லுவார். அண்ணா அந்த மூணு சொல்லுண்ணா சொல்லுங்கண்ணா. இது ஒரு உணவு.
1: புட்டு
0: இல்ல இல்ல புட்டு என்ன, இது எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருப்பம். சில பேருக்கு புட்டு விருப்பம் இல்ல, என்ன சில பேருக்கு அண்ணா விருப்பம்.
1: கொத்து
0: கொத்து கொத்து அது அந்த நீங்க சொல்றீங்க அந்த பரோட்டாவை கொத்துறது அதுதான் சொல்றீங்க கொத்து.
1: இல்ல கொத்துங்கிறது வந்து பரோட்டா கொத்து இல்லது, கொத்துங்கிறது வந்து இந்த சைவ அசைவ உணவுக்கு உணவு காய்கறியில சேர்த்து செய்வாங்க, இல்ல முட்டையில சேர்த்து செய்வாங்க.
0: எல்லாம் போட்டு அந்த சோறு போட்டு கொத்தி எடுப்பாங்க, என்ன கலந்து
1: அப்படி
0: மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. சரி அது அது
1: புரோட்டாங்கிறது புரோட்டால செய்யறது வேற, அது புரோட்டா போட்டு கொத்தி சொல்றது கொத்து புரோட்டா அது வேற. நீ கொத்துங்கிறது வந்து அந்த காய்கறியில இல்ல அசைவம் சாப்பிடுறாங்க, முட்டையில சேர்ந்து செய்வாங்க
0: செய்வாங்க எல்லாம்
1: கொத்து
0: கொத்து. அது இடியப்ப இடியப்ப கொத்து புட்டு கொத்து அந்த மாதிரி சாதம் கொத்து அப்படி கலந்து விடுறது.
1: அது அது
0: இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
1: அது இல்லையா. அது அவிய வகையில சேர்ந்ததா சுண்டல் வகையில சேர்ந்தது?
0: அவியல் வகையில, அவியல் வகையை சேர்ந்தது. இது சரி
1: புட்டும் கிடையாது இட்லியும் கிடையாது வேற எல்லாம் மூணு எழுத்து வராது, வேற எல்லாம் கூட எழுத்து வரும்.
0: மற்றும் இந்த உடல்ல இருக்குன்னு சொன்ன மனித உடல்ல உடல் மிருகங்களோட மிருகங்கள் பறவைகள் மனிதர் உடல்ல இருக்கும். சில வழியில தங்கம் அதாவது நகையில இருக்கும், நகையில இதை கண்டா கூட இருக்கும். அதாவது ரெண்டு எழுத்து சொல்ல சொல்றேன். நகையில ஏதாவது கண்டா உடனே சொல்லுவார்கள் இது இருக்கே இதுல என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி இந்த பித்தளை பாத்திரம் அது குத்து விளக்குல இருந்தா இது இருக்கே இதுல ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள். ரெண்டு எடுத்து சொல்லு. மனிதர்கள்லயும் இருக்கு, இந்த உயிரினங்கள்லயும் இருக்கு. மற்றது நாலெடுத்து சொல்லு உயிரினங்கள்ல இருக்கு, அது மனிதர்கள் இருக்கு. நிச்சயமா இப்ப அண்ணாவு கூட இருக்கும். ரெண்டு எடுத்து சொல்லு உங்களுக்கும் இருக்கும், இல்லாம இல்ல.
1: வலி
0: இல்ல, வலி வலி வலி வந்து குடத்துக்கு இருக்க தங்க நங்கைக்கு இருக்க எட்டே எட்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க.
1: நாற்பத்தி
0: மூணு வார்த்தை எடுத்து வார்த்தை விட்டது
1: அல்வியோ எட்டு பேரு எட்டு பேரும் ஓடிட்டாங்க எட்டுக்குள்ள உலக இருக்கு ரமையா. எனக்கு மதுரை எட்ட மாட்டேங்குது ரமையா.
0: நல்லதண்ணா யோசிங்கண்ணா, யோசிச்சுட்டு கொண்டு வாங்க.
1: நன்றி.
0: ஆஹா இப்படி இப்படி நடக்குமெண்டு நான் நினைக்கவே இல்லையே. என்ன நாராயணா இப்படி செய்துட்டா? நேரம் சரியா 11:43 12 மணிக்கு முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்னண்டா முடிச்சிட்டா முடிச்சிட்டா இந்த சொல்லு மூன்றோட அடுத்த அடுத்த கிழமையும் கொண்டுடலாம். வாராருங்க வாராருங்க சத்தத்துக்கு வர ஒளிய ஒளிய சொல்றீங்க. ஒளி ஒளிச்சத் ஒளிச்சத்தம் ஒளிச்சத்தம் சொல்றீங்களா? ஒளிச்சத்தம் உங்க சத்தின சத்தம்
2: கேக்குவேன்.
0: இது கண்ணால உங்களை உங்களை டச் பண்ணாமலே தெரிய வந்துடுறேன் நானு. சத்தம் வந்து டச் பண்ணணும்
2: என்ன
0: வர உங்களுக்கு இந்த ஒளி எப்படி வர ஒரு
2: கட்சி
0: குத்துனா எப்படி எப்படி எப்படி கத்துவீங்க? ஒளி ஒளி அம்மா நீ நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்தகில்லை என்று பாடுவீங்களாக்க?
2: உறுப்பு தான் என்னமோ இந்த செயல்பாட குறிக்காது. அது வந்து உறுப்பு தான்,
0: உறுப்பு இல்ல எல்லா உறுப்புகள்லயும் இருக்கணும்.
2: உணர்வா செய்யலாம்.
0: எல்லா உறுப்புகள்லயும் பார்க்கக்கூடியதாக இருக்க சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்க. வித்தியாசமானது கண்டுபிடிச்சு ஓடிவாங்க. அச்சா பிள்ளை, அச்சா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன் பாரு, இத கண்டுபிடிக்காமலே. சரியா, எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு பாக்கலாம், மைனா திரைப்படத்துல.

0: கட்டு போச்சு கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி
1: கோமா மீசை
2: பாரு கிட்டே இருந்திருந்தா நான் உண்மையா உங்களுக்கு தலையில ஒரு பாட்டு போட்டு பண்ணேன் உண்மையா எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கா கொஞ்சமா இருக்கா சொல்ல போறீங்க அந்த முடி வளர்ந்துருக்க முடிவா சரி அத ஒத்துக்கலாம் சரி என்னொன்னு நான் கேக்குறேன் உங்கள்ட்ட சரியா மீசை மீசை என்னடா
1: இருக்கு
2: நீருக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது ஆட்டுக்கு ஆட்டு இருக்கு அது முடி இருக்கிறோட இருக்குன்றீங்க ஆமைக்கு இருக்கா
1: ஆமைக்கு தலை உள்ள இருக்குன்னு பாக்க முடியாது
2: பாக்க முடியாது அதான் அப்படி சொல்லிடுவாங்க
1: பக்கத்துல வந்துட்டாரம்மா பக்கத்துல
2: வந்துட்டாரம்மா ஒருக்கா பாத்துட்டா நீங்க அந்த கோவப்பட்டா தெரியாது இது நடிக தெரிஞ்சு கொண்டே இருக்கும்
1: தெரிஞ்சு
2: கொண்டே
1: அதே பக்கத்துல வந்து
2: இல்ல
1: வரல
2: இன்னும் பாக்கலாம் இன்றைக்கு அடுத்த கிழமைக்கு இந்த மூன்று எழுத்து தான் மூன்று சொல்லுதான்

கேட்டாவோட முடிஞ்சது. இப்ப 8 பேர் தான் வந்திருக்கீங்க, 8 பேரும் யாரும் சொல்லல, மற்ற நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாட்டு தான் சொல்ல போறீங்க. சொல்லிட்டு வர முடியாததுக்கு காரணம் சொல்லுவீங்க, பரவாயில்ல. இந்த மூன்று சொல்லும் இந்த உணவு அன்றாட ஒரு நாளும் தேவை என்று சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சாப்பிட்டா சாப்பிட விருப்பம், நிறைய சாப்பிடலாம். அத மூன்றே எழுத்து இப்பவும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமா இப்ப எனக்கு கூட ஒரு நாளும் தந்தாலும் சாப்பிடலாம், அது தேவை. எங்க பார்க்கலாம் மூன்றெழுத்து, மற்றது வந்து மனிதர்களிடையே இருக்கும், எல்லார்டையும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு. வருகிற வாரமும் இந்த மூன்று சொல்லுமே எனக்கு காண நிகழ்ச்சி செய்ய நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்க போது ஒரு பாடலை கேட்போம்.

எவனையோ கண்டுபிடிக்கணும். நீங்க சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க அதை பாக்கலாம்ல, சாப்பிடுவாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த சாப்பாடுலயே இருக்கு இந்த உணவு வகையை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. மூன்றே மூன்று எழுத்து. ஒரு மனிதனுடைய முழு சாப்பாட்டுல முக்கியமான ஒரு சாப்பாடு இது. எங்க பாக்கலாம்?

0: அவர் ஓடி வருகிறார் பார்க்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் வரா. வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உப்பு
0: உப்பு உப்பு இது நிறைய சாப்பிடலான்னு சொன்னீங்க ஒரு நேரத்தில்.
1: நிறைய சாப்பிடலாமா?
0: நிறைய சாப்பிடலாம்.
1: எல்லா அனைத்து எல்லா சாப்பாட்டுலயும் போட்டுருவோம்.
0: ஆனா நிறைய சாப்பிடலாம் ஒரு நேரத்தில்.
1: நிறைய சாப்பிடலாம். உப்புமா உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம்.
0: குச்சி வச்சு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க. இதை
1: நான் சாப்பிடுவேன்.
0: நல்லா சாப்பிடுங்க. இப்ப குறைச்சி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பாப்பா இன்னொரு அன்புற வருகிறார். வணக்கம்.
1: அரிசி அரிசி
0: அரிசி அரிசி அரிசி.
2: வணக்கம்
0: அண்ணா. வணக்கம்.
1: சாதம்.
0: அவர் அரிசி சொன்னார். இவர் அவிய வச்சு சாதம் சொல்லி இருக்கிறார். பாருங்க அவர் பாருங்க அவர் உப்பும் கொண்டு வந்திருக்க. சாதத்துக்கு உப்பும் போடுறதானே. உப்பு
2: உப்பு நிறைய சாப்பிடலாம்.
0: நிறைய சாப்பிடணும். அது நிறைய சாப்பிட இல்ல. இப்ப செல்வகுமார் வந்திருக்கான் சுடுதண்ணியோட. வந்திருந்தா சுகமா இருந்திருக்க. சாதம் அப்பாடா 43 ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. 43 மூன்றாவது சொல் இது. இத கண்டுபிடிச்சிட்டாரங்க. சூப்பர்.
2: அந்த நாலு எழுத்து வந்து கண்களா?
0: உடல்ல எல்லா பாகத்திலும் இருக்க. கண்கள் உங்களுக்கு உங்களுக்கு துடையில இருக்கா? கால்ல இருக்கா? கையில இருக்க?
1: ரத்தமா? ரத்தம் சருமம். சருமம்
0: இல்ல இல்ல.
2: உரோமல
0: இல்ல. என்ன
2: என்ன?
0: உரோமம் இல்ல இல்ல. ஆனந்த ஆனந்தன் இணைங்க கண்ணன். ஆனந்தன் இணைங்க அதாவது காவல் நிலையங்கள்ல. இது நிச்சயமா இந்த வார்த்தையும் வரும். இது இது இது முக்கியமா இந்த ரெண்டு எழுத்து
1: நினைக்கிறேன்.
0: கைதி கூட உடம்புல பாருங்க. கைதி கூட உடம்புல இருக்கா அண்ணா?
1: உடல்ல
0: இருக்கு. காவல் நிலையத்துல இத எப்படி இது சொல்லப்படும்? காவல் நிலையத்துல
1: கண்டெழுத்து
0: இல்ல.
2: வரி
0: வட்டி
2: அடி
1: குஸ்தி
0: இணைங்க. யாரும் பேர் பண்ண வடலூர் இணைங்க. வரி வட்டி என்ன என்ன பொங்கலுக்கு மஞ்சள்
1: அரைச்சாயா?
0: மஞ்சள் அரைச்சாயா? வயலுக்கு வந்தாயா?
2: இன்னொரு கால இருக்கிறாரா? அலதர் கால வருது.
0: முளைக்கிறாருங்க அடுத்த இணைப்புல பாருங்க. உங்க ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த மூணையும் சொல்லிட்டீங்க. அதுதான் அதுதான் இல்ல. பாப்பா என்ன பதிலோட வர்றது? குஸ்பு இல்ல, சுவை இல்ல, வெள்ளையா இருக்கும்னு சொன்னது அவர் தான். அதை சொல்லி கொஞ்ச நேரம் இருக்கும் வரவே இல்ல. வாங்க அனந்த். அனந்த் வாங்க. அனந்த் வாங்க. பாருங்க எல்லாருக்கும் பாசத்தோட கூப்பிடுறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் பாசத்தோட கூப்பிடுறேன்.
3: அந்த அடுத்து போயிட்டே இருந்தாரு. நான் வந்துகிட்டே இருக்கேன்.
0: அவே அதனால பக்கத்துல பேசுதுங்க. பாருங்க உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கு நீங்க இந்த சொன்னு ஃபாரூக் அண்ணன் அண்ணன் அண்ணன் ஃபாரூக் அண்ணன்
1: அண்ணன்
0: நினைக்கிறேங்க ஃபாரூக் எங்க அண்ணன் கண்டுபிடிச்சீங்களா
3: இது பசையாமா உடல்ல இருக்கிற பசை மேல இருக்கு சருமத்துல
0: அது என்ன பசையா
3: பசை அந்த பித்தளையில எல்லாம் இருக்கும் சொன்னீங்களா பித்தளை பாத்திரத்துல இருக்கும் சொன்னீங்களா அதனால கேட்டு
0: இருக்கும் உடல்ல என்னது இருக்கும் என்னது பசை
3: உடல்ல பசைன்ற மாதிரி சொன்ன
0: பசையண்டா என்ன
3: உயர்மையானவர்கள்
0: கண்ணால பாக்கலாம் இல்ல அது தொட்டு பார்த்தா இப்ப உங்களோட பிசுபு இருந்தா நான் தொட்டு பார்த்தேன் ஆனந்த என்ன பிசுபு செய்யப்படும் அது என்ன இதை கண்ணால பாக்கலாம் பாருங்க யாரும் சொல்ல முடியாம ஓடி வந்து சொல்லிட்டாரு பாருங்க கெட்டி காரன் இப்படி பிள்ளையா சொல்லுவாருங்க கனவுலயே நினைக்கல
2: சொல்ற
1: மணிக்கு வீட்டுக்கே
2: போவாரு சொல்லலாம் ஒண்ணு தப்பு இல்ல நீங்களும் சொல்லுங்க சாதம் வாழ்த்து
1: கிடைக்கும் கஞ்சி சொன்னா கஞ்சி
0: கஞ்சி கஞ்சி பாருங்க இவர் கஞ்சி அவர் அரிசி இவர் சாதம் வேற யாரா என்ன சொல்ல அவள உண்டு அப்படியே சுத்தி இல்ல சரிதா சரிதா வந்து அரிசி அரிசி அதாவது சாதம் அம்மா அரிசி அம்மா நல்ல அந்த குண்டு அரிசி அந்த அரிசி எல்லாம் சொல்றான் சாதத்தை கண்டுபிடிச்சான் அவன்
1: அந்த வடலூர் ஆனந்தர் பாருங்க ஆமாவோட
0: கேள்விப்பட்டுட்டாரு
1: கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் கேள்விப்பட்டதோடதான் அதெல்லாம் இல்லைங்க அந்த பருப்பு கடைக்குதான் அப்படி சொல்லுவாங்க பருப்பு கடைக்கு ரெண்டு ஆமாவோட சாப்பிட்டேன் ரெண்டு ஆமாவோட
0: தெரியுமா கண்ணனு தெரியுமா அம்மாவோட
3: மறி மறி இருந்திருக்கு ஒரு ஒரு இடத்துல அந்த வார்த்தை மறி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல
0: இப்ப
1: ஆமோடன் ஆமோடன்னு சொல்லுவாங்க மசாலோடன்னு சொல்லுவாங்க பருப்போடன்னு சொல்லுவாங்க மூணு பேர் இருக்கு
0: எனக்கு தெரியும் இதுல விரிவாக்கம் தேவை இப்ப பாருங்க நான் ஆட்டு வடையன்னு சொன்னேன் சரியா விரிவாக்கம் கொடுத்தனா இல்லையா கடலை வடைய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செம்பாடு இல்லாம நீங்க விட்டால் ஆட்டு வடை அத மாதிரி ஆவ வடைக்கு நீங்க விரிவாக்கம்
1: சொன்னுங்க உளுந்த வடை முத வடைன்னு சொல்லுவாங்க
0: மெது வடை ஓட்ட வடையன்னு சொல்லுவாங்க
1: சொல்ல மாட்டாங்க
0: சரி கனடால எங்கட ஊர்ல சரி எங்க ஆமாவோட ஏன் வந்தது கண்ணன் அதுக்கு எனக்கு உணக்கம் சொல்லுங்க முதல்ல
1: இல்ல ரொம்ப மெதுவா வந்ததுனால ஆமாவோடையும் சொல்லிட்டாங்க பருப்போட கேட்டாரா எது சீக்கிர வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா பருப்போட தட்டி தட்டி போடுறது லேட் ஆயிடுச்சு அதனால போட்டதுனால ஆமாட்டு கொண்டு கொடுக்குறியா ஆமாட்டாங்க நல்ல விளக்கம்தான் அப்ப இது கண்ணன் அம்மா வந்து அம்மா வந்து இப்ப மறக்கணும்
0: தலைவரி அப்பா வந்து ஒரு கேள்வி அப்பா வந்து ஒரு ஒரு கேள்வி சொல்லுங்க வேட்டக்காரன் படத்துலயா ஒரு பாட்டு ஒன்று இருக்கான் ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன் அது ஏன்னு கேக்குறாரு அப்பா
1: ஆமா
0: ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன்
1: உருட்டு போட்டு போற அப்படியே ஆமா கடையாச்சு அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கும் நாலு எழுத்து சொல்லுக்கும் நீங்க தரவு சொல்லுங்க அம்மா உங்களுக்கு கலட்டுமா
0: அதாவது மனிதன் மிருகம் பறவை பத்தாத்துக்கு உடல்களுக்கு சொல்லு எல்லா எல்லோரிலும் இருக்கும் இது இருக்கும்
1: உடல் உடம்புல
0: உடம்புல இருக்கும் மற்றது குத்து விளக்கு நாங்க இதுகள கூட அந்த பாத்திரங்கள்ல கூட இது இருந்தா இப்படி சொல்லுவோம் இந்த ரெண்டு எழுத்து
3: பாசி பாசம் பாசி பாசம்
1: புத்தகத்துல வந்து அது என்ன கரை கரை கரை
0: இல்ல
1: நம்ம மேல கரை இருக்கும் நம்ம அதான் இருக்கு உடம்புல கரை இருக்கும் கரை இருக்குது புத்தகத்துல கரை நம்ம பக்கத்துல வந்துட்டோம் அம்மா கரை இருக்குது அம்மா பக்கத்துல வந்துட்டோமா புத்தகத்தை விளம்பரப்ப தேவைப்படுற புளி நம்ம உடம்புல புளி இல்ல
0: ஆம்லெட் போட்டேன் ஆம வடையாச்சான் ஆம லட்டு இல்ல ஆம்லெட் போட்டேன் ஆம வடையாச்சான் அந்த பாட்டு
1: வந்து போற கரு உடஞ்சு போயிருக்கோம் அதனால ஆம வடை
0: இல்ல அது இப்படி குண்டா இருக்கிறதால கபுண்டு இப்படி குண்டா இருக்கிறதால ஆமின்றதா நீங்க சொல்றீங்க அந்த அந்த கடலை வடை வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஆம வந்து சப்பல் மேலுக்கு இப்படி இருக்குல்ல
1: ஆமையோட ஒப்பிட்டு போடல ஆம ஓடு மாதிரி கெட்டியா இருக்கிறதுனால ஆம உடம்பு அதுதான் அப்படித்தான்
0: இருக்கும்
1: தரவு சரியா கொடுங்கம்மா
0: அதுதான்
1: புரியல ஐசியா கொடுங்கம்மா
0: உடல் எல்லா உடல்கள்லையும் இது இருக்கு ரெண்டு எடுத்து சொல்லு சத்தமா இருக்கு இல்லையா அது நீங்க போட்டுக்கீங்களா வானொலி
3: இல்லமா இல்லமா இல்லவே இல்லமா
0: இல்ல குத்துவிளக்கு இலையும் இருக்கும் ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து சரி இந்த ரெண்டு நாலு எழுத்தையும் ஒன்றா சொல்லலாம் அதாவது ரெண்டு கருத்தும் ஒன்றா இருக்கும் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் நாலு எழுத்து சொல்லும் அதுதான்
1: கண்டுபிடிக்க
0: இந்த நாலு எழுத்து சொல்லு பித்தளை அந்த பித்தளை இந்த பாத்திரங்கள் நகை இதுகளுக்கு சொல்ல முடியாது இந்த ரெண்டு எழுத்து சொல்லி சொல்லலாம் நாலெழுத்து சொல்லும் ரெண்டெழுத்து சொல்லும் மனிதர் உடம்புல பார்த்தா தெரியும் இருக்கும் இது நிச்சயமா உங்களுக்கு
1: இது இந்த முலா பூசுவாங்கல்ல அதுக்கு பேர் என்ன
0: இல்ல இத அது பூசுவா போயிடும் இல்ல இது போகாது இது அப்படி உடம்புடைய
1: கலும்பு கலும்பு போகாது கலும்பு ஆமா
0: கலும்பு வெட்டிக்காரன் கலும்பு
1: உங்க தரவு பதில் வரணுமா ஆமா அப்படியும் அப்படியே ஒரு வாட்டாக்கு ஒரு போட்டோ தந்துடுங்க அப்பா மாதிரி ஈஸியா கொடுங்க. அதனால அப்பா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லுங்க. அந்த எனக்கு பதில் அப்பா முதல் தா கருத்து மூன்று
0: சொல்லு மனித உடம்புல இருந்தா இருக்கிற சில இடங்களை பொறுத்து அழகா இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு எங்க இருந்தாலும் அழகு இல்லாமல் இருக்கும். மனித உடல்ல இருந்தால் அது அழக கொடுக்காது. இந்த நாலு எழுத்து சொல்லு அடையாப்பா கட்டி காரணப்பா கையெல்லாம் கைய தட்டுங்க, கைய தருங்க எல்லாரும்.
1: அதாவது நாலு வந்து மச்சம் ரெண்டு எழுத்தும் மறு
0: கட்டி நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் அங்க இது வந்துடுச்சு
1: அண்ணன்
0: அம்மா சத்தியம் சொல்லுங்க. அம்மா சத்தியமா இத எனக்கு யார அனுப்பல,
1: உங்க மேல சத்தியம் யார அனுப்பல, நானே யோசிச்சு சொன்ன மண்டலத்திலிருந்து ஆள் எழுதி கொடுத்து நான் ஒன்னும் வரேன்.
0: நானும்
1: அப்பாவும் ரூல்ஸ் பதினாம் தேதி யாராவது
0: பிறந்தாலும்
1: குற்றம் குற்றம் குற்றமே சொல்றவர்.
0: மச்சம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் போது அழகா இருக்கும். அது அது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சொன்ன கண்ணன் கண்டுபிடிப்பாரு. இது பெண்களோட சம்பந்தப்பட்டது என்ன?
1: அப்ப
0: ஆனந்த என்ன, நான் நல்ல நித்திரியா இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அழைச்சு கேட்டிருந்தாங்க. ஆனந்த் சின்ன பையனா பெரிய பையனா யாரோட வயசு இருக்கு? சரியான சின்ன பையன், எல்லாரையும் விட சின்ன பையன் ரெண்டு சொல்லி இருக்கிறேன். அத மாதிரியே நீங்க ஒரு படம் யாருக்கு அனுப்பிடுறீங்க? அப்படி இருப்பாங்க சின்ன பையனா பெரிய பையனா ரெண்டு கேட்டிருந்தாங்க. தங்களோட வயதையும் ஒப்பிட்டு சொல்லினான். உங்களோட எல்லாம் வயது கூடிய கண்ணன் வயசு கூட கூடிய நான் இத்தனை வரையில இருந்தேன். எலும்பி ஆட இப்படி கேக்குறாங்க, சரி ஆர்வத்தோட கேக்குறாங்கன்னு எல்லாரும் வயதும் குறைய கடைசி ஆத்தே இல்ல. அம்மா உங்களோட வயதும் குறையதான் சின்ன பையன் ஐயா சின்ன பையன் சொல்லி இருக்குது. கேளுங்க, அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
1: சொல்லிட்டாரு
0: இதை நான் செய்வேன் என்று எந்த மனிதனோ அது மிருகங்களும் நேரம் அந்த குணங்கள் இருக்கலாம் எண்ணினால் இப்படி சொல்லுவார் செய்து முடிக்கும் வரையும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு
1: நடத்துறேன்
0: கண்ணனோட ரொம்ப பயமா இருக்குங்க ஹிந்தியில சொன்னாலும்
1: கேட்குறீங்க
0: எங்க நாலெழுத்து நாலெழுத்து
1: நாலெழுத்து
0: நாலே நாலெழுத்து
1: மௌனம் மௌனம்
0: இல்ல மௌனமாக இருப்பார்களா இல்ல
1: அதாவது செய்யணும் புரியாதமா இருக்கணும் ஒரு அடமண்டா இருக்கணும் அபர்த்தா இருக்கணும் ஒரு கிரஷா இருக்கணும்
0: தர்மம் இல்ல தர்மம் இல்ல என்ன
1: கர்ம கர்ம கர்ம கர்மமா இருக்கும் கர்மமே கர்மம்
0: இல்ல இல்ல
1: விடாப்பிடி விடாப்பிடி விடாபிடி
0: விடா விடாப்பிடி இல்ல கட்டிக்காரன் கொஞ்சம் கட்டிக்காரன்
1: விடாப்பிடி இல்ல விடா விடா விடா
0: விடாப்பிடி
1: விடாப்பிடி
0: இல்ல திரும்ப மீ போட்டு பேசுறீங்களா நீங்க
1: ரெண்டு உள்ள
0: மீ போட்டு பேசுறீங்க செய்து முடிக்கும் வரும் இப்படி இருப்பது இப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பது இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது அண்ணா
1: நீராப்பு அம்மா நீராப்பு
0: முயற்சி கட்டி காரணம்னா புள்ளையா சொல்லி இருக்கீங்க சட்டியா சொல்லுமண்டு இருந்தாலும் சின்ன பிள்ளை பாருக்காது
1: அப்பா அப்பா வந்தா சரியா சொல்லுங்க அம்மா வந்து
0: அம்மா வந்தா சரியா சொல்லுங்க அப்பா நல்லா உதவி செய்வார் அந்த உங்களுக்கு என்னன்னா வார பொம்மை உரிச்சு ஊட்டி விடுவார் நல்ல சோறு குழச்சு தீர்த்து விடுவார்
1: எல்லாருக்கும்
0: சில பேரை வெரைட்டி அனுப்பிடுவார் சில பேரை சில பேரை நல்லா குழச்சு
2: அப்பா தமிழ் வாசியார் மாதிரி அம்மா வந்து கணக்கு வாசியார் மாதிரி
0: அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரே
1: டீச்சர் சோசியல் எல்லாத்துக்கும் வருவாங்க
0: சமநாசம்
1: கணக்கு மேக்ஸ்
0: சமநாசம்
1: எல்லாம் வருவாங்க
0: இப்படி இருக்கிறது எங்க ராஜ்குமார் அதாவது யாராவது கேட்டுக்கொண்டு வந்தா ஓடிவாங்க எங்கட குரூப்ல இப்படி யாருமே இருந்தது இல்ல இவ்வளவுதான் அது ஒன்றுக்கு நல்ல ஒன்றுக்கு கூடாது இப்படி இருப்பது ஒன்றுக்கு நல்ல ஒரு வகையில நல்ல ஒரு வகையில கூடாது
1: கவனம்
0: என்ன சிந்தனை
2: சிந்தனை
0: சிந்தனை சிந்தனை தோத்து போக போறீங்க பாருங்க. வாங்க ஷியாமலா அம்மா, வாங்க
3: எல்லாரும் எண்ணெய் குத்துங்க, நான் காப்பாத்துறேன்.
0: நானா கேப்போம் அண்ணா, ஏன் குத்து உலக்கண்டு வந்தது அது சொல்லுங்க.
3: குத்து உலக்கு
2: ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் இருந்து இல்லம் முழுவதும் ஒளி கொடுப்பதால்
0: குத்து உலக்கு. அப்படியா அப்படியா அண்ணா?
3: அல்ல அல்ல, அதாவது தீக்குச்சி பொறுத்து பொறுத்து பண்ணி எழுதுனால குத்து விளக்கு.
0: குத்து விளக்கு
3: அது கொத்து, அது கொத்து விளக்கு, கொத்து விளக்கு, குத்து விளக்குன்னு மாறி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
0: குத்து விளக்கு குத்து விளக்காக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. குத்து விளக்கு
3: ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல குந்தி இருக்கிறதுனால அது குத்து விளக்கு. குந்தி விளக்கு அப்படின்னா குந்தி இருந்தா குந்தி விளக்கு.
0: இப்ப நீங்க கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கீங்க, கீழ்பாக்கமா மேல்பாக்கமா? இது கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க, லேட்டா தான்
3: வந்திருக்கிறான்.
0: யாருக்கும் கீழ்பாக்கத்துக்கு வர விருப்பம் தான் அழைக்கலாம். நீங்க அழைச்சிங்கன்னா கீழ்பாக்கத்துல சேர்ப்போம் நாங்க. சரி ஷியாமலாமா, குத்து விளக்கண்டு ஏன் வந்தது என்ன? ஷியாமலாம் கூட கடகர பகவான் இல்ல, அல போறா போல ஷியாமலாமா? இல்ல இல்ல, குத்து விளக்கு
3: எனக்கு சரியா தெரியலம்மா, எனக்கு தெரியல.
0: உங்களுக்கு தெரியல?
3: குத்து விளக்கு சில ஊர்ல இருக்க அண்ணனுக்கே தெரியாது. எனக்கு தெரியும்,
0: ஐயோ ஹிந்தில சொல்ல பாருமா. குத்து விளக்கு அண்ணா, அண்ணா எனக்கே தெரியாது அண்ணா, அதை கேட்டாங்க தான் கேக்குறேன். எந்த மனதில் என்ன இருக்கண்டா, பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள் அந்த குத்து விளக்க? அந்த காலத்துல அது வந்து ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்லி இருந்தாங்க குத்து விளக்கு, சரியா பெண்களுக்கு ஒப்பிட்டு. இந்த காலத்துல டக்கண்டு கோபம் வந்து சட்டாரண்டு வார்த்தையால குத்தறிகிறது பெண்கள், குத்தி பேசுறது அது பெண்கள்ட்ட இருக்கிறப்படிதான். இந்த குத்து விளக்கு கூட இருக்கு இல்ல, குத்தலாம் இல்ல அகளுக்கு எடுத்து ஒரு குத்து குத்தலாம். குத்து விளக்கு எல்லாரும் வைக்கப்படுகிறது குத்து விளக்கு.
3: அதாவது குத்து விளக்கு கூர்மையா இருக்கு மேடம், கூர்மையா இருக்கு. அஞ்சு மணில பொறுத்து வச்சு எழுதிட்டு இருக்கேன், அதை யாராலே குத்த முடியாது, குத்துனா வலிக்கும். அதனால குத்து வலிக்குங்கிறது மறுபடி குத்து விளக்கு வந்து குத்து
0: விளக்காயிடுச்சு,
3: வலிக்கும் போது விளக்காயிடுச்சு, நல்ல விளக்கு
0: குத்து வலிக்கும் குத்து விளக்கு. சரிங்க,
3: அருமையான
0: வலிக்கும். இன்னும் கீழ்பாங்க

0: ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு
1: ஒரே ஒருத்தர் மட்டும் செல்லக்குமார் மட்டும் தனியா அந்த பக்கம் போய் கழுத்தை கட்டி கையில முடிச்சிருக்கேன் கேட்டதுக்கு அவங்க அஞ்சு பேரும் பிடிக்க முடியாம விட்டுட்டாங்கன்னா நான் கழுத்தை கட்டி
0: எழுத்துருவேன். இதுல புடிச்சுக்கொண்டேன்
1: கழுத்தை
0: புடிச்சுக்கிறேன் மூணாவையும் சொல்றேன் இந்த பக்கத்துல பிடி கொஞ்சம்
2: அந்த கீழ்பயத்துல வந்து ரெண்டு பைத்தியங்கள் வந்து அந்த கட்டடத்தை தள்ளுவாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கைட்டு வச்சுட்டு அது இன்னும் ரெண்டு பேரும் வந்து அதை எடுத்துட்டு
0: போயிட்டாங்க
2: அந்த ட்ரெஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்காது எங்க ட்ரெஸ் கட்டத்தை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம்
0: கடத்தி வச்ச இடத்தை விட்டு தண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்ப
3: பயங்கரத்துல
0: பாருங்க கீழ்பாக்கம் எல்லாம் பாத்துருக்கு நானாதான் நல்லா இருக்கு
1: மேல் பக்கத்துல வந்துருக்கீங்க தெரியல
0: ஒரு விடயத்தை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இப்படி இருப்பதை சொல்லுவார்கள் இல்ல
1: பைத்தியம்
0: இல்ல இப்ப கொஞ்சம் பாருங்க இப்ப இது இது இது இருக்கிறதும் நல்லது இல்லாத இல்லாட்டியும் நல்லது இது சில விடயங்களுக்கு
1: அவங்க தரவு சொல்றாங்க தரவு
0: இந்த குணம் இந்த குணம் இருக்கிறது நல்லது இருக்கிறது நல்லது இந்த இந்த விடயம் இல்லாததும் நல்லது சில விடயங்களுக்கு இருக்கிறது நல்லது அதை செய்து முடிச்சிருவீங்க நீங்க
1: அப்பா சொல்லுவாரு வேகம் விவேகம்
0: அப்பா அங்க எழுதி அனுப்புறாரு
1: அப்பா அந்த அவர் கயிறை பிடிச்சிட்டே
0: இருக்காரு சொல்ல ஒரு எழுத்து அதுல வரும் விவாதம் பாசம் பாசம் இல்ல
2: பாசம் இல்லன்னா
1: அருமையா அருமையா
0: இல்ல
2: சொல்ல பாசம் இல்லாட்டாக்க
1: இது
3: ஊக்கம்
1: அதா
0: இல்ல
1: அம்மாங்கிற எழுத்துல வந்து ஒரு எழுத்து வருதாமே

0: அப்பம்
1: அண்ட் அப்பம் அப்பம் ஆப்பம் அண்ட் சொல்லில இருந்து
2: ஆக்கம் அம்மா
1: என்னண்ட ஆக்கம் இல்ல நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்றேங்க ஒரு சொல்லு அந்த சொல்லுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கும் அம்மா என்ற சொல்லுல இருந்து ஒரு எழுத்து வரும் ஆப்பம் என்ற சொல்லுல இருந்து ஒரு எழுத்து வரும்
0: அந்த ஒரு எழுத்து மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே அடுத்து
1: தங்கம் சொல்ல ஒரு எழுத்து தங்கம்
0: தங்கத்துல
1: இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமா உங்கள்ட்ட பாக்கலாம் சரியா
0: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தரவு பேனா கொஞ்சம் எடுத்து எழுதினாலும்
1: சொல்லுங்க இன்னொரு எழுத்து சலங்கை சலங்கை என்ற சொல்லல எந்த ஒரு எழுத்து சலங்கை
0: சலங்கை
1: சலங்கை ஆப்பம்
0: ஆப்பம் தங்கம்
1: தங்கம் அம்மா
0: சலங்கை
1: சலங்கை ஆப்பம் தங்கம் சலங்கை சொல்ல இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு
0: தங்கம்மா
1: இன்னொரு கொஞ்சம் இலவம் கொடுக்கலாம் சரியா இன்னொரு இலவம் கொடுக்கலாம் சலங்கையை விட்டுடுவோம் சலங்கையை விட்டுடுவோம் சரியா சலங்கையை விட்டு தபலம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வர சபதம் சபதம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து அம்மா என்ற சொல்ல ஒரு எழுத்து தங்கத்தில இருந்த ஒரு எழுத்து ஆப்பம் ஒரு எழுத்து சரியா புத்தினால எல்லாம் கீழ்பாக்கத்துலதான் இருக்கப்பா கடவுளே
0: அம்மா இது தரவு அது கேள்வி விட குழம்புமா இருக்குமா
1: நான் சொல்லிட்டேன் எல்லாரையும் கீழ் பாக்கத்துல கொண்டு போட போறேன்னா இவ்வளவு சொல்லி நீங்க
0: கண்டிப்பாங்க
1: சரி எல்லோருக்கா நான் சரியா சொல்றேன் கேளுங்க சரியா சொல்றேன் வரிசையா சொல்றேன் முதல் வந்து முதல் எழுத்து வந்து சபதம் என்ற சொல்லுக்கே இருக்கு இரண்டாவது எழுத்து வந்து ஆப்பம் என்ற சொல்லுக்கே இருக்கு மூன்றாவது வந்து தங்கத்தில இருக்கு நாலாவது அம்மாலே உண்மையா கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்கன் நீங்க எல்லாரும் சொல்லிட்டேன் கீழ்பாக்கத்துல கீழ்பாக்கம்
2: சபதம் சபதம்
0: சபதம் அவன் சொல்லியிருக்கான்
3: சப்தம்
1: சொல்லி ஆனந்தம் கேட்டீங்க சலங்கிய சபதமா மாத்தணும் இதுல என்ன கண்டுபிடிக்கிறீங்களா பாபம் வந்து கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டார்
4: கொஞ்சம் தெளிவா
1: இருக்காரு. நான் அந்த சலங்கைய மாத்தும் போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே அத அப்படி கொடுத்து பாப்பா
4: என்ன பிள்ளை கல்விங்களா பொக்கோட அத்தீங்களான்னு தெரியல.
1: இன்னைக்கு வடலூர் ஆனந்த் நீங்க சொல்ற பாட்டு தான் இன்னைக்கு கடைசியில வரும். நல்ல பாட்டா, நல்ல பாட்டா நீங்க
4: யார்
1: சொல்றது சின்ன பையன் சொன்னீங்க புது பாட்டு அதுவும் நித்திரியான எழுப்பு கேக்குறாங்க வரலாமே நீக்கிறாங்க பாருங்க அவங்க ஆனந்தனே யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க அதுதான் எனக்கு ஆச்சரியம்.
4: சந்தோஷமா இருப்பாருல்ல சுமப்பது
1: என்ன
4: பாட்டு
1: கண்ணன் வேண்டாம்
4: கண்ணன்
1: கண்ணன் தான் பத்தாவது
4: பத்தாவதா
1: வந்திருக்கீங்க கண்ணன் இந்த வந்தவங்க சரிதானே ரேவதி அம்மா ராஜ்குமார் ஆனந்த் சரிதா ரதீஷ் செல்வகுமார் ஃபாரூக் ஞானசுக்கரமண்ணா ஷியாமுல்லா கண்ணன் சரிதானே யாரு வந்தது
4: யாரோ ஒருத்தர் இடையில வந்தாரு படத்திலே கேட்டு இருந்தே
1: யார் அது
4: வந்தாரு யாரோ ஒருத்தர்
1: யாரப்பா அது இவட கனவுல வந்து யாரு கண்டுபிடிங்க முதல்ல
4: வியாகனால வரல
1: உன் கனவில் வந்தவன் யாரடி சொல்லு
4: நான் பேர் சொன்னா தலைவரி கொண்டு போயிடாரு ஐயோ பொழுது எந்த கை கனவுல யாருன்னு
1: எங்க
4: முகத்திற்கு
1: அப்பதான் எங்களுக்கு அது வரும்
5: மழையா என்னை ஒன்று செய்ய
0: ஆனந்தம்
1: பாருங்க என்ன உருக்கி ஃபாரம்க்கு கொண்டு போட வச்சுட்டா சரி பரவாயில்லையா அடுத்த
6: இல்ல இல்ல ஃபாரம்க்கு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தான்
1: அனுப்பாங்க
4: நந்தினரில் நான் தந்துவிக்க உன்னினவில் என் நெறிமறக்க பஞ்சவையை நீ முடிவெடுத்தாய் பெண்மனவில் நீ ஏன் பெருத்தாய் ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக தானும் கோணங்கள் யாரும்
1: பாடலும் பாடலாதையும் செத்து போனாருங்க இவர் சொல்ற விதத்துல நள்ளிரவில் நான் கண் முழிக்க நல்ல ஒரு பாடல் அது
4: தாளாட்டு
1: பூங்காட்டு தான்
4: தாளாட்டு பூங்காட்டு
6: சொல்லும் போதே கூகுள் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும்
1: எல்லாரும்
0: கூகுள்ல கூகுள்ல பார்த்தாலும் தெரியாது நம்ம கூகுள்ல
6: பார்த்து அப்படி சொல்லுங்க அப்ப கஷ்டப்பட்டு சொல்ற அர்த்தம்
4: ஆகாயம் அன்பும் இன்றும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் இன்றும் வண்ணம் தங்கம் நீயும் மனக்கோளம் பூவோடு பூங்காற்று பூங்காலம் பாடாலோ பொன்னானா என்னென்னும் பூக்கோள் ஆறாலோ பாசமென்னும் கூண்டில் பல பாடம் பெரும் கிளிகள் பாடி பரும்பாட்டின் பல
6: பாடி
4: கீழம்
1: ஆகாயம் இசைக்கும் நான் காவியம் இல்லையா
6: திருப்பதி அந்த வரியே சொல்லுங்க
1: வெள்ளவா சொல்லுங்க அப்பதான் நாங்க டைப்
0: பண்ணுங்க
6: சொல்லுங்க ஆனா நீங்க சொன்ன ஒரு மூணு லைன் ஒரு ஒன்றரை லைன் சொல்லுங்க போதும்
0: சொல்லி பேசுங்க
4: ஆகாயம் அங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்களும் தாழ்வாரும் இங்க மண்ணம் பட்டு பூபால பலகாரம் எங்களுக்கு பூக்கோள அறவை பாசமனம் கூட்டில் பலப்படுவான் கிளியை பாடுவது பார்த்து பலபடம் பெறுவது நாலமனம் வீரம் என்று தெரிய வருகிறது
1: சரி ஆகாயத்துக்கு
4: ஆகாயத்துக்கு
1: அடுத்தது இல்ல என்ன ஆகாயத்துக்கு என்ன சொல்றது
4: நல்லா விருத்தி மெதுவா சொல்றேன் ஆகாயம் அனுபவம் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் எங்கும் மாக்கோளம் பூவோடு பூங்காற்றும் பூபாலம் பாராது பொன்னான எங்கும் பூப்போல ஆடாது ஆசமையும் கூட்டில் பலபாரம் பெருந்திலிகள் பாடுவரும் பாட்டில் பலபாரம் பெருமொழிகள் நாகம் என்றும் இனிதம் என்றும் சேர்ந்தது வழிகள்
6: இந்த ஒரு பாட்டு கரண்டு முறை நேச்சு முடிஞ்சிடும்மா
1: உனக்கும் எனக்கும் வந்து தொடங்குதா சம்திங் சம்திங்களா
7: மலையின் துளியில் லயம் இருக்குது துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது
1: சரியா என்ன படம்
0: என்ன
1: பாட்டது
4: மலை
1: ஏதோ
6: நீங்க அடுத்தது
4: அடுத்து காவல் ஊர் மீறி காவல் ஊர் மீறி காவல் செய்யும் தேதி உன் சேலையில் நீ பூ வேலைகள் உன் மீறி நீ பூ சோலைகள் அங்கே பூவெளியில் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் இவரின் கனவு தனியும் வரையில் விதியிலே சிறுமகள் இழப்புகள்
5: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ
1: சூப்பரான சூப்பர் நீங்க கட்டிக்காரன் உண்மையா நீங்க சொல்றீங்க
5: பாடும்போதே கட்டி அவங்க சொல்லும் போதே கட்டு பிடிச்சிட்ட சொல்லி பிடிச்சதெல்லாம் கட்டு பிடிக்க முடியாது
1: உடனே உடன் அது சரி கண்ணன் நீங்க சொல்ற வரிகளை கேட்டு எனக்கு வயிற்றுல என்ன செய்யுது
4: காஞ்சிப்பட்டு காஞ்சிப்பட்டு ஒன்று நான் காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுத்தேன் காரணம்னா உண்மை நான் சுமப்பேன் மாமன் உண்மை கண்டு ஏழுவனும் அள்ளி பண்பு தொழிலில் எண்ணெய் அள்ளி கொண்டு தூங்க
1: வைத்தேன்
4: நீ தானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணா தவிக்கவும் சொல்லணும் உனக்கு போலவே பார்த்து வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைப்பதே அன்பு வந்ததாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உண்மைக்காக கண்ணியே
1: நன்றி நாள்தோறும் நான் பாட காரணம் வந்து கொடுத்தேன்
4: அகப்படாமல் பறந்து போகிறாய் நீ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய் இவரை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய் ஆஹா உனக்கு யாரும் தகவல் என்று விதிக்கவில்லையோ எனக்கும்
1: இப்ப பாக்கலாம் தன
4: தன தேவிருக்கும் வண்ண மலர் நேராடுது தேவியில் ஒன்று இன்று போராடுது தேவிருக்கும் வண்ணமிகள் நேராடுது
1: என்ன மாறும்
4: கோவிலுக்கும் தெய்வ மகள் குடியேறினார் ஏ கோவிலுக்கும் தெய்வ மகள் குடியேறினார் காதலுக்கும் என்று அவள் படியே காதலுக்கும் என்று அவள் படியேறுவாள் சிரிக்கிற தங்க சிற்பம் தேடுவாராதோ
1: முடியாது
4: அங்கே கடவுள்களும் இங்கே சிவவண்ணம் அங்கே கடவுள்களும் எங்கே இளவன்மை சொல்ல தூதுவன் எங்கு இளவன்மை சொல்ல வந்த தூதுவன் எங்கு இணைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே ஒரு இணைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே அன்பே
1: மழை தருமோ என் வேகம்
6: அவர் எந்த வார்த்தை சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருக்க.

0: கண்ணிக்கு தூதுவும் யாரோ அந்த பாட்டு.
1: சரி, அடுத்த பாட்டு கட்டுவீங்க. தெரியுது தேகம் நினைத்தாலும் தேனியும் அணிந்தது எங்குள்ளம் பொன் ஆடம் பூவாலை ஆடும் துவோ கணம் இன்றும் மாலை சூடும் மனிதனிடம் மனிதன வாழ்த்தலின் கீதம். தேகம் எனக்காகும் தேனில் நனைத்தது என்னும் பொன் ஆழம் பூவாலை ஆடும் எங்கெங்கும் மாலை சூடும் மனிதனிடம் மனிதர வாழ்த்தலின் கீதம்.

0: அது இல்ல டவர் தேகம். சரி படத்துல தர வந்து படத்துல தர
1: படம் வந்து
0: ஞானசேரமண்ணா உங்களுக்கு ஞானசேரனுக்கு அஞ்சு. ஓகே இப்ப பாக்கலாம்.
1: மனதில் எங்கும் நிறை நேரமும் தொடியிலும் மலர்களுக்குள்ளே பாயும் நேரமும் பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ தாயலான நேசமோ கனவு கண்டு பூசுமோ தனிமை ஓடு பேசுமோ.
0: எங்க கீழ் பார்க்கறதுக்கா
2: மௌனமான நேரம் மௌனமான நேரம்
0: இல்ல இல்ல அதுல வர மௌனமான நேரமா கட்டிக்காரனா இருக்கிறீங்க பாரப் நீங்க கட்டிக்காரன்
2: இல்ல அது கோவில்
0: கட்டிக்காரன் அது நான் தலைவன்
1: நீங்க என்று பேரில்லை புறஞ்சாத புகழைக்கெல்லாம் பறவை என்று பெயரில்லை கிடக்காத மனதை எல்லாம் கனவு போல வலிக்கிறது தனியே காலம் எதை செய்து போகிறது தீவி திரி தோன்றி போன காலம் தேடி அழைகிறது தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும் தோழமையில் அது கிடையாது தாலி வந்து சில விருப்பங்கள் புதிக்கும் தடுத்துகிறே இங்கு வழியில்லையே.
0: அண்ணாங்க தாளாட்டு வாங்கி இருக்கு தூங்குறாரு மீட்ட போட்டு
3: கேட்டுக்கொண்டு
0: சொல்லுங்க மீட்ட போட்டு யோசிச்சாலும் இல்ல இல்ல அந்த தட்டி
1: பார்த்துதான் வரையலப்பதம் குறைகிறது உரகம்பம் பூசிக்கொண்டு அந்த அதிகாரம் எல்லாம் தூங்காமல் விதிக்கிறது வெளிமூடி தரப்பு பேசி மனங்கள் பிரிக்கின்றது மலைபாடு
2: தலைவர்கள்
1: அவசம்
2: சேர்ந்து சொல்லவே இல்லை நாளை
1: பெண்கள்
2: வந்து தீண்டும் போது
1: எண்ணங்கள் வந்து தீண்டுவான் இந்த தலைமை எதிர் சொல்லுங்க தவறு
2: அது அவரா
0: கேட்குது கிச்சு கிச்சு கிச்சு கிச்சு கிச்சு வேண்டு கேட்குது
1: சொல்லுமா அந்த இரவு சொல்லுமா என்னை சேர்ந்த
0: உண்மையான
1: சுட்டாலும் சாரம் போவோம் இளையராஜா ஜானகி.
0: நம்ம கேட்கல
1: தேசுதாஸ் ஜானகி பாடிய பாடல் ஒன்னு அலரிக்கிறாங்க தேசுதாஸ்
0: வீரமூர் ராஜா படத்துல உள்ள பாட்டாயி கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப்
1: பாக்குறேங்க
0: உரம் உள்ளியும் இல்ல கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேன்
1: சத்தத்தையே காணுமே பார்த்தா அம்மா மீரா அம்மா சத்தத்தையே காணுதா கூகுள் பாத்துட்டு இருக்காங்க
0: கூகுள் இல்ல என்ன கண்ண ஐயோ ஐயா அதுதான்
1: கூகுள்
0: அதுதான் நாங்க
1: யாருமே கண்டுபிடிக்கல எனக்கு ஒரு வேலை போடுங்க
0: என்னங்க நீங்க திரும்ப
1: கண்டுபிடிக்கலங்க
0: சொல்லுங்க
1: பெண்ணிதான் தாங்கும்மா அந்த இரவு ஒரு விதி சொல்லுமா என்னை சேர்ந்தவே
0: உண்மையா
1: தவறு
0: ஐயோ
1: நண்பர்கள்
0: நண்பன் தானும் செல்வகுமாரன் சொல்லலாம் என்ன
1: இது
0: நீ பாதி நான் பாதி
3: அண்ண
0: வந்திருக்கு அதே மறந்துட்டு நான் பாட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன் உங்களோட அண்ணனா பாவி மக்கள் இந்த கொலையில தொட்டிக்கு போயிருக்கே இல்ல நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன் நிகழ்ச்சி முடிக்க போறோம் சரி கண்ணு சொல்லுங்க
1: கண்ணன்
0: ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் நான் ஆனந்தன் உங்களோட பாட்டை சொல்லுங்க
4: என்னுடைய பாட்டா மேடம் அது கடிகட்டராஜில இருந்து சந்தன காட்டி அந்த பாட்டு போட்டுங்கம்மா நல்லா இருக்கும்
0: சந்தன காட்டி
1: சந்தோஷப்பாட்டு அந்த
5: பாட்டு பாட சொல்ல அந்த பாட்டை போட சொன்னாங்க
1: என்ன
0: அண்ணா பாட்டுங்க இவர் முழுசா உங்களோட பாட்டு ஒளிபரப்பியாச்சு ஆனந்த் கட்டிங்க தானே இப்போ
1: அண்ணன்
0: இந்த பாட்டு நான் முதல் சொன்ன உங்க காதல் கேட்கல எல்லார்ட காதலும் கேட்டிருக்கேன். ஒரு தடவை கேக்குறேன் பாரு, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதல்ல. மீரா குட்டி கொண்டு நீங்க பாருங்க, நீங்க எப்படி வரி குடுக்குறீங்க எங்களையே. நான் சுத்தி அடிச்சேன். இப்ப பாருங்க,
1: நான் என்ன கொடுத்தேன், பெண்கள் வந்து என்னை தீண்டினா இந்த திங்க, பெண்கள் வந்து தீண்டினா இந்த தலை தவிர சொல்லணுமா, பெண்மை பாடம் தாண்டுமா, அந்த ஒரு இது விட சொல்லணும். பாட்டா போடணும் நடந்து
0: சுட்டாலும்
1: தாரம் போடுமா, இருந்தது இவள் பாடை உணர்வு மலர் மாலை அறியாமல் உறங்காது மனது, இது போதும் சொற்கும்
2: அப்படியே அந்த பாட்டை காதல் ரோஜா பாட்டா படிச்சு பாப்போம்.
0: ஒரு ஒரு கேள்வி உங்கள்ட்ட இல்ல இல்ல நீங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா வீட்டுல எல்லாரும் இவ்வளவு நீங்க இவ்வளவு உன்னிப்பா கூட கட்டி பாடி சொல்றீங்க, எங்களை எல்லாம் தலையை சுத்துறீங்க, அது கேட்காத அவங்களுக்கு எங்களை தலையெல்லாம். அது சரி, மற்றது இன்னும் உண்டு நீங்க பாருங்க. இப்ப நான் அந்த இந்த பாட்டை சொன்னதுக்கு ஆனந்தன் சாட்சி, அண்ணா சாட்சி, ஷியாமலா சாட்சி, ஃபாரூக் சாட்சி. நீங்க ரெக்கார்டிங்களே போகலாம் தெரியுமா உங்களுக்கு, எடுத்து அதுல இருக்கிற நான் சொல்லி போட்டு நீ போடலாம். நீங்க அது என்ன அது அது அது சரியா வராது. எண்ணிக்கைக்கு போகலாம் சரியா.
1: நீங்க 16, கேரள 3, நான் 2, பாரிக்கு 4, ஆண்டு 6, அண்ணா 6, அவரும் சரியா.
0: உடனே கேளுங்க, கண்ணன் உண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை
2: என்ன
0: கண்ணன் ஒரு புள்ளி, ஷியாம்லாம 4 புள்ளி, ஞான சொன்ன 4 புள்ளி, ஃபாரூக் 4 புள்ளி, ஆனந்தன் 4 புள்ளி, குட்டி மீரா 5
2: புள்ளி.
5: கணக்கே தான்
1: என்ன
0: அப்படி இல்ல, எல்லாரும் பாஸ் இதுல. ஆனந்தன் பாஸ், பாரத் பாஸ், ஞானசரவண்ணா பாஸ், ஷியாமலா பாஸ்.
5: இல்ல ஆனந்த கூட வந்த மாதிரி தெரியுது.
0: ஆனந்தம் உங்களை கூட கூட இல்லையா? ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் சமனா தான் நிக்கிறீங்க. உண்மையான உண்மையானது வந்து ஆனந்தன் ரெண்டு, ஞானசேரமண்ணா ரெண்டு, கண்ணன் உண்டு, மற்றது ஃபாரூக் நாலு, ஷியாம்லா நாலு, மீரா குட்டி மட்டும் பத்து. உண்மையானதுல
2: மீரா குட்டி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகளும் கண்டுபிடித்துள்ளும் கேட்டு வசதிகள் என்னுடன் சிறப்பித்த அபிமான நண்பர் அறிவிப்பாளர் கண்ணன் மற்றும் மதிப்புக்குரிய அம்மா மீரா அவர்களும் எங்களுடன் கவனித்துக் கொண்டிருக்கிற அப்பா சந்திப்பவர் அண்ணன் ஞானசேகரன், அக்கா ஷியாமலா, அண்ணன் முதல்வர் ஆனந்தன், மற்றும் அனைத்து அன்பு இந்துக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
0: அது நீங்க இப்ப சொல்லும் போது ஃபாரூக் விடைகள் இடுப்புகளை யாரோ கிள்ளின மாதிரி ஒரு தலைங்க தகவலையும் போட்டாருங்க. இன்னும் யாரோ இடுப்புக்கு கிண்டி இருக்காங்க. யாரும் ஐயோ, அவர் சொல்ல முடியாது. நீங்க அவர் சொல்றாரு யார்ட்டிய போயிட யாரு?
2: வடலூர் ஆனந்தம்மா.
0: ஆனந்த இல்ல, எங்க
2: போய் எங்க போய் கிடையாது. அவர் வச்சு அடுத்து ஷியாமலாக்கா.
0: இல்ல இப்ப நான் கிள்ளினா பாரூக் இடுப்ப நான் இருக்கு கிள்ளினா என்னையா நீ பிள்ளையா சொல்றான்னு கிள்ளலாம். அப்பா என்ன ஏன்றாக்கா உங்களுக்கு ஒரு கிள்ளு போட்டாலும் நீ சரியா சொல்லுவான்னு சொல்லலாம். சரியா
2: மற்றவங்க
0: இல்லாம சொல்லுவாங்க பயத்துல. ஷியாமலாம்மா சொல்லுங்க.
2: வீட்டு போட்டு சொல்லாம வீட்டு எடுத்துட்டு சொல்லணும்.
4: இதுவரை கடமை முயற்சி கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை பொறி விடைபெறுவது இஞ்சி குடி ஷியாமலா பிரபா.
0: ஷியாமலா பாருங்க, ஷியாமலாக்கு இடுப்ப யாருமே
2: யாருமே
0: கிட்டே
2: வரையா ஒருத்தர் பேரு சொல்லாம அதனால சுத்தி வந்து மாம்பழம் தான்
0: போயிட்டாங்க. அது இடுப்ப கிள்ளி போட்டிருக்கீங்க பாப்பா, நீங்க எப்படி சொல்றீங்க?
4: மகாராஜா வந்து மொட்டை மாடியில நின்னு இருக்கிறாரு,
3: பின்னாடி போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா, காவலையில போய் மகாராஜாவை இடுப்பு கிளிட்டாரு. உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, என்னுடைய இடுப்பு கிள்ளிட்டியா அப்படின்னு ஒரு கோபம் வந்துருச்சு. மன்னிச்சிடும் மகாராஜா, நான் மகாராணின்னு கிள்ளிட்ட அப்படின்னு சொன்னாங்க.
1: மகாராணி
6: தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பேர் நாம சவுதி அரேபியா. அங்க இடு பகலாம் எந்த தந்தலின்னு தெரியுமா ஆனந்த, உங்களுக்கு தெரியாம கிள்ளிட்டீங்க நீங்க.
1: பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு தண்டனை வரப்போகுது, பக்கத்துல எல்லாம்
6: ஆனந்த நீங்க விடப்படுங்க ஐயா. நீங்க
3: நன்றி, எல்லா அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன்.
6: நன்றி நன்றி. இது பட்டையும் பண்ணலாம். அண்ணா சொல்லுங்க அண்ணா, இடுப்ப உங்க இடுப்ப சுத்தி கட்டி மூடி கட்டி
7: வைக்கணும். மேரலை பல்சோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அண்டை மீண்டும் செல்வகுமார் கண்ணன் அவர்களுக்கும், இஞ்சிகிரி சேமலா அவர்களுக்கும், சவுதி அரேபியா பிளைட்டில் இருந்து வந்து வந்து திரும்பி போய் கொண்டிருக்கும் தம்பி பாரத் அவர்களுக்கும், வளரூர் ஆனந்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை இறுதிகளை தொகுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கவலைகளை மறக்க வைத்த இயக்குநர் மீராமா அவர்களுக்கும், அதை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சிந்தனை சொல்லன் அவர்களுக்கும், ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்து விடைபெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நாச்சியார் கோவில் ஞானசேகரன்.
6: அண்ணா வேற ஏதாவது இருக்கா
7: அண்ணாடு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. கடம்பத்தில் ஜாலியா பேசிட்டு டோர் நம்பர் சொல்லல, சேர் நம்பர் சொல்லல, சொல்லல,
6: சொல்லல
7: சொல்லாம சொல்லிடுறோம்.
6: உங்கள்டே தப்பிட்டான், இனி பெரிய இடத்துக்கு போறான் சொல்லுங்க.
1: இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நிறுத்திய மீராம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டும், மற்றும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடன் பணியாற்றிய ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும், சேமலதா அவர்களுக்கும், ஃபாருக் அவர்களுக்கும், இடுப்பை கெல்லிய ஆனந்த் அவர்களுக்கும், மற்றும் நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம்ஆர் கண்ணன், 32A கட்டுப்பாளையம், சுக்காலூர், தரூர், சுக்காலூர் போஸ்ட், தரூர் தாலுகா, திருச்சி ஜில்லா, மதுரை மாகாணம், கோயம்புத்தூர் மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், இந்தியா, ஆசிய கண்டம், உலகம்.
6: ஒன்று சொன்னாங்க கேட்டீங்க, ஒன்னு சொல்லிருக்கலாங்க, லாக்டவுன் கொரோனா லாக்டவுன்
1: 003
6: கொரோனா லாக்டவுன் இப்ப உனக்கு நடந்து கொண்டிருக்கு அதையும் சொல்லிருக்கலாம். நல்ல உண்மையா சந்தோஷம் உண்மையிலேயே. இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும், இணைந்தும் இணைய முடியாமல் இருந்த அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சி என்றால் அது விட சொல்றீங்களோ இல்லையோ இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கொண்டு ஏதோ ஒன்றை வந்து பேசிவிட்டு இணைந்து சிறப்பிச்சு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு இறுதி வரை இருந்த ஆனந்த், மற்றது எங்களுடைய அண்ணா ஞானசேகர அண்ணா, ஷாம்லம்மா, அடுத்தது ஃபாரூக், எங்களுடைய கண்ணன், இவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இனி வருகிற சந்தர்ப்பம் நினைக்கிற வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காட்டிலிருந்து விடப்பட்டு கொண்டு போகிறேன். நன்றி கண்ணன், நன்றி ஃபாரூக், நன்றி ஷியாமலாமா, நன்றி அண்ணா,
7: நன்றி.
6: ஆனந்தனின் விருப்பமாக அந்த பாட்டு வருது சந்தன காட்டு. எல்லோருக்குமாக நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். நல்லது அன்பு உறவுகளை இந்த பாடலை கேட்டவுடன் நீங்கள் அடுத்த நிகழ்வுகளை மறு ஒழுகற்புகளை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது உங்கள் மீரா. நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:19.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அந்த அவனது வழியாகும், அந்த அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நேயர் நேரத்திற்காக நாங்கள் கேட்கும் முதல் பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே என்ற பாடல். இன்று இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வளர்ச்சி துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இன்றைய நாள் வணக்கத்தை வளமை போல தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா இவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் கண்ணனுக்கு என்ன வேணும் என்று கேட்டு தனம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இன்னும் தான் அடுத்த பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூரில் இருந்து இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். தேவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நற்பவி, நறுமுகையால் தமிழினியால் இவர்கள் முனையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த மாயா பஜார் என்ற திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடல், நீதானா என்னை நினைத்தது என்று பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னுமோர் பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வி, நசீகா ரிபாகா ரிஃபான், ரிபாகா இம்ரான் ஷாகில் அவர்களும் உலகத் தமிழர்கள் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் சிறு கூட்டிலே உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை என்ற பல்லவி பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படம் தருகின்றது.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொள்வோமே.

ஒலிக்க இருக்கும் நிகழ்விற்கான பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மா இணைந்து பாடும் ஒரு பாடல் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்று பாடுகின்றது. பிராப்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுசியா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவினர்களும் நண்பர்களும் இவரோடு இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேலையில உடனே தானம் பெற வேண்டும் என்று ஓடுகிறவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய நண்பர்களையும் உலக தமிழர்களையும் அணைத்துக் கொண்டு இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலில் ஒலித்த ஒரு பாடல் தாய்க்கு பின் தாரம் என்ற திரைப்படத்தில் தோலிக்க வைக்கின்றார். தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ என்ற பாடல் தான் அவர் கேட்ட பாடல். எங்கே நாங்கள் முனைவோம் அவர்களோடு.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இணைகின்றோம்.

கனடா கலையகத்தில் நேரம் 11:32 காட்டும் இந்த வேளையில் 7 மணி திரு நாட்டிலும், இந்தியா தென்னகம் தமிழ்நாட்டிலும் 9:02 என்று இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளை எங்களுக்கு முற்பகல் உங்களுக்கு இரவு. 2026 10வது மாதத்தின் 2வது நாள் வெள்ளிக்கிழமை. வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே மலரும் மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அது இதுதானே

0: பக்தி கொண்டாடுவோம் என்று எவ்வளவு இடையூறு இருந்தாலும் பக்தியே கொண்டாடுவோம். தொடர்ந்து பக்தி கொண்டாடுவதனால் எங்களுக்கு விமோசனம் உண்டு என்று கூறும் கருத்துக்களோடு அமைந்த பாடல். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை அறுதியும் உறுதியுமாக கூறப்படும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வேளையாக என்று பக்தி வேளை அமைந்திருக்கின்ற எனது ஒலி உங்களுக்கு சரியாக துல்லியமாக கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. இருப்பினும் சமாளிப்போம், எங்கே பார்ப்போம் என்ன காரணம், இங்கே எல்லாம் சரியாக இருக்கின்றது, என்னுடைய ஒலி உங்களுக்கு நன்றாக கிடைக்கின்றது என்பதை நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். அப்படித்தான் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. எங்கே பார்ப்போம். இப்பொழுது பக்தி வேலையை இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று முதல்ல ஓடி வந்து விட்டார். பேச்சுகள் வேண்டாம், நாங்கள் கருத்துக்களை பகிர்வோம் என்று அன்பு மகள் கஸ்தூரி சாயந்தன் அவர்கள். வணக்கம் கஸ்தூரி, வணக்கம். அவனுடைய இணைப்பு மீண்டும்
1: இது
0: அங்கே பேசுவது இங்கே கேட்கின்றது. வணக்கம், வணக்கம், காலை வணக்கம் எங்களுக்கு, உங்களுக்கு மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி சாயந்தன்? என்றுபடியால் தான் எல்லா வடிவாக பேசுகிறீர்கள் இல்லையா, அழகாக
1: கேட்கின்ற
0: எங்களுக்கு உயர்ந்த வெப்பநிலை தான், ஆனா வெப்பம் அப்படி தோன்றவில்லை, ஆனா எங்களுக்கு மந்தமான சூழலாக காணப்படுகிறது மகளே. மழை வருவது போன்றும் இருக்கிறது, இல்லை போன்றும் இருக்கின்றது, அது கூற முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இந்த காலநிலை நாங்கள் சிறப்பாக கூற முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இனி எங்களுக்கு அப்படித்தான், மரங்கள் எல்லாம் பழுத்து இலைகள் எல்லாம் மஞ்சள் 17 பாகையில இருக்கின்றோம். இது அப்ப அந்த வெப்பத்தை உங்களால் உணர முடிகிறது, 20 பாகை வெப்பத்தை உணர முடிகிறது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது எங்களுக்கு இப்ப நான் இங்க வெளியில தான் நின்றுட்டு கொஞ்ச நேரம் உடுப்புகள் எல்லாம் தூச்சிட்டு அதை கொஞ்சம் காய விடுவோமே என்று காய விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாலை
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு எங்களுக்கு பகல் வேலை தான், முற்பகல். ஆனால் பகல் வெளிச்சங்கள் அதிகம் இல்லை, வெயில் சூரியனுடைய ஒளியை பெருசாக தெரியவில்லை. இன்று பகல் கூட எங்களுக்கு 11:35 வரை தான் இருக்கும். ஒரு 11:30 என்ற பகல் வேலையை காட்டுகின்றது. சூரியன் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்றார். அப்படியா, சரி. இன்று பக்தி வேலையில் இணைந்து விட்டோம். இன்று என்னால் பக்தியோடு எப்படி சென்றது உங்களுக்கு?
1: காலையில படிக்க போனேன், நான் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு என்ற வகுப்புக்கு போனேன். அதோட என்னோட ஒரு தோழி ஒரு ஆளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இருந்தது.
0: ஓ, உங்களுக்கு பிறந்த நாட்கள் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: தோழியோட பிறந்த நாள் உண்டு, பின் அவளுக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சு நான் இன்னைக்கு ஒரு கதம்ப சாதம் மாதிரி வச்சு நான் வீட்டுல பின் அதை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து அவளும் சரியான சந்தோஷம். அவ சொன்னா, நான் எதிர்பார்க்கல நீ எனக்கு இப்படி சாப்பாடு செஞ்சுட்டு வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா உனக்கு ரொம்ப நன்றி அப்படியாண்டு.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. அப்படித்தான் அந்யோன்யமாக அயலவர்கள் உறவர்கள் நண்பர்கள் எல்லோருடன் நாங்கள் பழக வேண்டும். ஆன்மீகம் அதைத்தான் கூறுகின்றது இல்லையா?
1: சரி,
0: இன்று ஆன்மீகத்திலே நீங்கள் என்ன கருத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகின்றீர்கள்?
1: நாங்கள் ஐயா ஏற்கனவே பேசிக்கிட்டாலே ஐயா,
0: அதுதானே, அப்ப பேசுங்களேன் கேட்போம். எல்லாரும் மறக்க கூடாது, இப்போ எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். இங்க பாருங்க, இங்கே உங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள், மகாலிங்கம், அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் அவர்கள், அத்தோடு என் மகள் ஷியாமலா, எல்லோரும் அவரோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தெரிகின்றது காத்த பதிவிலே. சரி, சரி, கூறுங்கள்
1: உங்கள் சம்பந்தருடைய தேவாரம். சீர்காழி என்ற தலத்துக்குரிய பதிகம் அது. கௌசிக பண்ணில சம்பந்தர் பாடி இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தேவாரத்தை பாடி காமிச்சிடுறேன்.
0: பாடங்களே
1: திருச்சிதம்பலம்

0: அதுதான் ஐயா பதிகம்.
1: சுவைப்பட அந்த பதிகத்தை சொல்லுகளுடைய ஆதிக்கத்தை அதன் உள்ளே புகுத்தி அழகாக சுரத்தோடு தந்தீர்கள். இசையோடு தேவாரத்தை பக்தி வேளையில முதல் தரம் இந்த தேவாரத்தை கேட்க நாங்கள் எவ்வளவு ஆவலோடு இருந்தோம், அது மகிழ்ச்சியா இருக்குது. இந்த வேளையில் எங்களை விட அரசடை குப்பம் எங்களுடைய ஜாமிருக்க பயமே அவர் தான் அதிகம் அதிகம் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன். குரங்கள் புளிப்பை
0: இதனுடைய சொற்பிரிவு ஐயா ஜாம் ஆமா நீ ஆம் ஆம் மயாலி காமா கான் நாகா காணா காமா காளியா மா மாயா நீ மா மாயா.
1: சிறப்பு சொற்பிரிவை கூறிவிட்டீர்கள். கொண்டு கொண்டு செய்த பொழுது தொடர்ந்து பாடும்
0: எளிய பொருள் விளக்கம் ஐயா. அதாவது ஒவ்வொரு வரைக்கும் அழகா கொடுத்திருக்கிறாங்க ஐயா. இது இந்த விளக்கம் ஆன்மக்களாகிய யாமே முழுமுதற் கடவுள் என்று நாமே கூறினால் அது சரியாகுமா? நீ இறைவன் என்று கூறினால் அது முற்றிலும் சரியாகும். அடுத்தது வேதியால் போன்று இன்னிசையை உடையவனே காமனை வென்றவனே. மாயாளி காமா என்றால் வேதியாள் போன்ற இன்னிசையை உடையவனே காமனை வென்றவனே என்ற அர்த்தம். காணாக்கா கான் நாகா என்ற பொருள் பாம்பினை அணியாக கொண்டவனே அனைவராலும் எளிந்து காண முடியாதவனே. காளியா சீர்காழி பதியில் எழும் பெருமானே. மா மாயா நீ மா மாயா பெரிய மாயமான வடிவம் கொண்டவனே அறியாமையை போக்கும் பெருமானே. இதுதான் இந்த தேவாரத்தினுடைய பொருள். அதாவது சுருக்கமா நாங்க சொல்லணும்னா நாங்கள் சாதாரண மனுஷர் நாங்கள் ஆண்டவன் என்று சொல்றதெல்லாம் சரியாகாது. நீதான் சிறந்த ஆண்டவன் வந்து உண்மையிலேயே நீதான் சரியான ஆண்டவன் என்று சொல்றது சரியான பொருளாகும். அதோட அவருடைய அந்த நாமம் சொல்றது அந்த இசை அவர் இசைக்கருவி வந்து வாசிக்கிறது அதை கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கண்களால் காண முடியாத ஒரு பெருமானவர்
1: பெருமான் என்று அழகாக அந்த உள் கருத்துக்களை இந்த மாலை மாற்று என்று ஒரு தமிழ் இலக்கணத்தில் இருக்கின்றது. அந்த வகையிலே அமைந்த பாடல். அன்றே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த பாடலை திருஞான சம்பந்தர் அவர்கள் அருள் செய்திருக்கின்றார் என்றால் திருஞான சம்பந்தர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தார்? அவருக்கு யார் தமிழ் போதித்தார்? எந்த பண்டிதரிடம் படித்திருந்தார்? இல்லவே இல்லை. இது எல்லாம் இறைவன் அருளினால் அவர்களுக்கு கிடைத்த கொடை. இறைவன் தன்னுடைய சிறப்பை நான் இறைவன் நான் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்று இவர்கள் பால் அதை அருளை செய்திருக்கின்றார். அவர் உள்ளத்திலே என்றால் 3 வயது பாலகனாக இருக்கும் பொழுதே உள்ளம் கவர்ந்து விட்டார் இறைவன் இப்படி என்று அவர் அந்த தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். அத்தோடுடைய செவியன் அவருடைய கற்பனை அப்படி அல்ல, அவருடைய உள்ளத்திலே அப்படி தோன்றியிருக்கின்றது. அது அவர் அந்த வடிவத்திலே வந்து தாயுமானவராக தந்தையாக வந்து இருவருமாக வந்து இணைந்து அவருக்கு பால் அது ஞான பால் ஒட்டி சென்றவர்கள். அதனால் தான் அத்தனையோ ஆண்டு கணக்காக அவருடைய அப்பா சிவகோசரியார் வந்து சிவபாத விருதியர் அவர் வந்து அந்த தோணியப்பருக்கு வேண்டி அவர் எவ்வளவு துண்டுகளை செய்திருக்கிறார் சரிய முறையிலே. அவருக்கு கிட்டாத அந்த பாக்கியம் அவர் பாலன் 3 வயது அந்த குழந்தையை கிடைத்திருக்கின்றால் அவர் செய்த புண்ணியமும் அந்த குழந்தை முச்செய்த புண்ணியமும் சேர்ந்து அப்படி வந்தது இன்றும் போற்றப்படக்கூடிய. அது மட்டும் இல்ல தமிழை எப்படி அழகாக புகுத்தி இருக்கின்றார். அதுக்குள்ள இப்படியே சும்மா தமிழ்லேயே வாரம் பாடுகிறார்கள் சரி எதுகவனையிலே பாடுகிறார் என்ற இப்படி மடைமாற்று மாலை மாற்று விதத்திலேயும் இலக்கணம் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடிய வண்ணம் இப்படி பாடியிருக்கின்றார். சிறப்பாக பொழிப்புரையும் அதை பிரித்தும் எங்களுக்கு தெளிய வைத்தீர்கள். எங்களுடைய எங்களுடைய சரவணன் அவருக்கு தான் நன்றி கூற வேண்டும். இந்த பாடலை கொண்டு வந்து கூறிவிட்டு சென்றார் என்று அவருக்கு நல்ல விளக்கம் கிடைத்திருக்கும் இன்றைய பக்தி வேளையிலே என்று. நன்றி மகளே. சிறப்பு
0: இதுல இன்னொரு விஷயம் ஐயா, நான் ஒரு என்னடா இதுல ஒரு உண்மையான ஒரு இதண்டா என்னன்னா நான் இந்த சீர்காழி கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு முறை எனக்கு தரிசனம் பண்ண கிடைக்கிறப்போ அந்த மூன்று நிலைகளா அந்த கோயில் அமைச்சிருக்காங்க ஐயா. முதலாவது கீழே பாத்தீங்களா சிவலிங்கம் இருக்கும், அதோட திருஞான சம்பந்தருடைய சன்னிதானம் அந்த சிவலிங்கம் தரிசனம் முடிச்சு அடுத்தது அடுத்த படியேறினால் மேல சுத்தி வந்து படியேறைகள் சிவனும் அம்பாலும் வந்து சொரூபமாக அதாவது சில வடிவம். மூன்றாவது வடிவம் லிங்கோத்பவர். ஆனா அதுல என்ன ஆச்சரியம் என்றா, யாருக்கெல்லாம் அந்த சிவபெருமான் நினைக்கிறார், அவர் இப்ப யாரெல்லாம் நீங்க பாக்கணும்னு அவருக்கு எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கண்ணுக்கு மட்டும்தானா அந்த சிவலிங்கம் தெரியும்.
1: உங்களுக்கு தெரிந்ததா?
0: மேலே இருக்கிற லிங்கோத்பவர்
1: நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்ததா? அது
0: நான் பார்த்து கும்பிட்டேன் ஐயா.
1: சிறப்பு இறைவனுடைய கடாட்சம்
0: ஏனென்னா நாங்கள் அந்த சீர்காழி கோயில்ல ஒவ்வொரு வருடா வருடமும் நான் என்னோட அரசு இசைக்கல்லூரி மூலம் ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்காக போயிருந்தேன்.
1: ஓ சிறப்பு, அது பெரும் பாக்கியம் அம்மா, அது பெரும் பாக்கியம்.
0: உற்சவம் உண்டு, அப்ப அதுக்கு அந்த கோயிலுக்கு போறப்போ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது உண்மையிலேயே நான் இத்தருணத்துல என்னோட குருநாதருக்கு தான் நான் அதை நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன, உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது, என்ன புண்ணியம் செய்தேனோ குருநாதாண்ட மாதிரி, தக்குருநாதாண்ட ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் சொன்ன மாதிரி எனக்கு உண்மையாவே அது ஒரு குருவாரோடு இருந்தது. குருவாரலும் இருந்து தெய்வீக அருளும் இருந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதையா. அப்ப நான் எனக்கு அந்த உடனே இந்த பாட்டை படிக்கிறப்பவே மனசுல எனக்கு அந்த காட்சி தானையா கண்ணுக்குள்ள வந்தது.
1: அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதற்கு உங்களுக்கு அந்த அருள் இருந்திருக்கின்றது. அவன் அருள் உங்களுக்கு நேரடியா கிடைக்கும் பொழுது உங்கள் குரலிலே அவர் வந்து உட்கார்ந்து குரலால் அவரை போற்றுவதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை வந்து பக்குவமாக
0: அழகாக சிறப்பாக படிக்கிற பாடல் மட்டும் இதே மட்டும் ஐயா.

0: இதே மட்டும்
1: நாத நாமம் நமச்சிவாயவோட அற்புதமாக அந்த பாடல்கள். அந்த உண்மையிலே எனக்கே ஆச்சரியம் தானம்மா. எங்கோ இருந்து எங்கிருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் அவர் அதெல்லாம் அருள் பாலித்தவர்கள், ஞானம் யோகம் அவர்கள் தங்களை தாங்கள் அப்படியே அர்ப்பணித்தவர்கள் ஆன்மீகத்தில். அதனால்தான் அவர்கள் ஜோதியோடு கலந்து விற்றவரை எங்களோடு பேசப்படுகின்றனர். அது மட்டுமல்ல, அவர் அந்த பிறவி ஒன்று வந்ததால் தான் அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று, அந்த அல்லல் பிறவி அந்த பிறவியை அந்த பிறவியை அறுக்கும் வரையும் அவர்கள் அவரை நினைந்து அவரோடு உருகி அவருக்காக வாழ்ந்து அவரை போற்றிய வகையினால் நாங்கள் அறிகின்றோம். சிவபெருமான் எப்படி இருப்பார், சிவபெருமான் என்ன என்ன செய்தார் என்று அதுக்கு அதோடு அதுக்கு ஆதாரங்களோடு இருக்கின்றது. இப்போ பாருங்கள், சீர்காழியிலே தோணிய பேர் அந்த ஆலயத்தில் அங்கே குளம் இருந்தது, அவர் குளித்த அந்த வரலாறு நாங்கள் படித்திருக்கின்றோம், நீங்கள் நேரடியாக கண்டிருக்கின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் காண முடியாத எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியாத சிவலிங்கத்தையே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். எவ்வளோ தூரம் நேரடியாக அவருடைய கடாட்சம் அருள் இருக்கிறதா, அது நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இப்போ நாங்கள் பாடலை படித்து விட்டு சோதனைக்கு பரீட்சை கழுவி போட்டு மார்க்ஸ் எடுத்து புள்ளி வெற்றுக்கொண்டு அது பெரியபடியும் இல்லை. அதை படித்து நாங்கள் படித்து மனநம் இல்லை வைத்தது பிள்ளைகளுக்கு படிப்பித்துறதுன்னு ஒன்றும் இல்லை. நாங்கள் பெண்ணுற பூசி உருத்திராட்சி மாலை போட்டு எல்லாம் கொண்டு போகிறதுலேயும் பிரியோஜனம். எவ்வளவு தூரம் உள்வாங்கி விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவரும் எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவார் என்றதை இன்றைய பக்தி வேளையிலே நீங்கள் அழகாக புரிய வைத்திருக்கின்றீர்கள். அதுக்கு ஆதாரமாகவும் அதற்குரிய எங்கெங்கு சென்று எப்படி எப்படியெல்லாம் பார்த்தீர்கள், அது உண்மை என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தான் அவர்கள் அன்று செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் இன்றும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதை சிலருக்கு புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வந்த வகையில் உலகளாக இருக்கும் இந்த உறவுகள் கேட்டு எங்களை விட எத்தனையோ அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் இருக்கின்றார்கள். இருப்பினும் உண்மையை உள்ளவாறு எடுத்து இயம்புவதற்கு ஒரு தளம் களம் வேண்டும் தான். அதுக்காக மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு இந்த நேரத்தையும் களத்தையும் தந்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கொண்டு அற்புதமாக இன்றைய பக்தி வேலையை சிறப்பாக எங்களுக்கு புரிய வைக்கும் வண்ணம் இந்த ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாக வருவதற்கு பயனுள்ள தகவல்களை பரிமாறிக்கொண்டதற்கு எல்லாம் வல்ல இறைவன் சார்பில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி நன்றியையும் கூறுகின்றேன் மகளே. சரி, என்று அப்போ இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்து நீங்கள் இந்த பாடலை கேட்டு அலங்கரிக்கப் போகின்றீர்கள்.
0: என்ன

0: நீ தாய் மூகாம்பிகை படத்துல
1: அன்னை மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை திரைப்படத்துல
0: அப்பாவோட ஜாதக குரு அவங்கதான்.
1: ஓ, அற்புதமான ஒரு பாடல்.
0: தாய் மூகாம்பிகை
1: இதை எவ்வளவு சிரத்தையோடு பக்தி மயத்தோடு ஆன்மீக உணர்வோடு தான் இளைய இசைஞானி அவர்கள் இசையமைத்தவர் என்று எண்ணுகிறது. அதனால் தான் இவ்வளவு தூரம் அது பிரபல்யமாகி அன்னை சக்தியின் அருளையும் அவருடைய புகழையும் போற்றி கொண்டிருக்கின்றது. நன்றி மகளே, உங்களுடைய நேரத்துக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு.
0: நன்றி நன்றி சரவண அண்ணாவுக்கு எனக்கு இது எடுத்து தந்த உலக நேரம், எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சரவண அண்ணாவுக்கு உண்மையா நன்றி. அவர் மட்டும் கொன்றா அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் வந்திருக்காது. அதனால அந்த முருகன் ஆசீர்வாதமும் சரஸ்வதியின் ஆசீர்வாதமும் சரவணன் அண்ணாக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம் ஐயா.
1: வாழ்த்துக்கள் அம்மா, உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி,
1: மீண்டும் சந்திக்கும். ஆரோக்கியமாக இருங்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக இங்கே ஓம் நம சிவாயன்னு காவி கொண்டு கொல்லுவதற்கு ஓடி வந்து இணைக்க முயற்சிக்கின்றார் எங்களுடைய தேவா. அவரை தொடர்ந்து மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் இணைய முயற்சிக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு முதலில் வருகின்றது என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், கலையகத்திலிருந்து ஒழித்து கொண்டிருக்கும் பக்தி வேலைக்கு இணைய ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள் அவர்களும் முயற்சிக்கின்றார். பார்ப்போம் யாருடைய இணைப்பு வருகின்றது என்று பார்ப்போம். ஒரே நேரத்தில் அழைத்தபடியால் ஈழ நாட்டிலிருந்து வந்த எங்களுடைய ஈழமணி திருநாடு அருள், வணக்கம். ஓம் நமசிவாய.
2: வணக்கம் ஐயா, அன்பான வணக்கம. அன்பான வணக்கம் ஐயா.
1: ஓம் ஓம் ஓம் நமசிவாயம். வணக்கம் வணக்கம்
2: நலமாக.
1: அன்பே சிவம், சிறப்பான வார்த்தை அன்பே சிவம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓம் ஐயா.
1: ஓம் ஓம் என்று கூறிவிடுவீர்கள். அங்கே இப்பொழுது காற்று மண்டலம் என்ன சொல்லுகிறது? அன்று காற்று வீசியது அதிகமாக இன்னும் காற்று வீசுகிறதா?
2: ஓம், நான் இப்ப கிழக்கு மாகாணத்துல நிக்கிறேன்.
1: ஓ, வடக்கிலிருந்து கிழக்கு திருகோணமலை, வடக்கிலிருந்து கிழக்கு கீர்த்தன. காளி தாயை வணங்க சென்று விட்டீர்கள், வாழ்த்துக்கள். அங்க எப்படி இருக்கின்றது நிகழ்ச்சிகளில் இப்பொழுது? இந்த புரட்டாதிச்சனி இந்த மகாலய தினங்களில் எல்லாம் மிகவும் சிறப்பாக அங்கே வழிபடுவார்கள் இல்லையா?
2: ஓம் ஓம் ஓம் நவராத்திரி தொடங்குது,
1: நவராத்திரி ஆரம்பிக்க போகுது. அப்ப எல்லாவற்றுக்கும் அன்னை அந்த ஆலயத்திலே எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பது எனக்கு புரிய. முன்பும் ஒரு தடவை அந்த ஆலயத்திலே நடந்த ஆகமத்தை, அந்த யாகம் எல்லாம் நடக்கும்போது அதை நேரடியாக நாங்கள் ஒலிபரப்பியும் இருந்தோம் உங்கள் மூலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே எப்படி மக்கள் கூட்டம், நிறைய பக்தர் கூட்டங்கள் எப்படி இருக்கின்றது? அருள்
2: வருவினம்
1: மகள்வாக இருக்க வேண்டும். சரி, இன்றைய பக்தி வேளையில நீங்கள் என்ன கூறப்போ உங்களுடைய அனுபவத்தை கூறலாம். இந்த ஆண்டவன் சன்னிதானத்துக்கு எல்லாம் அன்னைய வழிபட எங்களுக்கு எல்லாம் நோய் எதுவும் துன்பம் வந்த உடனே அங்க நீங்கள் எல்லாம் எத்தனை எல்லாம் பரிகாரங்கள் செய்வீர்கள் எங்களுக்காகவும். ஏதாவது ஒன்று கூறுங்கள், உங்களுடைய அனுபவத்திலே ஒரு பரிகாரத்தை கூறுங்க. என்ன செய்து எப்படி எல்லாம் நடந்தது உங்களுக்கு?
2: என்னுடைய முதலாவது அனுபவம் இந்த எனக்கு அந்த மயக்கம் வர்றது ஐயா. 15 வயசுல வந்த மயக்க வரதான் இல்லாம போனது அம்பாள்கிட்ட வழிபாட்டுல. மற்றது ஐயா அம்மா அந்த கொரோனா நேரத்துல நான் அங்க தியானம் இருந்தான் என்னோட வீட்டுல அம்பாளை நினைச்சு அப்பையும் உங்களுக்கு காப்பாற்ற போட்ட நீங்கள். அதோண்டு
1: உங்கள் அன்னியாருடைய நோய் எல்லாவற்றையும் எதுவும் துன்பம் வந்துவிட்டால் ஓடி சென்று
2: சிக்னல் பிரச்சனை
1: மன்னிக்க வேண்டும். சரி, இப்படி நீங்கள் அந்த விசுவாசம் பணி ஒரு புறம் இருந்தாலும் அந்த பணியை நீங்கள் விசுவாசத்தோடு செய்வீர்கள், அந்த பக்தி நோக்கத்தோடு இல்லையா? அது உங்களுக்கு அருள் கிடைக்கிறது. அருள் என்ற பெயரோடு வந்து ஓம் என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டு வருவீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வலைத்தளம் பிழையாக இருக்கும் பிள்ளையில என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
2: முருகனுடைய பாடல், உள்ள முருகன் ஐயா.
1: உங்களுக்கு குருதா?
2: உள்ள முருகன்
1: ஐயா. எங்கள் எல்லோருக்கும் உள்ள முருகதையா. உங்களுடைய சில சில செயல்கள், உங்களுக்கு நடந்த அவலங்களுக்கு எல்லாம் இறை அருள் எவ்வளவு கரம் கொடுத்து உங்களை காப்பாற்றியது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையிலே ஆன்மீகம் மிக முக்கியம். வாழ்க்கையில இறைபக்தி இல்லை என்றால் மிக கடினம். இந்த உலகில் வாழ பொருள்கள் தேவையில்லை, அருள்தான் வேண்டும். அது எங்கள் அருள் வடிவமாக, அருள் வடிவத்திலே எங்களுக்கு வந்து ஈழத்தனி நாட்டிலிருந்து வழங்குவீர்கள், ஓம் என்று வந்து பேசுவீர்கள். எல்லோருக்கும் உங்களை நன்றாக பிடித்திருக்கிறது. நன்றி. உங்கள் பாடலை எடுத்து வருவேன். கேட்டு மகளோ நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். நன்றி அருள் அவர்களே. நன்றி நன்றி
2: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி. காலநிலை காரணமாக நீண்ட நேரம் பேச முடியவில்லை. இருப்பினும் அவர் இணைந்து தன்னுடைய வார்த்தைகளை குறிப்பிட்டு செல்லும் வேளையில் இப்பொழுது தேவா ஓம் நமசிவாய என்று கொண்டு ஓடி வந்து கூறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையில் மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
3: வணக்கம் ஐயா.
1: எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
3: நலமா இருக்கேன் ஐயா, நலமா இருக்கேன் ஐயா, மகிழாவும் இருக்கேன் ஐயா. நீங்க உடல் நலத்தோட, அம்மா உடல் நலத்தோட இருக்காங்களா?
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. நலம் நலம் கூறுங்கள்.
3: இன்னைக்கியா இந்த அடுத்து இன்னும் இரண்டு நாள்ல நாளை மறுநாளுக்கு மறுநாள்ல ஐயாவுடைய பிறந்த நாள் வருதுன்னு நேற்றே உங்களிடம் கூறினேன். குசமும் சேர்ந்து வர்றதுனால பெரு வள்ளலாருடைய இனிய பிறந்த நாள் விழா கிட்டத்தட்ட 203rd ஆண்டு விழா சிறப்பாக இருக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 200 இது மிக மிக பெரிய அளவிலே நாடு முழுவதுமே ஓராண்டுக்கு நடத்தப்பட்டு நிகழ்ச்சி நடந்தது. அதை தொடர்ந்து இன்று தொடர்ந்து 23 ஆண்டுகள் ஆகியதையா. 1823 பிறந்தார். இன்று வந்து 203 ஆண்டுகள் நிறைவு அடைகிறது. அதை முன்னிட்டு இந்த பக்தி வேலையில ஐயாவுடைய பாடலை படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதுயா, அதை வந்து சந்தர்ப்பம் கொடுத்தா படிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: படிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு பொழிப்புரையும் கூற வேண்டும். அங்கே படியுங்கள்,
3: சொல்றேன் சொல்றேன். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லான் வல்லான் தனையே ஏற்று, இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெண்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம். இது முதற் தொடக்க பாடல் ஐயா, ஐயாவுடைய பாடல். அதற்கு பிறகு அம்பாளை பற்றி பாடிய ஒரு பாடலும் இருக்குயா. திருவிடங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்கும் அருள் உதவும் பெருந்தாயாம், மறுவிளங்கு குடல் வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க, வயங்கு மணி புது விலங்கு வளர்ந்த சிவ கொழுந்தே. இது புகழ் பாடுற பாட்டியா அம்பால. இது முத பாடல் வந்து எல்லாம் செயல்கூடும்னா எல்லாமே அம்பலத்தை, அதான் ஆண்டவனுடைய செயலால தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த வார்த்தை வருதுயா. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை வந்து இன்னைக்கோ நாளைக்கோ என்றுன்னு சொல்ல முடியாதியா. அதனால அந்த மாரி வருங்கிறது அறிய முடியாது. அதனால நம்ம சதா இறைவனை நினைத்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தா அதுவே பெரும் சுகம்ங்கிறதுக்கு சொல்றதையா எல்லாம் செயல்படும் பாடலுக்கியா.
1: சிறப்பு சிறப்பாக அந்த இரண்டு வள்ளலார் அவர்கள் அருளி செய்த அந்த பாடலோடு, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை நாங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற இறுதியிலே வந்து அருளைத்தான் கூறுகின்ற தெய்வ நம்பிக்கையைத்தான் எங்களை ஊட்டுகின்றது. தெய்வ தரிசனம் தான் மிக முக்கியம் என்றதை அழகாக எடுத்துக்கிறது. அவருடைய அருளோடு தானே வாழுகின்றோம். அவரை நாங்கள் நம்பாமல் அல்லது அவரை நாங்கள் நினைக்காமல் வாழ்ந்தாலும் அவரங்களை நினைத்துக் கொள்ளுவார். இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ ஒன்று தெரியாத, அதாவது நிலையற்ற

0: மற்றவர்களும் அதை பார்த்து பின்பற்றக்கூடிய வகையில் நீங்கள் காட்டியதுதான் ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள உண்மை. ஆன்மீகத்தை நான் மட்டும் பங்கு பெற்று அவன் நான் மட்டும் கடைபிடிக்கால் அடுத்தவர்களும் எங்களை பின்தொடர வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் வாழ்ந்து காட்டணும். சிறப்பு மகாலிங்கம், அழகாக சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். அப்போ நாளை மறுதினம் உங்கள் அங்கே அந்த பெருந்திரளான மக்கள் வருவார்கள் இல்லையா? முன்பும் ஒரு தடவை நீங்கள் வந்து கூறியிருந்தீர்கள் சோதியை கண்ட.
1: ஓ,
0: சிறப்பு சிறப்பு. வள்ளலார் காட்டிய வழியில் நாங்களும் வழி நடந்து உண்மையிலே ஆன்மீகத்தில் நிம்மதி பெறலாம், ஆன்மீகத்தில் இந்த துன்பங்களை மறந்து கொள்ளலாம், பிறவி பயனை நாங்கள் குறைத்து கொள்ளலாம், பிறவி துன்பங்களை பிறவி நாங்கள் முன்பிறவிகளை செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் வண்ணம் இப்பிறவியிலே அவர்களை நினைந்துருகினால் அது கழிந்து போகும் என்று கூறுவார்கள். சிறப்பு சிறப்பு மகாலிங்கம். இந்த பொழுது என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: இந்த பட்டினத்தார் பாடு என்ன பாட்டியா அந்த பாடல்? ஏன்னா குருங்கிறதுனால அந்த குரு பாட குரு அவரும் ஒரு குரு தான், அதனால அவருடைய பாடலை கேட்டா முத்தித்திரு பத்தித்திரு அந்த பாடல். ஏன்
0: முத்தை திரு பத்தி திருநகை
1: திருபத்தி திரு
0: அது வந்து அருணகிரி பாடல்
1: அருணகிரி? ஆமா
0: முத்தை
1: அது அதோட இன்னொரு செய்தியா. அதே மாரி கஸ்தூரி அம்மா சொன்னாங்க சிதம் இது சீர்காழியில இருக்குது, அதை நாங்களும் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போய் வணங்குவோம் ஐயா. அவங்க விளக்கமா சொன்னது கொடுத்தது அவங்க வந்து ஒரு விழாவில் பாடினதுன்னு சொன்னது திருமுலைப்பால் விழா ஐயா, அது பேரு ஞான சம்பந்தருக்கு பார்வதி அம்மா பால் ஊட்டிய நிகழ்ச்சியினை ஞானப்பால் ஊட்டிய தொடர்ச்சியான அந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து பாடியிருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு இது சொன்னது வந்து பொதுவா தான் சொன்னாங்க, அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த திருமலைப்பால் தான் ஐயா அது. அதே மாரியா இப்ப வர்றது வந்து புரட்டாசி கொழு வருதியா, இந்த நவராத்திரி வருது, அதுல வந்து சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நம்ம ரேவதி அம்மா அவங்க இங்க எங்க தளத்துல வந்து மயிலாடுதுறைய வந்து சுற்றி பார்க்கணும், அங்க உள்ள பிரதான கோயில்களே பார்க்கணும் மகாலிங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்களும் அவங்க ஒரு நம்பியும் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கூட வந்து இருந்து ஒரு நாள் தங்கி இருந்து இந்த ஊரெல்லாம் பார்த்தாங்க. அதுல முக்கியமா சரஸ்வதி கோயிலுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மல்லியம் பகுதி பக்கம் மயிலாடுதுறை பூந்தோட்டம்ங்கிற ஒரு ஊரியா ஆலயம் தனி கோயிலு தமிழ்நாட்டிலேயே அங்கதான்யா இருக்கு. அது இல்லாம அந்த சரஸ்வதி பூஜையில அவ்வளவு பெரிய திரளான கூட்டம் இருந்ததுயா, அந்த சமயத்திலயும் ரேவதி அம்மாவை அப்படியே அழைச்சிட்டு போய் அந்த வாசப்படியிலே உட்கார வச்சு அந்த சரஸ்வதிக்கு அபிஷேகம் அனைத்து 16 வித அபிஷேகம் நடந்தது. அந்த அபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த வாசப்படியிலே அருகிலே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 10 அடி தூரத்திலேயே நான் அந்த கருவறைக்கு முன் மண்டபம் இருக்கிற அந்த மண்டபத்துல உட்கார வச்சு அவங்கள கண்ணூரை விட்டேன் ஐயா. அது வந்து இன்னைய வரைக்கும் அந்த அம்மா சொல்லுவாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி கோயில்ல இருக்கிறதே பெருசு, அதுவும் நீங்க இவ்வளவு அருகில வந்து அந்த கோயிலுடைய அபிஷேகத்தை பார்க்க வச்சீங்களே ரொம்ப புண்ணிய மகாலிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுவும் ஏன்னா நவராத்திரி வர்றதுனால அந்த ஒரு ஞாபகப்படுத்தணும் ஐயா.
0: உலகத்திலேயே நாங்கள் செய்கிறது ஒன்று, அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு உதவி செய்கிறது பெருந்தொண்டு, அது அறத்தோடு சேர்ந்தது தான். இப்போ அன்னை சரஸ்வதிக்கு உலகமெல்லாம் எப்படி கொண்டாடுகிறார், ஆனால் அவருடைய ஆலயம் அவருக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான ஆலயத்திலேயே நடைபெறுகின்ற வைபவத்தை நேரடியாக பக்கத்தில் பார்ப்பதற்கு அவருக்கு அந்த பலன் இருந்திருக்கு, நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த அருள். இறைவன் சக்தி அன்னை சரஸ்வதியினுடைய பரிபாலனத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அவருடைய கடாட்சம் உங்களுக்கு நேரடியாக கிடைப்பதுன்றது போலதான் நாங்களும் அதை கருத. அதை அந்த அதே போல நீங்கள் சென்ற விடயத்தை உங்களோடு வைத்திருக்காமல் எங்கள் எல்லோருக்கும் இப்போ உலகளாக அறியக்கூடிய வகையில் கூறுகிறீர்கள், அது அதைவிட பெருந்தன்மையாக. அப்போ இந்த எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அன்னை சரஸ்வதி தாயின் அருள் மிகுந்திருக்கும் என்றுதான் என்னுடைய எண்ணம். வருகின்ற நவராத்திரி பூஜை வரும் பொழுதெல்லாம் நாங்கள் பக்தி வேளையில இதுகளை பற்றி பேசலாம். சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். உங்களுக்கான பாடல் தருகிறேன் மகாலிங்கம். உங்கள் நேரத்துக்கு என்னுடைய நன்றி. நன்றி.
1: இணைப்புக்கு.

0: நன்றியா.
1: நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார், ஓம் நம சிவாய என்று இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றார், இப்பொழுது வருகின்றார். வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம்.
0: ஓம் நமசிவாய.
1: ஓம் நம சிவாய. சிவாய நம என்போர்க்கு அபாயம் இல்லை, கூறுங்கள்.
0: பக்தி வேலை சமத்தே போயிட்டு இருக்கியா? கஸ்தூரி பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமா, கூறுங்கள். நீங்க
0: நல்லா பேசினாங்க, நல்லா
1: பாண்டித்யம் பெற்றவர் உங்களுக்கு வந்து அதை தான் மட்டும் வச்சிருக்காமல் எங்களோடும் கலந்து அந்த பக்தியை எங்களுக்கு எப்படி ஊட்டுவது, பக்தி என்றால் என்ன என்பதை நாங்கள் நம்பக்கூடிய வகையில் சில சம்பவங்களை குருநர் வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் வந்து என்ன கூற போகிறீர்கள், கூறுங்கள். பக்தி வகையில் எங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
0: மகாலிங்கம் சொன்ன மாதிரியா? ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசுற மாதிரியே பேசுவோம், ஏன்னா அடுத்த நேயர்களுக்கு வழிவிட விடுவது. பேசிக்கிட்டே இருங்க. ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் பக்தியில தான் இருக்கு.
1: ஓ, ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் பக்தி. ஆமா ஆமா, பக்தியிலே இருக்கின்றது.
0: ஆமா,
1: அந்த பக்தி என்றால் என்ன ஐயா?
0: உள்ளத்துள்ளே நிறுத்துறதுதான் ஏன் பக்தி?
1: உள்ளத்திலே இறை பக்தி, இறை இறை நம்பிக்கையை நிறுத்துவது, அப்படித்தானே கூறுகிறீர்கள்? இறைவனுடைய நம்பிக்கையை உள்ளத்திலே வைத்து விசுவாசித்து அவரை வணங்குவதால் எங்களுக்கு வினைகள் எல்லாம் போகும் என்று தான் எல்லோரும் கூறியிருக்கின்றார்கள். சரி, அதை எப்படி நீங்கள் அந்த பக்தியை எப்படி கொண்டாடுவீர்கள்? எப்படி பக்தியோடு இருப்பது என்றால் எப்படி இருப்பது?
0: இந்த இப்ப விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனாங்க, அது பக்தி இல்லை.
1: இல்லை இல்லை,
0: நான் இல்லை இல்லை,
1: அதுவே தேவா தேவா, அது அமைய வேண்டாம். பக்தியோடு இருப்பதென்றால் என்ன? நாங்கள் எல்லாம்
0: உள்ளத்துல இருக்கணும்யா.
1: ஆமா, உள்ளத்துல இருக்கின்றது.
0: உதவி செய்யணும்.
1: சரி,
0: உதவிக்கு ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும்.
1: மனிதனே,
0: ராமரே,
1: அருண்யம்
0: ராமரே கெட்டவனுக்கு உதவி செய்யல, நல்லவனுக்கு தான் உதவி செஞ்சாரு.
1: அப்படியா?
0: அதே மாதிரி கண்ணனும் அதே மாதிரி மலையை தூக்கிக்கிட்டு எல்லாம் இது பண்ணி செஞ்சாரு. ஆனா பக்திங்கிறது நம்ம உள்ளத்துலதான் இருக்கணும், ஒழிய வெளி வெளிப்பகடையில இருக்கக்கூடாது.
1: சிறப்பு அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டது. அந்த கருத்து என்னன்னா, பஞ்சமா பாதகங்கள் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பஞ்சமா பாதகங்களை புலனால் கூட சிந்திக்க கூடாது. நாங்கள் சிந்திக்கவோ அதுக்கு அந்த அந்த பக்கமே தலை வைக்க கூடாது. அன்பு இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், சாந்த குணம் இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் பக்திகளில் தான் பெறுகின்றது. அதே போன்று இந்த பஞ்சமா பாதகங்களாக பொய், களவு, கொலை, கள், காமம் போன்ற அந்த பஞ்சமா பாதகங்களை நாங்கள் நினைத்து பார்க்காமல் விலகி, அப்ப அதைத்தான் அடுத்தது எங்களை வந்து நாங்கள் அசைவமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற சிலர் அதை அதை வேடிக்கையாக கேட்பார்கள் வெளிநாடுகளிலும் கூட. அதில் உண்மை நோக்கம், இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் தேவா, கொஞ்சம் பொறுங்கள். அதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், அசைவம் என்றால் கொல்லாமை, அதுதான். ஒரு உயிரை கொன்று தின்றது அசை, அது வந்து பஞ்சமா பாதகத்துக்குள்ளே ஒன்று கொலைகளை வருகின்றது. அதை விட இத்தனை உணவுகள் இருக்கின்றது. அதனால் தான் அந்த அசைவத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் எனக்கு காரணம். அதை எங்களுடைய எங்களுடைய மதம் போதிக்கின்றது, எங்களுடைய சமயம் அதை போதிச்சு அது ஒரு சாத்வீக குணமாக எங்களுக்கு வரும். அதனால் தான் அதை சொல்லணும். அதனால் அப்படி வாழ்வது தான் பக்தி என்றும் தெய்வ நம்பிக்கை. அதை விட நீங்கள் இப்போ கூற வந்தது போல் நாயக சாதி அது இதெல்லாம் ஆடம்பரமாக செய்வதெல்லாம் பக்தி அல்ல. அதெல்லாம் பக்திகளை வராது. அது மற்றவர்களுக்கு எங்களோட பணத்தையோ எங்களோட செல்வாக்கையோ எங்களோட இதை காட்டுவதற்கு கோலாகலம். எங்களுடைய ஐதீக எங்களுடைய ஆன்மீக முறையை வேறு திசைக்கு கொண்டு போகின்றார்கள். அப்படியெல்லாம் கூறப்படவில்லை. அப்படியெல்லாம் கூறப்படவில்லை. சிறப்பு என்ன பாடலை
0: கேட்டு அதிகமா அதிகமா பேசினா பக்தி வந்துருங்கிறது ரொம்ப பேருக்கு ஞாபகம்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, அப்படி என்ன இல்லை,
0: இல்ல ஒண்ணுமே கிடையாதுயா.
1: ஓம் நம சிவாய, அந்த ஓம் நம சிவாய சிவாய நம என்ற அந்த ஐந்தளத்தை நாங்கள்
0: திருச்சிற்றம்பலம், அருணாசலம், மகாதேவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
1: சொன்னால்
0: ஒண்ணுமே மனசுக்குள்ள அந்த ஒளிச்சிடலே,
1: அந்த சொற்களை வழி நடத்துகிறது ஐயா. அதை நாங்கள் கூறுவதால் அதை கூறுபவர்கள் புலியான வழியை போக மாட்டார்கள்.
0: இவங்க பேசினாங்களா, பஸ்ட் பேசினாங்களா,
1: கஸ்தூரி
0: கஸ்தூரி?
1: ஆமா,
0: எவ்வளவு அருமையா கேட்க கேட்க இனிப்பா இருந்துச்சு.
1: சிறப்பு
0: இந்த ஊன்னு போட்டு பேசுறவங்க எல்லாம் பாக்குறப்ப பக்தி வேலையே வேணாங்கிற மாதிரி புரிஞ்சு இருக்குன்னு கொஞ்சம் நல்ல
1: அப்படியா இருக்கு சார். இப்பொழுது என்ன பாடலை கேட்போம் உங்கள் விருப்பமாக பக்தியோடு?
0: அதான் இந்த தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாட்டு.
1: தெய்வம் இருப்பது எங்கே? இந்த பக்தியை நீங்கள் பின்பற்றும் வேளையில உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு?
0: என்னையே மாற்றிக்கொள்ள சக்தி இருக்கியா? என்ன என்னுள்ளே இருக்கிற எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் தான்ங்கிறது ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. எதுக்குமே பயப்படாத ஒரு துணிச்சல் இருக்கு. எது நடந்தாலும் எது நடந்தாலும் இறைவன் செயல், இயற்கையா இருந்தாலும் சரி செயற்கையா இருந்தாலும் சரி அவன் நின்று ஒரு அணுவும் அசையாது. ஓ என்று சொன்னா காற்று காற்று சொன்னீங்கள், நீங்க பேசுனீங்களா அதேதான்.
1: சிறப்பு தேவா, அழகாக உங்களோட உள்ளுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற அத்தனை அந்த அந்த உணர்வுகளை வெளிக்காட்டும் வகையில் தொட்டுவிருக்கிறீர்கள் விடயங்களில். சிறப்பு உங்களுக்கான பாடல் தெய்வம் இருப்பது அடிக்கடி கூறுவீர்கள். உள்ள
0: நேயர்களும் வந்து பேசணியா?
1: பரவாயில்ல, நன்றி தேவா.
0: ரேவதி அம்மா வரணும், ரேவதி அம்மா வரணும், கச்சேரி வந்துட்டாங்க, ரேவதி அம்மா வரணும்.
1: வாழ்த்துக்கள். அது அவரை பொறுத்தது, அவர் வருவார், நாங்கள் ஊரித்தான் வர வேண்டும் என்றால் அவருக்கு தெரியும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி தேவா.
0: கேட்கறதுக்கு நிம்மதியா இருக்கணியா?
1: மீண்டும்
2: சந்திப்பிலே தொடர்ந்து பக்தி உண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம். பணி
1: தெய்வீக தொண்டிலே காலத்தை கழிக்கும் உங்கள் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம், வருக வருக.
3: வணக்கம்
1: ஞானசேகரன். நலமாக இருக்கின்றேன்
3: மகனே. மயில்வாகம் தங்கள் ஆசீர்வாதம், அம்மாவின் ஆசீர்வாதம், அன்பு உறவுகள் ஆசீர்வாதம்,
1: எல்லோருடைய ஆசீர்வாதம் அன்பும் கிடைக்கின்ற நீங்களும் எல்லோரிடத்திலும் அன்பும் ஆதரவோடையும் இருக்கின்றீர்கள் தெரிகின்றது. இப்பொழுது பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா, இல்ல வந்து கொண்டிருக்கின்றீர்களா?
3: பணி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் எனது மிதிவண்டி பழுதாகிவிட்டது. எங்கள் மிதிவண்டி வைத்தியர் பழுதை சரி பார்த்து கொண்டு இருக்கிறார்.
1: வாகனத்துக்கு வில்லங்கம் வந்து விட்டது, அங்க சத்தம் கேட்கிறது,
3: வைத்திய செலவு இருக்கிறது. ஆமா, சத்தம் கேட்கிறதாப்பா. அவர் ஓங்கி அடிக்கிறாருப்பா, சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல கோபமாக ஓங்கி அடிக்கிறாருப்பா.
1: அப்படியா? இல்ல, சீர்திருத்துவதற்காக சிலருக்கு சொன்னா கேட்காது, சொன்னால் படியாத, அடித்தால் படியும்.
3: அடியாத மாடு படியாத மாடு, அது மாதிரி அடிக்கிறார் அவரு.
1: காலநிலை எப்படி இருக்கிறது?
3: காலநிலை வெப்பம் தான்ப்பா உயர்ந்திருக்கிறது.
1: ஓ, வெப்பம் கூடிக்கொண்டிருக்கிறது.
3: மற்ற மாவட்டங்களில் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்க டெல்டா மாவட்டத்தில் மட்டும் மழை இல்லப்பா.
1: வருவார்கள் அறிகுறி ஏதும்
3: இல்ல? ஐப்பசி மாசம் தான் பிறந்தாதான் வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
1: நாங்கள் எப்படித்தான் செய்திகளை தகவல்களை எழுத்து மூலம் கூட தந்தாலும் இயற்கை என்று ஒன்று, அந்த சக்தி தான் இதை கொண்டு வந்து தர வேண்டும். எங்களை இயற்கை தான் எங்களுக்கு தர வேண்டும்.
3: ஆமா ஆமா ஆமா, உண்மைதான்ப்பா, உண்மைதான்ப்பா.
1: ஆலயத்தில் இன்று உங்களுடைய பணி எப்படி, மன திருப்தியாக நண்பர்கள்?
3: வெள்ளிக்கிழமை யாகம்ல, வெள்ளிக்கிழமை யாகம்ல, அதனால கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. ரெண்டாவது இன்னைக்கு அக்டோபர் 2 பொது விடுமுறைங்கனால நிறைய பக்தர்கள் அவங்க குழந்தைகள் அழைச்சிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால கூடுதலாக கூட்டம் இருந்தது.
1: அப்ப ஆன்மீகம் வளர்கிறது, தலைக்கிறது என்றுதான் கூறுவீர்கள் இல்லையா?
3: நிச்சயமாக, நிச்சயமாக.
1: முன்பொரு நாள் எனக்கு எடுத்து கூறினீர்கள், அங்க வழிபடுறது இளைய தலைமுறைகள் வந்து எப்படி பின்பற்றுகிறார்கள் என்ற பெரியோர் தலைவர எங்களோட பேசியிருந்தீர்கள். இந்த நீங்கள் நினைக்கின்றீர்களா, நாங்கள் இந்த தலைமுறையில் இருக்கும் நாங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றி அதன்படி நடக்கும் பொழுது எங்கள் அடுத்த சந்ததியாக வர பின் சந்ததியினர் அதை பின்பற்றுவார்கள், தொடர்வார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
3: அது பெற்றோர்கள் கையில் தான் பாருங்க.
1: அதான் எங்களை எங்களுடைய நாங்கள் தான்
3: பெற்றோர்கள். இப்ப விடுமுறை, பொது விடுமுறைங்கிறனால பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து அவங்க வந்து அதுக்கான நீங்க சொன்ன அந்த வாய்ப்பு அதிகம். அவங்க வரல, நான் வந்து வீட்டிலே இருக்கிறேன், நான் தாத்தா பாட்டியோட இருக்கிறேன், இல்லை நான் கார்லேயே உட்காந்துருக்கேன், வேன்லேயே உட்காந்துருக்கேன், நீங்க உள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆன்மீக துறைக்கு வரலன்னு அர்த்தம். ஆனா அப்படி நடக்குது, நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி.
1: ஆனா ஆங்காங்கு ஆன்மீகத்தை வளர்க்கும் வண்ணம் பலவிதமான ஸ்தாபனங்கள், மன்றங்கள், கூட்டங்கள், தொழுகைகள், கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கின்றார்கள்.
3: அதெல்லாம் அது நிறைய நடக்குது.
1: அது வந்து உண்மையான ஆன்மீக பக்தி கொண்டு செய்கிறார்களா இல்லை பொருளாதார அடிப்படையிலே செய்கின்றார்களா? அது நாங்கள்
3: பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு பிரிவினர் செய்கிறார்கள், பொருளாதார விளம்பரத்திற்காக ஒரு பிரிவினர் செய்வார்கள், ஆத்மாத்மா செய்வார்கள், விளம்பரப்படுத்துவதில்லை.
1: அதுதான் அங்கே உள்ளது. எங்களுடைய பக்தி என்பது ஆத்மாத்மாக ஆத்மாத்ம ரீதியாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் ஆத்மாவோட சேர்ந்தது. அந்த ஆன்மீகத்தை செய்கை முறையிலே தான் எவ்வளவுதான் மன்றங்கள், கூட்டங்கள், குழுக்கள், தேவாரங்கள், கூட்டு பிரார்த்தனைகள் செய்து கொண்டு போனாலும் அதை கடைபிடிக்க வேண்டும். பின்பற்றுதலை பார்த்துத்தான் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். இப்பொழுது வீட்டிலேயும் என்னை பொறுத்தவரை நீங்கள் என்னுடைய இரண்டாவது தலைமுறை, இப்பொழுது உள்ளவர்கள் மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது தலைமுறைகளும் வந்துவிட்டார் என்னை பொறுத்தவரையில். அவர்களே நான் மேலை நாடுகளில் விளங்காமல் புரியாமல் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் புரிய வைக்க பெற்றவர்களுக்கு தெரியவில்லை. புரிய வைக்கிறதுக்கு பாண்டித்ய அவர்களுக்கு அந்த அளவு தூரம் வசதிகளும் இல்லை. அந்த ஆலயங்கள், அந்த ஆலயங்களை வைத்திருக்கும் பொழுது எங்கள் ஆலயங்களிலே அந்த ஆலய தலைமை பீடங்கள் சரியான தகவல்களை வழங்குவதில்லை. அவர்கள் தருகின்ற தகவல் என்றால் எப்பொழுது என்ன விழா நடக்க போன்றது, என்ன அர்ச்சனை செய்யணும், அர்ச்சனைக்கு துண்டுக்கு எவ்வளவு காசு, வரிசையாக பாருங்கள், இதைத்தான் சொல்லுவார்கள். அந்த ஆன்மீக மற்ற மதங்களிலேயெல்லாம் அந்த மத போதகர்கள் அன்றைய தினத்திலண்டு போதிப்பார்கள். தங்களுடைய அந்த திரு புத்தகத்தை வைத்திருந்து அதை வைத்து திறந்து வைத்து திரு பக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னெல்லாம் வாசிப்பார். ஆனால் எங்கள் மதத்தில் இவர்கள் யாரும் சொல்லுவதில்லை. இன்று இந்த திருவிழா நடைபெறும், அப்படி நடைபெறும், இப்படி நடைபெறும், அவருடைய உபயம், இவருடைய உபயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனுடைய தாற்பரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது இல்லை, நாங்களாகத்தான் உணர்ந்து கொள்கிறோம். அதுவும் எங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த புராண இதிகாச காலங்களில் இந்த அடியார்கள், ஆழ்வார்கள் கொடுத்து விட்ட பாசுரங்கள், திருவாரங்கள், தேவார திருமுறைகள் மூலம்தான் நாங்கள் உணர்கிறோம். இன்று ஒரு பாடலை எத்தனையோ பேர் படித்திருக்கின்றனர். யாமா மணி என்ற அந்த பதத்தை ஒரு தடவை சரவணன் வந்து கூறியிருந்தார். அதை கேட்டுவிட்டு அதற்கு அப்படி என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்களையெல்லாம் அழகாக தெளிவாக பாடியே காட்டி கூடக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருந்திருக்குது கஸ்தூரிக்கு. ஆனால் கஸ்தூரி தான் மட்டும் அதை கிரகித்தது இல்லாமல் எல்லோருக்கும் அதை பகிர வேண்டும் என்று இறையருளால் செய்திருக்கார். அது இறைவனுடைய ஒரு கட்டளை எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர் மூலம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அற்புதமாக எங்களை அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அதை அழகாக கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது. அது நாங்கள் படித்துவிட்டு இப்படி அழகான எப்படி எல்லாம் ரெண்டு எழுத்தை வச்சு மூன்று எழுத்தை வச்சு இதெல்லாம் ஆங்கிலத்தில் பண்டரோமான்னு சொல் பலரோமான்னு சொல்வார்கள். எங்களுக்கு மலை மாலை மாற்று என்ற இலக்கணத்தில் இருக்கின்றது, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொன்னோமே தவிர அதனுடைய கருத்தை அழகாக தெரிவிக்க முடியவில்லை யாராலும். அப்போ உள்வாங்க எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த தலைமுறை உள்வாங்குகிறோமோ எதிர் தலைமுறைக்கு நாங்கள் அதை புகுத்துவதற்கு சுலபம். ஏனென்றால் வீட்டிலே நாங்கள் அதை கடைபிடிப்போம். ஆலயத்துக்கு போகும் நேரம் தான் குளித்து அழகாக பொட்டு வைத்து புறவைத்து பூ வைத்து நாங்களும் பட்டு வட்டி கட்டி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றதுக்காக மாலை உருத்ராட்சி மேலே பட்டு எல்லாம் கட்டிக்கொண்டு போகிறோம். ஏன் எதற்காக என்பது அந்த பிள்ளைகள் அதை பார்க்க வேடிக்கையாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு அது ஏன் எதற்காக என்று தெரியாது. ஐயா அதை புகுத்த வேண்டும், அதை புகுத்த வேண்டும். அசைவம் சாப்பிட ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையிலே அசைவம் எடுக்க மாட்டார்கள், சைவமாக தரணும். எத்தனை உணவுகளெல்லாம் நான் உருசிக்காக பல விதமான இதுகளை செய்கிறார்கள். அதை பார்த்து பின்பற்றிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அது முழங்கவில்லை. ஏன் இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கூற மாட்டார்கள். அதே போன்ற தமிழும் எங்கள் சமயம் எப்படி அந்த நேரத்துக்காக அந்த நிமிடத்துக்காக மற்றவர்கள் பார்க்கப்படக்கூடிய நாங்கள் பின்பற்றுவோம். அதே போன்று அதே போன்றுதான் எந்த விடயம் ஆடம்பரத்துக்காக செல்வோம் அதனுடைய உள்நோக்கத்தை நாங்கள் கூறுவதில்லை. மூன்று விபூதியை பூச வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும், ஏன் என்றது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கவில்லை. அது நாங்கள் சைவர்கள் இதுதான் சின்னம் பூச்சொண்டுவான்னு குறிப்பிட்டு. ஆனால் அதை அங்கே சென்றால் கூட அதை அழகாக பிரசங்கம் செய்வதற்கு அங்கே உள்ள குருக்கள் மேல் அல்லது அங்குள்ள தர்மகர்த்தாக்கள் செய்வது இல்லை. தர்மகர்த்தாக்கள் இத்தனை சனம் பெறுகிற, இத்தனை துண்டு கிழிக்கப்படுகிறது, இத்தனை அர்ச்சனை செய்யப்படுகின்ற கணக்கில் தான் இருக்கின்றார்கள். தர்மகர்த்தாக்களும். ஆனால் அந்த அதை விட்டு அந்த புரோகிதர்கள் அந்த கிரியை கடைப்பாடில் இருப்பவர்கள் வெளியே வந்து சொல்ல முடியாது இவற்றையுள்ள மக்களுக்கு. அதை பற்றி சொல்லுவதற்கு பல எத்தனையோ பேர் இருக்குன்னு, அதனால தான் அன்று கலாபிரசங்கங்கள் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் எல்லாம் நடைபெற்றது தான். இப்பொழுது அதை குறைந்து விட்டது. ஐயர் தீபத்தை காட்டுக கையெடுக்கிறோம், தலையில வைத்தோம், அரோகரா போடுகிறோம், ஓம் நம சிவா சொல்கிறோம், சிவாய நம சொல்லுகிறோம், எல்லாம் சொல்லுகிறோம். ஏன் இதற்காக என்பதை அன்றுள்ளவர்கள் காட்டி கொடுத்தார்கள். இன்றுள்ளவர்கள் அதை நாங்கள் பின்பற்றக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் அதை பார்த்து கொண்டு போகணும். அதை பற்றிய நன்மை தீமைகளை இளைய தலைமுறைக்கு புரியக்கூடியவர்கள் எடுத்து உரைப்பதில்லை. ஒரு காலத்தில் தென்னகத்து திரைப்பட உலகம், தமிழ் திரைப்பட உலகம், ஏ பி நாகராஜன் ஐயா போன்றவர்கள் எல்லோரும் இயக்கினார்கள், பக்தியை ஊட்டினார்கள் திரைப்பட மூலம். இன்று பக்தியை கேளிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் போய்விட்டது. பாடல்கள் இப்பொழுது பாருங்க, முருகன் பாடல் பாடுகிறார்கள், சக்தி பாடல் என்ன பாடு ஆடுகிறாரோ பாடுகிறார், என்ற ஆடைகள் உடைகள் அங்கே இன்னொரு பொண்ணு கொண்டு வந்து ஆட்டம் போட்டு பாடுவார், என்ன பண்ண என்ன என்ன பார்க்க பக்தி என்ற வருவது இல்லை. அதுக்கு அதுக்கென்று இருந்தார்கள்
3: பொழுதுபோக்கு அம்சமாக விட்டது.
1: பொழுதுபோக்கும் தங்களுக்கு புகழ் தேடுவது முக்கியம். அங்க இந்த பணம் என்பதைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபலம் விளம்பரம், நீங்கள் கூறியபோது விளம்பரத்துக்காக, வியாபார விளம்பரத்துக்காக நினைக்கிறார். இன்னும் உங்களுக்கு உங்களுடைய மிதிவண்டிக்கு அடி தீரவில்லை போல, அடி ஒடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து.
3: என்ன ரொம்ப நாள் கோபம் போல இருக்குப்பா அவருக்கு?
1: இல்ல அப்படி என்ன இல்லை, நான் எத்தனை தரம் கை வைத்த உடனே நீ என்ன சொல்லுங்க.
3: அந்த இதுப்பா அது ஸ்டாண்டு, ஸ்டாண்ட் இருக்குல்லப்பா ஸ்டாண்டு, அது பழைய காலத்து ஸ்டாண்டு, அது உடஞ்சிட்டு அது அவர்கிட்ட கையில ஏதோ ஸ்டாக் இருந்துச்சு, அதை என் சைக்கிள் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
1: இருக்காரு. நல்லது, நாங்கள் இன்று கூட்டங்கள் அதிகமா அதை வந்து இப்ப அங்குள்ளவர்களும் இப்போ அதனால்தான் அன்று வீதிக்கு இந்தியாவிலே இந்த ராமாயணத்தை யாரும் படிக்கவில்லை, மகாபாரதத்தை படித்து தெரிந்து கொள்ளவில்லை. அங்கங்கே சந்திக்கு சந்தி அந்த கதா காலாட்சேபங்கள் நடைபெறும். இசையோ அதை எத்தனையோ மக்கள் வந்து அவளோடு பார்ப்பார்கள். இன்று அது இல்லையே ஐயா, குறைந்து விட்டது. அது எல்லாம் ஒரு வலைத்தளத்தில் ஒரு ஒரு
3: அடித்து வர்றாரு எல்லாமே மாறி போயிட்டு பார்ப்பார்.
1: அதனால் அவையெல்லாம் அந்த பக்தி மயமாகத்தான், அது முழுவதும் பக்தியைத்தான் உள்ளடக்கி கொண்டு வந்தது. இப்பொழுது நீங்க சொன்னது போல விளம்பர வியாபாரங்களோடு வந்து விட்டது, பணம் தேடும் நோக்கத்தில். நான் சொன்னேன் எத்தனையோ மன்றங்கள் குழுக்கள் எல்லாம் இருக்கின்றது, அதெல்லாம் வந்து இப்போ சாமியார்கள், எத்தனை சாமியார்கள் வந்தார்கள், அடடு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எங்கே போனார்கள், அது அந்த விழிப்புணர்வு பெறக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொண்டோமா இருந்தால் அவர்கள் மூட நம்பிக்கை மூடத்தனமாக வந்து செய்வதை ஒழித்து விடலாம். ஆனால் அது இறைவன் விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் ஐயா. இந்தளவு தொல்லையான வேளையிலும் யார் ஆன்மீகத்திலே ஈடுபட்டு, அது நான் இப்போ எங்களுடைய மதம் மட்டும், எங்களுடைய சைவ மதத்தை மட்டும் சொல்லவில்லை, ஏனைய மதங்களும் நல்ல வழியைத்தான் சொல்லுகின்றது. பின்பற்றுபவர்கள் தான் பிழையான திசையை திருப்பி கொண்டு போகிற நாகரிகத்துக்குள்ளே, நவ நாகரிகத்துக்குள்ளே வந்து விட்டது இல்லையா. இப்பொழுது தேவா ஒரு சொன்னார், அந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாரை செய்து ஊர் ஊராக கொண்டு திரிஞ்சு கொண்டு தணிக்க போடுற கதையை, அதை பக்தியோடு செய்கிறார்களான் இல்லை தானே ஐயா, பகலாம் மக்கள் கூட்டம் வந்து பொழுதுபோக்குக்காக செய்கிறார்கள். பக்தி என்பது, ஆன்மீகம் என்பது ஒரு பொழுதுபோக்கானது அல்ல என்று நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம் இல்லையா. நீங்களும் நானும் பேசுவது பொழுதுபோக்குக்கான விஷயம், உண்மையான ஆன்ம சுத்திக்காக, ஆன்ம திருப்திக்காக,
3: ஆத்மார்த்தமான ஒரு பக்தி தான் இப்போதைக்கு தேவை. அது ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டு.
1: இந்தியாவில் எத்தனை ஆலயங்கள் ஐயா, எத்தனை ஆலயங்கள் இந்தியாவில் இல்லாத ஆலயங்களா? புண்ணிய பூமி அல்லவா, ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு மண்ணும் எங்களுடைய ஆன்மீகத்தை சொல்லுகிற மண் தான் அங்கே. இப்பொழுதும் நீங்கள் அங்கே இருக்கின்றீர்கள், இத்தனை மாநிலத்திலே எங்கெங்கு எங்களுடைய ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி செல்கின்றீர்கள். காரணம் என்ன? அங்கு சென்றால் இது கிடைக்கும், இங்கு சென்றால் இது கிடைக்கும், அங்கே எல்லாம் வந்து ஆன்மீக ஒரு வீடு பெயற்றுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். பிறந்தது பகுத்தறிவோடு பிறந்து விட்டோம். மனித பிறவி அவன் அருளாலே அவன் தாழ வணங்குவோம், அவனின்றி அணுவும் அசையாதன். மாணிக்கவாசர் அழகாக திருவாசகத்திலும் அழகாக கூறிவிட்டார் எல்லாவற்றையும், எப்படிப்பட்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்று. அதை பின்பற்றி கொண்டு போகிறதுக்கு ஏற்ற இடங்கள் வேண்டும். இப்போ நாங்களும் வந்து பக்தி பாடல் என்று நாலு பாடல் நான் பாட எல்லாருக்கும் பக்தி பாடலை போட்டு ஆஹா என்று கேட்டுவிட்டு போகிறது பிரயோசனம் இல்லை. என்று நான் நினைத்துத்தான் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்து இப்ப நான் தான் பேசிக்கொண்டிருக்கேன், நீங்கள் பேசுங்க.
3: இல்லப்பா இல்லப்பா, நாங்க பேசுறத விட தகவல் உங்கள்ட்டே நாங்க வாங்குறதா எங்களுக்கு கிடைத்த பெரும்பேர்.
1: எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் இப்ப
3: அனுபவம் வந்து எங்களுக்கு கிடைக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பினது.
1: அங்க உங்களுடைய ஆலயத்துல வந்து திங்கட்கிழமை தான் அதி விசேஷமா இருக்குது இல்லையா?
3: திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமா, திங்கட்கிழமை திங்கட்கிழமை திருவிழாப்பா அந்த கோயில்ல. அதாவது எப்படின்னா, அது முறை எப்படின்னா, 10 திங்கட்கிழமை அர்ச்சனை பண்ணி 11 திங்கட்கிழமை அந்த அபிஷேகம் பாலபிஷேகத்தை கலந்துக்கிற அந்த கோயிலோட பிரார்த்தனை. பரிகாரம் கிடையாது, பரிகார கோயில் கிடையாது, பிரார்த்தனை கோயில் தான். பிரார்த்தனை பண்ணினாலே போதுமான தகவல் நமக்கு வந்து, நமக்கு எதுக்கு தேவையோ அது நடக்குங்கிறது ஒரு பிரார்த்தனை. அதை மட்டும் செய்வாங்க. ஒவ்வொரு 11 முடியறப்ப அந்த சுற்றுல வருவாங்க, ஒவ்வொரு வாரமும் 11. இன்னைக்கு கட்டினவங்க நாளை மறுநாள் திங்கள் முதல் வாரம் ஆரம்பிக்கும். அவங்க டிசம்பர் கடைசியில அந்த 11 கழிச்சு வந்து சேருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த ஒவ்வொரு சுற்றும் வரும்போது அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும்.
1: எவ்வளவு தூரம் கூட்டம் வந்து சேருகிறதோ அவ்வளவு அந்த அரோகரா அரகரோகரா என்ற அந்த கோஷம் இருக்கின்றது அல்லவா, அது சிலர் சொல்வார்கள் சத்தம் போடுறா, மற்றவர்கள் இடையூறு இல்லை, எல்லோரும் ஒருவித்து தலையில கையை வைத்து கூறும் பொழுது எங்களை அறியாம இறை சக்தி எங்களுக்கு கிடைக்கும். அந்த இறைவனை நாங்கள் நெருங்குகிறோம் என்றதான் அர்த்தம், அவரும் எங்களிடம் வருகிறார் என்றதான் அர்த்தம். 4 அரோகராட்சியில் 4 இங்கால ஓடிக்கை செய்து கொண்டிருந்தால் அது பக்தியா இருக்காது அவர்களுக்கு, எங்களின் பக்தி எங்களுக்கு தான். அதே நேரம் அந்த கேளிக்கை அங்கே வேடிக்கைகள் நடக்கும், விளையாட்டுகள் நடக்கும், வினோதங்கள் நடக்கின்ற சத்தங்கள் கூட எங்களுக்கு கேட்காது அந்த அரோகரா என்ற சத்தம் வரும் பொழுது. அப்படி நாங்கள் செய்யும்போது மற்றவர்களுடைய எந்த விதமான சலனங்களும் எங்கள் புலத்துக்கு வராது. புலனை அடக்கிக் கொள்வதற்கு அதுதான் அப்படி செய்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் மூச்சுக்கும் பேச்சுக்கும் இறைவனைத்தான் நாங்கள் கருத வேண்டும். எத்தனையோ பெரியவர்களை நான் பார்த்திருக்கின்றேன், அவர் தூங்கினால் இருமினால் இருந்துட்டு எழும்பும் போது இருக்கும் போதெல்லாம் இறை நாமத்தை உச்சரிக்கொண்டு தான் செய்வார்கள். பேசும்பொழுதும் கோபம் வரும்பொழுதும் உடனே இறை நாமத்தை உச்சரித்தார்னா கோபம் தணிந்து விடும். என்னுடைய பேரன் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படித்தான் இருந்தாலும் திரும்பினாலும் அவர் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொள்வார். நாராயணன் தும்மல் வந்து விட்டால் தும்மி விட்டு உடனே நாராயணன். அவருக்கு பிரேக்கேறினால் கூட இப்ப உணவு இறந்தும் பொழுது பிரேக் அதை பிரேக்கேறுவதுன்னு சொல்ற புரியேறுவது அந்த வேளையில் கூட நாராயணாதான் அவருக்கு தூங்கும் போதும் எழும்பும் போதும். ஆனால் அதுக்காக அவரை பட்டையெல்லாம் சூடிக்கொண்டு எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு திரும்பியதல்ல, அவருடைய சிந்தனையிலே எல்லாம் பேசுவார், எல்லாம் கூறுவார். அந்த நாராயண நாமத்தை அவர் உச்சரிக்காமல் விட மாட்டார். அதுக்கும் எத்தனையோ புராண வரலாறுகள் இருக்கின்றது. அப்படி இறை நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நிச்சயமான கடாட்சம் இருக்கு. எங்கள் தேவா வரும்போதெல்லாம் எப்பொழுதும் வந்தாலும் ஓம் நம சிவாயன்னு கூறிக்கொள்வார். பேசும்போது கூறுகின்றார், எங்களுக்கு அருள் வரும்பொழுது ஓம் என்ற வார்த்தையை தான் அது நாங்கள் ஆம் எஸ் என்பதைத்தான் ஓம் என்று நாங்கள் எங்கள் புராண இதிகாசத்திலே ஓம் என்ற மந்திரம், அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் மிகவும் சிறப்பானது. அவர் பேசும் பொழுது எங்களை அறியாமல் ஓம் ஓம் ஓம் என்றெல்லாம் கூறுகிறோம்.
3: ஆமாம்,
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னும் அவ்வளவு நேரத்தில் உங்களுடைய வண்டியை
3: முடிந்து விட்டது
1: பாத்தீங்களா? அவப்பொழுதிலும் தவப்பொழுது
3: நேரம் பொழுதே தெரியல, அவரும் வேலையை முடிச்சுட்டாரு.
1: அவப்பொழுதிலும் தவப்பொழுது மேல் என்று கூறுவார்கள். அவப்பொழுதுன்னு சும்மா நேரத்தில் கூட தவம், நாங்கள் தவ சிந்தனையோடு இருந்தால் அது எங்களுக்கு பிரியோனப்படும். இப்பொழுது அவர் பணிபுரிந்தார், நீங்கள் காத்து கொண்டிருக்கும் போலே இந்த வானொலியை ஓடி வந்தீர்கள், நாங்கள் பேசி மகிழ்ந்து விட்டோம், பேச்சும் ஆகிவிட்டது, சில விடயங்களை பகிர்ந்து ஆகிவிட்டது, உங்கள் வாகனமும் சீர் செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது அழகாக
3: ரொம்ப நன்றிப்பா.
1: என்ன பாடலை கேட்போம் ஞானதேவன்?
3: அந்த எல்லாரீஸ்வரி பாடினாங்களாப்பா, செல்லாத்தா செல்ல மாறியாத்தா அந்த பாட்டுப்பா.
1: இனிமையான படம் என்ன, வீட்டுக்கு வாங்க வந்து ஒரு ஆளாக்கு சாப்பிட அரிசி போட்டிருக்கேன் சாப்பிடுப்பா, அந்த படம் தான்.
3: இல்லப்பா இல்லப்பா, இது வேறப்பா, அது வந்து நீங்க சொல்றது ஆதிபராசக்தி, அது ஏற்கனவே நான் கேட்டுட்டேன், அது ஒரு 4 முன்னாடி கேட்டேன். இது தனிப்பாடல், இது செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அப்படின்னு எல்லாரும் சொல்லி
1: பாட்டு,
3: தனிப்பாடல், தனிபக்தி பாடல்.
1: செல்ல மாரியாத்தா அந்த பாடல் மாரியாத்தா.
3: ஆமாப்பா ஆமா,
1: தந்தையும் தான் இந்த அகிலம் என்பதுதானே எங்களுடைய சிம்டம், இந்த எங்களுடைய சிங்கம் கூட சிவலிங்கம், அதைத்தானே கூறுகிறது, புறப்பச்சானே கூறுகின்றது.
3: ஆமாப்பா,
1: சக்தி இறைவன் இரண்டையும் குறிக்கிறது தானே அது. வாழ்த்துக்கள். எத்தனையோ விதமாக இந்த மதத்தை சைவத்தை கொண்டு வந்து இன்று எங்கெங்கோ பிரித்து கொண்டு போய் சமுதாயத்தை எங்கெங்கோ போக செய்து விட்டார்கள். ஆனால் இவையெல்லாம் ஒன்று கூடும் ஒரு வேளையிலே என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடை வருவோம். நன்றி என்பவனி.
3: நன்றி அப்பா, நன்றி அப்பா, மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: பாதுகாப்பாக பயணத்தை செய்யுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
3: சரிப்பா, சரிப்பா, ரொம்ப நன்றி, நன்றி, வாழ்த்து.
1: அடுத்த உறவாக வருகின்றாள் என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம், வணக்கம் மகளே, வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஷியாமலா.
4: அப்பா
1: வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் மகளே, நலமா இருக்கீங்களாம்மா?
4: நல்லா இருக்கேப்பா.
1: நல்லா இருக்க வேண்டும். மழை பெய்ததா? அது வந்தாலும் வராது விட்டாலும் வரும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமா இருங்கள், மகிழ்வாக இருங்கள். உடல்நலம் எப்படி இருக்கின்றது? உடல் பலம் நல்ல, ஊர்வலம், ஊர்வலம், உதவிக்கரம் நல்லா,
4: வீட்டுக்கு வந்துட்டப்பா?
1: வீட்டுக்கு
4: வந்துட்டப்பா.
1: உங்களோட இஞ்சிக்குடிக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: அங்கே
1: சென்ற இடங்களிலே உங்களுடைய ஆன்மீக வழி எதுவும் இருக்கின்றதா? நீங்கள் போகும் இடங்களிலே ஆன்மீகம் இருக்குமா? ஆன்மீகத்தை, சரி, போகும் இடங்களே அடுத்தவர்களை பார்ப்பும் போது
4: அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல்.
1: ஓ, ஆன்மீக தோரணையில் யாரும் உங்களுக்கு முன்னே செல்வது போன்று இல்லை என்ன? ஆன்மீக தோரணையுடன் முன்னே யாரும் உங்களை உங்களை சுற்றி வருபவர்களை பார்க்க முடியும். இதை கேட்கவில்லையா? ஓ ஓ, வேறு ஒரு அழைப்பு வந்ததோ. மரபில்லை மகளே, மீண்டும் அழையுங்கள். ஷியாமலா மீண்டும் அழைக்க வேண்டும். பக்தி வேளையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். மகள் ஷியாமலா ஓடி வந்தார். வந்த உடனே அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும்.
2: ஓடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்று பாடும்பொழுது நாங்கள் 24 மணி நேரமும் தெய்வ பக்தி என்று அல்ல, கிடைக்கின்ற நேரம் அந்த பக்தியோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் கிடைக்காத வேளையிலே ஒரு நேரத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும், ஆக்கி கொள்ள வேண்டும். அது தானாக கிடைக்கும் எங்களுக்கு அந்த பக்தி வேளை. பக்தி வேளை என்றது ஒரு சில நொடிதான், அதுதான் பக்தி வேளை. நீண்ட 2 மணிச்சாலும் 3 மணிச்சாலும் அல்ல, நாங்கள் 2 மணிச்சாலும் நிகழ்ச்சிகள் நடக்க, இது ஒரு நீங்களும் நானும் பேசும்போது சின்னபடியே தான் பேசுகிறோம். அந்த பக்தி வேளை, அந்த வேளையிலே பக்தியாக பேசுவது, பக்தியை நாங்கள் நம்புகிறது. இறை நம்பிக்கை இருந்தால்தான் பக்தி ஏற்படும். இப்பொழுது கிருஷ்ணர் அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலம், நீங்கள் எப்படி?
5: நலமாக இருக்கிறோம் ஐயா.
1: உங்கள் சுற்றாடல் எப்படி?
5: நன்றாக முடிஞ்சிருக்கு.
1: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
5: இன்னைக்கு ஆலயத்துக்கு போகவில்லை.
1: ஏனென்றால் அந்த மாப்பிள்ளையினுடைய அந்த அந்த ஆடை துணி நெய்து முடிவடைந்து விட்டதா அல்லது இன்னும் இருக்கின்றதா?
5: முடிவடைந்து விட்டது.
1: சிறப்பு, சிறப்பு. அங்கே நேற்று அதை போட்டு காட்டி விட்டீர்கள். இத்தனை பேருக்கு நல்ல ஒரு வாடிக்கையாக பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது, நான் கவனித்து பார்த்தேன். தரம் என்பது தரம் அது அழகா இருக்கின்றது. நல்ல, என்ன துணி ஐயா? என்ன இனம்? என்ன இனம் வகை? என்ன இன துணி அது? பட்டு. அங்கே தரம் என்பது வந்து ஒன்றனுடைய தராதரம், தராதரம், தராதரம். தரம் என்பது இது முதலாந்தரம், இரண்டாந்தரம், மூன்றாந்தரம் என்று நாங்கள் தரம் பிரிக்கும் பொழுது நல்ல மேன்மை உயர்ந்த தரத்தை கொண்டது. அடுத்த வகை என்றால் பட்டு, பருத்தி, கம்பளி போன்ற வகை, அதைத்தான் வகை. அந்த தரம் வந்து அந்த துணிகளுக்குள்ளே தரம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த துணி என்று கூறுவது தரம். அது விலையும் அப்படித்தான் இருக்கும். தரம் கூடு, தரம் ஒன்று, தரம் இரண்டு என்று வைத்திருப்பார்கள். அந்த தரம் என்பது நிலை. நன்றி, புரிந்து கொள்வார்கள். சரி, இன்று நீங்கள் ஆலயத்துக்கு செல்லவில்லை, ஆனால் ஆலயத்துக்கு செல்லாத வேளையில உங்களுடைய ஆலயத்தின் சிந்தனை இருக்குமா இல்லையா?
5: இருக்கும் ஐயா. காலையில முதல் சூரிய நமஸ்காரம் செய்யறது உண்டு. ஆலயத்துக்கு போகலன்னாலும் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுருவோம்.
1: அப்ப எங்களுடைய மதத்திலே அங்க ஆலயத்துக்குள்ளே சென்றுதான் நாங்கள் பக்தி ஏற்பட வேண்டும் என்று இல்லை, வீட்டிலேயே நாங்கள் வீடு ஒரு ஆலயம் தானே.
5: ஆமாம் ஐயா, வீடும் ஆலயம் தான்.
1: ஆமாம், ஆலயம் போன்றது எனக்கு அங்கே எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. நன்மை உண்டு, தீமை உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிகழ்ச்சி உண்டு, பசி உண்டு, சாந்தம் உண்டு, எல்லாம் இருக்கிறது தானே வீட்டிலே. இவற்றை நான் தந்தது யாருன்னு எண்ணிக்கொண்டு போகும் தான் இப்படியான ஒரு வீட்டிலே நான் இப்படி வாழுகிறேன் என்று எண்ணம் வந்தோடனே சிவசிவா ஓம் நம சிவாய தாயே மோ அம்பியே அப்படின்னு உடனே கூறி விடுகிறோம். என்ன யாராலும் தரப்படுவதில்லை, எங்களால் தேடப்படுவதென்றாலும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது இறை தான் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவன் அன்றி அணுவும் அசையாது அழகாக சிவபிரகாணத்திலே மாணிக்கவாசர் சொல்லிவிட்டார். அதை ஏனையோரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், மேலை நாடுகளில் கூட ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதை கூறினார் அவன் எல்லாம் அவன் செயல் த கோட் இஸ் கிரேட் என்று சொல்லிவிட்டு போவார். இந்த பெரிய சத்திர சிகிச்சைகள் வைத்திய நிபுணர் கூட தன்னுடைய சத்திர சிகிச்சை ஒரு பாரதூரமான நோயை குணப்படுத்துவதற்கு அங்கே இருந்து வைத்திய அறையிலேருந்து நான் முடித்து விட்டு ஐ டிட் மை டியூட்டி அதுக்கு பிறகு கோட் இஸ் சேர் கோட் ஹெல்ப் பண்ணிட்டு போவார். கடவுள் துணை கடவுள் தான் பார்க்க வேண்டும், அவர் செய்து விட்டார். அதை தொடர வேண்டியது இறையாருள் தான், அவரும் கூறுவார் இட் இஸ் ஏ கோட் என்று போயிடுவார். கடவுள் என்றொருவர் இருக்கின்றார் என்பதை யாரும் மறக்கவில்லை. அதனால் ஆலயத்துக்கு போய் தான் கிருஷ்ணா வணங்க வேணும் என்று இல்லை, ஆலயத்துக்கு போகாது விட்டால் கிருஷ்ணா பக்தி இல்லாமல் போய்விட்டது என்று அல்ல. கிருஷ்ணன் நீங்கள் பக்தியோடு தான் இருக்கின்றீர்கள், செய்யும் தொழிலை செய்வோம் அங்கும் அங்கும் ஏதோ ஒன்றை பார்க்கின்றோம். எங்களை அறியாமல் தன்னை நினைக்க வைப்பதுதான் இறைவன். நினைப்பவர்களுக்கு விமோசனத்தை அவரவற்ற தகுதிக்கேற்ற மாதிரி வழங்கிக் கொள்ள ஒரு ஆன்மாவை இங்கே படைக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ, இது தன்னுடைய கர்ம வினைகளை எப்படி தீர்க்க வேண்டுமோ அதற்குரிய கைங்கரியத்தில் தான் இங்கே எங்களுக்கு கிடைக்கும். அதில் துன்பங்களை தான் கூடுதலாக கொடுப்பேன். துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தில் நாங்கள் துயலும் பொழுது எங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு தெய்வத்தை நினைந்து கொண்டிருக்கும் பொழுது முற்பிறவியிலே செய்த அந்த கர்ம பாவங்கள் எல்லாம் குறைந்து குறைந்து குறைந்து போகும். நீண்ட துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் என்றால் நான் என்னுடைய பாவத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றேன், பாவம் குறைந்து கொண்டிருக்கின்றேன் என்று மகள வேண்டும். துன்பம் வந்து விட்டது நாங்கள் இறைவனுடைய பழியை போட்டு இறைவனை அவர் சுமை தாங்கி சிறப்பு. உங்களை பேசக்கூட நான் பேசிவிட்டேன் போல் இருக்கின்றது. இனிமையாக இருக்குதா? சரி, அப்போ ஒரு இனிமையான பாடல் பக்தி பாடல் சொல்லுங்களேன் கேட்போம்.
5: படம் வந்து சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ் என்ற ஒரு பாடல் இருக்கு, எம் சுந்தரராஜன் பாடல்.
1: சங்கம் வளர்த்த தமிழ் பக்தி பாடலா?
5: ஆமா ஐயா, எம் சுந்தரராஜன் ஐயா
1: பாடல்.
5: சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ் வரும் அந்த பாடல்.
1: பாடல் சங்கம் வளர்த்த தமிழ், அந்த தமிழ் கூறுவதற்கு தமிழுக்கு தமிழ்ச்சங்க தலைவராக இருந்ததே முருகப்பெருமான் இல்லையா? முருகப்பெருமான் யார்? இறைவனுடைய ஒரு அவதாரம், இறைவன் ஒருவன் என்றுதானே நாங்கள் அறிந்தோம். ஏகன் ஆனால் அநேகன் என்று குறிப்பிட்டாரே வாசகர் மாணிக்கவாசகர். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க நமச்சி பதியத்தில் வருகின்றதான் ஏகன் அநேகன் இறைவன் அவன் அடி வாழ்க என்று நாங்கள் பாடுவோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்போ இவ்வளவு இன்னும் எவ்வளோ நாள் செல்லும் உங்களுடைய அந்த அந்த நெய்தல் முடிவதற்கு?
5: நெய்தல் முடிந்து விட்டது, அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு தான் தெரியல ஐயா. அடுத்த
1: சரி நெய்தல் முடிந்து விட்டது அல்லவா, அந்த முடிந்து விட்டு அந்த துணியை நீங்கள் வேற ஏதாவது செய்ய போடுமா இல்லை அங்கே அனுப்ப போடுமா நீங்கள்?
5: இல்லை அது சங்கத்துல கொடுத்த வர செலவு செஞ்சிடணும்.
1: ஓ அங்க அவர்கள் அங்க
5: நீங்கள்
1: வர வைத்து அவர்கள் வந்து அங்கே தேவையானவர்களை விற்பனை செய்து கொள்வார். சிறப்பு சிறப்பு அழகாக சிறப்பு. ஓ இன்று காந்தி ஜெயந்தி. ஆமா ஆமா
5: குறிப்பிட்டிருக்கிறார்கள்
1: காந்தி ஜெயந்தி. இப்பொழுது விரலாலே படம் போடுவதோட முடிகிறது தானே அதெல்லாம் முடிந்து விட்டது, காந்தி மறந்து விட்டார்கள். அதுபோல்தான் இறைவனையும் அவ்வளவு அழகாக முருகனை பெறுகிறார்கள். அவ்வளவு அழகான அதில் ஏஐ வந்த வந்து வித்தியாசம் வித்தியாசமான நவீன முறையிலெல்லாம் கடவுள உருவங்கள் வருகின்றது. எவ்வளவு தூரம் தவறு அதை உணர்கிறார்கள் இல்லை. இறைவனையே யாராலும் குறிக்கப்பட முடியாது, தொட்டு காட்ட முடியாது, கிரு வரைந்து காட்ட முடியாது. இதெல்லாம் கற்பனைகள். அங்கே காணலாம் என்னவென்றால் அந்த சித்திரத்தின் அழகை, அதைத்தான் பார்க்கலாம். கைவள வண்ணத்தை பார்க்கலாமே தவிர கடவுளை அதுக்குள்ள பார்க்க முடியும். அவர்கள் போடுற படத்தை பார்த்தா கடவுளுடைய எண்ணம் வருமா? இல்லை.
5: ஆகாது.
1: அதான் வியாபாரத்துக்காக தான் விளம்பரத்துக்காக உபயோகிக்கின்றார்கள். அதில்லாவது அவர் இருந்தோன்னு எங்களுக்கு எப்படி இருந்தோ இருக்கிறார் என்று எண்ணக்கூடியா இருக்கு. நல்லது. உங்களுடைய சங்கம் வளர்த்து தமிழ் கேட்டு மகிழ்வோம். உங்களோட நான் முனைந்து நீங்கள் ஆலயத்துக்கு செல்லவில்லைன்னு வருந்த வேண்டாம் ஐயா. நீங்கள் எப்பொழுதும் ஆலய சிந்தனையோடு தான் இருப்பீர்கள் எனக்கு தெரியும். அது எங்களை அறியாமல் அந்த சிந்தனை வந்து கொண்டிருக்கும். அதாவது காலில் ஒரு கல் அடித்து விட்டால் உடனே நாங்கள் அம்மா என்று அழுகிறோம் அல்லவா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறிவிட்டார்கள். அன்னை என்ற தெய்வம், தெய்வ வடிவிலே அன்னை இருக்கின்றார், தெய்வ ரூபத்திலே அன்னை இருக்கின்றார், தெய்வ வடிவிலே அப்பா இருக்கின்றார், தந்தை இருக்கின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள். வாழ்த்துக்கள். அனுஷ்யா என்று மகன் சென்று விட்டாரா அல்லது அனுஷ்யா இருக்கின்றாவா?
5: என்ன ரெண்டு நாட்கள் இங்கே இருப்பாங்க.
1: மகன் இருக்கின்றார். அதனால் அண்ணன் அம்மா பிஸியா இருப்பார் இல்லையா? அம்மாவுக்கு இப்பொழுது அம்மா வேறு உலகத்தில் இருப்பார். இப்பொழுது மகன் வந்தது கால் கை நிலத்தில் இருக்காது அம்மாவுக்கு மகனை கண்டால் இல்லையா?
5: உண்மைதானே.
1: உங்கள் மூலமா அம்மா எதுவும் பாடல் கேட்க வேணுமாமா? பக்தி பாடல் நேற்று தினம்
5: முருகன் பாடல் தான் சொல்லி ஒரே பாடல்ல ரெண்டு முருகன் அடிமை படம் இதே பாடல் தான் சங்கம் வளர்த்து இன்னும் ஒரு பாடல் இருக்கு ஐயா
1: முருகன் அடிமையில. ஆமா சங்கம் வளர்த்து அது அம்மாவின் விருப்பம். அம்மாவின் விருப்பமா அப்பாவின் விருப்பமா?
5: இல்ல அம்மாவின் விருப்பம்.
1: சரி சங்கம் வளர்த்து
5: ஒரே மாதிரி ரெண்டு படம் தந்துறதுனா அதுவும் பாடியிருப்பாங்க.
1: அதையும் பாடு ஒரே பாட்டு. இருவரும் கேட்டு மகள போறீர்கள், நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி இணைந்தமைக்கு. இந்த பக்தி வேலையை அலங்கரித்து வந்து இணைந்தமைக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

என்ன அற்புதமான வரிகளை தாங்கி வந்த அந்த பாடலை கேட்க கேட்க வாழ்க்கை என்றால் என்ன, இத்தனை இடையூறு கொண்டதா, இன்னல்கள் கொண்டதா, வாழ்க்கை இவ்வளவு கடினமானதா என்று எண்ணும் பொழுது அந்த பக்தி ஒன்று ஒன்று இருந்துவிட்டால் அந்த பக்தி இதை குறைத்து கொண்டு எங்களுக்கு முக்தி கொடுக்கும் என்றதுதான். உழன்று கொண்டு இருக்கின்றோம், இவையெல்லாம் முன்பினை என்று கூறிவிட்டார்கள். இது சைவ சமயம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என்ற பேதம் இல்லை. இறைவன் ஒருவன், எல்லோரும் இதைத்தான் கூறுகிறார்கள். அதற்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். பண்பாடு பழக்க வழக்கங்களை மாற்றியிருக்க ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் ஆன்மீகம் அதுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மீகம்தான் எல்லாம். ஆன்மீகத்துக்குள்ளே இப்போ எல்லாம் அடங்குகிறது. இப்பொழுது கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி அன்பு கஸ்தூரி அவர்கள் வந்து யாமாமானி என்பதை பாடிக்காட்டி தேவாரம் ஒன்றையும் பாடிக்காட்டியவர் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் தாய் மூகாம்பிகாய், 1982 வெளிவந்த பாடல். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா அமைதியாக?

சிறப்பான இந்த பாடல் ஒலிபரப்பும் வேளையிலே நாங்கள் அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு அன்னை பராசக்தியை நினைக்கும் பொழுது அவர் எங்கள் உள்ளத்திலே தோன்றுவார், எங்கள் குறை தீர்ப்பார். அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடலை கஸ்தூரி நீங்கள் தந்து எங்களையும் கேட்டு மகள வைத்து ஆன்மீகத்தில் திளைக்க வைக்கின்றீர்கள் என்று நான் கூற வேண்டும். அந்த வேளையிலே ஈழமணி திருநாட்டிலிருந்து ஓம் என்று எப்பொழுதும் வந்து எங்களது ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பவர் அருள் அவர்கள் இந்த வலைத்தளம் சீராக இல்லாத நேரத்திலும் ஓடி வந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துட்டு கேட்ட ஒரு பாடல். இத்தகைய எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கேட்ட பாடல் இன்றும் கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் குலைந்து குலைந்து எங்கள் உள்ளத்தை அப்படியே பக்தி மயமாக்குகின்றது. உள்ளம் உருகுதையா என்ற வரி கொண்ட பாடல், வரிகளிலே உள்ள வலிமை எங்களை தாக்குகின்றது, எங்களை ஆளாக்குகின்றது பக்தி மயத்துக்குள்ளே. டி எம் சவுந்தரராஜன் இசையரசரின் குரலே உள்ளே இருக்கின்றது அருள் உங்கள் பாடல்.

0: சமய உணர்வாலே தமிழையும் வளர்த்து கொண்ட மதம்தான் எங்களுடைய சைவ மதம். இலக்கணம் சொல் இலக்கணம் தவறாமல் இதுகை மோனியோடு உள்ளத்தை அப்படியே உருக வைக்கக்கூடிய வகையிலே வரிகளை அமைத்து இசைகளை கூட்டி பக்தியோடு உள்வாங்கக்கூடியதாக அவர்கள் பாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் மன திருப்திக்காக இல்லை, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உய்ய வேண்டும் என்பதை எடுத்து வழிகாட்டும் வகையில் வந்த பாடல்கள். உறவுகளை இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னட கலையகத்தில் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒலிக்கும் பக்தி வேளை. இந்த கதம்ப வேளையிலே பக்தி வேளையை அலங்கரித்த 2 பாடலை கேட்ட எங்களுக்கு 3வதும் ஒரு பாடல் வருகின்றது அன்பு உறவுகளே. அந்த பாடல் இன்று ராப் என்று கூறுகின்றார்கள். வாயிலே நுழையாத வார்த்தைகளும் காது செவி வந்து சீரணிக்க முடியாத இசைகளும் உணர்ந்து கொள்ள முடியாத வரிகளும் பதங்களையும் தந்து ஏதோ எல்லாம் உடம்புகளெல்லாம் போட்டு ஆட்டி அசைத்து தமிழங்களில் அடித்து ஏதோ எல்லாம் ரேப் என்று கூறுகிறார்கள். அழகாக தெளிவாக சிறந்த தமிழிலே சொல்லடுக்குகளோடு வந்த ஒரு பாடல் திருப்புகழ். அந்த திருப்புகளிலே வருகிறது அன்றே அவர்கள் ரேப் என்று இன்று இவர்கள் கூறுவதை அன்றே அவர்கள் சொல்லடுக்குகளாக பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்பு மகாலிங்கம் நீங்கள் கேட்ட பாடல் அருணகிரிநாதர் அவருக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைத்து அது சரித்திரமே இருக்கின்ற புராண இது வரலாறு இருக்கின்றது. உண்மை சம்பவமாக அவர் எப்படி பாடியிருக்கின்றார் என்ற பாடல் உங்களுக்காக பாட இருக்கிறது. முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடல்.
1: அருணகிரி, அருணகிரி
2: அப்பனே, முருகா

0: நிறைய அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா?
1: அன்பு மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று இந்த நாளையில விரும்பிய பாடல் உங்களோடு சேர்ந்து நாங்கள் இணைந்து கேட்டு மகளுகிறோம். ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல்.
0: வாய்க்கிறந்து பேசு.
2: பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா?
0: நீ பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் உய்ய உத்தமர் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன்.
2: வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே.
0: மகனே வா அருகில், வா வாய்க்கிற ஆக்கை நீட்டு. பாடு, முத்து முத்தாக பாடு.
2: முத்து முத்து
3: தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற

பத்து தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட திகிரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள்

விதமான அருணகிரிநாதர் திரைப்படத்தில் வகுக்கப்பட்டது அல்ல இது. இது முன்பே அருணகிரிநாதர் அவர்னாலே பாடப்பட்ட அந்த பாடலை திரைப்படமாக்கி எங்களுடைய ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்த்த திரைப்பட உலகம் இன்று எங்கோ போய்விட்டது. எப்படியான தமிழ், எப்படியான பதங்கள், அப்படியே கருத்துக்கள் எங்களுக்கு புலப்படுகின்றது. இலகுவாக நாங்கள் இறைவனின் பெருமையை எண்ணி இறைவனால் கிடைக்கப்பட்ட அருளினால் இவர்களெல்லாம் முத்திநிலை அடைந்தவர்கள் என்பதற்கு சான்றுகள். இங்கே அடுத்த பாடல் எதை கூறுகின்றது என்று கேட்போமா? மகாலிங்கம், உங்களுடைய பாடலை நாங்களும் கேட்டோம். சிறந்த பாடல். அடுத்து வரும் பாடலை ஓம் நம சிவாய சிவாய நமகு என்று எப்பொழுதும் உச்சரித்துக் கொள்ளும் அன்பு தேவா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள். பல விடயத்தை பேசிவிட்டு அதை உள்ளடக்கமாக தெய்வம், நான் பக்தி என்றால் என்னவென்று கேட்டேன், தெய்வம் இருப்பது எங்கே என்று கூறி பக்தி என்றால் என்னவென்று அறிய வைக்கின்றீர்கள். அந்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக, தெய்வம் இருப்பது எங்கே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பக்தி வேளை.

சிறப்பான அந்த பாடல். பேசும் வேளையிலே தேவாவுடன் நான் தொடுத்த பினாவு கேட்ட விடைகளெல்லாம் புரியக்கூடிய வகையில் பாடலாலேயே தந்துவிட்டீர்கள். நல்லதோர் பாடலை தெரிவு செய்து வந்து தெய்வம் என்பதை உணர்ந்து நாங்கள் செய்கின்ற தொண்டு அத்தனையும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு கைங்கரியம் கிடைக்கும். தெய்வம் எங்கே இருக்கின்றது? எங்கள் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. அவர் கூறியிருந்தார் முதலும் தேவாதை எங்களுக்கு கூறியிருந்தீர்கள், உள்ளத்துக்குள்ளே தான் தெய்வம் இருக்கின்றது. அது ஏனென்றால் உணர்ந்தவுடன் உணர்ந்து விட்டால் உள்ளத்துக்கே வந்துவிடும். அதை உணர்ந்து தெய்வத்துக்கு தெய்வ சாட்சி என்று ஒன்று, அந்த தெய்வத்தை நாங்கள் நம்பி எதை செய்தாலும் அது எங்களுக்கு பயன் கொடுக்கும், மகிழ்வு கொடுக்கும் என்பதை எண்ணும் வேளையிலே ஆன்மீக தொண்டிலே ஈடுபட்டு கொண்டும் ஈடுபெறும் வேளையிலே வாகனம் பழுதடைந்தாலும் அதை பழுத பார்க்கும் நிலையத்தில் கொண்டு சென்று நாங்கள் தெய்வீக பேச்சை தொடர்வது கடினம் என்று தெரிந்து கொண்டும் ஓடி வந்து இணைந்து கொண்ட அன்பு ஞானசேகரர் என்னை பேசப்பட்டு தெய்வத்தின் கருத்துக்களை எல்லோருக்கும் கேட்க வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் பேசியது குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக அந்த நிகழ்ச்சியை தருவதற்கு வாய்ப்பை தந்தீர்கள். அந்த வேளையில் செல்லாத்தா செல்ல மாறியாத்தா என்ற எங்களுடைய இசை வினோத குரல் அரசி என்று நான் கூறிக்கொள்ளும் எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில் ஒரு பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல்.

அன்னை பராசக்தியை வேண்டி எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில் வரும் பாடலே அருள் நிறைந்திருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. இது முனிவர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. வெள்ளிக்கிழமை தோறும் கதம்பத்திலே வரும் பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பவர்களே, அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தம்பதிகளாக வந்து இணைந்து எங்களோடு இணைய வேண்டியவர்கள் என்று தனித்தனியாக பாடலை கேட்கும் வகையிலும், கிருஷ்ணா வந்து பலவிடயத்தை குறிப்பிட்டு அன்னையின் பாடல் மனைவியின் பாடல் அனுஷியாவின் பாடலை முதலில் கேட்டிருந்தார். அவருடைய பாடலையும் அவருக்காக முதலில் ஒலிக்க வைக்கின்றேன். முருகன் அடிமை திரைப்படுத்த பாடல் என்று கூறினீர்கள், அந்த பாடல் வருகின்றது. கேட்போம்மா. கிருஷ்ணன் அனுஷியா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

சிறப்பான இந்த பாடலை அனுஷா நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். முருகன் அடிமை என்ற திரைப்படத்தில் வந்த அந்த தமிழ் சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா என்று பாடியது அல்லவா. அதேபோல கிருஷ்ணா நீங்களும் வந்து சங்கம் வளர்த்த தமிழ் என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

அற்புதமான இந்த பாடல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று, இன்றைக்கு 70 வருடங்களே கடந்து விட்டாலும் இன்றும் நாங்கள் கேட்கும் பொழுது அன்னை மாதாவை பக்தியோடு வணங்குகின்ற ஒரு பாடல். ஞான சௌந்தரி என்ற திரைப்படத்திலே பி ஏ பெரிய நாயகி அம்மா அவர்களினாலே பாடப்பட்டது. பிரபல பின்னணி பாடகர்கள் தெய்வ பக்தி இல்லாமல் அன்று இந்த இசையோ தமிழோ அறிவோ வளரவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் தெய்வ பக்தி. இந்த பாடல் கூட கிறிஸ்தவ மதத்து பாடல் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் மாதா என்பது தாய், சக்தி, அருள், அந்த இதைத்தான் இங்கே கூறுகின்றது. இந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் இறுதி பாடலாக தந்து இந்த நிகழ்ச்சியை பக்தி வேளை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இன்று பக்திமயமாக இருக்கும் வேளையில் பக்தியான பாடல்களை கேட்டு மகளும் வேளையில் எனக்கு பிடித்த ஒரு நல்ல பாடல் இது. எல்லோரும் கேட்ட பாடல், எங்கள் வானொலியில் அநேகமாக ஒலிக்கின்ற பாடல் தான். இறைவன் என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவர், எங்களுக்கு என்ன செய்கின்றார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவன் அருளை பெறுவதற்கு என்று கூறும் பாடலாக வருகின்றது. அந்த பாடலை கேட்போமா?

சிறப்பான இந்த பாடலை கேட்ட வேளையிலே இறைவன் யார், இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் எங்கிருக்கின்றார், என்ன செய்கின்றார், எங்களை எப்படி காக்கின்றார், நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்கும்போது கையேந்துங்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் எந்த இறைவன் என்று கூறவில்லை. அங்கே அல்லாஹ் என்ற பதம் வந்து அவருடைய மொழியிலே கடவுள் என்றதான் அர்த்தம். இங்கு வந்த சமயங்கள் நாங்கள் அறிந்த பெரும் சமயங்களாக இருக்கின்ற சைவ சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், இவையெல்லாம் சம மதம். இவையெல்லாம் எங்களுக்கு சம்மதம். நல்லவற்றை கொண்டும் இல்லாதவற்றை விடுவது என்று கூறுவது போன்று அங்கே எல்லாம் இறை பக்தியைத்தான் கூறுவது. ஆன்மீகத்தை எப்படி நாங்கள் ஆத்மாத்ம ரீதியாக மனித பண்போடு வாழ வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடுகளை, வரைமுறைகளை, நெறிமுறைகளை கூறுவனவைதான் இந்த மதங்கள் எல்லாம். அந்த வகையிலே அன்னையும் தந்தையும் தான் உலகிலே தெய்வம் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அன்னையும் தந்தையுமாக இருப்பவர் இறைவன் ஒருவன். அவன் ஏகனாக உருவமெடுத்து உலகெங்கும் ஆட்டி படைத்து உலகெங்கும் ஆட்சி செய்து அருள் கொடுத்து எங்களை காத்து எங்கள் துன்பங்களை மறைத்து அருள் தந்து இறை இறுதியாக தன்னுடன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த வழியை நாங்கள் நாடுவதற்கு ஆன்மீக வழிதான் ஒன்று சிறந்த. அறிவியல் வளரலாம், விஞ்ஞானம் வளரலாம், பெரிய பெரிய படிப்புகள், கண்டுபிடிப்புகள் எத்தனைகள் வந்தாலும் இறைவன் என்றால் யார் என்பதை அறிவதற்கு பலவிதமான வழிகளிலும் எங்களுக்கு அறிக்கைகள் கூறுகின்றது. இப்பொழுது அதுக்கு சான்றாக பல சிற்பங்கள், கலைகள், புதை பொருள்கள் எல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது அகழ்வாராய்ச்சியில் கூட தெய்வசக்தி உண்டு என்பதை ஆண்டாண்டு காலமாக கூறப்பட்டு கொண்டு வருகின்றது. அதை அடைவது எப்படி என்பதை காட்டுவதுதான் அந்த ஆண்டவனிடம் சேருவது எப்படி செல்வது, அந்த தூய்மையான ஒளியோடு நாங்கள் சேர்வது எப்படி. இறைவன் இறுதியில் ஒருவர் மரணித்து விட்டார், அன்னாரின் உடல், அன்னாருடைய ஆன்மா இறைவனடி சேர வேண்டும் என்று எழுதிவிடுகிறோம். எப்படி சேருவது, எப்படி சேருவது என்றால் ஆன்மீக வழியை நாங்கள் பின்பற்றினால், பக்தியாக நாங்கள் ஒன்றை ஒவ்வொன்றையும் பக்தி நேரம் என்று எண்ணிக்கொண்டோமா என்றால், அந்த பக்தி என்பதை எங்கள் பக்தி என்பது எங்கள் மனதை பக்குவப்படுத்தி, உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஒரு ஆன்ம ஈடேற்றத்தை தருகின்றது. ஆன்ம ஈடேற்றம் தந்த பின்பு வருவதல்ல, இருக்கும் பொழுதே காணலாம். மன நிம்மதி, அமைதி, சாந்தம், இவையெல்லாம் எங்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்றது. ஒரு குறையும் இல்லை, எனக்கென்ன என்ற எண்ணம், திருப்தியான எண்ணம் வருகின்றது அந்த ஆன்மீக குணம் இருக்கின்றதாலே. ஆனால் அதை பிழையான வழிகளிலே பயன்படுத்தாமல், எங்கள் புலன்கள், பஞ்ச புலன்கள் வழியே செல்ல விடாமல், சிந்தனையை சரியாக சீர்தூக்கி பார்த்து, ஒரு ஞானியாக எங்களுடன் வாழ்ந்து காட்டிய ஒருவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் புத்தகத்தில் கூட ஒரு இடத்திலே தருகின்றார். இந்த ஒரு பெரும் சுழிகள் நிறைந்த அலைகள் குவிந்து வரும் கடலிலே ஒரு ஓடத்தை ஒருவன் செலுத்த வேண்டுமானால் இருந்தால், அது நேராக சென்று அடுத்த கரையை அடைய வேண்டுமென்றால், அந்த ஓடத்தை பிடித்து நேராக்கி வளைவு நழுவுகளை பார்த்து செல்லும் அந்த சுக்கான் என்று கூறுகிற அந்த, நாங்கள் ஆங்கிலத்தில் ஸ்டியரிங் என்று கூறுகின்றோம், அந்த கைப்பிடி, அதை பிடித்துத்தான் அதை ஆட்டி ஆட்டி அந்த அந்த அல்லல்பட்ட அலைகளின் சுழிகளின் மத்தியிலிருந்து விடுபட்டு போவதற்கு அந்த சுக்கான் இருக்கின்றதல்லவா, அதைத்தான் ஒப்பிடுகின்றார் பக்தி என்று சொல்லி. அது நிதானமாக அந்த ஓடத்தை ஓட்டுபவன் பிடித்தால் அந்த அலைகடலிருந்தும் அந்த தோணி அங்காலை சென்றுவிடும், அக்கறையை அடைந்துவிடும். அதேபோன்று வாழ்க்கை என்ற இந்த அலை சூழ்ந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது மனமென்ற புத்தியை சரியாக நாங்கள் செயல்படுத்தினால் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். ஏன் பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும், எங்கே பிடிக்க வேண்டும் என்றது வருகின்றது அங்கே. அதை சிந்தித்து சரியாக பிடித்து கொண்டு சென்றால் இந்த சுழிகள் நிறைந்த, அல்லல்கள் நிறைந்த, தொல்லைகள் நிறைந்த இந்த இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து சுலபமாக நாங்கள் கடந்து இறைவாதம் அடையலாம். அந்த இறைவாதம் அடைவதற்குத்தானே இந்த ஆன்மா உழலுகின்றது. அதை விட்டு பணம் தேடி, பொருள் தேடி, செல்வாக்கு தேடி, அந்தஸ்து தேடி, பட்டங்கள் எல்லாம் தேடுவதற்காக அல்ல. அதுக்குத்தான் பட்டணத்தார் பாடலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இறுதியிலே போகும்போது எங்கள் அறையிலே அணிகின்ற கோவணமும் கூட பெறாது, எங்களோடு அறை நான் கொடி கூட இருக்காது. இவற்றையெல்லாம் தேடி என்ன பயன்? அதனால் நாங்கள் ஆன்மீகம் என்பது எங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு வேளை, ஒரு நேரம், பக்தி வேளை வேண்டும்.
எல்லா வேளைகளிலும் ஆன்மீகத்தை நாங்கள் நினைக்க முடியுமா, கடைபிடிக்க முடியுமா? இல்லை, அதற்கதற்கென்று வேளை உண்டு. அந்த வகையில் 24 மணி நேர தமிழ் பணி, எங்களுடைய மூன்றியல் தமிழ் பணியிலே இந்த வேளை நாங்கள் பக்தியாக கலந்து பேசி மகிழ்ந்து பக்தியை பற்றி பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வேளை. மகிழ்ச்சியோடு மட்டுமில்லாமல் உள்ளத்திலே அதை உட்கொண்டு இது எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு ஒரு சிந்தனை, ஒரு நிமிடம் சிந்தித்தால் போதும் எல்லாத்தையும் கடந்து, இவற்றை இந்த தொழில்கள் அதையும் கடந்து எங்கள் எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பது தான் இறைவன் உணரலாம். அவனிடம் நாங்கள் கையேந்தி வணங்கினால் எங்களுக்கு இல்லாத குறைகளெல்லாம் நீங்கும். கேட்காமலே கொடுக்கக்கூடியது இறைசக்தி என்று அழகாக காஜியார் மதிப்புக்குரிய இஎம் ஹனீஃபா ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலில் இறுதியாக அந்த பாடலில் இருக்கின்றது. மதங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல போதனையைத்தான் தருகின்றது. அதை பின்பற்றி நாங்கள் மதம் கொண்டு அலைந்து எங்களுக்குள்ள விபரீதங்களை ஏற்படாமல் சம்மதம் சமமதம் என்று எண்ணி வாழ்ந்தால் சுபம் உண்டு. நல்லது உறவுகளே இன்றைய பக்தி வேளை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை வந்துவிட்டது. இந்த பக்தி வேளை நிறைவுக்கு வரும் வேளை அழகாக வந்து இணைந்து கஸ்தூரி ஜனனி என்ற பாடலோடு அருள், மகாலிங்கம், தேவா, ஞானசேகரன், ஷியாமலா, கிருஷ்ணன், அனுஷ்யா வந்து இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். அந்த வேளையிலே பாதியிலே அவருக்கு வலைத்தளம் சிறப்பில்லாமல் போய் ஓடிவிட்டார் ஷியாமலா அவர்கள். இருந்தும் என்னுடன் தொடர்ந்து பயணித்திருக்கின்றார் புலனத்தோடு, எழுதி கொண்டே இருந்தார் பாடல்களை சுவைத்து அதற்குரிய கருத்துக்கள் வந்து எனக்கு மேலும் உற்சாகத்தை ஓட்டி கொண்டிருந்தார். சிறப்பு மகளே, இதுவும் ஒரு பக்தி வேளை. நாங்கள் ஓதாது விட்டாலும் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பதும் பக்தி ஞானம் கிடைக்கக்கூடியது தான். இன்றைய பக்தி வேளை முழுமையடைந்தது என்று மகிழ்ச்சியோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கியவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த தமிழுக்கும் வணங்கி உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்து தெரியாத உறவுகளுக்கு உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்று பக்தி வேளைக்கு வந்து இணைந்த சிறப்பு உறவுகளே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறி நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதுவரை அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் இதில் உள்ள கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனிதநேயம், ஜீவகாருண்யம், அறம் கொண்டு வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது விரும்பி வேண்டி அழைப்பதல்ல, யாரையும் தடுத்து நிறுத்துவதில்லை. அவரவர்களுக்கு எத்தனை வேறு வேறு தொல்லைகள் இருக்கலாம், இந்த வேளை அவர்களுக்கு இறையருள் கூடியிருந்தால் வருவார்கள். படாபடப்படோ அல்லது வந்துவிட்டோம் நானும் இருக்கிறேன் நீங்களும் இருக்கின்றேன் என்று கேட்டு வருபவர்களுக்கு அல்ல, அவனுடைய அருள் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் இடம் கிடைக்கும். அவர்களுக்கு வேளை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வருவார்கள். நாங்கள் கூறி அல்லது நாங்கள் அழைத்து வருவது வானொலி அல்ல, வானொலிக்கு வர வேண்டும், அதற்கேற்ற வேலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதிலும் பக்தி வேலைக்கு வருவதற்கும் வேலை கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் வருகின்றேன், சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 பத்தாவது மாதத்தின் 2வது நாள் பக்தி வேலை சிறப்பாக நிறைவேற்று விடைபெறுகின்றேன். வாழ்வோம் வளமாக தமிழோடு என்றும் என்று கூறிக்கொண்டு அன்புடன் தமிழோடு நிறைவு பெற்றது பக்தி வேளை.

அடுத்து வரும் இனிமையான பாடல் பருவ காலங்களின் கனவு என்ற பாடல். இந்த பாடல் மூடு பனி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது, இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்களே, நீங்கள் மட்டுமில்லாமல் உங்களோடு இணைந்து ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றன பாடல்கள்.

துளி துளியாய் என்ற ஒரு வரி கொண்ட பாடல் டிரைவர் ஜமுனா என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்கின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் இன்னொரு பாடல் அழகிய கூந்தல் என்ற ஜூட் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு வளைமை போல வந்து எங்களோடு தினமும் இணைந்து கொள்ளும் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றோம்.

இத்தனை பாடல்களை கேட்ட வேளையிலேதான் பாலக்காடு ரதீஷ்வர்கள் ஒரு பாடல் தந்திருக்கின்றார், வச்சிக்கவா என்ற திரைப்படத்து பாடல், இதயம் காணலையே என்ற பாடலை தான் கிர மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒழிக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

0: பாடலும் கேட்டு இறுதி பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்ட அன்பு உறவு கோவை மாநகர மேயர் நாகப்பன் அவர்கள். இன்று நாகப்பன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் இணைத்து கேட்கின்றார். அவர் கேட்கும் அந்த பாடல் டோரதி என்ற திரைப்படத்தின் ஒரு புதிய பாடலாக கல்யாண விருந்து என்ற வரி தாங்கி பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.
1: கல்யாண விருந்தே

0: என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு உணவுண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், எம்

0: TRFM ரேடியோ கனடா.
1: கண்ட ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டேன், ஒருவரை கண்டேன்.
0: கலைகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து சர்வதேச நேரத்தில் இணைந்து பாடல்களை ஒளிபரப்ப வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு கூறி இப்பொழுது முதல் பாடல்களை கேட்க முயல்வோம். முதலில் ஜெர்ரி என்ற திரைப்படத்து பாடல் என் சுவாசத்தில் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அனுப்பி வைத்தவர் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹாட்டனிலிருந்து டி ராஞ்சி. இங்கு நான் காணும் பாசம் என்ற பாடல்தான் நீங்கள் கேட்கும் பாடல். பொய் முகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அதே வேளையிலே மீண்டும் வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி அங்கிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணியும் ஒரு பாடலை. பெண் ஜென்மம் என்ற திரைப்படத்து பாடல் செல்ல பிள்ளை சரவணன் என்று வரியெடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

0: தான் இந்த வள்ளிமான்.
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் காலங்காத்தாலே என்ற வரியை வேங்கை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன்.

மீண்டும் முந்தைய கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடலை நாங்கள் கேட்போம். அவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து காற்றுக்கென்ன வேலி என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.

திசையெங்கும் கண்டு இசை பரப்பி வரும் சர்வதேசிய விருப்பத்திற்காக நீங்கள் அனுப்பிய பாடல்களுள் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டத்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்து மெல்போர்ன் மாநகரில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள். இவர்கள் சென்ற அந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்தில் பாடுகின்றது, நதியில் ஆடும் பூவனம் என்று வருகின்றது.

தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு கேதிசும் தருகின்றார். திருமூர்த்தி திரைப்படுத்த பாடலை அநேகமாக இந்த பாடலை அவர் விரும்பி கேட்பதுண்டு. இன்றும் செங்குருவி செங்குருவி என்று பாட வைக்கின்றார்.

0: ரமணி அவர்களும் ஓடி வருவார் பாடலை தருவதற்கு சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்ற சிங்காரவேலன் திரைப்படுத்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னியில் இருந்து ரமணி நீங்கள் கேட்க இருக்கும் வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாய்க்கா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவக்காம

வரும் பாடல்களோடு மீண்டும் கனடாவிலிருந்து இளவரசி வங்கூவர் மாநிலத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஆளான நாள் முதலாய் என்ற காதல் கவிதை திரைப்படுத்த பாடலை

0: மொத்தம் பாடலும் கனடா வன்கோவர் வசந்தி தந்த பாடல். இந்து திரைப்படத்து பாடல் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி எப்படி என்று பாடுகின்றது.
1: இது எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை நாங்கள் கேட்டு மறந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்து பாடலை கேட்டு மகிழும் எங்களை மீண்டும் ஒரு பாடலை தந்து அசர வைக்கின்றார் சிங்கப்பூர் சிங்கார பூமி மகாலிங்கம். மிகவும் பழைய திரைப்பாடல்கள், காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். அம்பிகாவதி என்ற திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே என்று சிறப்பாக பாடுகின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டத்து உறவு. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து தருகின்றார் நீரேஷன். வேடன் என்ற திரைப்படத்திலிருந்து வேடன் வேடன் என்று வரியெடுத்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்னவள் அவர்கள் இளமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் இரு பறவைகள் மலை முழுவதும் என்ற நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். என்னவள் நலமோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்கள் பாடலையும் தருகின்றோம். கற்றலை இது

இத்தனை பாடல்களோடு இறுதியாக எனது பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வாருங்களேன் என்பது போன்று அன்பு க வைசேன ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து கேட்கின்றார். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்து பாடலை என்று அந்த பாடல் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் தித்திக்கும் தீனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றது என்ற பூரணமான திருப்தியோடு உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கற்றலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, எல்லோரும் நலம்தானே. நீண்ட நாட்களுக்கு பின்பாக இன்று மீண்டும் காற்றலையில் உங்களோடு. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையர் கண்வையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா. நீண்ட நாட்களுக்கு பின்பாக இப்பொழுது மீண்டும் காட்டலையில் உங்களை சந்திக்கவும் பேசவும் வந்திருக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கை இன்ப துன்பத்தில் ஆழ்ந்து வரும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இன்ப துன்பத்தில் பங்கு பெற்றுக் கொள்ளும் உறவுகள் தான் நிலையாக மனதில் அப்படியே நிலைத்திருக்கும். இன்பத்தில் பங்கு பெற பலர் கூடுவார்கள், ஆனால் அந்த துன்பத்தில் பங்கு பெற ஒரு சிலர் தான் கூடுவார்கள். ஆனால் எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி சார்பாக எங்களுடைய துன்பத்தில் எல்லோருமே என் அன்பு உறவுகளை அத்தனை பேரும் கூடியே என்னோடு துணையாக இருந்தீர்கள். அதுக்கு என் சிரம் தாழ்த்தி அன்பையின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துன்பத்தில் பல துன்பம், சில துன்பம் தாளாத துன்பமாக இருக்கும், எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதுதான். நலம் தானே எல்லோரும். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு வந்திருக்கிறேன் என் அன்பு உறவுகளே என்றிருந்து கதம்ப நிகழ்ச்சி இது. 2 மணி நேரத்துக்கு மட்டும் நான் எடுத்து வருவேன். பின்பு எங்களுடைய ஜெகபர்சாதி கண்ணாவின் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். மன்னிக்க வேண்டும், சிறு சிறு நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். அதை தொடர்ந்து ஜெகபர்சாதி கண்ணாவின் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். கதம்பத்தில் நீங்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல் சிரித்து பேசலாம். முடிந்த அளவு என்று சொல்லிக்கொண்டு முதலில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடல் காட்டலைக்கு வருகிறது. என்னோடு கூடி கைகோர்த்து என் துன்பத்தில் என்னையும் என் குடும்பத்தாரையும் அரவணைத்து இருந்த என் அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் என் இதயபூர்வமான அன்பை என் வாழ்நாள் பூராவும் நான் உயிரோடு இருக்கும் காலம் வரையும் தெரிவித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு பாடல் காட்சிக்கு வருகிறது. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

நேரம் சரியாக 10:35. இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 12:05. இது இரவு நேரம், உங்களுக்கு காலை 10:35. அப்ப நான் இப்பொழுது காற்றலைகள் இருப்பது உங்களுக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் இப்ப வானொலியை கேட்டு கொண்டிருக்கிறீங்கள் என்றதுதான் இப்ப என்னுடைய கேள்விக்குறி. நீண்ட நாட்கள் அல்லவா உங்களையோட பேசி இந்த காற்றலையில். இருந்தாலும் இந்த காற்றலை சூறாத வண்ணம் எங்களுடைய அறிவிப்பு துறையில் இருக்கும் அறிவிப்பாளர்கள், என் அன்பு உறவுகள், என் அன்பு அறிவிப்பு அறிவிப்பாளர்கள், சூற விடாமல் புதிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் தங்களுடைய நிகழ்ச்சியை தளர விடாமல் எடுத்து வந்தீர்கள். அதற்கும் என் சிரம் தாத்தி அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனின் வேதனை என்ன, அவனுடைய நிலை என்ன என்று புரிந்து கொண்டு அதை விளங்கிக் கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டீர்கள், அதுக்கு என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றலைக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வரலாம். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம், கனடிய தொலைபேசி இலக்கம் இளவரசு, நீங்கள் அதை குரூப்பில் போட்டுருங்கோ, அந்த இலக்கத்தையும் அந்த இலக்கத்துக்கும் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். பாடலை கேட்போம்.

0: அடுத்த தொலைபேசி இலக்கம் அது கனடிய இலக்கம, அந்த இலக்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன். 1617 8746415. இந்திய இலக்கம் இப்பொழுது அது எங்களுக்கு அது வேலை செய்யவில்லை. இரண்டு இலக்கங்கள் 1647 8746415 என்ற தொலைபேசி இலக்கமும், 5145119 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்புக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம்.
1: காதில் மெல்ல இதை சொல்ல
0: எங்க இப்ப இந்த நேரத்துல எத்தனை பேர் என்றால், புதிதாக இப்பொழுதெல்லாம் நேர நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு காற்றலையில் எடுத்து வரவும், அப்ப நீங்கள் இவ்வளவு காலமும் கேட்டிருப்பீங்க. இந்த நேரத்துல எத்தனை பேர் இந்த வானொலியை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, கையை உயர்த்துங்க பாக்கலாம். கடை கடாண்டு டக் டக்குன்னு உயர்த்தனை யோசிச்சு உயர்த்த கூடாது, சரியா? எங்க பாக்கலாம். என்ன திரும்பவும் வந்துட்டா கையோயத்தை சொல்லி கொண்டு என்று நினைக்க கூடாது. பார்க்கலாம் எவ்வளவு பேர் இந்த நேரம் நீங்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்று பார்க்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 1647874615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் அழைப்புக்கும் வரலாம். அல்லாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பார்க்கலாம். என்ன கையொழுத்து சொல்லணும், யாரும் உயர்த்தேல. அப்ப இதுல இருந்து யோசிக்கிறேன், யாரும் இவ்வளவு நாளும் கேட்கவில்லை என்று இருந்தாலும் பரவாயில்லை, கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பீங்கள். ஆனால் என்னடா விமர்சனங்கள் எழுதப்பட்டிருந்தது, எல்லாருடைய விமர்சனமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போகும்போது. சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்போம். காற்றலையின்

பாஸ்கர் முதல்ல நான் என்று போட்டிருக்கிறார். சரி, எங்க நேரலைக்கு நீங்கள் வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கு, என்ன மறந்துட்டீங்களா? நேரலை இலக்கத்தை 5145119237679 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். மற்றது 1647874415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். சரியா? எங்கே அன்பு உறவுகளை, என்ன, நான் என்னுடைய விருப்பப்பாடலை போட்டுக்கொண்டு போவேன். அதுதான் இன்றைக்கு என்னுடைய காற்றில் மழை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்க. சரியா?

0: காற்றினையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய வந்த வாசி ஸ்டீவன் ராஜ்.
1: என்னோட விருப்ப பாடல் மட்டும்தான் ஒழிக்கும் நீங்க, நாங்க எப்படி வரணும் பாத்தீங்களா?
0: அப்படி சொன்னாதான் நீங்க அது என்னண்டா அவரை மட்டும் ஒழிக்கிறது எங்கிற மாட்டும் கேட்கணும் இல்ல, என்கிட்ட ஓடி வருவீங்க என்ன?
1: இல்ல இல்ல, வேலை கரெக்டா இருந்துச்சு, வேலை கரெக்டா இருந்துச்சு, எல்லாம் இவரா முடிச்சுட்டு சரி போன பார்த்தேன் அம்மா வந்துருக்காங்க தகவல்
0: வந்துச்சு. உடனே ஓடி வந்துட்டீங்க, எப்படி இருக்கிறீங்க ஸ்டீவன் ராஜ்? நீங்க நலமா இருக்கணும்
1: நல்லா இருக்கு உங்களுக்கு? நாங்க நலமா இருக்கோம், எங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு? உடம்பு
0: கேள்விப்பட்டேன், உடல் நலம் மட்டுமில்ல மன நலமும் தான். எனக்கு மட்டும்
1: அக்காவுக்கு தங்கச்சி உடம்பு சரியில்லை, நீங்க அவங்க எப்படி இருக்காங்க?
0: எனக்கு அம்மாக்கு பிறகு அவங்க மூத்த அக்கா, அவதான் நன்றாக எழுந்து நடக்க முடியாவிட்டாலும் சுகமாக இருக்கிறார், இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. நீங்க எப்படி
1: குரல்? அந்த இது அந்த நாங்க நல்லா இருக்கோம்மா, என்னன்னாலும் உங்க குரல் நீங்க கேட்கவும் இல்ல, நைட்டு நாங்க தூங்குறதுக்கு அழகான பாட்டு தருவது நீங்க தான். பாட்டு கேட்டு பல நாளாகி போச்சு,
0: நான்
1: வீட்டுல கொஞ்சம் இந்த மேஸ்திரி வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்குமா, அது வீட்டுல கொஞ்சம் மேஸ்திரி வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால பாத்துக்கிட்டு இருக்கேன், வீட்டுலதான் இருக்கேன்.
0: உங்களுக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் வருதா இல்லமா? எல்லாருக்கும் கொண்டாட்டங்கள், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம்
1: அதுக்காக கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு
0: இருக்கேன். சந்தனராஜ் மாமா எல்லாரும் அவங்களோட குடும்பம் எல்லாம்
1: எல்லாரும்
0: கிடையாது.
1: நானும் தம்பி மட்டும்தான் இருப்போம், குடும்பம் எல்லாம் ஊருக்கு போறாங்க,
0: அவங்க எல்லாரும் அங்க போறாங்க. அந்த நாளைக்கு இல்ல,
1: இல்ல அந்த நாளைக்கு இல்ல, ஒரு 30ஆம் தேதி ஒரு கல்யாணம் வருது.
0: நியூ இயருக்கு போகத்தானே வேணும்?
1: இல்ல இல்ல, இங்க நியூ இயர்ல இங்கதான் இருக்கும், நான் கடை வச்சிருக்கேன், இங்க கடையெல்லாம் அடைக்க முடியாது.
0: அந்த நியூ இயர் நாட்டும் நீங்க தொழில் செய்யணும், அதுதான் அந்த நல்ல
1: இருக்கு. ஆள்லாம் இங்க இவங்க எல்லாம் ஊர்ல இருக்கும், ஒய்ஃப் எல்லாம் ஊருக்கு போயிருவாங்க, நானும் தம்பியும் இருப்போம்.
0: நீங்களா இங்க இருப்பீங்க? ஆஹா, சூப்பர்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப என்ன பாட்டு, என்ன பாட்டு இப்ப நீங்க கேட்க போறீங்க பாக்கலாம்? நீங்க தான் முதல் ஆள், இப்ப நான் நினைக்கிறேன் 1.5 மாதம் மேல. நீங்க தான் முதல் ஆள், அதான் சொன்னேன், எல்லாரும் கை உயர்த்துங்கன்னு சொன்னாலும் ஒரே ஒரு ஆள் நான் இருக்கிறேன் போட்டிருந்தேன்,
1: என்ன
0: பாடல்?
1: எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, வாழ்வு உண்டு வாழ்விலே.
0: அது என்ன பாடிட்டு நிப்பாட்டிட்டீங்க என்னட்ட? நான் பீமுக்கு வந்துட்டா நீங்க எல்லாரும் பாடணும், அது சந்தோஷமாகத்தான் அந்த பீம்ல இருப்பேனா இருந்தா நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன்.
1: அதாவது பாடுற அன்னைக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு தான் வருவோம், பணம் பாடம் பண்ணணும், அப்புறம் தப்பி தவிர அவரை பாக்குறவங்க ஐயோ இந்த பேருக்கு வராம போயிருவாங்க. அப்புறம்
0: அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் பாடுக்க, நீங்க பாட்டு தெரியாட்டியும் லாலா போடலாம், அது தெரியாதா உங்களுக்கு? சரி, உங்களுக்காக நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன், மீண்டும் மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க, சரியா?
1: சொல்லுங்க. 23 வயது 23 வயதாகும் நமது எம்டிஆர் பண்புலக்கு என் இனிய இனிய அட்வான்ஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷம் ஐயா, இனி திங்கட்கிழமை அதை நாங்கள் எடுத்து வருவோம். உண்மையிலேயே
1: இந்த நம்பருக்கு அனுப்பிச்சா போல குரல் பதிவு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சா?
0: ஓ, இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. என்னோட முடியும் சொல்ல போறேன், ஆனா ஹார்ட் அட்டாக் வராம நீங்க திடமா இருக்கணும். சொல்லட்டா?
1: வானொலிக்கு
0: வருதுல்ல
1: வருது, பக்கத்துல உட்கார்ற கூட இடம் இல்லையா?
0: எல்லாருக்கும் ஒரு உண்மையா பேசவே மாட்டாங்க எல்லாரும். பாருங்க உங்களுக்கு லைட்டா நெஞ்சுக்க அந்த பாடல எடுத்து வர்றது மீண்டும் மீண்டும் விளைஞ்சு கொள்ளுங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்து எங்களுடைய பாஸ்கர், நீங்க இணைஞ்சு கொண்டீங்க காட்டலிக்கு வர வேண்டும். நீங்க மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாஸ்கர். கல்யாணி அம்மா, நீங்களும் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, காட்டலிக்கு வாங்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலை தொடர்ந்து அவருடைய பாடலை எடுத்து வருகிறேன்.

0: ஆற்றல இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பாஸ்கர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா, நல்லா இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட கேட்டேன், நல்ல சுகமா இருக்கணும். எப்பொழுதும் எல்லோரும் நலத்தோடும், உடல் நலத்தோடும், மன நலத்தோடும், சந்தோஷமாக வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நீங்க எல்லாரும். அப்ப நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதா? வானொலிக்கு 23 வயது ஆகுது. அப்ப நான் சொன்ன எனக்கு வந்த வயது தான் உடனே ஸ்டீவன் ராஜ்
1: சொன்னாரு,
0: சாதுவா தனக்கு நெஞ்சுக்கு நோவு இருக்க விடம் இல்லை என்று சொல்லிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் பாஸ்கர் வேணும் உங்களுக்கு? எனக்கு இப்பொழுது சரியாக 12:22 உங்களுக்கு 10:53.
1: குலமகள் ராதை, 20,000 கண்கள் ஒன்றே ஒன்று.
0: அது எப்படி நீங்க சொல்லுங்க, 20,000 கண்கள்
1: என்று? நட்சத்திரம் இருக்குல்லம்மா,
0: எனக்கு
1: தெரிஞ்சு
0: சொல்றேன். இரவுல செய்யற, அதாவது நாங்க களவெடுக்கிறது கள்ளன் அப்படி தப்புகளை எல்லாம் அதை குறிப்பிட்டுதான். அந்த 20,000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிருக்காங்க. அப்ப நட்சத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும் அதை புடிச்சு கொடுக்காதல்ல? அப்ப நான் நினைக்கிறேன், நானும் சின்ன பிள்ளை, இப்ப நானும் உங்களை மாதிரி தான் பாராயிறேன். எதுக்கு உங்களுக்கு சின்ன மெதுவா அப்படியே நெஞ்சுக்க நோவுதா அவருக்கு அந்த மாதிரி? சொல்ல விடுறீங்க இல்லையே சின்ன பிள்ளையாண்டு. அப்ப
1: உண்மை இல்ல, உண்மை வேற இருக்கு.
0: உண்மை இல்லையா?
1: வயசு வயசு
0: சொல்றேன், அடிச்சு சொல்லுங்க. இது உண்மை இல்லை இல்லையா, அதனால நாங்க அதை பெருசு பண்ணிருந்த. உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டை கேட்டு இருக்கிறீங்க, நான் அந்த பாட்டு உங்களுக்கு எடுத்து வர்றேன். சரியா?
1: நண்பர் அவர் ராஜவேலு வேலையில இருக்காரு,
0: இந்த பாட்டை கொடுத்துடலாம். நேரம் சரியாக 12:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இன்னும் ஒரு இலக்கம் 1647-8744-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வரவானோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்ப நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். முதலில் எங்களுடைய வந்தவாசி சிவன் ராஜ் அவர்கள் கேட்ட பாடல், எல்லோருக்கும் காலம் நல்ல காலம் உண்டு என்ற பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் காட்சியளிக்கி வருகிறது.

0: பாடலை சற்று இடைநிறுத்தி காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சாத்தூர் ரமேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறீங்களா? நீங்க
1: உங்க புண்ணியத்துல கடவுள் ஆசிரியத்தை நல்லா இருக்கமா?
0: நல்லா இருக்கணும். எல்லாரும் எந்த நோய் நொடி, அதாவது நோய் துன்பம் இல்லை என்று சொல்லி எல்லாம் வாழவனும். நீங்க எல்லாரும் நன்றா இருக்கணும்.
1: அம்மா அம்மா நீங்க கொடுக்கும் குரலுக்கே எங்களுக்கு நோய்கள் வராதம்மா. இந்த குரலை கேட்க கேட்க எங்களுக்கு நோய் நொடி அனைத்தும் வராது. இன்பமோடு இருப்போம். நலமாக
0: உங்களுடைய குரல் எல்லாம் கேட்டால் எனக்கு துன்பம் வராது, மற்றது நோய் வராது. முதல்ல என் அன்பு உறவு
1: அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு சொல்லுவீங்க சொல்லுங்க.
0: எப்படித்தான் நீங்க நான் உங்களோட பேசினாலும் நீங்க பேசுறது இப்ப இங்க இருந்து பாக்கிக்க நீங்க பேசுனா தானே நான் பேசலாம். அப்ப நீங்க பேசுற அந்த அழகிலும் நீங்க காட்டுற அன்பிலும் தான் நான் நல்லா இருக்கிறேன்.
1: ஆமாமா ஆமாமா, ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இங்க லோக்கல்லே பேசிட்டு இருந்தோம் நாங்க. இப்படி சென்னை கோயம்புத்தூர், சென்னை புதுச்சேரி, மதுரை கோயம்புத்தூர்னு பேசிட்டு இருந்தோம் நாங்க. இப்ப இந்த தொலைவுக்கு பேசுறா நீங்க தான் நம்ம காரணம். அது வந்து
0: அப்படியா? சந்தோஷம்.
1: ஆமா மேடம், கண்டிப்பா நீங்க தான் நம்ம காரணம். எனக்கு வந்து நாடு கடந்து இவ்வளவு தொலை பேசுறேன் எப்படி நாங்க உங்களால்தான் இவ்வளவு எங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு.
0: சந்தோஷம் சந்தோஷம். என்ன எல்லா இடமும் இப்ப அந்த வசதி வந்துருச்சு, எல்லா இடமும் பேசக்கூடிய வசதி வந்துருச்சு.
1: ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, பேசணும் இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம வானொலியை
0: மட்டும்தான்
1: கொச்சைப்படுத்தல. இருந்தாலும் இந்த பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க நேர்களுக்காக. நேர்கள் உங்க குடும்பம், உங்க குடும்பத்துக்காக.
0: நேர்கள் இல்ல, என்னுடைய உறவு குடும்பம்.
1: உங்களுடைய குடும்பம் நாங்க குடும்பம்.
0: அது உண்மை. அப்ப அதுதான் வித்தியாசம்.
1: உங்க
0: வித்தியாசமாதான்.
1: பெரிய காலேஜ் முடிச்சிட்டாரு. சின்னவர் வந்து இப்போ ஆர்மில ஜாயின் பண்ணிருக்கம்மா. அதான் ஆர்மி உதவிக்குமா அனுப்பிச்சிருக்கேன். இப்போ மூணு மாசம் தான் ஆகுதுமா, நம்ம பெங்களூர்ல தான் இருக்காரு.
0: இருக்க ரெண்டு பையங்க மட்டும்.
1: ரெண்டு பையன்மா, ஒரு பெரிய பொண்ணு காலம் ஆயிடுச்சு. ஒரு 11 வயசு காலம் ஆகும் போது காலம் ஆகி ஒரு 11 வருஷம் ஆகுது. டோட்டலா 23 வருஷம் ஆகுதுமா. பெரிய பொண்ணு கேன்சர், பிரெயின் கேன்சர் வந்து காலம் ஆயிடுச்சு.
0: அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க? சோகங்கள்ல
1: எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே வந்து அந்த மீடியமா சோகமான பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு பழைய பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு புது பாட்டு ஒன்னு பிடிக்காது.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு தரிசனம் படத்துல ஒரு பாடல் கொடுங்கம்மா.
0: தரிசனம் படத்துல அது
1: இது மாலை நேரத்து மயக்கம் அந்த பாடலாம்.
0: எங்க அங்க அடுத்து வரீங்க என்ன?
1: இது மாலை நேரத்து மயக்கம், இது கால தேவனின் கலக்கம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெற போகும் துன்பத்தின் துவக்கம். இது கால தேவனின் கலக்கம். அம்மா இந்த பதிலாம்
0: என்ன? அப்படி அவர் சிரிச்ச மாதிரி சிரிக்கல நீங்க.
1: உயிரும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன? அதாம்மா அதே வீட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு
0: இருக்கேன். நல்லா பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடுவர் பாடலாம். பாடுவர் பாடலாம்ல வந்து பாடுங்க. உங்களோட பாட்டுக்கு எடுத்து
1: வர்றேன்.
0: எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி.
0: நிச்சயமா நிச்சயமா எடுத்து வர. நன்றி.
1: ஓகே ஓகே. நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:32. இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:32. அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:02. அது காலை நேரம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வந்தவாசி ஸ்டீபன் ராஜ் அவர்களுடைய பாடலை காற்றலையில் எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக 12:35. இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:06. அது காலை நேரம். என் அன்பு உறவுகளை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 1647-8764-1 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய பாஸ்கர், நீங்கள் கேட்ட பாடல் 20,000 கண்கள் கேட்போமா என்னவென்று?

0: நேரம் சரியாக 12:39. இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:09. நீங்கள் மலைக்களம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், நீங்கள் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் வைபரோடாக இணைந்து கொள்ளலாம். சரியா? அடுத்த பாடல் எங்களுடைய சாத்து ரமேஷ். அதுக்கு முன்பாக எங்களுடைய ஆண்டால் நீங்கள் காட்டலைக்கு வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, உங்களை இணைத்துக் கொள்ளலாம். 2-3 தடவைகள் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். உங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அழைத்த உடனே நீங்க விட்டு போகக்கூடாது. வணக்கம் ஆண்டாள். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்? நலமா இருக்கீங்களா? ஹலோ, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: ஹலோ.
0: உங்களுடைய அன்பினால், எல்லாருடைய அன்பினாலும் நான் நலமாக. ரொம்ப குரல் ஆச்சா? அது என்ன செய்ய,
1: ரொம்ப நாளாச்சுமா உங்க குரல் கேட்டு.
0: நிச்சயம் நிச்சயம், குரல் கொடுக்க முடியாத நிலையில இருந்திருந்தேன். சற்று சோகங்கள். அப்ப நீங்க உங்களோட
1: வீட்டுல
0: பேர பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காரு.
0: நல்லா இருக்காரு. என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணும் ஆண்டாளுக்கு? திங்கக்கிழமையோடு திங்க வருகிற 9ஆம் தேதி எங்களுடைய வானொலியின் 23வது வருடம் எங்களுடைய.
1: நேத்து கேட்டமா? நேத்து
0: நீங்க உங்களோட குரல்ல எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு வையுங்க. அதை காட்டலையில நாங்கள் எடுத்து வருவதற்கு எல்லாத்தையும் இதுல பதிவு செய்து விடுங்க எனக்கு. சரியா? நல்லது. மீண்டும் மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க நீங்க. சரியா?
1: அடிக்கடி வருவேன். நீங்க வந்துட்டீங்களா? அடிக்கடி வருவேன். இல்ல,
0: அடிக்கடி வரா. சரி, உங்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சு நோகுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லட்டா? ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நோகுதுன்னு சொல்றாங்க. சொல்லட்டா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: அதான் சொல்லிட்டு முதல் சொன்னது கேட்டீங்களோ தெரியாது. வானொலிக்கும் 23 வயசு, எனக்கு 23 வயசு. உங்களுக்கு கொஞ்சம் நோவுது இல்ல? இப்ப ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கொஞ்சத்து கழிச்சா
1: 63 கழிச்சு கொண்டு வரையில
0: அப்படியே 23ஆ வந்துடுது பாத்தீங்களா?
1: 23ல இருந்து புரியல.
0: அப்படியே கழிச்சு கொண்டு வந்தா, கொஞ்சம் எண்களை கழிச்சு கொண்டு வந்தால் 23 ஆகுமல்ல?
1: 40 வயசு 23
0: பாருங்க. அதுங்களா, இத இப்படி எல்லாம் மூளை இருக்கன்னு பாருங்க. 63ல 40 கழிச்சுட்டா உடனே. நல்லது ஆண்டால், உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன். என்ன பாட்டு? அது கண்ணன் பாட்டு ஒன்று எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு.
1: ஏதாவது ஏதாவது
0: எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. சரியா ஆண்டால்? காட்டலையில் இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் தர்மபுரி. வணக்கம் தர்மபுரி. முருகன், எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன்.

0: அதுலயும் பஞ்சாயம் காட்டுறீங்க நீங்க, கொஞ்சம் 40 கிடைக்காம 23 கிடைக்கிறீங்க பாருங்க பாத்தீங்களா.
1: எனக்கு 47 இல்லையா?
0: அப்ப நீங்க உங்களை விட நீங்க சூப்பர் சூப்பர். எப்படி சாந்தி அம்மா எப்படி இருக்கிறான்? சாந்தி அம்மா,
1: சாந்தி அம்மா, அனிதா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சாந்தி அம்மா துணி துவைக்கிறாங்க. அவங்க வந்ததே பேசுவாங்க உங்ககிட்ட.
0: சந்தோஷம்.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வானொலியில உங்க குரல் கேட்டு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. சரி, அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க கதம்ப?
1: இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அந்த பாட்டு கொடுங்க.
0: முருகன் வாழ வைப்பான் என்று.
1: ஆமா, என் தங்கையை வாழ வைப்பேன் என்று நினைச்சிருந்தேன். என் தங்கை இல்லை தற்போது, அவள் ஒரு சொல்றது
0: கேள்விப்பட்டிருந்தேன்.
1: ஒரு 15-20 வருஷம் எடுக்கும், ஒரு நாள் அவன் கூட்டு சொன்னீங்க
0: சொல்லுங்க. அதனால
1: அவளுக்கும் அவளுக்காக
0: நிச்சயமா நான் அந்த பாடலை உங்களுக்காக எடுத்து வர்றேன். எங்களுடைய தர்மபுரி மோகன் என்ன செய்யறார் இப்ப, நலமா இருக்கிறாரா?
1: மோகன் அவரு செங்குட்டை மோகன், அவர் நல்லா இருக்கிறாரு.
0: நல்லா இருக்கிறா? அவரை கேட்டு
1: முனிப்புங்கிட்ட சொல்லிட்டேன். முனிப்பு லைன்ல வருவாரு.
0: வீரமணி
1: போன் எடுக்கல, மோகனுக்கு இன்னும் தகவல் கொடுக்கல.
0: எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க, நாளைக்கும் வருவேன் நான். நாளைக்கும்
1: நான் இந்த பக்கம் எம்டிஆர் பக்கம் சரியா வரவே இல்லை. நானு உங்க உங்க குரல் கேட்டு தான் எனக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி சந்தோஷமா இருக்குது எனக்கு. இன்னைக்கு
0: இவ்வளவு நாளும் வராம இருந்து பாருங்க, வயது எவ்வளவு குறைஞ்சிட்டு தண்டு குறைஞ்சிட்டு தண்டு 40 வயது 23 நிக்கல.
1: 23 வயசு குறைஞ்சிருச்சா? சந்தோஷம்.
0: என்ன நீங்க மாறி மாறி 40 குறைஞ்சிருச்சு, 23 நிக்கிறேன்ற நீங்க திருப்பி திருப்பி.
1: அதம்மா 23 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே 23 இருக்கட்டும். வாழ்நாள் வாழ்நாள் பூராமே உங்களுக்கு 23 இருக்கட்டும் சொல்லி தர்மபுரி முருகன் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, வாழ்த்துனாலும் வாழ்த்து. நீங்க சரி 16 வயதா வாங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்ல?
1: நான்
0: இந்த பாட்டு பாடிப்பேன் அப்படி என்ன நீங்க அப்படி சொன்னோன்னு 16 வயது 16
1: அன்பு பாசம் காட்டக்கூடிய வானொலி இல்ல
0: வாழ்க்கை
1: எனக்கு.
0: நாங்கள் எவ்வளவு
1: நன்றி நன்றி. நீங்க எவ்வளவு இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நேயர்கள், வானொலி நேயர்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா, அது நான் எந்த காலத்துல
1: என்னைக்கு வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு காத்து கொண்டு இருந்தேன்.
0: நிச்சயமா எனக்கு
1: கேட்ட ரொம்ப சந்தோஷம். பாட்டு கொடுங்க, அனைத்து நேயர்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா எடுத்து வர்றேன் நான்.
1: என்ன கேட்காம இருக்கிற நேயர்கள்லாம் நம்ம எம்டிஆர் வானொலி கேட்டு அனைவரும் சந்தோஷம் அடைய வாழ்த்துக்கள்.
0: நிச்சயம் நிச்சயம், உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். நன்றி நன்றி முருகன்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். காட்சியில இணைந்து கொள்ளும் என் அன்பு அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். கணபதி அண்ணா. ஆஹா, சரி, அடுத்த அன்பு உறவை இணைத்துக் கொள்ளலாம். ஆஹா, இணைத்துக் கொள்ளலாம் சொல்றதுக்கு அணைத்துக் கொள்ளலாம்னு வந்துருச்சு பாத்தீங்களா. வணக்கம் முனியப்பன், எப்படி இருக்கீங்க? வணக்கம்
2: முனியப்பன்,
0: நீங்க நலமா இருக்கீங்களா? எப்பொழுதும் நலத்தோடும்
2: இருக்கிறேன். ஒரு இழப்புலாம் ஈடு செய்யாத இழப்பு, ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.
0: நிச்சயம் நிச்சயம்,
2: எல்லாரும் கூட பேச ரொம்ப சந்தோஷம்.

0: நல்லா இருக்கப்போ?
1: எல்லாம் நலமா இருக்குது, நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கோம், இருப்பவர்கள் எல்லோரும்.
0: எல்லாரும் நேயர்கள் அத்தனை பேரும் ரொம்ப எந்த நோய் நொடி இல்லாம சிறு சிறப்பா, நான் எந்த ஒரு நோயற்றவாளே குறையற்ற சொல்ல அந்த மாதிரி சிறப்பா இருக்கணும், அதான் சந்தோஷமான விஷயம் கூட.
1: ஹலோ, முனியப்பன் உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு வந்து முள்ளுமலர்ல ஒரு பாட்டு கொடுங்க, செந்தாழ் பூ வந்தாலும் சென்று என் மீது மோதலாம், அந்த பாடல் கொடுங்க. எம்ஜிஆர் நேரு உறவுகளுக்கும் மீராமாலுக்கும் எல்லாம் சேர்த்து இந்த பாடல
1: உண்மைய சொல்லணும். செந்தாளம் பூவில் வந்தாலும் சென்றல் என் மீது மோதுதம்மா, அது உங்கள மோதி இருக்கா? உங்களுடைய பாடலை எடுத்து வர்றதா மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க நீங்க. இதுல உங்களுடைய வாழ்த்தை நீங்க வச்சிருங்க எங்களுக்கு. திங்கட்கிழமை 23ஆம் தேதிக்குரிய அந்த வாழ்த்து நாங்கள் அப்படியே பதிவு செய்து அந்த நாள் பூராவும் நாங்கள் காற்றடையிலையும் இருப்போம். அந்த வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப நாங்கள் காற்றடையில் எடுத்து வருவதற்கு. சரியா?
0: நன்றி
1: நன்றி. காற்றடையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம் எங்களுடைய தாயகத்திலிருந்து அருள். வணக்கம் அருள்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க அருள்? எப்படி மாமா இப்ப கொஞ்ச காலமா துள்ளவே இல்ல, அப்படித்தானே?
2: நீங்க நேரலைக்கு வராதால தெரியல.
1: தெரியல. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அருள்? இன்றைக்கு
2: இது விடுதலை படத்துல இருந்த ஒரு பாட்டு.
1: விடுதலை?
2: விடுதலை
1: ஒரு பாடல். என்ன பாட்டு?
2: எனக்காகவும் அதுல வரும் இப்ப கைவசம் ஞாபகம் இல்லாம இருக்குது. இது வந்து முந்தைய தமிழ் வானொலி அனைத்து உறவுகளுக்காகவும்
1: கேட்கிறேன்,
2: எனக்காகவும் கேட்கிறேன். மற்றது அந்த எனக்கு கூடுதலான மெசேஜ் தகவல் போடுற இளவரசு அன்னைக்காகவும்
1: போடுறேன். இல்ல இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்காக கேக்குறீங்க, இளவரசுக்காக கேக்குறீங்க,
2: நேர்களுக்கும்
1: உங்களுக்கு யாருக்கு கூட குடுக்கறோம், உங்களுக்கா நேர்களுக்கா? அந்த பாட்டுல
2: எல்லாரும் குடுங்க, கூட இல்ல
1: எல்லாரும் குடுங்க, உங்களுக்கு கொஞ்சமா கொடுக்க. சந்தோஷம். உங்களுக்கு அடுத்து வர்றேன் பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:53 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:24 எங்களுடைய ஆண்டு லட்சியமா நீங்க இணைந்து கொண்டீங்க. காற்றலையில மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, காற்றலைக்கு வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடர்வோம். அடுத்த பாடல் சாத்தூர் ரமேஷ் அவர்கள் கேட்ட பாடல், இது மாலை நேரத்து மயக்கம். நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு வரிகள் பொருந்திய இந்த பாடல் காற்றடையில் எடுத்து வரலாம். ஆனந்த லட்சியமா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: பாடலை இணைந்து கொள்ளும் என் அன்பு அம்மா ஆனந்தலட்சுமி அம்மா வாங்கோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் அம்மா. உங்களுடைய குரல் எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய அரவணைப்பில், என் நேர்கள் என் அரவணைப்பில் நான் நலமாக இருக்கிறேன்.
1: சொல்லுங்க. எனக்கு எனக்கு இவருக்குதான், இளவரசு சாருக்குதான் நன்றி சொல்லலாம். அப்பப்ப அப்டேட் மாதிரி எம்டிஆர் எஃப்எம்ல என்னென்ன நிகழ்ச்சி எப்பப்ப எங்கெங்க என்னென்ன ஓடுதுன்றது அவரு சொல்லும், அவரு சொல்றாரு, அதை பாத்துட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா தொடர்பு கொள்ளும் சூழ்நிலையில் இல்லாததுனால நான் வர முடியல, மன்னிக்கவும்.
0: நிச்சயம் நிச்சயம்.
1: இன்று இன்று வாய்ப்பு கிடைத்தது, அதனால் வந்துவிட்டேன்.
0: வந்துட்டீங்க. சரி, அப்ப உங்களுக்கு திங்கட்கிழமையும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்க கொள்ள வேண்டும். எங்களுடைய 23rd
1: ஆண்டு
0: உங்களுடைய பதிவும் கிடைச்சதம்மா. நான் அதை அந்த அந்த குரல் வழங்க இதெல்லாத்தையும் நாங்கள் பதிவு செய்து எடுத்து வருவோம். சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு
1: எனக்கு என்ன பாட்டு வேணும்னா, குமரி கோட்டம் படத்துல எங்கே அவள் என்றே மனம், அந்த பாட்டு வந்து எங்கே மீரம்மா எங்கே எம்பிஆர் எஃப்எம் தேடினேன் கிடைக்கவில்லைன்னு பாடணும்.
0: எங்கே அவள், எங்கே அவள்,
1: குமரி கோட்டம்
0: அதுல
1: என்றே மனம் தேடுதே அவளால்
0: ஓடிவா.
1: அந்த பாடல்
0: வந்துட்டேன்னா
1: வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, இப்ப நான் வயசு குறைஞ்சி வந்திருக்கேன், அதை பத்தி நீங்க பேசல.
1: நானா?
0: நான் வயசு குறைஞ்சி வந்திருக்கிறேன். 73 வயசுல இருந்து 50 வயசு குறைஞ்சு 23 வயசுல இருக்கேன்.
1: ஓ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், எல்லாமே திரும்புது, வேற ஒண்ணும் இல்ல.
0: இதுதான் தாயன்றது பாத்தீங்களா, தந்த பிள்ளை.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:58 இந்திய இறங்கி நேரம் சரியா 11:28. ரமணி ராஜேஷ், நீங்கள் அழைப்புக்கு வந்த நீங்க இரண்டு, அதாவது வைபரலையும் வாட்ஸ்அப்லையும் வந்திருக்கிறீங்க. மீண்டும் அழைப்புக்கு வாங்குவோம். அம்மா பேசிக்கொண்டிருந்தபடியா காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்குமா? நீ எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: நிச்சயம் முதல்ல அந்த 23 வயது குழந்தைக்கு வந்து நான் 23 இளைஞருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லிடுறேன். எம்டிஆர் எஃப்எம்க்கு
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நேரமாய் புறப்படு, நேர்மையாய் செயல்படு, நேரத்தை வீணாக்காது, வீழ்ந்தால் அதே இடத்தில் இருக்காது, எழ கற்றுக்கொள், வென்றிடலாம் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட மேடம்.
0: இன்னைக்கு
2: எல்லாருக்கும் சுபமா அமையட்டும் மேடம்.
0: சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்து எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இந்த வானொலியும். இது உங்களுடைய இயக்கம் தான், என்னில ஒன்றுமே இல்லை.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
0: இப்ப நான் ஏறாமல் வராமல், நானும் அப்பாவும் சிந்தனை செயலாளர்களும் வராமலே என்னுடைய அறிவிப்பாளர் அத்தனை பேரை நிகழ்ச்சிகளை தந்து தந்து அதை சரியாக எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் ஐயா. அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கிறது. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 1.5 மாதங்கள் அந்த வானொலி சோறாமலே போனது. பாடல் என்பது ஒளிபரப்பாகவில்லை, நிகழ்ச்சிகள் தான் போனது. அது எனக்கு நிச்சயம் அவர்களுக்கு என்ன, நான் உயிரோடு இருக்கும் வரையும் என்னுடைய அன்பை தெரிவிச்சு கொள்வேன் நான் எப்பொழுதும். அவ்வளவு இருந்தாக உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
2: இன்னைக்கு வந்து உங்க விருப்பமும் ஏதாவது போட்டுருக்கலாம் மேடம். இந்த போட்டுருக்கலாமா? இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கிற வாழ்த்துற மாதிரியான பாடல்கள் ஏதாவது இருந்தா எனக்கு எம்பிஆர் நேர்களுக்கு எல்லாருக்காகவும்
0: உலகத்துக்கு பிறகு நாங்கள் ஒரே, அதாவது வைத்தியசாலையும் அப்படித்தான் இருந்திருந்தோம். பின்பு துக்ககரமான செய்திகள். இப்பொழுதும் எனது கூடவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் அவர் நலம் பெற்றிருக்கார், இன்னும் நல்ல நலம் பெறவில்லை. அது ஒரு பெரிய ஆபரேஷன் தானே, பிரைன் டியூமர் என்பது.
2: சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களோட இருக்கணும்.
0: நிச்சயமா எப்பொழுதும் உங்களோட
2: நிகழ்ச்சி நிறைய
0: தென்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் இருக்கிறீர்கள் சுற்றி வரை
2: என்னை.
0: இவ்வளவு நான் வராமலும் என்னை விட்டுவிடவில்லை, ஏனென்றால் இந்த வானொலியையும் தோற விடவில்லை. அதுதான் நாங்கள் அப்பா மட்டுமல்ல, அங்கு நாங்கள் எல்லோரும் கூடி இருந்த நேரம் கூட அவங்களுடைய நிகழ்ச்சி சில நேரத்துல என்ன நடக்கிறது வானொலி போகிறதான்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவர்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார்கள், எல்லா நிகழ்ச்சியும் வருகிறது என்னும் போது எல்லாருக்கும் அது பெருமையாக இருந்தது. இந்த நாங்கள் எதுவுமே அறிவிப்பாளர்கள் சூறாமல் சொல்லுங்க,
2: கடந்து கடந்து போக முடியாது இல்லைங்களா, இந்த எம்டிஆர் எஃப்எம் வந்து கடந்து போக முடியாது, நின்னு கேட்டுட்டு தான் போகணும். அதுமாரியான ஒரு அற்புதமான ஒரு பாடல்கள், அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்,
0: புதிய தென்றல் கொஞ்சம் முருங்க, புதிய தென்றல் எல்லாம் எத்தனை தரமா எடுத்து வந்தாலும் தருக்க இல்லையே, நாங்க அதை கேக்குறோம் இல்ல.
2: ஆமா,
0: இல்லாம
2: ஒரு நேர்களை வந்து கவரக்கூடிய விஷயம் அதுல இருக்கிறதுனால அதை நம்ம அப்படி போகும்போது அப்படி பாத்துட்டு போக முடியாது. இன்னும் உத்து பாக்குற மாதிரியான ஒரு வானொலி இது எம்டிஆர்.
0: சந்தோஷம்
2: சந்தோஷமான விஷயமா, 23 ஆண்டுகள் வந்து எம்டிஆர் கொண்டாடணும். நிறைய விஷயங்கள்
0: எம்டிஆர் வானொலியில, எம்டிஆர் வானொலியில இணைந்திருப்பவர்களும் இதோடய கூடி இருப்பவர் எல்லாருக்கும் வயது குறைஞ்சிடும். இப்ப எனக்கு குறைஞ்ச மாதிரி
2: எல்லா நாட்டிலயும் எல்லா வீட்லயும் எம்டிஆர் எஃப்எம் ஒலிக்காத இடங்கள் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு ஒலிச்சிட்டு இருக்கு எல்லா
0: இடத்துலயும்.
2: சந்தோஷம் தான் நம்ம,
0: அது
2: நேர்களுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல குடுக்கறதுனாலதான் அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. 23 ஆண்டுகள் வந்து நேர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, நேர்களை வந்து அரவணைச்சு செல்றது, அதனால அதான் ஒரு முக்கிய காரணம். அதுதான்
0: இந்த குரூப்ல எல்லாம் வைத்திருந்தார்கள் அம்மா, அந்த நிகழ்ச்சியில அம்மாட குரல் கேட்காட்டி ஐயோ நான் இந்த குரூப்பை விட்டு போறேன் ஒரு ஆள் சொல்லி எனக்கு அவ்வளவு தோகத்திலும் அத கேட்ட உடனே எனக்கு நான் போறேன் கூட குரலை காணையிலே அம்மாண்டு நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பியும் பார்த்தேன். ஆனா அவர் போகல, அவர் அம்மாக்கு அப்படி சொல்லி பாக்குறாரு அம்மா தன்னோட பேசுறது எனக்கு பேசுற தன்மையில அப்ப இருக்கவில்லை நான். இன்னும் அந்த எங்களுக்கு அந்த இது மாறவில்லை, ஏதோ ஒரு பெரிய பாடாங்கல் ஒன்று எடுத்து
2: இதுக்கு மேல உங்களுக்கு பனிக்காலம் இல்லாமா
0: இங்க கொட்ட தொடங்கி விட்டு சரியான குளிர், இப்ப நல்ல குளிர்
2: பனி, அத இந்த காலம் உங்களுக்கு சிரமமா தானே இருக்கும், இல்ல வர்றது கொட்டுறது எல்லாத்துக்குமே கஷ்டம்.
0: நிச்சயமா உண்மைதான்,
2: சந்தோஷமா. நாளைக்கும் நிகழ்ச்சி உண்டுங்களா? நாளைக்கு உண்டு,
0: நாளைக்கும் இருக்கு. இனி இனி நிகழ்ச்சிகள் கூடுதலாக அப்பாவும் எடுத்து வருவார், லைவாகவே இருக்கும். இன்னும் அங்க இருக்கிறவர்களும் அதாவது கண்ணன் இளவரசி இவர்களும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய தன்மையாக எங்களுடைய நிகழ்ச்சியை உடனுடன் எடுத்து வரக்கூடியதாக நாங்கள் ஏற்பாடு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
2: நானும் நாளைக்கு நாளைக்கு லீவா இருந்தா பிறந்த நாள் சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சி ஏதாவது பண்றேன், கண்டிப்பா பண்றேன்.
0: எடுத்து வாங்க போன தடவை எடுத்து வந்திருந்தீங்க தெரியுமா, அந்த வாழ்த்து
2: வந்திருந்த அது மாதிரி
0: எடுத்து வாங்க, சந்தோஷம்.
2: நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர்றது வாய்ப்பு இருந்தா நான் கண்டிப்பா நம்ம நேயர்கள்ட்ட எல்லாத்தையும் கலந்து தொடர்பு கொண்டு பேசி
0: எடுத்து வாங்க, அதை நாங்கள் எதிர்பார்க்கணும். எடுத்து வாங்க உண்மையாக, நேரம் சரியாக இப்பொழுது 1:05 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் இதை பதிவு செய்து வைத்திருங்கோ, அந்த வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்றதுக்கு இந்த 2 இலக்கங்களும். அந்த பாடலை தொடர்வோம். இது மாலை நேரத்து மயக்கம், நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் அதாவது வாழ்க்கையோடு ஒன்றி போகிறது. கேட்போம்.

அருமையான பாடல். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:39, கனடிய நேரம் சரியாக 1:09. நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். அடுத்த பாடல் ஆண்டால் நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. என்ன பாட்டா இருக்கும்? நீங்க கண்ணன் பாட்டுன்னு சொன்னீங்க. எனக்கு பிடித்த பாடல்ல இந்த பாடலும் ஒன்று. கேட்போமா, கேட்டு பார்ப்போமா?

0: கனடிய நேரம் சரியாக 1:14, இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:44. கதம்பத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலக்கி வருவோம். அடுத்த பாடல் முருகன், நீங்கள் கேட்ட பாடல் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்ற பாடல் காட்டிலக்கு வருகிறது. நீங்க இந்த பாட்டை கேட்டுட்டீங்க, எனக்கு என்ன, எனக்கு இப்ப நித்திரை வரப்போகுது சரியா? அப்புறம் நிகழ்ச்சி நீங்க தான் நடத்தணும். காட்சியில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய அன்பு மாமாவை சந்திக்கலாம். வணக்கம் மாமா.
1: வணக்கம்.
0: வணக்கம் மாமி.
1: எப்படி இருக்கீங்க மீராதா?
0: அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க? நீங்க நீண்ட நாளைக்கு பிறகு
1: அத்தை நல்ல சுகம் வருமா?
0: அத்தை என்ன, நீங்க சொத்து எழுதி வைக்கிறேன் என்ன மறந்துட்டீங்க? 1.5 மாதமா
1: மருமோள
0: சொல்லுங்க. சொல்லுங்க எங்க இந்த சொத்து, சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க அட்டை, ஏங்க
1: அது மட்டும் காதுல விழவே மாட்டேங்குது.
0: வணக்கம் ராணி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களை மாதிரி அன்பான உறவுகளால் நான் நலமாக இருக்கிறேன்.
1: எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் உங்க அப்படி காதல தேன் பாயுது?
0: பாயுது, பாயும். அது சரி, 73 50 போன
1: எத்தனை?
0: 73. அது அதுதான் இப்ப இந்த வயது, அதை சொல்ல வந்தேன்.
1: 20 அப்ப 50 வயசு.
0: நல்லா இருக்குது. அப்பதான் அம்மா, அப்பதான் எங்களுடைய யாரு எந்த அம்மா ஆண்டாள் சொல்லிட்டு போனா எனக்கு 63 40 கழிச்சா. அப்ப நீங்க 40 வயசு சொல்ல போறீங்க?
1: 63.
0: அப்ப 53 30 கழிச்சு. கணக்கு பாடம் நடக்குது, கணக்கு பாடம்.
1: என்றும் 16 மா நீங்க
0: எல்லாருக்கும் இத சொல்லி சொல்லி பாக்குற யாருக்காவது கொஞ்சமாவது இதயத்துல நோ வருதாண்டு. ஆக எங்களுடைய ஸ்டீவன் ராஜ் தான் சொன்ன, சின்னனா நோ வருதம்மா, பக்கத்துல இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இடம் கூட இல்லையம்மா, நீங்க 23 சொன்ன சொல்லி இருந்த. அது நான் ஆண்டாண்டு கேட்டேன்னு அவகிட்ட, அது எப்படி ஆனது, அது எப்படி வந்தது 23?
1: நீங்க சொல்லுங்க, வருடம் போக போக வயது இறங்கும் சொல்லுங்க.
0: எங்க எங்க வானொலியில இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் எல்லா அன்பு உறவருக்கும் இறங்கும், ஏறாது
1: இறங்கும். வயது வருடம் ஏறும் வயது இறங்கும் அப்படி சொல்லுங்க.
0: வருடம் ஏறும் வயது இறங்க என்ன?
1: அப்படி சொல்லுங்கம்மா.
0: முடி நிறைக்கும்,
1: அது அழகு நிறை,
0: அழகு நிறை. அவ கொட்டி போயிருக்கிறவங்களுக்கு, கொட்டி போயிருக்கிறவங்களுக்கு
1: புதுசா வளரும்.
0: ஆஹா, கேட்டு என்ன வச்சா வளரும்? இல்ல உண்மையா ராணி எனக்கு சொல்லித்தாங்க, என்ன வச்சா முடி வளரும்?
1: உரம் வச்சா வளரும்.
0: என்ன வச்சா, என்ன வச்சா?
1: கொத்தி உரம் வச்சா வளரும்.
0: ஆஹா, உங்களோட பக்கம் வரவே கூடாது வைத்தியம் பாக்குறதுக்கு. முடி முடி வளரே இல்ல, நீங்க கொத்தி உரடியா உரம் வச்சிருவீங்க.
1: ஆளை சொல்லல, தலைய சொல்ல.
0: தலைய தலைய பண்ணுறா?
1: அது சும்மா காமெடிக்கு சொன்னது. நம்ம உடம்புல ஹெல்த் இருந்ததுன்னா, நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டு நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்ததுன்னா முடி வளரும்.
0: முடி வளரும்,
1: எதிர்ப்பு சக்தி குறைய குறையதான் முடி குறையும், முடி கொட்டும்.
0: நல்லா கொட்டு, ஒவ்வொரு நாளும் நிறைய கொட்டும். ஆனா நான் சொல்லட்டா, மனசுல சோகம்
1: பாரம்பரியம்னு ஒன்னு இருக்குது. பாரம்பரியம் நம்ம ஃபேமிலியில இருக்காது, அப்படி ஆச்சுன்னா அதுவும் ஆகும்.
0: பாரம்பரியம்
1: ஹெல்த்தான ஃபுட்டு.
0: பாரம்பரியத்துல இல்ல, எங்க அம்மாக்கு நல்ல முடி. இது இங்க இந்த இந்த
1: நாட்டுல அந்த கரோட்டின் அப்படிங்கிற வந்து சத்து வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு.
0: ஓ, இந்த நாட்டுல வந்து எல்லா பெண்களுக்கும் முடி கொட்டுது, நிறைய கொட்டுது எல்லாருக்கும். நல்லா இருந்த முடி எவ்வளவு இல்லாமலே ஆச்சு. போன முறை நீங்க பார்த்த
1: ஒரு ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாதுமா, நிறைய கிளைமேட் இருக்குது, அது சேஞ்ச் ஆனாலும் நம்ம தலைக்கு வந்து ஒத்துக்கலாம்னீங்களா, அதனாலே முடி கொட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சு டாக்டரோட அட்வைஸ் படி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த முடிக்கு உரிய சத்து சத்துனா ஆள் நல்லா சாப்பிட்டு குண்டா இருப்பாங்க, ஆனா முடி கொட்டுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அது வந்து அப்படி கிடையாது. அந்த முடி வளர்றதுக்கு என்ன சத்து தேவையோ அது நம்ம உடம்புல இல்லைன்னா முடி கொட்டும்.
0: இது இது இதுவரை நீங்கள் கேட்டது டாக்டர் ராணி அவர்கள் கொடுத்த குறிப்பை கேட்டிருக்கீங்க, நல்லா கேட்டுக்குங்க. சிதம்பரத்துல இருந்து டாக்டர் ராணி தந்த இந்த குறிப்போட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இனி அவர்கிட்ட முடி எப்படி வளரும், அதாவது சரி சத்து வேணும்னு சொல்றா, என்னத்த சாப்பிட்டு சத்து எடுக்கலாம்னு கேட்டு பாக்கலாம். என்ன சாப்பிட்டா சத்து வரும் டாக்டர் சொல்லுங்க நீங்க.
1: அது வந்து கேரட், கால்சியத்துல வந்து நிறைய கரோட்டின் இருக்குது, அது சாப்பிட்டீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: என்னத்துல எங்க இருக்குது, என்ன சாப்பாடு?
1: கேரட், பால், பால்,
0: பால், பால்,
1: பால்ல வந்து கால்சியம்
0: பசும்பால்,
1: பசும்பால்,
0: பசும்பால்ல நிறைய குடிக்கணும் இல்ல, அண்டா கணக்குல,
1: அண்டா கணக்குல குடிச்சீங்கன்னா
0: பிரச்சனை உருவானால ஏதோ ஒரு வழியில தீர்வாகும். சரி, இதுவரை நேரமும் நீங்க சிதம்பரத்துல இருந்து டாக்டர் ராணி அவர்கள் சொன்னதை கேட்டீங்க. பால் அளவா குடிங்க, மூணு நேரமும் மூணு ஒவ்வொரு கிளாஸ் பால் குடிங்க. சரி, கொஞ்சம் ராணியமாக என்ன பாட்டு வேணும்?
1: நிஜமா சின்சியரா சொல்றேன், சீரியஸா சொல்றேன்,
0: பால் குடிங்க,
1: நல்லா குடிச்சேன், குடிக்கலாம்.
0: நிச்சயம் நிச்சயம், நாங்க குடிக்கிறது குறைவு, நான் பால் எல்லாம் நிப்பாட்டியிருந்தேன், குடிக்கிறது குறைவு, அதனால்தான். நிச்சயம் அங்க வந்திருக்கும் போது நான் நிறைய பால் குடிச்சிருந்தேன், அப்ப நல்லா இருந்தது. இங்க எல்லாம் வந்தோட பால்
1: இனி நீங்க வரும்போது நாங்க மாடு வாங்கி கட்டி போட்டுக்கிறோம்.
0: நான் வந்த பிறகு நீங்க மாட்டோட மாற என்னையும் அதுல கட்டி
1: போட்டு அப்படிதான் உங்களுக்கு சுத்தமான பசும்பால் கிடைக்கும், அதுக்காக சொன்னேன்.
0: இல்ல மாட்டு, மாட்டுக்கு பக்கத்துலயே நீங்க நல்ல பெட் எல்லாம் போட்டீங்கன்னா உடி இழம்பணும், அதுல என்ன. ராணி அம்மா என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு?
1: எனக்கு எனக்கு அமராவதி படத்துல இருந்து புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
0: புத்தம் புது மலரே.
1: அம்மா
0: சொல்லுங்க,
1: உங்க மாமாட்ட குடுக்கட்டுமா? தாய் மாமாட்ட?
0: மாமாட்ட குடுங்க. அந்த சொத்தங்க
2: இனிய காலை வணக்கத்தோடு சிதம்பரம் வணிகர் சிலுவை சந்திரராஜ். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க
0: மாமா? உங்க நேரத்துக்கு என்ன எட்டு நிமிஷத்துல மாமா மதியம் ஆயிரும் இல்ல
2: அம்மா?
0: காலை வணக்கம் போகும் மாமா, அது கையில ஓடி வந்துட்டீங்க. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்க?
2: நலமா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா எப்படி இருக்காங்க?
0: ஐயா அப்பா நல்லா தூங்குற அப்பா
2: தூங்குற? ஆமா, தூக்கத்துலதான் நீங்க எழுதி வந்திருக்கீங்க.
0: இன்னைக்கு இன்னைக்கு சந்தோஷமா நான் எழுதி போட்டோன்னு அப்பா நீங்க நிகழ்ச்சி செய்யுங்கம்மான்னு சொல்லி இருந்த அவர் தூங்குறாரு நல்லா அப்பா.
2: தெரியுமா தெரியுமா.
0: மாமா எங்க மாமா? ஒன்றரை மாதத்துல அந்த சொத்த எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க மாமா, மறந்து போனீங்க. அத்தை தெரியாத மாதிரி போயிட்டா சொத்து அது இதெல்லாம் இப்ப கேட்க வேணான்னு போயிட்டா அத்தை. அப்பதான் மாமாட்ட கேட்டுருந்தாங்க.
2: அப்புறம் உங்க காலநிலைகள்லாம் எப்படி இருக்கு?
0: குளிர், குளிர், ஸ்னோ கொஞ்சம் கொட்டுறதும் நிக்கிறதுமா இருக்கிறது. குளிர், ரொம்ப குளிர், வெளியில போனா எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒத்து வருது இல்ல இப்ப அந்த குளிர்.
2: எனக்கு
0: எங்களுக்கு மகிழ்ச்சி தான், இந்த நிலைக்கு வருவோமோ இல்லையோ ஒரு கேள்விக்குறியோடு தான் இருந்தேன். எனது சகோதரியும் சற்று நலமாக இருக்கிறார், ஆனால் முன்பு போல நடக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நிச்சயமா. என்ன பாட்டு மாமாக்கு என்னவன்
2: பாட்டு? நீண்ட நாளுக்கு அப்புறம் காட்டில் ஒரு வார்த்தை மிதந்து வருது, வரலாறு பட்டத்துல இருந்து போடுங்க. காட்டில் ஒரு வார்த்தை மிதந்து வருது நீண்ட நாளைக்கு அப்புறம், எல்லாரும் கேட்டுங்கப்பா.
0: எல்லாம் சிச்சுவேஷன் சாங் தான் இல்ல மாமா? நீங்க
2: எல்லாரும்
0: புதுசு புதுசா குடுக்குறாங்க. இப்ப புதிய ஒரு அறிவிப்பாளர் அவர் கோவை கோவை வேண்டிலா அவர்
2: தருகிறார்.
0: மற்றது எங்களுடைய முத்துச்சிதறல் நிகழ்ச்சி எங்களுடைய ரேவதி அவர்கள் எடுத்து வந்திருந்தார். காட்சியலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். ஒரு வார்த்தை கேட்க ரெண்டு மாசம் காத்திருந்து வேண்டிய வச்சீங்களா?
0: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடா.
3: காத்திருந்த குரலை கேட்ட உடனே என் வைஃப் சந்தோஷப்பட்டா, வந்துட்டாங்களா அவ்வளவுதான் பேசிட்டே இருப்பீங்க. நைட்டுதான் பாத்தேன், இதுல பாத்தேன் குரூப்ல முதல்ல வார்த்தையா கேக்குறாங்க. சரி ரைட்டு பேசுறதுக்கு வந்துட்டாங்க.
0: நல்ல சோமா இருக்கேன் ராஜ்குமார் நீங்க நலமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் உங்க பாட்டு என்ன உங்க விருப்பம் நாங்க கேக்குறேன் இது வரைக்கும் எல்லாத்தையும் என்ன கேட்டிருந்தீங்க அடுத்த நேரத்தில் நேரம் சரியாக 1:26 இது கரடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:56 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. தர்மபுரி செல்வம் நீங்களும் அழைத்திருக்கிறீங்க. மீண்டும் அழைப்புக்கு வாங்குவோம் காட்டிலைக்கு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய முருகன் நீங்கள் கேட்ட பாடலை காட்டிலைக்கு எடுத்து வருகிறேன்.

எல்லாரும் இந்த பாட்டை கவனமா கேளுங்க. இந்த பாடல் முடிவடைஞ்ச உடனே ஒரு குரட்டு சத்தம் கேட்க, அப்ப நீங்க யோசிக்கணும், நானும் தூங்கிட்டேன். சரியா பாட்டை கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: நான் ரொம்ப அருமையா இருக்கீங்க.
0: நான் நலமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப அருமையா.
0: என்ன
1: கூட பேசு?
0: கொஞ்சம்
1: மனசு சரியில்லைன்றதுனால மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சுங்க.
0: அம்மா இல்லாதான மகன் சாப்பிடாம விட்டுட்டா பாருங்க.
1: சளி பிடிச்சிருக்குங்க
0: எல்லாருக்கும், காய்ச்சல் அதெல்லாம் வருது இப்ப எல்லாருக்கும். அதனால நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும், மிக கவனமா இருக்கணும். உடனே இந்த சளி, அதாவது சளி வருத்தம் நெஞ்சில இருக்குமா இருந்தால உடனே நீங்க அதுக்கு வைத்தியம் செய்ய பாருங்க. வச்சுக்கொண்டு நாங்க கை மருந்து குடிக்கலாம் அப்படி என்றெல்லாம் வச்சுக்கொண்டு இருமி இருமி இருக்க கூடாது. இப்ப பாருங்க உங்களோட குரல்ல எவ்வளவு எவ்வளவு டொனிக் தந்து, நல்ல சாப்பாடு தந்து, பால் தந்து, விட்டமின் எல்லாம் தந்து இந்த குரல் நாங்க அழகா வச்சிருந்தேன் பாருங்க. இப்ப நான் பாக்க ஆகட்டோன்னு மகன் குரல் பாருங்க எப்படி என்ற ஒரு கங்க பாடு காட்டுங்க பாக்கலாம்.
1: குரல்
0: உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கிறது செல்வம். நீங்கள்
1: ஒரு நாள் ரெண்டு தினங்களும் சரி பண்ணிட்டு வரங்கம்மா.
0: நல்ல இஞ்சியும் தேனும் சேர்த்து சாப்பிடுங்க. இஞ்சி தேன் துக்கு
1: எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிச்சு. அதுக்கப்புறம் சரி எப்படி பேசுறது தெரியாம உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கம்மா.
0: நிச்சயம் நிச்சயம் ஐயா, எல்லாரோடும் பேசுறதுக்கு எனக்கு தெரிவு இல்லாமல் இருந்தது, அதனால தான் நான்
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா
0: பாட்டு பாக்கலாம். என்னண்டு
1: பாடலுங்களா? குங்குமப்பட்டு கவுண்டர் படங்கம்மா. குங்குமப்பட்டு கவுண்டர் படத்துல குங்குமம் காற்றும் சேரும் போது வாசம் வீசுகிறது.
0: சுயநலத்தோட சொல்றாங்க பாருங்க. நான் எந்த மகனுக்கு குடுக்கறேன், நீங்க உங்களோட மகனுக்கு குடுக்கறேன்றீங்க பாத்தீங்களா.
1: வானொலிய
0: அறிவிப்பாளர் எல்லாரும் கவனமாக அதை கொண்டு நடத்தி இருந்தார்கள். அவர்களுக்கு
1: உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்ல, இதுவும் கடந்து போகும், எதுவுமே நிரந்தரம் இல்ல. அதனால இந்த நிலையும் மாறுமா கண்டிப்பா. உங்களோட மனநிலையும் உடல் நிலையும் சீராக இருக்க என்னோட ஆண்டவங்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேமா.
0: நல்லது ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 1:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது எல்லோருடைய பாடலையும் அடுத்து வருவதற்கு நான் சொல்லிட்டேன்ல, இப்ப வந்து தர்மபுரி செல்வம் வந்து என்ன, நான் தூக்கத்துக்கு போட்டான் இருந்தேன், அவர் வந்து உடனே அழைப்புக்கு வந்த வடிவா தூக்கத்தை கொள்ளாம இப்ப இந்த பாடலை மீண்டும் எடுத்து வரலாம். முருகா, நீங்க கேட்டீங்கல்ல ஒரு பாட்டு, இந்த பாட்டோட பாருங்க எத்தனை பேர் கொரட்டை விட போறாங்கன்னு. சரியா தூங்கலாம், தங்கச்சி மாதிரி எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன்.

இலங்கை நேரம் சரியாக 12:06, கனடிய நேரம் சரியாக 1:36. அடுத்த பாடல் எங்களுடைய முனியப்பன் நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா என்ற பாடல் கேட்போம்.

நேரம் சரியாக 1:41, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:11. இப்பொழுது ஒளிபரப்பாகிய பாடல் வந்து முனியப்பன் அண்ணாவின் பாடல். அடுத்த பாடல் அருள், நீங்கள் கேட்டிருக்கீங்க விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் காட்சியளிக்க வருகிறது.

0: நீல குயில்கள்
1: ஆற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரதீஷ். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் இனிய வணக்கம் ஒன்றிய தமிழ் வானொலி நீரமாக இனிய வணக்கம்
1: இனிய வணக்கம் இனிய வணக்கம். நல்ல தமிழ் ஆக்கிறது அப்பா, நாங்கள் எல்லாம் இனி இந்த இதுல இருந்து வராங்க. இனிய வணக்கம் இனிய இனிய வணக்கம் என்று சொன்னா சாக்லேட் கொடுக்கணுமா? இந்த இனிய கேக்குற ஆளுக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்லி இருக்கீங்க இனிய வணக்கம், நாங்க இங்க அதான் நல்ல நல்ல நன்றி என்று சொல்லும் போது நீங்க இந்த சாக்லேட் கொடுக்கணும், அனுப்பி வச்சிருங்க. சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. எந்த எந்த விதமான சாக்லேட் வேணும் உங்களுக்கு?
1: உடனே அனுப்பி
2: பலவிதமான சாக்லேட் இருக்கு. ஒரு நேரம் டீ சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தந்தி எடுத்து முடிச்சா போதும்.
1: அது உண்மை, அது நீங்க அனுப்புங்க, நாங்க சாப்பிட்டு பார்த்து நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க கேட்போம்.
2: நல்லதா இருந்தா நல்லா இருந்தாலும் நீங்க நல்லா இல்லன்னு சொல்லி ஒண்ணு தெரியும் சொல்லி அப்படியே அனுப்ப சொல்லிட்டு இருக்கும். பரவாயில்ல, ஒரு 10 சாக்லேட் அனுப்புறேன் வித விதமா.
1: சாக்லேட் கணக்கு சாம்பர்
2: கட்டா, சாக்லேட் சாம்பர் கட்டா,
1: சாம்பர் கட்டா.

0: அதுல வந்து அதிகமா வந்து புளி ஒரு புளி மிட்டாய் தான் சொல்லும். அதுக்கு பேரு தமிழ்நாட்டுல எப்படி தெரியாது,
1: செய்தி இருக்கா இல்லாட்டி ஏதாவது படமா?
0: இல்ல அது இப்படி நம்ம புளி இருக்குதுல்ல இந்த குழம்புல எல்லாம் போடுற
1: புளி, அது மாதிரி சின்ன உருண்டை உருண்டையா இருக்கும்.
0: ஓ உருண்டையா இருக்கும். ஆமா ஆமா உருண்டையா இருக்கும், ஒரு விதமா இருக்கும்.
1: அது சீனி மேல சீனி போட்டிருக்கும், அந்த சுகர்
0: சீனி போட்டிருக்கும். அது
1: அது சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. புளி முட்டாய் நீங்க அனுப்ப வேணாம், ஏன்னா நல்ல சாக்லேட் இனிக்கிற நல்ல மில்க் சாக்லேட் சாப்பிட்டா வயசு குறையும். புளி புளி முட்டாய் சாப்பிட்டா வயசு போயிடும்.
0: எப்படியானாலும் ஒரு மனிதனுக்கு வயசு போயிட்டு தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் சரி, நம்மள மனசுல எல்லாம் ஒரு நினைப்பு இருக்கும், வயசு கம்மியா தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும், அதெல்லாம் முடியாது.
1: இல்ல இல்ல நாங்க எல்லாம் சொல்லிட்டோம்ல, இந்த மொன்றிய தமிழ் வானொலியில எம்டிஆர்ல வந்து பேசுறவங்க எல்லாருக்கும் வருஷம்தான் போகும், வயசு போகாது, எல்லாருக்கும் குறைஞ்சு கொண்டு போகுது கீழே.
0: ஓ அப்படியா, அப்படியான நானும் இன்னையில இருந்து ஆரம்பிக்க போறேன்.
1: அதான நீங்க ஒரு நாள் வந்து பேசுறது ஒரு ஒரு வயசா குறையட்டும் அப்படித்தான் நினைச்சு பேசுறது. அப்ப ரதீஷுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு முதல்வன் படத்துல சக்கலக்கா பேபி,
1: சக்கலக்கா பேபி முதல்வன்
0: தெரியுமில்ல அந்த பாட்டு கேட்டிருக்கல,
1: சக்கலக்கா பேபி சக்கலக்கா பேபி.
0: அது பாடுறதுக்குதான் நான் அப்படி கேட்டது.
1: எனக்கு தெரியுமா இந்தா,
0: ஹலோ
1: எனக்கு தெரியுமா கேட்டா.
0: பாட்டு இல்ல இந்த பாட்டு வந்து நம்ம எம்டிஆர் எஃப்எம்ல கேட்டுட்டு கொஞ்சம் நாவாச்சு
1: நினைக்கிறேன். எடுத்து வர்றேன் அந்த பாடல.
0: இருபத்தி மூன்றாவது வயது குழந்தைக்காக போகுது, 9ஆம் தேதிக்கு. அப்ப அட்வான்ஸா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலி. 23வது வயதுக்கு வரப்போகுது
1: வரப்போகுது இல்ல. நன்றி நன்றி, உங்களுக்கு அந்த பாடல எடுத்து வர்றேன் ரதீஷ்.
0: நன்றி வணக்கம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 1:47, பாடலை தொடரலாம். எங்களுடைய அருள் உங்களுடைய பாடல்.

0: காஜலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம் வரதராசு, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் வரதராசு. உங்களுக்கு குரல் வித்தியாசமா இருக்கு.
1: குரல்ல கொஞ்சம் சளி தொல்ல, மழைக்காலமா இருக்கு.
0: மழை இல்லாட்டியும் வேதனை தான், வந்தாலும் வேதனை தான் இல்ல.
1: ஆமா, இருந்தாலும் கஷ்டம்தான், இல்லைனாலும் கஷ்டம்தான். ரொம்ப அதிகமா அளவுக்கு, ஆமா தண்ணி முக்கியமானது, அது அளவுக்கு மீறினாலும் நமக்கு கஷ்டம் தான்.
0: இப்ப
1: நல்லா
0: இருக்கு, நல்ல சுகமா இருக்கு. உங்களோட போன் வந்து எங்க இப்ப கட்டி வச்சிருக்கீங்க நீங்க?
1: போனே போய் இப்ப புது போன் வாங்கிருக்கேன்.
0: அது போய் தண்ணியில விழுந்து இப்ப புது போன், இப்ப அத எங்க கட்டி வச்சிருக்கீங்க?
1: புது அது இருக்கு, அது சும்மா அது ஒண்ணும் ஆகாது, அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு.
0: அத நீங்க அந்த கவர் மாதிரி போட்டு கழுத்துல போடலாம், அவங்கள்ட்ட கேட்டா செய்தரும் போட்டு வச்சுன்னா அது சேதமாகாம இருக்கும். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு ஒரு பாட்டு, தெய்வ பழம் படத்துல மலரோடு விளையாடும் தென்கலை வாராய்.
0: எங்களுக்கு பாடி காட்டுங்க, என்ன படம் அது?
1: தெய்வ பழம்.
0: தெய்வ
1: மல, தெய்வ பழம்,
0: தெய்வ பழம்,
1: தெய்வ பலம், ஸ்ட்ராங்கா இருக்கும் பலம், தெய்வ பலம் தான்,
0: தெய்வ பலம். அதுல மலரோடு விளையாடும், அதா
1: மலரோடு விளையாடும் தென்றலே வாராய், அந்த பாட்டு.
0: சூப்பரா பாடுறீங்க, எங்க பாக்கல, என்ன இருக்க பாடுங்க?
1: அந்த அந்த ஒரு வரி தானே தெரியும் எனக்கு, அதுக்கு மேல தெரியாது.

0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்.
1: எனக்கு NTR-ல கேக்கணும்னு ரொம்ப ஆர்வம் எனக்கு. என்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப ரொம்ப நாளாவே உங்க குரலை பார்த்து கேட்கவே
0: இல்லதான்
1: கேக்குறேன்.
0: அது நிகழ்ச்சி எடுத்து வர முடியாத நிலை, அதனால எடுத்து வரவில்லை.
1: நன்றி.
0: உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன். நன்றி. நேரம் சரியாக 1:51. இது கரெக்ட்.

0: பிரார்த்தனையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன் நீண்ட நாட்களுக்கு பின்பாக. வணக்கம் ஜெயந்தன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஆமா நலமா இருக்க. என்ன சொல்லுங்க, உங்களோட குரலை கேட்கறது எவ்வளவு காலத்துக்கு இந்த ஏர்ல கேட்டே இருக்கு. அது ஒரு இன்பம், ஒரு இன்பம் ஒன்று இருக்கு.
0: அப்படி சொல்ல,
1: நீங்க பேசுற விதத்துல, நீங்க பேசுற விதத்துல ஒரு குழந்தை
0: தன்மை,
1: அது கேட்கவே எங்களுக்கு ஆசையா இருக்கும். என்ன,
0: அது நான் சொல்லிட்டேன் இல்ல, எனக்கு 23 வயசு உண்டு. அப்ப என்ன குழந்தையா கேட்டேன் நான். என்ன
1: பழம் பாக்குங்க, பரவாயில்ல, ஒரு 5 உங்களுக்கு அந்த பூனா பூஸ் எவ்வளவு விட்டு தர, 50 விட்டு தர. இதுல
0: என்ன 23 விட்டு என்னண்டா அந்த திங்கக்கிழமை டிசம்பர் 9 உங்களுக்கு தெரியுந்தா, நீங்க வானொலி ஆரம்பித்த நாட்கள் 23 வருடம் இந்த
1: திங்கட்கிழமை 23 வருஷம்
0: 1997ல். என்ன நீங்களே எல்லாம் மறந்து போனீங்களா? பாடல் அந்த இசையமைப்பாளர்கள் நீங்கள் எல்லாரும். ஆனா எனக்கு ஒரு பெரிய கவலை, நீங்க
1: கீபோர்ட்
0: வாசிக்க எனக்கு மட்டும் பாட தரையில, அதுதான் அந்த எனக்கு கவலை. நலமா இருக்கணும் ஜெயந்தன். நீங்க நல்ல ஒரு பாடகர், நல்ல ஒரு மியூசிஷியன்.
1: இதுல நல்லா இருக்கணும் அது எங்களுக்கு அழைச்சி பிடிச்சு கொண்டே இருக்கீங்க.
0: எப்பொழுது நோயற்ற வாழ்வும் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல நலம் பெற வேண்டும் நீங்கள் என்று சொல்லிக்கொண்டு சனிக்கிழமை நான் உங்கள்கிட்ட வர்றேன். நாங்கள்
1: எப்படியும்
0: என்ன பாட்டு இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க?
1: இந்த பாட்டு போடுங்க அன்னைக்கு நிகழ்ச்சி நடுவிலும் கேட்டுக்கொண்டு அதுல இந்த போன திங்கள் இருக்கணும் இந்த
0: பாட்டு
1: வரும்
0: என்ன அந்த நாட்கள்ல எல்லாரும் அந்த பாடி சந்தோஷமாக கலகலவந்த வானொலி
1: அந்த நிகழ்ச்சியை நிக்காட்ட கூடாது,
0: விட மாட்டார்கள். என்ன
1: 11 துவங்கி
0: 3 மணி மட்டும் வர வந்து பாடி இருப்பார்கள் எல்லாம். சரி, மீண்டும்
1: மறக்க
0: முடியாத காலங்கள்.
1: அப்படி ஒரு காலம் இனி வரப்போறதும் இல்லையா?
0: வரப்போறதும்
1: சொல்லுங்க. இப்ப எங்களை கடந்து போன காலம் இனி
0: ஐயோ. சரி, மீண்டும் அழைப்புக்கு வாங்கோ ஜெயந்தன். அந்த காலத்து எங்களுடைய வானொலி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பின்பு எங்களோடு வந்து இணைந்திருந்தார். இவர் ஒரு கீபோர்ட் வாத்தியம் வாசிப்பதில் நல்ல ஒரு இசை ஒரு இசையமைப்பாளர். அவரோடு சேர்ந்து தபேலா பாபு மற்றும் பலர் எங்களுடைய காற்றிலே, அதாவது எங்களுடைய கலையத்துக்கு வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு இசையமைத்துக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு பெரிய கூடமாகவே எல்லாம் தங்களுடைய கருவிகளை கொண்டு போட்டி இருந்து அவர்கள் ட்ரம் செட் அது இதெல்லாம் கொண்டு போட்டி அது அந்த நாட்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் என்றோடனே அவர்கள் அதை எடுத்து வருவார்கள். ஜெயந்தன், நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பேசுவதுக்கு கொஞ்சம் கடினம் இந்த நேரம், இது இரவு நேரம். எப்பொழுதும் சுகமாக உடல் நலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். வணக்கம் ஜெயந்தன், என்ன நடந்தது? எந்த பக்கத்துலயா? சின்ன புள்ளதா? எங்களுக்கு சில பருவத்துல அந்த காலத்து அந்த பருவத்துல எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதனாலதான் இந்த மனிதர்கள் எல்லாரும் நான் நீ இது என்னுடையது உன்னுடையது அல்ல என்று போட்டி போட்டி இருப்பதன் காரணம். இப்ப பாருங்க, நான் இவ்வளத்தான் வச்சு கொண்டிருந்தாலும் அது என்னோடு வரப்போறதல்ல.
1: உண்மை
0: என்ன நடக்குதுன்றே தெரியாது. இருக்கும் போதே நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும், பேசி சிரிச்சு அந்த நாள்ல எங்களுடைய அந்த சந்தோஷங்கள் நாங்கள் அனுபவிச்சுட்டு வேண்டுதான் சொல்ல வேணும் ஜெயந்தன். அது கலையிலாகட்டும், பாடல் ஆகட்டும், வானொலி ஆகட்டும், அல்லது பாட்டி, அதாவது எத்தனை நிகழ்ச்சிகள், எங்களுடைய நிகழ்ச்சிகள், எங்களோட சேர்ந்த இந்த வானொலியோடு சேர்ந்த எல்லோரும் பலரும் அனுபவித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். வேதனை என்று அனுபவித்தார்கள் இந்த வானொலியில இருந்தவர்கள் எல்லோரும்.
1: எனக்கும்
0: வயசு போய்கொண்டே இருக்குது.
1: எல்லாருக்கும் வயது இப்ப மணிக்கூட எப்படி நிக்காம ஓடிக்கொண்டு இருக்கோ அந்த அளவு மணிக்கூட எப்ப நிக்காம ஓடிக்கொண்டு எல்லா கதையும் ஓடிக்கொண்டு
0: ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது.
1: என்னண்டு
0: இப்படி இந்த ஒரு வருடம் உடனே டக்குன்னு இப்படி ஜனவரி வருது போய் டிசம்பர் வந்துடும். அது எப்படி போகுதுன்னு தெரியாது.
1: இப்ப இலங்கையில இருக்க காலத்துல ஒவ்வொரு நாளும் போயிட்டு 27 மக்களும் புதிய நாளா தெரியுங்க. இங்க வந்த பிறகு என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க அந்த பிரிக்கிட்டோம். வேலைக்கு பதினஞ்சமா கேளம் வாரது போறது குளிக்கிற சாப்பிட
0: படுக்கும்,
1: வேலைக்கு போறது வாரது குளிக்கிற சாப்பிட படுக்கும். இதே ரூட்டீனா வச்சுக்கொண்டோம். அது வந்து இயந்திர வாழ்க்கையா
0: இயந்திரமாக இருந்து விட்டது.
1: ஓ, அது வந்து அதை கடைபிடிச்சிட்டோமோ அது அப்படியே போயிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சில இன்றைக்கு என்ன கிளம்பி இருந்தது
0: பாத்தீங்களா?
1: ஓ, அந்த அளவுக்கு இயந்திரமாய்.
0: இப்ப யோசிக்கிறோம் அந்த காலத்துல அந்த வயதை எல்லாம் விட்டுட்டோம், அனுபவிக்க வேண்டிய வயதை நாங்கள் விட்டுட்டோம். அதாவது டொரண்டோ தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், டொரண்டோ தெரியாதவர்கள் இருக்கிறார்கள்.
1: சினிமா படத்துக்கு போனவர்கள் படம் பார்க்க மாட்டார்கள்.
0: நிச்சயம் வானொலி கேட்டீங்களா? அப்படி உண்டா? எத்தனையோ வானொலி வந்துருக்குது, ஆனா வானொலி கேட்பது இல்லையென்று சொல்லுகிறார்கள். நான் அதெல்லாம் இப்பவும் நடக்கிறது, இப்பவும் அதான் நடந்து கொண்டிருக்குது. ஆனா எத்தனையோ வானொலி சும்மா மூளைக்கு மூளை நடக்கும் போது
1: தடக்கப்படுகிற மாதிரி அமைதியா கொண்டு
0: போனோம்.
1: பாட்டுக்கு நல்ல கருத்துகள் எல்லாம்
0: சொல்லி
1: சொல் தொடர் ஒரு ப்ரோக்ராம் சொல் தொடர்.
0: அது எங்களுடைய செல்வா மாஸ்டர் எடுத்து வர்றாரு.
1: இந்தியால இருந்து வந்திருக்கும்.
0: இந்தியால இருந்து இல்ல, செல்வா மாஸ்டர் எடுத்து
1: வர்றாரு. ஓமோ சொல் தொடர் 6 மணிக்கு
0: வித்தியாசமா
1: இருக்கும். நல்ல வித்தியாசமான பாட்டுகள் போடுவோம்.
0: என்னத்துலீங்க ஜெயந்தன்? நீங்க என்னத்துல உங்களுடைய போன்ல?
1: எந்த போன்ல?
0: என்ன இருக்குது உங்கள்ட்ட?
1: சிம்பிள் ரேடியோ
0: நீங்க டவுன்லோட்
1: பண்ணலாம். சிம்பிள் ரேடியோ மற்றது தமிழ் மொண்டியல் தமிழ்
0: சென்டர் மற்றது தமிழ் ரேடியோ சென்டர் ஒரு கிரீன் கலர் இது, அதுவும் நல்ல நிக்காமல் போகும். வைஃபை இருக்குறதா
1: நீங்க?
0: ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தந்திருக்கு? நாங்களும் இந்த நானும் யாருக்கு வரவில்லை, கொஞ்சம் ஒரு சோக சம்பவம்.
1: என்ன சொல்லுங்க, நான் நீங்க வந்தோன்னு அடிக்கணும்,
0: நலமா இருக்க வேணும்.
1: நீங்களும் நலமா இருக்கணும். நாங்க என்னாலும் கூட நேச்சல
0: கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் இந்த நிகழ்ச்சியில எடுத்து வரும் இந்த நேரம் எடுத்து வர்றது இந்தியா உறவுகள் எல்லோரும் எங்களுடைய காலை நேரம் 10 மணிக்கு எடுத்து வருவேன் நேரில். ஏனென்றால் அங்கு இரவு நேரம் அப்படித்தான் எடுத்து வர்றது. அப்ப நேரடியாக எல்லாரும் வந்து பேசி செல்வார்கள். மற்றவர்களை துன்பப்படுத்தாம சிரிச்சு எல்லாம் சிரிச்சு கொண்டே இருக்கணும் தான் நான் பேசுறது. ஏனென்றால் இங்க வந்து நாங்களோட இயந்திர வாழ்க்கை தான் வாழ்கிறோம். அதாவது இங்க மட்டுமல்ல, இங்க நாங்க என்னத்தை அனுபவிக்க, நீங்க பாருங்க. இப்ப பெரிய வீடு, எத்தனையோ மாடியில ஏற வேண்டிய வீடு, கீழே கிச்சனும் ஹாலும் வாஷ்ரூமும் பெருசா இருக்குது. ஆனா இப்ப வருத்தம் வந்தோம்னா அந்த படிகள் ஏறி மேல போயிடலாது. எங்க அவர்கள் வந்து இருந்து வாழ்றதுண்டு கஷ்டப்படுகிறோம். இப்ப வருத்தம் வந்த உடனே என்ன படி ஏற இல்லாது. அப்ப அப்ப என்னத்துக்கு அந்த பெரிய வீடு? அவ்வளவு 12-20 படி ஏறணும். மேல படுக்கைக்கு போகலாம். 4 பெட்ரூம் இருக்குன்னு கொண்டே முதல்ல எங்களுக்கு வலி இருக்கைக்கு ஏறி பாக்குறோம். வலி இல்லாத நேரம் யோசிக்கிறோம், கீழே ஒரு வாஷ்ரூம் கட்டலாம். இப்ப அப்படித்தான் யோசிக்கிறோம். இப்ப கிச்சனுக்கு பாத்திரி ஒரு வாஷ்ரூம் ஆகி எங்களோட டைனிங் ரூம் ரூம் ஆக்கலாமான்னு யோசிக்கிறோம். இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற கதை உண்மையா? அப்ப எங்களுக்கு ஏன் மாடம்
1: உடம்பு
0: உண்மை
1: மொண்டியல்ல
0: வயசானவர்கள் எப்பொழுதும் நலமா இருப்பீங்க. நீங்க நலமா முந்தின மாதிரி கம்பீரமாக நடந்து வருவீங்க. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:08, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் 12:39. அந்த நாளில் ஒரு நல்ல பாடகன், மேடை பாடகன், கீபோர்ட் வாத்திய இசையமைப்பாளர் அவர் உண்மையிலேயே குரூப் வச்சிருந்து பாடல்களை எல்லாம் ஸ்டேஜ் வழிய நடத்தியவர், எங்களோட வானொலியில் எங்களோட பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு இசை கொடுத்தவர்கள் எல்லாரும் அவருடைய மீண்டும் அவர் நலம் பெற்று நலமாக எப்பொழுதும் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று முந்தைய தமிழ் வானொலி நேர்கள் கலைஞர்கள் என் குடும்பம் என் இதயம் சார்பமாக நான் அவரை எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறேன் என் கண்ணனை என்று சொல்லிக்கொண்டு ஜெயந்தன் உங்களுடைய பாடலை எப்படியும் நான் எடுத்து வருவேன், நீங்கள் கேட்டுட்டு எனக்கு தெரியும் இந்த நேரம் நீங்கள் தூங்க முடியாமல் இருக்கிறீர்கள் இருக்கிற இடத்துல என்ன தெரிகிறது. தனிமை அல்ல, எப்பொழுதும் ஒன்றிய தமிழ் வானொலி உங்களோட ஒரு உறவாக இருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். இது வானொலியாக அல்ல, உறவுகள் பேசிக்கணும், உங்களுடைய சொந்தங்கள் பேசுகிறார்கள் என்று தான் நீங்கள் எல்லோரும் நினைக்கணும். வந்து பேசி செய்கிறார், சிரிக்கிறார்கள், அதை கேட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்பதான் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக நலமாக இருக்கலாம். இந்த அடுத்த பாடல் காற்றலைக்கு யாருடைய பாடல்டா, எங்களுடைய ஆனந்த லட்சுமி அம்மா கேட்டிருந்தார் எங்கே அவள் என்று அந்த பாடலை எடுத்து வரலாம், கேட்போம்.

0: காவலால் ஓடி.
1: இந்த பாடலையும் ஜெயந்தன் மிக அருமையாக பாடுவார். உண்மையாக அந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு திரும்பவும் உடனே அதாவது ஜெயந்தன் நீங்கள் வந்த உடனே நான் என்னடா உடனே நாளைக்கு பிறகு காட்டிலைக்கு வருகிறாரே, நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறீங்க ஜெயந்தன், உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் இசையோடும் இந்த கலையோடும் சேர்ந்தவர்கள் நாங்கள் பிரிந்து போவதில்லை என்று சொல்லிக்கொண்டு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் சசிகுமார். வணக்கம் சசிகுமார்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி ரொம்ப நாளாக பேசி இருக்கீங்க
1: நீங்க? இவ்வளவு நாளா என்ன? நான் நிலமா இருக்கேன். நீங்க இவ்வளவு நாளா என்ன பாக்க இல்ல, அதனால நான் சின்ன பிள்ளை ஆகிட்டேன், சின்ன குழந்தை ஆகிட்டேன், கொஞ்சம் வயசு குறைஞ்சிருச்சு.
2: நம்மா நீங்க சொல்றீங்க
1: இவ்வளவு இல்லையா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்ல நீங்க என்ன?
2: நீங்க
1: பாக்காதால இவ்வளவு நாளா நீங்க என்ன காணாதால வயசு குறைஞ்சிட்டு 23 வயசு ஆச்சுது. நெஞ்சுக்கு நோவுதா? ஹார்ட் கொஞ்சம் பீட் கூடுதல்ல உங்களுக்கு?
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா. என்ன யோசிக்கிறீங்க நீங்க? எனக்கு மட்டும் வயசு குறைய கூடாது, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம் அப்படித்தானே?
2: ஆமாமா, நான் எப்பவுமே சின்ன பசங்கதான்.
1: அச்சா, எல்லாரும் அம்மா கேத்த பிள்ளைங்க எல்லாரும் இல்ல நீங்க?
2: அள்ளி
1: அனுப்பணும் வரையக்க கரைஞ்சிரும், அதனாலதான் அனுப்ப முடியாம இருக்கு.
2: என்னுடைய
1: நண்பர் பாஸ்கரன் கோசவர்கள் கேட்கப்படுங்களா உண்டு
2: அந்த பாட்டை? நேற்று கேட்டு
1: ஏங்க அந்த இரவுக்கு 1000 கண்களை
2: கேட்கிறாங்க,
1: அவருக்கு அந்த பாடல் மேல ஏன் அந்த மோகம்? இரவுக்கு 1000
2: கண்கள்
1: என்ன பாட்டது?
2: இந்த பாட்டு தான் பாடம் சொன்னாரு. என்ன பாட்டு? மறந்துட்ட அந்த பாடுற
1: என்ன பாட்டு? என்ன படம் அவர் சொன்ன பாட்டு?
2: ஹலோ, தாவத்திரையை கண்டுபிடிங்க, பேச தெரியணும் தெரிய கேக்குற மாதிரி.
1: இல்ல இல்ல, இப்ப கேக்குதா உங்களுக்கு? இப்ப என்ன படத்துல
2: என்ன
1: என்ன படத்துல என்ன பாடல்?
2: அதான் அந்த ஓட்டெல்லாம் அந்த ஒரு பாடு ஒன்று வரும், எம்ஜிஆர் நல்ல பாட்டு, மறந்துட்டேன் நான்.
1: எம்ஜிஆர் ராமச்சந்திரனுடைய பாடலா?
2: என்ன பாடம் சரியா ஞாபகம் வரல, டக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா இன்னைக்கு நான் மறந்துட்டேன்.
1: என்ன பாட்டை சொல்றீங்க? யார் பாடுனு சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருந்தேன் இன்னைக்கு நான்.
2: எம்ஜி ராமராவ் ஒரு பாடல் ஒன்னு பாடி.
1: எம்ஜி ராமராவ் பாடிய பாடல், அவர் நடிச்ச படத்துல வந்த பாடல், அவர் பாடல இல்ல?
2: ஆமா ஆமா ஆமா, நடிச்ச படத்துல வந்த பாடல்.
1: முத்துக்கு முத்தாகவா?
2: முத்துக்கு முத்தாக அந்த பாடல் தான், அதே பாடல் தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: முத்துக்கு முத்தாக,
2: முத்துக்கு முத்தாக,
1: சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக, அந்த பாட்டு. உங்களுக்கு நிச்சயமா எடுத்து வர்றேன். சசிகுமார் எப்படி பாடுங்கன்னு
2: பாக்க? பாட தெரியாதுமா?
1: இப்படித்தான் பொய்யெல்லாம் சொல்றது எனக்கு நீங்க இல்ல
2: உண்மை.
1: நீங்க பாடாம இப்படி வச்சிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி எனக்கு பாடி காட்டாம அம்மா பாவம் கேக்குறா பாடணும் ஒன்று பாடணும் இல்ல நீங்க?
2: பாடம் நல்ல ராகமுள்ள குரல் வேணுமா? உங்களை மாதிரி அழகான ஒரு இன்னிசை குரலா இருந்தாதான் கேட்க முடியும்.
1: அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
2: கடவுளால
1: படைக்கப்பட்ட எல்லாருக்கும் நல்ல குரல். நீங்க பாடுறது, நீங்க பாடுனா உங்களோட குரல்ல பாடினா அது உங்களோட குரல்ல அழகா வரும். யாருமே சொல்லக்கூடாது அது பாட்டு என்ன பாடுனா நல்லா இல்லையான்னு சொல்ல.
2: உங்களோட பாணியில எல்லாம் சொற்பொழிவுதான் பேச முடியும்.
1: சொற்பொழிவுல சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். சசிகுமாரன்
2: அதான் இந்த கர்ணன் அந்த திரைப்படத்துல வந்து வருவார், மகாவிஷ்ணு பாடல் பாடவர்
1: சுட்டதாடான்னு
2: ஒரு பாடல் அந்த பாடுவார்
1: கை விட்டதடா உங்களுக்காக அந்த பாட்டு எடுத்து வரேன். நல்லது, இணைஞ்சு கொள்ளுங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா, ரொம்ப நாளா வர முடியல எனக்கு, கொஞ்சம் கஷ்டமான நேரங்கள் இருந்தது.
2: நன்றி.
1: நேரம் சரியாக 2 மணி.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் எங்களுடைய
1: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் வந்தன நமஸ்காரம் வருகிட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: வாங்கோ வாங்கோ வாங்க, நீங்க வரவேற்ற வழியாத்தான் நான் இப்ப ஓடி வந்தன உண்டன.
1: கண்டிப்பாக நேயர்களை எல்லாம் ஆவலுடன் கலந்து கொண்டிருந்தோம் எப்ப வருவீர்கள் என்று.
0: அது நான் இவ்வளவு நாளா வராம கொஞ்சம் வயசையும் குறைச்சு வடிவா
1: கேட்கணும் பேசுறது.
2: நெஞ்சில் அவர் யோசிக்கிறார். அவர் இவருக்கு இவர் முதல் முதல் பேசுறத கேட்கல, அதனால கொஞ்சம் யோசிக்கிறார் அவர். சரியா? வயசை இவ்வளவு நாளா நான் வராம கொஞ்சம் வயசை குறைச்சு உடம்ப குறைச்சு சிம்ரான் மாதிரி
1: உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும். அடுத்த பதில் நாங்க எதுவும் சொல்ல முடியாது, தெரியும். அதனால நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஓ அப்படிங்களாமா அப்படின்னு கேப்போம் நாங்க.
0: இப்படியே நான் செய்யுது இப்ப இந்த கொஞ்சம் அந்த சொல்லுவாங்க இல்ல அந்த ஒரு ஒவ்வொரு படத்துக்கு வித்தியாசமா நடிக்கணும்டா ஒரு மாதிரி நாங்க மேக்கப் காண்டி மெடிக்கிறது மேக்கப் செய்யறது அப்படி இருக்குல்ல இல்ல?
1: கண்டிப்பா உண்மை உண்மைதான்.
0: அந்த தரத்துல இருக்கிறேன் குறைஞ்ச போகுது. இப்ப எங்களோட முந்தின எங்களுடைய காற்றலையில ஒரு அறிவிப்பாளராயும் இந்த மேட பாடகராயும் இருந்த ஜெயந்தன் வந்து சொல்லியிருந்த அது என்ன மீறாக்கா குறைஞ்சு போனா போட்டு போங்க
1: இன்னும் பேர் வைக்கலங்கம்மா, பேரு செலக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரதீக்ஷா வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. பிரதீக்ஷா, பிரணிகா, பிரித்திகா, பிரித்திகா, அது மாதிரி செலக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, இன்னும் முடிவு பண்ணல.
0: அப்பாட்ட கேட்டா அப்பா சொன்னார் பார்கவி
1: பார்கவி
0: பார்கவி என்று அவர் தந்த மெதடுல போற.
1: அதான் அதான் அத பாப்பீனதான் வந்துச்சுமா
0: அதாவது பிள்ளைகள் பேசுறது எல்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அதே மாதிரி அன்பு உறவுகள் இந்த குழந்தைகள் நீங்க எல்லாரும் வந்து பேசுறது எல்லாம் ஒரு முறை பேசினா இன்று பேசினாங்க இது சொன்னாங்கன்றது எப்பவும் ஞாபகத்துல இருக்கும். என்ன இப்பதான் எனக்கு 23 வயசு, இன்னும் ஒரு 75 வயசு போனா தான் ஐயா எனக்கு மெமரி பவர் குறையும்.
1: இப்படியெல்லாம்
0: சொல்லக்கூடாது.
1: பழைய காலத்துக்காரவங்க நல்ல மெமரியா தான்
0: இருக்கு. இப்பதான் அந்த வருத்தங்கள் எல்லாம் வருது, இவங்க ஞாபகம் எல்லாம் போச்சு, ஒன்றுமே மறந்து போறாங்க சொல்றாங்க. அது என்னன்னு
1: அரை மணி நேரத்துல என்ன நடக்குதுங்கிறத மறந்து போயிடுறோம்.
0: உண்மை உண்மை அது
1: அரை மணி நேரத்துல மறந்து போயிருக்கு. அப்புறமா நம்ம வானொலி 23rd ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறேன். நம்ம எம்டிஆர் வானொலி எம்டிஆர் வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் துணை இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இன்னும் நமது வானொலி மேலும் மேலும் வளர வேண்டும் என்பது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அதுக்காக எங்களுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு பாட்டு போடுங்க.
2: பிறந்த நாள் பாட்டு நீங்களே எழுதி எழுதி விடுங்க. அது என்ன பாட்டு? ஒரு பாட்டு பாட்டு
1: பண்பு வேணும் பணிவு வேணும் பிறந்தநாள் பாட்டு பாத்தீங்களா?
2: வேணும் பணிவு வேணும். இது அது பிறந்த நாள் பாட்டா இல்லாட்டி அந்த
1: இல்லம்மா பிறந்த நாள் பாட்டு தான். ஒரு சின்ன குழந்தை பாட அந்த பாட்ட அந்த பாட்டுலதான் வந்து பண்பு பணிவு எல்லாம் நமது வானொலியில மட்டும்தான் இருக்கு.
2: கட்டி கரண்டா யாராவது சொல்லுங்க இவர் சொல்ற பாட்டு என்னண்டு. பண்பு வேணும் பணிவு வேணும் ரெண்டு சொல்ற பாட்டு
1: அந்த பாட
2: அது
1: கரடிகளா
2: யோசிச்சு கண்டிப்பா. அப்ப ஏதாவது ஒரு வாழ்த்து பாட்டு எடுத்து வர்றேன். சரியா?
1: இல்ல இந்த ஒன்று கிலோமீட்டர்
2: ஏதாவது ஒரு பாட்டு வாழ்த்து பாட்டு எடுத்து வர்றேன்.
1: சரிங்கம்மா.
2: நன்றி நன்றி நன்றி.
1: நமது வானொலி பாட்டோட எடுத்துவாங்க. நேரில் காத்துக்கிட்டு இருப்பாங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக. நாங்கள் இடைவெளி விட்டு சொல்றோம். மீண்டும் இணைஞ்சு கொள்றோம்.
2: நன்றிங்க நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம் அம்மா.
2: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 2:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். வீரமணி நீங்க அழைச்சிருக்கிறீங்க. VL கணபதி அண்ணா நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க. காற்றலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வாங்கும். எங்கே அவள் இடையில இடையில நின்று நின்றே வார அழிவள் அவளை வடிவம் எடுத்து வந்துடலாம். அந்த பாடல் ஒரு அருமையான பாடல். ஆனந்த லட்சியம்மா கோவிச்சு கொள்ளக்கூடாது. பாடல் எடுத்து வர

அருமையான பாடல் கல்யாணி அம்மா, நல்ல சூப்பர் பாடல். அதுல எங்களுடைய ஜெயலலிதா அம்மா உடுத்திருக்கிற அந்த புடவையும் அவ கட்டியிருக்கிற விதமும் அந்த நடிப்பும் நல்லா இருக்குது. அதைத்தான் நானும் பரிசிச்சு கொண்டிருந்தேன். அந்த உடை, அது அவர்களுடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த உடை அலங்காரமும் அந்த அது அந்த கலர், அதாவது நல்ல ஒரு பேஜ் கலர்ல ரெண்டு பேரும் அந்த உடை அணிந்து எப்படி இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் நான் ரசிச்சுட்டேன், உங்களுக்கும் சொல்லியாச்சு. ரமணி ராஜேஷ், அடுத்தது உங்களுடைய பாடல் தான் வர இருக்கிறது. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயந்தன் அவர்கள் வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது அவருக்கு நேரம் சரியாக 2:28 இங்கே அவர், அதாவது ஒரு ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல அதாவது பொழுது போக முடியாமல் இருக்கிறார். இனி அவர் தூக்கத்துக்கு செல்லாவிட்டி அவர்கள் வந்து பேசுவார்கள். மிக விரைவாக தூங்க வேண்டும். அவருடைய பாடலை நான் எடுத்து வந்துவிட்டு உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். ஜெயந்தன், உங்களுடைய பாடல் ஒரு பொம்மலாட்டம் நடக்குது அந்த பாடல். இனி அடுத்த முறை வரும்போது நீங்கள் நல்ல சந்தோஷமான பாட்டெல்லாம் உங்களுடைய அந்த இந்த எங்கே அவள் மாதிரி பாடல் தான் நீங்கள் அதிகமாக பாடுறது. அப்படி சந்தோஷமான பாடெல்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த பாடல் இன்றைக்கு உங்களுக்கு தரப்படுகிறது. ஜெயந்தன், கேட்டு மாடுங்கோ.

நேரம் சரியாக இப்பொழுது 2:33 இந்த பாடலை கேட்டவர் ஜெயந்தன். காட்டிலையில் உங்களுக்கு பாடல் ஒழித்தது, சந்தோஷமாக தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அடுத்த பாடல் ரமணி ராஜேஷ் உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருது. நீங்க ஒரு வாழ்த்து பாடல் கேட்டிருந்தீங்க, ஓ எஸ் அருண் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறார், இந்த பாடலை கேட்போமா?

0: எங்கள் தமிழ் மொழி வாழ வேண்டும். இந்த மொழி இருந்தால் தான் பாருங்கள், பேசும் தமிழ் அழகாக இருக்கிறது, கேட்க நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இந்த மொழி, தமிழ் மொழியால் தான் இந்த எந்த ஒரு விடயத்தையும் விபரமாக அழகாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும், கேட்பவருக்கு நன்றாக இருக்கும். இனி புரியாதவர்கள், அந்த மொழி விளங்காதவர்களுக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் தமிழ் மொழியில் ஒரு அழகு இருக்கிறது பேச. இப்ப நான் உங்களையே கடுமையாக பேச வேண்டும் என்றாலும் சில வார்த்தைகளை பொருத்தி நோகாமல் பேசலாம் இந்த தமிழ் மொழியில. இப்ப ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, அப்படி நேரடியாகவே நாங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தகாத முறைகள் இருக்கும். ஆனால் தமிழ் மொழியில நாங்கள் அதை அழகாக ஒருதரை பேச வேண்டும். இப்போ இவருக்கு நான் கடுமையாக பேச வேண்டும் என்றாலும் அதை நோகாத ஒரு வார்த்தைகளாக பாவித்துக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறேன். அதை மாதிரி காதலையும் சொல்ல தமிழ் மொழி ஒரு அழகான மொழி என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, அடுத்த பாடல் எங்களை ராணி அம்மா கேட்டிருக்கிறார், அமராவதி படத்திலிருந்து புத்தம்புது மலரே. கேட்போம் அவருடைய பாடலை. எங்களுடைய கணபதி அண்ணா, நீங்கள் அழைத்த வண்ணம் இருக்கிறீர்கள், காற்றலைக்கு வாங்கோ. மீண்டும் என்று சொல்லிக்கொண்டு
1: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
0: என்ன ராணியம்மா சொல்ல போறீங்க கேட்டு பார்க்கலாம். என்ன ஆசை என்று பார்ப்போம். நாங்களெல்லாம் எங்கட ஆசையை சொன்னா நீங்க ஒடிய மட்டும் கேட்கணும், அது தெரியுமா? அதுவும் காணாது. நீங்க ஒரு நாள் பூரா இல்ல வருஷம் பூராவும் கேட்கணும்.

கனடிய நேரம் சரியாக 2:45, இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:15. அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன ராஜ் மாமா நீங்க கேட்ட வரலாறு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்போம்.

நேரம் சரியாக 2:50, அது கனடிய நேரம். இந்தியலங்கு நேரம் சரியாக 1:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மத்திய தமிழ் வானொலி ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜ்குமார், நீங்கள் ஏதாவது ஒரு பாடல் எடுத்து வர சொல்லி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சரி ஏதோ இந்த கை கேட்டுன ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 2:56, இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:26. அடுத்த பாடல் எங்களுடைய தர்மபுரி செல்வம், நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் மகனுக்காக. அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: நிமிடம் அடுத்த பாடல் எங்களுடைய ரதீஷ் நீங்கள் கேட்ட சக்கலக்க பேபி கட்டளைக்கு வருகிறது.
1: Shakalaka baby, shakalaka baby.

நேரம் சரியாக 1:36, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:06. எங்களுடைய யார் எடுத்திருக்கிறதா, எங்களுடைய வீரமணி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, காட்டிலைக்கு வாங்கோ முடிந்தால். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சசிகுமார் நீங்கள் கேட்ட பாடல், நான் மன்னிக்க வேணும், வரதராசு நீங்கள் கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறது. தெய்வபலம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல், மலரோடு விளையாடும் தென்றலேவாராய் என்ற பாடல்.

நேரம் சரியாக 3:11, இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம், 1:42. அடுத்த பாடல் எங்களுடைய சசிகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது. சசிகுமாரின் பாடலை தொடர்ந்து பொன்சேகர் உங்களுடைய பாடல், அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. பின்பு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இசை மலை நிகழ்ச்சி காட்சியளிக்கு வருகிறது. சந்தனராஜ் மாமாவுடைய கவிதை இங்கானமும், அதனைத் தொடர்ந்து ரதீஷ் அவர்களுடைய சிறுசிறு நிகழ்ச்சி காட்சியளிக்கு வரும். அதைத் தொடர்ந்து குரல் முரசு, கதை நேரம், என் விருப்பம், தத்துவ முத்துக்கள், சிந்தனை செல்வன் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருவது, இளவரசு அவர்களுடைய என் விருப்பம் காட்சியளிக்கு வரும். அதைத் தொடர்ந்து நேயர் விருப்பம், புதிய நேயர் விருப்பம் காட்சியளிக்கு வரும். உங்களுக்கு மாலை நேரம், எங்களுக்கு காலை நேரம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் வரதராசல்ல எங்களுடைய சசிகுமார் கேட்ட பாடல், கர்ணன் திரைப்படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம், இந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 1:47, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:17. காற்றில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு, வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? வீரமணி நலமா இருக்கிறீங்களா?
1: 23rd சரி எடுத்து வைக்கிறது என்னோட வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா.
0: சரி, உங்களுடைய வாழ்த்து இருக்கட்டும். நலமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த நலம்ன்றதுல ஒரு பாட்டு படிங்க பாக்கலாம்.
1: நலம் வாழ என்றாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பாடல் வருமா, அது நல்லா இருக்கும்.
0: சரி, இன்னொரு நலம் பாடுங்க பாக்கலாம்.
1: நலம் தக்க வர முடியுது.
0: நலம்
1: நலம் அறிய ஆவல்.
0: சூப்பர்.
1: இன்னொரு பாடல் இருக்கு.
0: இன்னொரு நலம்
1: உங்களோட குரல் கேட்டாவே மத்தெல்லாம் மறந்து போயிடுது. ரொம்ப நேரமா நானும் நீங்க லைன்ல வந்த உடனே கடம்பத்துல வந்ததுல இருந்து நான் முருகன் பேசின அப்படி, முனியப்பன் பேசின அப்படி, எல்லாம் அவங்க பாட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒவ்வொருத்தரோட நிகழ்வு சொல்லிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் பொறுமையா நான் கேட்டுக்கிட்டு கடைசியா வந்து லைன்ல வந்து உங்களை முடிச்சுக்கிறது.
0: சரி, உங்களோட பாட்டு தான் கடைசி பாட்டா வரப்போகுது. கிழக்கே போகும் ரயில் இல்லையா? என்ன படம்? கிழக்கே போகும் ரயில். அதுல என்ன பாட்டு?
1: கோவில் மணி ஓசை தண்ணி வந்ததாரோ அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: அதுல எனக்கு அந்த ரெண்டு பாஞ்சாலி பாஞ்சாலி பரஞ்சோதி அது மட்டும்தான் பிடிக்கும்.
1: ஆமா நல்லா இருக்கும் அது. அப்பதான் அவங்க அந்த அந்த படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அது ரயில் போற பயணங்கள்லயே முடிச்சிருவாங்க, அந்த பாட்டு பாட்டையும் முடிப்பாங்க, அந்த படத்திலயும் இருக்கட்டும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அதிகமா எடுத்துரு.
0: நல்லது, நான் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். நாளைக்கு சந்திக்கலாம் உங்களை. இனி ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்குது, நீங்க வரணும். சரியா?
1: கண்டிப்பா வரமா.
0: நன்றி நன்றி நன்றி. அம்மா கேட்டு எழுதி சொல்லுங்க. சந்திரா அம்மாவ நேரம் சரியாக 3:19, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:50. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய பொன்சேகர், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் காளிதாஸ், எப்படி இருக்கிறீங்க காளிதாஸ்? காளிதாஸ் எப்படி
1: இருக்கீங்க?
0: எப்படி இருக்கிறீங்க காளிதாஸ்? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா. என்ன ரெண்டு மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வேலை பிரச்சனையும்
0: தீபாவளிக்கு. இனி நீங்க கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் நீங்க தையல் தானே செய்யறது? அப்ப கிறிஸ்துமஸுக்கும்
1: தைக்கணும்,
0: தைப்பொங்கலுக்கு தைக்கணும் இல்ல?
1: ஆமா, கிறிஸ்துமஸுக்கு வரும், ஒன்னு ரெண்டு வரும், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால வரும். அடுத்தது பொங்கல். இப்ப பொங்கல் விட இப்ப இல்லாமா பெஸ்டிவலை விட வந்து அப்பப்ப வர்ற திருமணங்கள் தான். திருமணம் ஒரு முகூர்த்த டேட் வந்துச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தாவணுங்கிற ஒரு சூழல் இருக்கு.
0: நானும் ரெண்டு மூணு பிளவுஸ் தைக்கணும்ன்றிட்டு உங்கள்ட்ட வர இருந்தேன்னா நீங்க பிஸி என்றதால வர இல்ல. இப்ப தீபாவளி இல்ல, பண்ணி பாருங்க, தீபாவளி பிஸி, இனி கிறிஸ்துமஸ் பிஸி, இனி சேர்ந்து நீங்க தைப்பொங்கல் பிஸி, சேர்ந்து அப்படியே பிஸி ஆனுவீங்க. அப்ப மற்றது வேற இனி பொறுத்து போலான்னு இருக்கேன் பாருங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லமா இருக்கிறாங்களா?
1: உங்கள்ட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு வந்திருக்காங்க அம்மான்ட்டு நான் காலையில பொதிய தேர்தல் வரைக்கும் கேட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலையை போச்சு, கொஞ்சம் வீட்டு இப்பதான் கடைக்கு வந்து ஏறினேன், வந்து போட்டு பார்த்தா பேசிட்டு இருந்தீங்க, முடிய போற டைம் லாஸ்ட், சரி பாப்போம்.
0: சரி, கடைசி என்ன சொல்றது, வர்றவங்களை இல்லையென்றாமல் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? உங்களுக்கும் அவர் எல்லார்களுக்கும் சேர்த்து என்ன பாட்டு வேணும்?
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போடுங்கம்மா, அதே எங்களுக்கும் பிடிக்கும்.
0: சரி, எங்க பாக்கலாம் என்ன பாட்டு?
1: என்ன என்ன பாட்டு பிடிக்குமோ, கண்ணன் பாட்டு தான் பிடிக்கும்.
0: பாட்டு
1: உங்களுக்கு
0: அப்படின்னு சொல்ல முடியாது, கண்ணன் பாட்டு பிடிக்க மாட்டேன், நான் எடுத்து வரேன். சரி, எந்த காலத்து பாடல் நான் தெரிவு செய்யணும்ன்றத சொல்லுங்க, நான் எனக்கு பிடிச்ச பாட்டு எடுத்து வரேன். எந்த காலத்து பாடல்? பழைய பாடல்,
1: இடைக்கால பாடல். எல்லாரும் ரசிக்கிறது, எல்லாரும் ரசிக்கிறது இடைக்கால பாடல் தானம்மா?
0: இடைக்கால
1: பாடல இருக்கட்டும்.
0: எங்களுடைய
1: ஸ்வீட் 90,
0: ஸ்வீட் 90,
1: 80 to 90.
0: நீங்க ஸ்வீட் 90ல நீங்க
1: 80 to 90.
0: சரி,
1: நீங்க
0: நான் இங்க, அப்ப நான் பிறக்க இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் வலி ஒன்று எடுக்கும் கொஞ்ச நேரத்துல டீ ஒன்று வாங்கி கொடுங்க. பாவம் அவங்க சாப்பிடும் போதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது, விக்கிரும் இந்த கதையெல்லாம். இப்படி வயதை சொல்லிட்டா விக்கிரும் இல்ல, விக்கல் வரும். சரி, உங்களுடைய இணைப்பு நல்லது காளிதாஸ், நான் எடுத்து வர்றேன் உங்களுடைய பாடலை.
1: வருகிறது
0: எங்களுடைய பொன்சேகர், நீங்கள் கேட்ட பாடல் முழுமையாகவே எடுத்து வந்துடலாம்.

0: நேரம் சரியாக 3:25. இது கனடிய நேரம், இந்த இலங்கை நேரம் சரி 1:56. அடுத்த பாடல் எங்களுடைய வீரமணி நீங்கள் கேட்ட பாடல் பரஞ்சோதி, பாஞ்சாலியையும் பரஞ்சோதியையும் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ

0: கோவில்
1: நேரம் சரியாக 3:30. இந்திய இலங்கை நேரம் சரியாக 2:01. நான் முதல் சொன்னது வந்து கனடிய நேரம். இப்ப அடுத்த பாடல் காளிதாஸ் உங்களுக்காக நான் தெரிவு செய்த ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு பிடித்த பாடல் பார்க்கலாம், உங்களுக்கும் பிடிக்கும், பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:05 நானே பயந்துட்டேன். அவர் ஸ்டாப் பண்ண சொல்லி கத்துனதுல நானே திடுக்கிட்டுட்டேன். பாத்தீங்களா, எனக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அட, பெண்களுக்கு கோபம் வரலாம், இந்த அளவுக்கு வரக்கூடாதுல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்க எல்லாரும், நீங்க இப்ப இதுக்கு ஆமா போட போறீங்களா, இல்ல இல்ல இப்படித்தான் வரணும், பரவாயில்ல இடையிடையே இப்படி பெண்களுக்கு கோபம் வரலாம்னு சொல்ல போறீங்களா? சரி, எல்லாருடைய பாடலும் கொடுத்தாகிவிட்டது. என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருது. அந்த பாடலை தொடர்ந்து நான் நிறைவுக்கு வரப்போகிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடைய ஜேபர் சாதிக்கண்ணாவின் இசைமலை நிகழ்ச்சி காற்றலைக்கு வர இருக்கிறது. என் விருப்பத்தில் இணையும் இந்த பாடல்.

தொடர்ந்து என் அன்பு உறவுகளே, இதுவரை நிரவும் கதம்பம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா அவர்கள் தொகுத்து வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியை காட்டளிக்கு வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சந்திரராஜ் மாமா அவர்களின் கவிதை இங்கானமும், அதைத் தொடர்ந்து சிறி சிறி, அதைத் தொடர்ந்து குரல் முரசு, பின்பு கதை நேரம், இளவரசு அவர்களின் இன்விருப்ப நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து தத்துவ முத்துக்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் தொகுத்து வழங்கியது நேர் நேரம் வரும் உங்களுடைய மாலை நேரத்தில். மீண்டும் நாளை உங்களுடைய காலை நேரம் 10 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளைய தினம் இரவு நேரம், அதாவது இந்த இன்றைய தினம் இரவு நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர, கதம்ப நிகழ்ச்சி எடுத்து வர மாட்டேன், நாளைக்கு எடுத்து வரலாம் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு, இரண்டு நேரமும் இருக்கும் நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கு, அதாவது உங்களுக்கு பகல் நேரம், எல்லாரும் பிஸியா இருக்கிறீங்க, நல்ல நேரம் அது, ஏதோரும் எல்லா நலனும் பெற்று துரிதமாக வேலையில் இருக்கிறீங்க, நலனும் பெற்று சௌபாக்கியமாக இருக்க வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு. இங்கு இரவு நேரம் இனித்தான் எல்லோரும் தூங்கி ஜாமங்களாகி இருக்கும். இப்ப காலை நேரம் இங்கே நானும் இனி தூக்கத்துக்கு செல்ல போகிறேன். இந்த பொழுது நல்ல பொழுதாக அமைந்து இன்னும் வருகிற பொழுது நல்ல பொழுதலாக அமைய வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய

உனக்காக நாம் நேயர் விருப்பம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து சிந்தனை செல்வன். உறவுகளில் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்பில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள்.

கனடா கலைஞர் தொடர்ந்து தினமும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுள் வியாழக்கிழமை தோறும் உனக்காக நான் நிகழ்வு அரங்கேறுவது வழக்கம். அந்த வேளையிலே வந்து இணைந்து சிறப்பித்து பங்களித்த உறவினர்கள் வந்த விடயத்தை அழகாக பேசி தங்கள் நேரத்தை ஆரோக்கியமாக கழித்துக் கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்து தந்த வேளையிலே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு பாடல்களை நாங்கள் கொடுப்பது வழக்கம். அந்த வகையிலே அவர்களுடைய விருப்ப பாடலாக இப்பொழுது முதல் ஒலிபரப்பாக இருக்கின்றது உனக்காக நான் நேயர் விருப்ப பாடல்கள்.

முதலில் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்ற பாடலை கற்க இருக்கின்றோம். அந்த பாடல் எங்கிருந்தோ வந்தாள் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் இங்கிலாந்து நாடு கஸ்தூரி ஜெயந்தன் அவர்கள் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியிலே அவரது விருப்ப பாடலாக ஒலிக்கின்றது இப்பொழுது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் பொத்துக்கிட்டு ஊத்துதடா வானம் என்ற பாயும் புள்ளி திரைப்படத்து பாடல் தான் ஒலிக்கே இருக்கின்றது. இந்த பாடலை நெய்வேலி அறதடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் விரும்பி இருக்கின்றீர்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல், நான் ஏன் பிறந்தேன் என்ற வினாவை தடுத்து பாட வருகின்றது. நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடனே இணைந்து சிறப்பித்த ஆர். தேவா அவர்கள் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்து இணைந்து தந்திருந்தார்.

0: நான் நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா, நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு
0: என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்த

என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்பட

அவர்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தது என் தோழா, நினைத்து செயல்படு என்றும்

0: என புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: அந்த உடம்பு நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் உனக்காக நான் நிகழ்ச்சியில் பங்களித்த நேயர்களின் விருப்ப பாடல்களாக உனக்காக நான் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. கேட்டு மகளும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல், கையில வாங்கினேன் பையில போடலே காசு போனதிடம் தெரியலே என்ற ஒரு தத்துவமான பாடல் பாடல் ஆண்டுகள் பல கடந்து இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றதே என்ற எண்ணம் ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த பாடலை தருகின்ற இரும்புத்திரை என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள்.

பொண்ண படைச்சா பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சா பொண்ணுக்கு பட்டா செல்வத்தை படைச்சான் உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான் என்ன போல பலரையும் படைச்சி அண்ணே என்ன போல

மேலும் ஒரு பாடல் ஆறு மனமே ஆறு என்று ஆண்டவன் கட்டளை திரைப்படுத்து பாடல். எத்தனை காரியங்களை இத்தனை விடயங்களை அழகாக எடுத்துரைத்து விட்டு எல்லோரும் ஆற வேண்டும் என்பதற்காக புத்திமதி கூறுவது போன்று மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து இந்த பாடலை விரும்பிய வேளையில் ஒலிக்கின்றது அவருக்காக அந்த பாடல்.

ஒலிக்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்காக ஒலிக்கின்றது. காவிய பாடல் என்று கூறக்கூடிய ஆலயமணி திரைப்பாடத்தில் தான் இன்று அந்த பாடலை தெரிவு செய்து தருகின்றார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற கருத்தமைந்த பாடல். இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா?

அந்த பாடலை தொடர்ந்து வளமையாக கணவனோடு இணைந்து வரும் மனைவி என்று அவருடைய மகன் வீட்டில் வந்தபடியால் மகன் பாசம் இழுத்துக் கொண்டதால் அவர் தனக்கு விருப்பமான பாடலை கணவன் மூலம் கேட்கின்றார். அந்த பாடல் பேட்டுக்கொடி உருமி மூலம் என்று பட்டிக்காடா பட்டணமா என்று வரியெடுத்து பாடுகிறது அன்பு மகளே அனுஷியா உங்களுக்காக.

கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்ட, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்ட, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு.

நடைபோடு கண்ணை போலே எண்ணி இருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா, கேட்டுக்கோ

மேலும் ஒரு பாடல், அந்த பாடல் கே கே நகர் சென்னையில் இருந்து வந்த ரேவதி, நீங்கள் தந்த பாடல் அழகாக சிறப்பாக பல விடயங்களை பகிர்ந்திருந்து உனக்காக நான் இந்த நேர் நேரத்தில் வரும் பாடலாக தாருங்கள், என்னுடைய விருப்பமாக என்று நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்று எங்களை நாங்கள் கேட்டு சீர்திருத்தக்கூடிய ஒரு பாடல், படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்து பாடல்.

வழியிலே எல்லோருக்கும் இளையவனாக தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து அன்பு பேத்தி சிவரஞ்சனி வந்து பல விடயங்களை அழகாக பேசி சிறுவயதிலிருந்து தான் பெற்ற அனுபவங்களையும் படித்த அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்துவிட்டு ஒரு பாடல் தந்தார். புனர் ஜென்மம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் பாடுகின்றது என்றும் துன்பம் இல்லை என்ற வரி கொண்டு.

மீண்டும் ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இணைத்து இணைய முடியாமல் இருந்தாலும் அப்படி இணைய வேண்டும் என்று முயற்சியோடு ஓடி வந்து அற்புதமாக பேசி மகிழ்ந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்தவர். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற பாடலை காவல்காரன் திரைப்படுத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் இன்றைய நேயர் விருப்பத்திலேயே.

பாடலை கேட்டுக் கொண்டிருந்த வேளையிலே பழமையாக முதல் வந்தாலும் இறுதியாக வந்தாலும் அன்பு உறவு ஏ ஆர் நாகப்பன் என்று இறுதியாக வந்து இணைந்து நிகழ்ச்சிக்கு அலங்காரமாக பல விடயங்களை பேசி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் வேளையிலே தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தருகின்றார். மனசுக்கேத்த மகாராஜன் திரைப்படுத்து பாடல். பழமை போல பாடல்கள் வரிசையிலே இறுதி பாடலை கேட்பதில் அவர் அலாதி ஆனந்தம் உள்ளவர். என்றும் இறுதியாக பாடலை தந்து அந்த பாடலை இறுதி பாடலாக ஒலிக்க வைத்து கேட்டு மகள வைத்து மகளுகின்றார். ஆத்து மேட்டு தோப்புலே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.